0: சரிப்படல, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம்.
1: அண்ணே அண்ணே,
2: என் நேரம் உனக்கு எத்தனை காதல்? உங்க அப்பனா சச்சா எங்கிருந்தாலும் பாத்துறாரு, என்ன தலையை சுத்தி கண்ணா அவருக்கு.
1: எப்படியாவது ஒரு பயல சம்பளத்தை புடிச்சு வாசல தூக்கி போட்டணும். உயிர் போறதுக்குள்ளார அவனை நான் கட்டி போட்டு என் கண்ணால
3: பார்த்தேன்.
1: கயத்தால கட்டுறேன் பாத்தியா? அப்படி கட்டினா கூட பிதுக்கிட்டு ஓடி போடுவானே. குடும்ப இல்லற வாழ்க்கையில உங்க ரெண்டு பேரையும் கட்டி போடணும்னு
2: சொன்னேன்.
1: சும்மாரா, அதாவது இது மேனேஜர் வீடுன்னு பேராக ஆயிப்போச்சு, இன்னும் அந்த பேர் இருக்கணும். அந்த பைய வேற மேனேஜர்
2: ஆயிட்டானா?
1: சும்மாரா, நம்ம மாப்பிள்ள மாப்பிள்ள எப்படி பிரசன்னமா? நீங்க
4: சோபாக்கில இருந்து
1: சோபாக்கில இருந்தா எதை இப்படி இருக்கிறீங்க? தலையை வெட்டி வச்ச மாதிரி எழுந்துருங்க, எழுந்துருங்க, எப்படி சோபால உங்க வாங்க வாங்க.
4: வேண்டாம், நான் இப்படி இருக்கேன்.
1: அப்படி சொல்லப்படாது, ஏன்னா நீங்க மேனேஜர், வருங்காலத்துல எனக்கு மருமக
4: பிள்ளை.
1: கற்பூரத்துல மணி அடிக்கல, நீங்க வந்து உட்காருங்க. ஆமா, இன்னைக்கு என்ன வேணும்?
4: ஐயோ, ஒண்ணு வேண்டாம், அன்னைக்கு வாங்கினதே போதும்.
1: அல்ல அல்ல, இன்னைக்கு ஆர்லிக்ஸ் ஓவலு காப்பி.
4: இன்னைக்கு எனக்கு காப்பா காக்கா பிடிக்கிறீங்களா?
0: ஏன்பா, இவரு எனக்கு மாப்பிள்ள.
4: ஏன் பசிக்கிட்டா?
1: அப்படி கேளுங்க மாப்பிள்ள. எழுந்து போய் புது பொண்ணு மாதிரி தலைய வளைஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு நீ உட்காந்துருக்கிற ஸ்டைல பாத்தாக்கா என்னமோ ஓம் பொண்ணுக்கு கல்யாண விஷயம் பேசுற மாதிரில இருக்குது மாப்பிள்ள.
4: ஆமா,
1: நீங்க ஒரு தேதி கொடுத்தீங்கன்னா அந்த தேதியில ஜாம் ஜாம்னு உங்களை தாலி கட்ட வச்சு விடுவேன். என்ன மாப்பிள்ள சாஞ்சாடுறாரு?
4: முடியாது.
1: என்ன முடியாது?
4: கல்யாணம் முடியாது.
1: யார் ராஜா? என் கண்ணு இல்ல, அப்படி சொல்லலாமா? சொல்லப்படாதே. அத மாதிரி சொல்லிட்டா மேனேஜருங்கிற அந்த பாரம்பரியத்துக்கே கேவலம் வந்துருமே.
4: அப்போ என் உத்தியோகத்துக்கு தான் மதிப்பு, ஆளுக்கு இல்லையே.
1: ஆளை பார்த்து யாரு மாப்பிள்ள பொண்ணு கொடுக்கற? எல்லாம் உத்தியோகத்தை வச்சுதான். மாமா,
5: இப்படி வாரம் முதல்ல இந்த வீட்டை இடியும்.
1: பரம்பரையா உள்ள விடுறா இது, வேணாண்டா.
5: நான் சொல்றபடி கேளு. மாப்பிளைக்கு மூணு பாடி தச்சு புது வேட்டி கட்டும், மூணு மாடி வச்சு புது வீடு கட்டும்.
0: கட்டித்தான்
6: சுமாரமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ்வளவு வெட்டி போடலாம், தப்பு இல்ல.
0: நிதானமா நம்ம பேசுங்கப்பா. நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? பாவம், இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு? அப்படி தப்பு பண்ணிருந்தாலும் இதை கட்டி கொண்டாடுறது நமக்கு என்ன ரைட் இருக்கு?
6: இது ஒரு லா பாயிண்டா?
0: அவங்க செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பாய், காஃபி கொண்ட.
7: என்னம்மா இது? நீங்க எல்லாம் யார்? என்ன ஏன் கட்டி கொண்டாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
6: ஐயோ பாவம், ஒண்ணுமே தெரியாத பொண்ணுமா. நீ கண்ணை மூடிட்டா உலகமே இருந்து போயிடும் பாரு.
0: அப்பா, நீங்க சும்மா இருங்க.
6: ஆகட்டும்.
0: ஏம்மா, உன் பேர் என்ன?
7: சாந்தா.
0: சாந்தா, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். நான் கேக்குறதுக்கு கோபப்படாம பதில் சொல்லணும். கேளுங்க, தெரிஞ்சத மறைக்காம சொல்றேன். காஃபி சாப்பிடுமா? பழக்கம் இல்ல. சீக்கிரமா கேட்டுட்டு அனுப்பிடுங்க, காத்திருப்பாங்க. யாரு
6: மாப்பிள்ள? அவனை தேடி அலையறதுலாம் வேலை.
0: ஐயா, பெரியவங்க நீங்க, பட்டணத்துக்காரவங்க, படிச்சவங்க, எது வேணுமோ பேசலாம். ஏழைங்க நாங்க, பட்டிக்காடு வேற, தட்டி பேச முடியாது. ஆனாலும் கடவுளுக்கு பயந்து பேசுங்க, முறையா பேசுங்க.
6: பேச்சு ரொம்ப தெளிவுதான்.
0: அப்பா, ஏம்மா, யார் காத்துக்கிட்டு இருப்பாங்க? உங்க அப்பா அம்மாவா? யாரும் இல்ல.
6: வருது பாரு விஷயம். அவரு எவரு? காதலர் தானே?
0: ஆமா, இதுல என்ன தப்பு? உங்களுக்கே இவ்வளவு ஆத்திரம். உங்க பொண்ணுக்கும் ஒரு காதலர் வேணும், கல்யாணம் வேணும். நான் அது போல ஒரு பொண்ணு தானே.
7: உன் மேல ஒரு தப்பும் இல்ல. உன் காதலர் மேலதான் எங்க அப்பாவுக்கு சந்தேகம்.
6: அம்மா,
7: நான் அதிகம் பேச விரும்பல. அவர் யாரு, என்ன பேரு, எந்த ஊருன்னு தயவு செஞ்சு சொன்னா பாக்கி விவரத்தை நான் சொல்றேன். பேர் சொல்லக்கூடாதம்மா, ஆனால் ஆபத்துக்கு பாவம் சொல். அவர் பேரு இளங்கோ. அப்பா இல்ல அவருக்கு, அம்மா மட்டும் உண்டு. அவருக்கு விவசாயம் தெரியும். அவரும் நானும் அணைக்கட்டுலயும் வேலை செய்யறோம்.
6: போய் போய் அத்தனையும் போய் சமந்தாம்மா. செமினார் பிள்ளை ராமனே தான். என் கண் ஒண்ணும் குருடு இல்ல. வேணா நீ வா, நான் நேர்லயே காட்டுறேன்.
7: நீங்களும் உங்க கண்ணு உங்க பேச்சும்.
0: அந்த முகத்தை பாருங்க,
7: கண்ணு உங்க பேச்சும்.
0: அந்த முகத்தை பாருங்க. கதை கற்ற முகமா இது? சாந்தா, எங்களை மன்னிச்சிடமா. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு.
7: டிரைவர், இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வாங்க.
0: அப்பா,

அவர் மறந்து வேற ஒரு பெண்ணை பார்க்க மாட்டார். நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என்னை விட அவரை அதிகமா நீங்க தெரிஞ்சிருக்க முடியாது. போய் சாப்பிடுங்க. அப்படியா? எனக்கு இப்பதான் கொஞ்சம் புரியுது. சரியா, அவர் கூட நல்லவர். என்ன தவிர வேற பெண்ண கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. நம்புங்க, நான் வரேன். வரமா?

0: இது அவர் போட்டோ இல்ல? இங்க எப்படி வந்தது? சாந்தா, நீ என்ன சொல்ற? இது யாருடைய போட்டோ? இவர் தாமா? என்னோட அவரு. இவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சாந்தா, இவர்தான் உன் காதலரா?
1: இவரே தான்.
0: சாந்தா, நல்ல பார்த்து சொல்லுமா, பதறாம சொல்லு, பயப்படாம சொல்லுமா, சொல்லு.
1: என் சொத்த பயப்பட என்ன இருக்கு?
0: இவரே தான், சந்தேகமே இல்ல. சாந்தா, இவர் உனக்குரியவரா? என் உயிர் உனக்கு சொந்தமா போதா? அது நடக்காது. எனக்கு கிட்டாதது யாருக்குமே கிட்டாது. நான் சாக தயார். ஆனா அதுக்கு முன்னாலே அவரை யாரோடும் வாழ விட மாட்டேன். இது சத்தியம். பரம ஏழனி படிப்பில்லாதவர். அவரோ பெரிய ஜமீன்தார், படிச்சவர், லட்சாதிபதி. அவருக்கும் உனக்கும் கடலுக்கும் காவாய்க்கும் உள்ள வித்தியாசம். நீ வாழணும்னா, அவரும் வாழணும்னா, நீ அவரை மறந்துடு. எங்கிருந்து போயிடு, போ! எங்கிருந்து போயிடு, போ! எங்கிருந்து போயிடு.
2: ரொம்ப சரியான வேலை செஞ்சு இவங்களெல்லாம் இப்படிதான் சொல்ற.
3: நீ சாக போறிய அம்மா, என்ன விட்டுட்டு போயிட போறிய அம்மா.
2: லீலா அம்மா, நீ சின்ன போதிலே தாய எழுந்த, நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இவ்வளவு சொத்தை சம்பாதிச்சு வச்ச உனக்காகத்தானம்மா. நீ போன பிறகு எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? முதல்ல என் பணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும்
0: செஞ்சுக்க. அப்படி சொல்லாதீங்க அப்பா, அப்படி சொல்லாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா மேல ஆணையே சொல்றேப்பா, நான் சாக மாட்டேன், சாக மாட்டேன்.

0: இது அத்தனையும் போதுமே.
1: மாவாக்குவா?
0: மாவாக்குறது மட்டுமா? மாவாக்கி ஒண்ணுக்கு பத்தா பணம் ஆக்குறது.
1: ஒண்ணுக்கு பத்தாவா?
0: ஆமா. முதலாளி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பெரிய மூலகாரன். இது எப்படி ரகசியமா வந்து சேர்ந்திருக்கோ அதே ரகசியத்துல எல்லாம் வெளியில போடும். அப்புறம் பாருங்களேன், தங்க கட்டியா அங்கிருந்து வந்து சேர்ந்துடும். ஆமா ஆமா. இன்னும் இன்னும் ரெண்டு மூணு குடும்பம் அந்த அடிக்கு போட்டு
2: வச்சு நல்லா அடிங்க. ஆபீசர் ஒரு 10 ரூபாய் வாங்கிக்கோ, அவரை கொண்டு போய் வீட்டுல போடும். பெரிய முகத்துங்க, கையில நல்லா அடிங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனுங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போக கூடாதுன்னு சொல்றேன். வேணும் கொண்டு போவோம்.
0: உட்கார்ந்து
1: திங்கிற உங்களை விட வேலை செய்து படைக்கிறவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க தெரியுமா? போங்கப்பா, கார்ல என் கார எடுத்து போ.
2: இந்த பசங்க மாத்திரம் போயிடும்.
1: நீங்க மூடுங்க, அவங்க கையாலேயே திறக்க வைக்கணும்.
3: ஓஹோ, உங்க சொத்துன்னு பேசலையா?
1: உங்க சொத்தாவது ஏன் சொத்தாவது? எவன் சொத்துக்கோ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஏன்ப்பா நிக்கிறீங்க? போங்கப்பா சீக்கிரம்.
2: அப்பா, இப்படி எல்லாம் நீ என்ன அவமானப்படுத்துறதுக்கு யார் காரணம் தெரிஞ்சுக்கிட்ட? பேசிக்கிறேன், பேசிக்கிறேன்.
1: மலையப்பன்
0: ஐயா,
1: தொழிலாளர்களுக்கு எல்லாம் சம பங்கு கொடுக்கணும்.
0: ஒரு சின்ன அந்த தொழிலாளிங்க கூட்டத்திலே என்னையும் ஒரு தொழிலாளி
1: ஆக்கிடுவேன். நீ எப்ப என் முதலாளி? நீ எப்பவுமே
2: தொழிலாளிதான். உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? அக்காவோட தம்பி
4: நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை விட எனக்கு கடவுள் கூட பெருசு இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க.
2: என்ன வீட்டுல அவமானப்படுத்துறது போதாது? என்ன மில்லில வேற வந்திய மானத்தையே வாங்கிட்டான். என் எதிரில வர பயப்பட்டவன்லாம் இப்ப என்ன பார்த்து முறைக்கிறோம், சிரிக்கிறோம், கேலி செய்யறோம். நீ கொடுத்த இடம் தானே இது? எனக்கு தெரியாம அவனை ரகசியமா படிக்க வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிற, இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா?
4: நீங்க நினைக்கிறப்படி ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க.
2: இருந்தான் பேச. ஏண்டா அவ்வளவு தைரியம் அவனுக்கு? ராமு அக்கா,
4: என்ன
2: தம்பி? இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது.
5: தம்பி அவரை அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்களா? இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டார்.
1: தாத்தா கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்க?
4: ராமு, ராமு, அவரை வீட்டு விட்டு விரட்டியா? உன் அக்காளுக்கு நீ செய்த நன்மை இதுதானா? என் குடும்பத்தை வாழ வைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ உன்னாலே என் புருஷ குழந்தை எல்லாருமே போயிட்டாங்களா? நானும் போறேன். அவர் எல்லாமே நான் உயிரோடு இருக்கவே முடியாது.
1: நிம்மதியா இருங்க.
4: என்னை விடு. இந்த வீட்டுல 1000 சுகம் இருந்தாலும் அவரை விட எனக்கு பெருசில்ல. விடு, அவர் காலடியில்தான் போகணும்.
2: தயவுசெய்து
1: நல்லது மறந்து நீங்க வரலன்னா அக்கா நிலவர ரொம்ப மோசம்.
2: எப்படியோ போகட்டும், முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போடா.
1: அப்படியெல்லாம் சொல்லாருங்க பாவம். அவங்க என்ன தப்பு செய்தாங்க? என் மேல இருக்கிற கோபத்துக்காக அக்காவை அப்படி வாங்கணும்?
2: அதை கேட்க நீ யாரா? என் மானம் மரியாதை எல்லாத்தையும் அழிச்சிட்ட. அது உன் வீடு, அதனால உன் அதிகாரத்தை காமிச்ச. இது என் வீடா? போவெளிய
1: வீண் பிடிவாதத்தினால ஒரு நல்ல மனைவி நீங்க இழந்துட போற.
2: யாரை இழந்தாலும் சரி, இனிமேலும் என் மானத்தை இழக்க தயாரா இல்ல. நீ அங்க இருக்கிற வரைக்கும் அங்க காலடி எடுத்து வைக்க மாட்டேன். உன் உறவே தேவையில்லை. போவெளிய போடா, உள்ள போ.
1: என்ன
2: பாவம்
1: செய்து? இவனை பிடிச்சு வெளியே தள்ளு.
2: நீங்க வரமாட்டீங்க.
3: ஏண்டா நிக்கிறேன்?
2: சினிமாவில் நடிக்க வந்த நான் பலருடைய வாழ்க்கையில் நடிக்க வேண்டியதாகிவிட்டது. அக்காவின் பாசமும் மீனாவின் அன்பும் என்னை இதுவரை இங்கு வாழ வைத்தது. ஆனால் இன்று உங்களை விட்டு பிரியும் முடிவுக்கு வந்துவிட்டேன். வருகிறேன், கடைசியில் ஒரு உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராமு அல்ல.
3: நான் உங்கள் ராமு அல்ல. என் பேர் இளங்கோ. எவனோ ஒருத்தன் என்ன துணிச்சல், என்ன ஆர்ப்பாட்டம்! அடையப்பா, போ, அந்த பையனை கொண்டு வா. என் கையாலேயே அவனை கொல்லணும்.
0: நியாயம் பாத்தீங்களா? சொந்த தர்பார் நடத்திட்டு போனவன உங்க கையால கொல்றதா? வேண்டாம், அவனை எங்க கையால நான் ஊர்கா போட்டு பாக்கணும் ஒரு ஆசை. ஆமா, அதுல ஒண்ணு அட்ரஸ் பேர் ஊர் இல்ல.
3: அவன் ஜோடி கோவிந்தரை கொண்டு வா.
2: என்ன கல்யாணத்தை தள்ளி போடுறது காரணம் இப்பதான் எனக்கு புரியுது.
6: உங்களுக்கு எப்பவும் புரியாது, ஆத்திரப்பட்டா எதுவுமே புரியாது.
2: ஆத்திரமா? என் ரத்தமே கொதிக்குது. என் முகத்துல முடிக்காத போ, வெளியே போ.
6: என்னையாது சேர்த்து சொல்லாம போனா என்ன அர்த்தம்?
2: உனக்கு எதுவும் சொல்ல நான் தயாரா இல்ல. நல்ல உணர்வு இந்த பக்கம் எட்டி பாக்காத. என் வாசப்படி கூட வெளிய கூடாது. போ, வெளியே. கெட் அவுட்.
6: குட் பை.
2: குட் பை.
6: இந்த மாதிரி பணக்காரங்களோட பழகக்கூடாதுங்கிறது இப்பதான் புரியுது. இளங்கோ, மிளகா பட்டிக்காட்டுக்கு வலு இருக்கு, வயல் இருக்கு, பழுதில்லாத தொழில். நடடா ராஜா. என்ன நீ என்ன சொல்ல போறப்ப?
4: நீங்க செய்யறது கடவுளுக்கே எடுக்குமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி பழி வாங்குறீங்க?
6: சரிதான், உங்க அப்பா பாடி முடிச்சாரு, இப்ப நீ ஆரம்பிக்கிறியா? பாடு, வாய் வலிக்கிற வரைக்கும் பாடு.
4: பெண்களுக்கு எப்போதும் ஒரே எண்ணம், ஒரே கொள்கை. மனசுல கொண்டவனை தவிர கடவுளை கூட அவங்க நினைச்சு பாக்குறது இல்ல.
6: நம்ம பெண்களுக்குள்ள நல்ல பண்பது இப்பதான் நேர்மாறா இருக்குது இல்ல. குட் பாய்.
4: இல்லீங்க, எதிர்மாற நடக்கிறது நீங்களா நானா?
6: நான் ஒழுங்கா தானே நடக்கிறேன். நடந்து காட்டுறேன்
4: பாரு. என் வேதனை உங்களுக்கு கேலியா இருக்குது. ஆண்கள் எல்லாம் மலருக்கு மலர் பாயிர ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆனா உயிர் போனாலும் பெண் மாறவே மாட்டான். என் இதயத்தை பிளக்கக்கூடிய இந்த செயலை நீங்க செய்திருக்கவே வேண்டாம். உங்களுக்கு என்னை பிடிக்காட்டி உங்க கையால என்னை கொன்னடுங்க, கொன்னடுங்க, கொன்னடுங்க.
6: என்ன சொல்றேன், நான் தவறு செஞ்சேனா?
4: ஐயோ, பொண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. பணக்காரி கிட்ட பணக்காரரா இருந்து காதலிச்சீங்க, ஒரு ஏழை பொண்ணு கிட்ட ஏழையா நடிச்சு அவளை ஏமாத்திருக்கீங்க.
6: பைத்தியமே, ஏழை பொண்ணு நான் ஏமாத்துறேனா? என்ன இது புது கதை?
4: அவளுக்கு போய் சொல்ல தெரியாது.
6: அப்ப நான் போய் சொல்றேனா?
4: என் முடிவு எப்படியாவது போகட்டும், நீங்க அவளோட சந்தோஷமா இருங்க.
6: ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எங்கேயோ தவறு நடந்து லீலா. வாழ்வோ தாழ்வோ உங்க கூட இருப்பேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா?
4: இப்போ சொல்றேன், என் உடல் உயிர் அத்தனையும் உங்களுக்காகத்தான்.
6: வெரி குட். அப்ப என் கூட வா, உண்மை தெரியும்.
4: எங்கே?
6: சந்தேகமா?
4: இல்லே, ரொம்ப தூரம் போகணுமா? என்னமோ, கார் எடுத்துட்டு வரவா?
6: ஐயோ, கார் வேண்டாம். நடடா ராஜா, நடடா தான் நம்ம வேலை. ஆமா,
3: சொல்ல முடியாது சார். அவர் இருக்கிறது வல்லவங்க யாரு? அங்க போய் இளங்கோன்னு யார கேட்டாலும் உடனே கொல்லுவாங்க. சீ, சொல்லுவாங்க.
4: எங்க வந்தீங்க? ஏன் வந்தீங்க? தயவு செய்து போயிடுங்க.
6: சாந்தா,
4: சாந்தா, என் பேரை சொல்ல, நீங்க யார்?
6: என்ன இப்படி பேசுற? நான் தானே இளங்கோ.
4: போய், அத்தனையும் போய். ஒரே பித்தலாட்டம், கிராமத்து பொண்ணு, அதுல ஏன் ஏழமா? நல்லா ஏமாத்திட்டீங்க.
6: என்ன விஷயம்? ஏன் இப்படி திடீர்னு ஆத்திரப்படுற? இப்ப என்ன நடந்தது?
4: என்ன நடந்ததா? நீங்க செய்திருக்கிற கொடுமையை விட என்ன கொண்டு இருக்கலாம். இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. உங்க பேர் ராமுதான் சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க. உண்மையை மறைக்காம சொல்லுங்க. நீங்க ராமுதானே?
6: ராமுதான். நான் யாருக்குமே துரோகி இல்ல. என் காதல் பரிசுத்தமான. என்ன நம்பு, நம்பு சாந்தா.
4: நம்பறதாவது ராமு, சாதாரண ராமுவா? பெரிய ஜமீன்தார், உள்ள கொள்ளைய பணம், அங்க ஒரு பொண்ணு, இங்க ஒரு பொண்ணு.
6: சாந்தா, நான் ராமுதான், பணக்காரன் தான், ஜமீன்தாரன் தான். ஆனா சாந்தா, உன்ன தவிர நான் வேற யாரையுமே காதலிச்சது இல்ல. இது உறுதி சாந்தா.
4: உங்க உறுதி எனக்கு வேண்டியதில்லை.
7: இந்த வல்லவங்காடுங்கிற கிராமம் தானே?
8: இதே அடுத்த கிராமம். யார பாக்கணும்?
7: இளங்கோன்னு ஒருத்தர பாக்கணும்.
8: இளங்கோ? இப்பதான் எங்கயோ பார்த்தேன். இதை இந்த வீட்டுல கேளுங்க.
6: வாங்க.
4: அம்மா வாழ்க்கையில யார் ஆதரவு நினைச்சு அவரே இல்ல.
9: ராமோ,
4: ராமோ,
9: குடும்ப விவகாரம் இதுல தலையிட நீ
10: உண்மையிலே நான் தான் ராமு.
9: மறுபடியும் ஏமாற நான் தயாரா இல்ல. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவன் இருக்கிற இடத்த சொல்லல, உயிருக்கு நான் ஜவாப்தாரி இல்ல.
11: என்ன தூக்கிட்டு போறதா? எவனையாவது நான் தூக்கிட்டு வராம பார்த்தாது? அது சரி, நல்லா இருக்கலாமா? எவ்வளவு நாளாச்சுமா பாத்து.
12: என்னடா என்ன சொல்றேன்?
11: என்ன
12: நீ இப்பதான் வரியா?
11: ஆமா. அதோ
12: அப்போ இதுவரைக்கும் இங்க இருந்தது யாரு? பின்ன
11: சொந்தமான ராமுங்கிற பையன் எங்கயோ ஓடி போயிட்டாரு. நான் அவரை போல இருக்கேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க. நல்ல ராஜோபச்சாரம், நல்ல வசதி எல்லாம் தான். அவருக்கு பதிலா போனேன்ல, எனக்கு பதிலா அந்த ஜமீன்தார் ராமு இங்க வந்திருந்திருக்கார்.
12: அதாவது ஆமாண்டா கண்ணு, ஆமா ராம, நீதான் லட்சுமி, நீதாண்டா காணாமி போனவா, உன்னாலதான் உங்க அத்து போன. என்ன முழிக்கிறே? நான் தான் உன் பாட்டி, உன் அம்மாவை பெத்தவன்.
11: அம்மா பாத்து என்ன சொல்றாங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
12: பூஞ்சோல பெரிய ஜமீன்தார், உங்க அம்மா ராஜேஸ்வரி, எல்லாரும் பங்குனி உத்திரத்துக்கு பழனிக்கு போறோம். அப்போ நீயும் உங்க அண்ணன் ராமனும் சின்ன குழந்தை ரெட்ட பிள்ளையா ஒன்னா பிறந்தோம். அதனாலேதான் ராம லட்சுமணன் பேரு வச்சாங்க. கூட உங்க அக்கா உங்களை விட 8 வயசு பெரியம்மா சுசீலாவும் வந்திருந்த. திருவிழா கூட நீ காணாம போயிட்டு எங்க தேடியும் கிடைக்கல. அதே இயக்கத்துல உங்க அப்பா செத்து போ. நானும் எம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். பேரனும் காணாம போய் மகளும் சொத்ததும் அதே நினைப்புல மயங்கி பைத்தியம் பிடிச்சு கிடந்தேன். இப்போ உன்ன ராமனை பார்த்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. என் மகனோட பொண்ணுதான் இந்த சாந்த ராஜா. இது அண்ணன் கழுத்தில் இருந்த செயலும். அரை பேர் கூட கொஞ்சம் இருங்க, இதை வந்துட்டு.
11: என்ன பாட்டி, எங்களை எல்லாம் ஒரே குழப்பத்தை வச்சுட்டீங்களே. உனக்கு ஏதாவது புரியுதா? இல்ல இதே எங்க அப்பா அம்மான்னு
12: சொல்றாங்க.
11: என்னம்மா
12: இது பாரு,
11: அடே இதுல எந்த போட்டோ தான் இருக்கு.
12: அவரும் மலையை சுத்தி வந்து இருக்கிற சமயம் யாரோ ஒருத்தர் மலை எடுக்கல குழந்த கழுத்துல இருந்து இந்த செயினை கழட்டிட்டு இருந்தான். குழந்த அழுற சத்தம் கேட்டதும் என் வீட்டுக்காரர் அந்த பக்கம் ஓடினாரு. அவரை பார்த்ததும் அந்த திருடன் பயந்து ஓடிட்டு.
13: கடவுள் கொடுத்த குழந்தை நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். அவர் தப்பி இவனுக்கு இளங்கோன்னு பேர் வச்ச இவனை என் உயிருக்கு உயிரா வளர்த்து.
11: அம்மா ஏமா அழுறீங்க? நான் எப்பவும் உங்க மகன் தாம்மா. என்னம்மா
12: ஆட்டி, அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்நேரம் என்ன தெரியல.
11: நம்ம யாருக்காவது அண்ணனை பத்தி கவலை இருந்ததா? அன்னைக்குத்தான் கவலையா. வாங்க வாங்க போலாம்.
12: ஐயோ கோவத்துல ஏதாவது செய்துட போறாங்க. பாவம் இவனும் நல்லவனாச்சு.
14: சும்மா இருடி, மனசு உருகுதோ?
15: அக்கா
16: ராமு,
15: அக்கா அக்கா
16: ராமு வந்தட்டியா? ராஜா எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போலாமாப்பா?
15: என் பேர் ராமு இல்லக்கா, நான் இளங்கோ. ராமு வந்தாரா?
16: என்னப்பா சொல்ற, கொஞ்ச நேரத்துக்கு மிந்தி வந்தவன் இளங்கோ இல்ல?
15: இல்ல இல்ல.
16: ஐயோ, அவனை உங்க மாமா மில்லுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களே.
15: என்னது? வாங்க அக்கா. எல்லா விஷயத்தையும் சொல்லு, நான் வந்துடுறேன்.
16: என்னமா சொல்லிட்டு போற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
17: புரியலையா? இந்த பாட்டியா பாருங்க.
13: என்ன தெரியலையா? அம்மாவே பெத்த பாட்டி.
16: பாட்டி
15: அம்மா, ராம என்ன கொண்டாடுங்க? எங்க
11: ராம?
15: அப்ப நீ
11: மரியாதை இல்லாம என்ன அடிச்சுட்டு இப்ப மருமகங்க ஊமைகளை கொண்டாடு?
15: இவர் தான் எங்க அண்ணன் ராமு. ஆமா, நான் தான் உங்க தம்பி இளங்கோ. என்ன இப்படி பாக்குறீங்க? நம்பலியா? அடி, இப்பதான் சிரிப்பு வருது.
0: பாத்தீங்களா, மணி ஆகிக்கிட்டே போகுது. புஷ்பா ரெடி, பன்னீர் சொம்பு ரெடி. லேட்டாகிற பொம்பளைங்களே முன்னேறத்துல வந்துட்டாங்க. வந்துட்டாங்கன்னா இன்னும் மாப்பிளைய காணுமே.
11: மீனா, நீ போய் பாரு.
18: ரெண்டு மாமா வந்தாச்சு.
15: என்னது, கண்ட பேர் ஒரே கச்சா? சீ, ரெண்டு பேர் ஒரே அச்சா?

0: ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே. ஏமா உங்களுக்கு தெரியுதா யார் யாருன்னு? தெரியுதா? அப்ப சரி, ரெண்டு பேரும் போய் அவங்க மாப்பிளை கையை பிடிக்க பாக்கலாம். அழி வெட்கமா.
1: உங்க ரெண்டு பேராலேயே கண்டுபிடிக்க முடியலையா?
2: இப்ப கல்யாணம் நடக்கணுமே, மாப்பிள்ளைங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: நீயம்மா சும்மா இருக்கிற, இவனும் எங்க வீட்டு பிள்ளைதான். போடுமா மாலைய?
3: போடுமா.
4: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்பட ஒளி சித்திரம் கேட்டீர்கள்.
1: இடம் புரியாம் இணை புரியாம இருக்கும், எங்க மேலே கொஞ்சம் போடுங்களேன்.
4: இசை MS விஸ்வநாதன், இயக்கம் சாணக்கியா, படைப்பு MTR வானொலி நிலையம் ஒன்றியல், வானொலி ஆக்கம் உங்கள் MR கண்ணன். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு திரைப்பட ஒளிச்சித்திர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை சிந்திப்பதை நிதானமாக சிந்தியுங்கள், செயல்படுத்துவதை உறுதியாக செயல்படுத்துங்கள் என்ற வரிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

இந்த விரதம் அனுஷ்டித்தால் கிரகதோஷம் அகலும், ஆயுள் ஆரோக்கியம் கூடும், செல்வ வளம் பெருகும். நினைத்தது நிறைவேறவும், குடும்ப பிரச்சனை நோய் நீங்கவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மாவிளக்கு ஏற்றுவதாக நேர்ந்து கொள்வார்கள். இந்த நேர்த்தி கடனை செலுத்த திருப்பதி செல்ல தேவையில்லை. புரட்டாசி சனியன்று வீட்டிலேயே பெருமாள் படம் வைத்து மாவிளக்கு ஏற்றலாம். தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு நைவேத்தியம் செய்து வெங்கடேச சோஸ்திரம், 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் ஆகியவற்றை படிக்க வேண்டும். இந்த வழிபாட்டின் போது திருப்பதி பெருமாள் நம் வீட்டுக்கே நேரில் எழுந்து அருள்வதாக ஐதீகம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி அருகிலுள்ள நாராயணபுரத்தை ஆட்சி செய்தவர் தொண்டைமான். இவர் ஒரு நாள் திருப்பதி மலை மீதுள்ள வெங்கடாத்திரிக்கு யானை வேட்டைக்கு சென்றார். வழியில் ஒரு பஞ்சவர்ண கிளியை கண்டார். அந்த தெய்வீக அழகில் ஈடுபட்ட மன்னர் கிளியை பிடிக்க முயன்றார். அந்த கிளி அங்கு வரும் பக்தர்கள் சொல்லும் வெங்கடேசா கோவிந்தா என்ற திருநாமத்தை அடிக்கடி கேட்கும். அதையே திரும்ப திரும்ப சொல்லும். மன்னர் பிடிக்க முயன்றதும் இந்த நாமங்களை சொன்னபடியே பறந்தது. திருப்பதி கோவில் அருகிலுள்ள சுவாமி புஷ்கரணி என்னும் குளக்கரையை அடைந்தது. மன்னரும் விடாமல் சென்றார். கிளியை காணவில்லை. ஆனால் அங்கே வெங்கடேச பெருமாள் வீற்றிருந்தார். பிறகு ஏழுமலையானுக்கு கோவில் கட்டினார். வெங்கடேச பெருமாளுக்கு தினமும் அதிகாலை சுப்பிரபாத சேவை நடக்கும். இந்த சேவையில் வெங்கடேச சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம் ஆகியவற்றை தாழபாக்க அன்னமாச்சாரியா வம்சத்தினர் பாடுவர். அதன் பின் கீர்த்தனைகள் பாடப்படும். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்பவரால் எழுதப்பட்ட சுப்பிரபாதம் கேட்டே பெருமாள் துயில் எழுந்தருகிறார். அப்பொழுது பெருமாளுக்கு பசும்பால், வெண்ணெய், சர்க்கரை கலந்த நெய்வேத்தியம் படைத்து தீப ஆராதனை நடத்தப்படும். இதற்கு நவநீத ஆரத்தி என்று பெயர். பாடலை கேட்போமா?

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கடினமானதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு கடினமான செயலை தொடங்கும் பொழுது இது முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு தங்களது செய்கையை தொடங்குவார்கள். நடத்த முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டி விடுவார்கள். தேவனின் அன்பை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சமயம் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. எதிரிகளுக்கு பயந்து வாழ்கிற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருந்தனர். ஒரு பக்கம் தேவனின் ஆசீர்வாதம், தேசத்தில் செழிப்பு என இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த செழிப்பு எதிரிகளால் அழிக்கப்பட்டது. உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் தவித்தனர். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிய சமயத்தில் தான் கிதியோன் என்பவர் கர்த்தர் சந்தித்தார். தேவ ஜனத்தை சத்துருக்களின் வல்லமையில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக உன்னை அனுப்புவேன் என்றார். நான் எப்படி இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் அல்லது சமாளிக்க முடியும் என அவர் கலங்கிய போது, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார் கர்த்தர். அதன்படியே அவனுடன் இருந்து வெற்றி பெற்று தந்தார். ஒரு கடினமான செயல் ஆண்டவரின் கிருபையால் சாத்தியமாயிற்று. அன்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி தந்த கர்த்தரிடம், நீங்கள் செய்து வரும் பணிகள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களோடு இருந்து வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து மகிழச் செய்வார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முக தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருக்கலாம். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றிற்கும் மேலான தேவனை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கிய விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முக தேர்வுக்கு செல்ல போகிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனையை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும். வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கிவிடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதில் அளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை. இணைந்திருங்கள் ஒரு பாடலுக்காக.

வைகறை நாதத்தில் இனி தொடர்வது ஒரு இஸ்லாமிய பாடல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் காணலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அமைதியான அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவருடைய நற்செயலையும் நான், அதாவது அல்லாஹ், வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாயினும் சரி, பெண் ஆயினாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆண் ஆயினும் பெண் ஆயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் கவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்க மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து கூறியுள்ளார். பொதுவான நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு சில உரிமைகள் உள்ளதைப் போல என்பது அவருடைய கருத்தாகும். இனி தொடர்வது பாடல்.

ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் இப்பொழுது கேட்கலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவர் நற்செயலையும் நான் வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாலும் சரி, பெண்ணாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து சொல்லியுள்ளார். பொதுவாக நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு உள்ள சில உரிமைகளைப் போல என்பது அவருடைய கருத்து. அவர் பெண்களுக்கு கூறும் அறிவுரை என்ன? பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் வரையறுத்துள்ளது. இது பற்றிய ஒரு வசனம், நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள் மற்றும் நம்பிக்கையாளரின் மனைவியர் ஆகியோரிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய துப்பட்டிகளின், அதாவது சேலை முந்தானையை தங்களின் மீது தொங்கவிட்டு கொள்ளட்டும், அதாவது இழுத்து போர்த்து கொள்ளுதல். அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்குமே இதுவே மிகவும் ஏற்ற முறையாகும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறது. இணைந்திருங்கள், ஒரு இஸ்லாமிய பாடலையும் நாம் இப்பொழுது கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். இது நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரையில் இருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. இதயத்தில் தேடல் தீவிரமாகும் போதும், அறியாமையால் செய்த தவறுகள் தரும் வலியால் மனம் துடிக்கும் போதும் கடவுளை அறியும் வாய்ப்பு உண்டாகும். உண்மை என்பது என்றோ ஒரு நாள் அடைய வேண்டிய இலக்கு அல்ல. வாழ்வில் பெரிதாக மதித்த விஷயம் கூட அற்பமானதாக மதிக்கப்படும் போதுதான் ஆன்மீகத்தில் காலடி எடுத்து வைக்க முடியும். மனதின் எல்லைகளை கடந்த மனிதனே எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க முடியும். எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருங்கள். உழைப்பை கண்டால் வறுமை என்னும் பேய் ஓடிவிடும். தனக்கும் சமூகத்திற்கும் பயன் தரும் வகையில் தொழிலில் ஈடுபடுவதே உழைப்பின் இலக்கணம். உழைக்காமல் பிறரிடம் கையேந்தி வாழ்பவன் தன்னைத்தானே விலைப்படுத்த முயல்கின்றான். பிறரிடம் இலவசத்தை எதிர்பார்ப்பவன் தன்மானத்தை இழக்கிறான். பிறர் குற்றங்களை மன்னிக்கும் குணம் குற்றம் இல்லாத நல்லவர்களிடத்தில் மட்டுமே இருக்கும். விரும்பியதை நேர்மையான வழியில் அடைய முயலுங்கள். எந்த சூழலிலும் வழி தவறி நடக்காதீர்கள். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட மனிதன் கடவுளின் அருளுக்கு பாத்திரமாவான். விவேகமுள்ளவர்களாக இருங்கள். உண்மை எது, உண்மையற்றது எது என்பதை கண்டறிவதே விவேகம். பெருமைக்காகவும் பிறர் பாராட்டுவதற்காகவும் யாத்திரை செல்வது கூடாது. பக்தி உணர்வுடன் மட்டுமே செல்லுங்கள். தான் வாழ்வதோடு மற்றவரையும் வாழ வழி செய்பவர்களே நல்ல மனிதர்கள். ஒருவர் நமக்கு செய்த உதவியை ஒருபோதும் மறப்பது கூடாது. பலனை எதிர்பார்த்து உதவி செய்வது கூடாது. பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். லட்சியத்திற்காக விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் அதில் வெற்றி கிடைப்பது உறுதி. கோபம் வருவது இயல்புதான் என்றாலும் அது வராமல் தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டாக கூட பொய் சொல்லிவிடாதீர்கள். மனிதனின் மனக்கோணலை நேராக்கி நல்வழிப்படுத்துவதே நல்ல நூல்களின் பயனாகும். வாழ்வில் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் மனதில் எழும் எண்ணத்தை பொறுத்தே ஆகும். பணம் சேர சேர மனிதனுக்கு பசி, தூக்கம், ஒழுக்கம், பக்தி என எல்லாமே குறைந்துவிடும். குடும்பத்திற்காக மட்டும் பாடுபடாமல் இந்த சமுதாய நலத்திற்காகவும் பாடுபடுங்கள். உலகின் நன்மைக்காக தங்களின் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர்களே ஞானிகளாவார். இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு இணைவோம்.

இது தகவல் அறியும் நேரம். படிக்காத மேதை பெஞ்சமின். தங்களின் தேச தந்தைகளாக 7 பேரை அமெரிக்கா கொண்டாடுகிறது. அவர்களில் ஒருவர் பெஞ்சமின் பிராங்க்ளின். குடிசை தொழிலாக சோப் மெழுகுவர்த்திகள் தயாரித்து விற்கும் குடும்பத்தில் 15வது குழந்தையாக பிறந்தார். சிறு வயதிலேயே படிப்பில் அதிக ஆர்வம் காட்டினாலும் அவருடைய தந்தை அவரை பள்ளிக்கு அனுப்பாமல் தன் தொழிலில் உதவியாளராக வைத்துக் கொண்டார். 12 வயது ஆன போது தன் அண்ணன் நடத்திய அச்சகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கிருக்கும் போதே கட்டுரைகள் எழுதும் திறமையை வளர்த்துக் கொண்டார். அந்த சமயத்தில் பெஞ்சமினுடைய அண்ணன் உள்ளூர் செய்திகளை வெளியிடும் செய்தித்தாள் ஒன்றை தொடங்கினார். அந்த செய்தித்தாளுக்கு பெஞ்சமின் எழுதி அனுப்பும் படைப்புகளை படிக்காமலேயே அண்ணன் நிராகரித்து விடுவார். ஆகவே சைலன்ஸ் டு குட் என்னும் புனைப்பெயரில் எழுதத் தொடங்கி வாசகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றார். புனைப்பெயரில் எழுதுவது அண்ணனுக்கு தெரிந்து கண்டிக்க வேறு அச்சகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். தான் சுயமாக முன்னேற வேண்டும் என்ற உறுதியோடு சொந்த அச்சகம் நடத்தினார். தொழிலில் புதிதாக ஏதாவது செய்யலாம் என்ற யோசனையில் வருடாந்திர பஞ்சாங்கம் வெளியிட முடிவு செய்தார். அதில் நாட்கள், பருவநிலை இவற்றை தாண்டி சுய முன்னேற்ற அம்சங்கள், பழமொழிகள், கவிதைகள், கணித விடுகதைகள், சமையல் குறிப்புகள், ராசி பலன் என பல புதுமைகளை சேர்த்தார். அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் மிகுந்த ஈடுபாடு இருந்ததால் எரிபொருள் சிக்கன அடுப்பு, இடிதாங்கி கருவி, பைஃபோக்கல் மூக்கு கண்ணாடி ஆகியவற்றை கண்டுபிடித்தார். இதற்கு காப்புரிமை வாங்க மறுத்து தயாரிக்கும் உரிமையை அனைவருக்கும் இலவச சொத்து ஆக்கினார். 1750களில் பிரிட்டிஷ் காலனி நாடாக அமெரிக்கா இருந்தபோது பல போராட்டங்களில் முன்னின்று சுதந்திர முழக்கமிட்டார். பிரான்ஸ் நாட்டுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அமெரிக்க விடுதலைக்கு ஆதரவும் நிதியும் வாங்கி தந்தார். இதற்கு நன்றி சொல்லும் விதமாக 1914 இருந்து இன்று வரை $100 நோட்டுகளில் பெஞ்சமின் படத்தை அமெரிக்க அரசு அச்சிட்டு அவரை கௌரவப்படுத்தி வருகிறது. வாழ்க்கையில் முன்னேற விரும்பும் அனைவருக்கும் பெஞ்சமின் பிராங்க்ளின் நல்லதொரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இணைந்திருங்கள். இது MTR FM.

இது ஆரோக்கியம் காணும் நேரம். பொடுகு பிரச்சனை இருந்தால் இதோ இதை பின்பற்றுங்கள். கைப்பிடி அளவு வேப்பம் குழந்தை நன்றாக கழுவி விழுதாக அரைத்து தலையில் தடவி 15 நிமிடங்களுக்கு பின் ஒரு பக்கெட் நீரில் 2 எலுமிச்சம்பழச்சாற்றை பிழிந்து தலைக்கு குளிக்கலாம். தலையில் எண்ணெய் பசையுடன் பொடுகு தொல்லையும் இருந்தால் முடி உதிர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு, தலையில் தயிர் அல்லது மோரை தேய்த்து 15 நிமிடங்கள் ஊற வைத்து குளிக்கலாம். மஞ்சள் தூளை தண்ணீர் அல்லது ஷாம்புவுடன் கலந்து தலையில் தேய்த்து 15 நிமிடங்கள் ஊற வைத்து குளிக்கலாம். அருகம்போல் சாறுடன் சம அளவு நல்லெண்ணெய் கலந்து மணல் போன்று வருமாறு நன்றாக காய்ச்சி வெயிலில் 2 நாட்கள் ஒரு நாளில் 2 மணி நேரம் வைத்து இந்த எண்ணெயை தேய்த்து குளிக்கலாம். பொடுகு பிரச்சனை தீர்ந்துவிடும். சில கேள்விகள், சில பதில்கள். பூச்சி கடித்தால் உடலில் ஒவ்வாமை ஏற்படுமா? எறும்பு, கொசு, தேனி, குளவி, சிலந்தி, வண்டு, கரப்பான் போன்ற பூச்சிகள் கடித்தால் ஒவ்வாமை ஏற்படலாம். ஒவ்வாமைன்னா அலர்ஜி. சரி, இது ஏற்பட காரணம் என்ன? பூச்சிகளில் எச்சிலல் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு வகை புரதம் அலர்ஜியை ஏற்படுத்துகிறது. பூச்சி கடித்தவுடன் மற்ற இடங்களுக்கு விஷத்தன்மை பரவாமல் தடுப்பதற்காக உடலில் உள்ள இரத்த குழாய்கள் சுருங்குகின்றன. இதனால் இதயம் மற்றும் மூளை போன்ற உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. இதனால் மயக்கம் ஏற்படுகிறது. சரி, பூச்சி கடித்ததற்கான அறிகுறிகள் என்ன? ஆரம்ப நிலையில் கடிப்பட்ட இடத்தில் தோல் அரிக்கும். மற்ற இடங்களுக்கு விஷத்தன்மை பரவும் போது தோல் சிவக்கும், தடிக்கும், லேசாக வலிக்கும், காய்ச்சல் வரும். இரண்டாம் நிலையில் அரிப்பும் வீக்கமும் இருக்கும். கடிப்பட்ட இடம் மட்டுமல்லாமல் கண் இமைகள், காது மடல், உதடு போன்ற இடங்களில் நீர் கோர்த்து வீக்கங்கள் ஏற்படும். கடுமையான தலைவலி, வாந்தி, தொண்டை வறண்டு அடைக்கும். பூச்சியின் விஷத்தன்மை கடுமையாக இருந்தால் மூச்சு விடுவது சிரமமாக இருக்கும். மயக்கம் ஏற்படும். இந்த நிலையில் உயிருக்கே ஆபத்து கூட நேரிடலாம். சரி, பாதிக்கப்பட்டவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு டம்ளர் தண்ணீரில் 2 ஸ்பூன் சர்க்கரை மற்றும் 1/2 ஸ்பூன் உப்பு கலந்து குடிக்க கொடுக்கலாம். பாதிக்கப்பட்ட இடத்தில் ஆன்டிசெப்டிக் களிம்பு தடவலாம். காய்ச்சல், உடல் வலி இருந்தால் பாராசெட்டமால் மாத்திரை சாப்பிடலாம். அலர்ஜிக்காக அவில் மாத்திரை ஒன்றும் எடுத்துக்கொண்டு மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும். ஓட்டு வீடுகளில் குளவி, தேனி, விஷத்தேள், பூரான் போன்றவை இருக்கும். ஓலை வீடுகளில் பூரான், கரப்பான் இருக்கும். தோட்டம் தோப்புகளில் குளவி, தேனி, வண்டுகள் இருக்க வாய்ப்பு உண்டு. தேனி, பட்டுப்பூச்சி வளர்ப்போர், தோட்டக்கலை செய்பவர்கள், காட்டில் மரம் வெட்டுவோர், வன அதிகாரிகள், மலைவாழ் மக்கள் போன்றோருக்கு அதிகம் பாதிக்க வாய்ப்பு உண்டு. சரி, இப்பிரச்சனைக்கு தீர்வு என்ன, சிகிச்சை என்ன? அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பூச்சிக்கடிக்கான எதிர்ப்பு மருந்து ஆன்டி சீரம் கிடைக்கிறது. இது சென்னையில் உள்ள கிங் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஊட்டியில் உள்ள பாஷியர் இன்ஸ்டிடியூட்டிலும் கிடைக்கிறது. பூச்சிகள் அதிகம் வாழும் இடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பான உடை, காலணிகள் அணிய வேண்டும். தோட்ட வேலைகளில் உள்ளவர்கள் நல்லெண்ணெய் மற்றும் பாரஃபின் எண்ணெய் இரண்டையும் கலந்து கை, கால், முகங்களில் தடவிக்கொண்டு சென்றால் பூச்சிகள் கடிக்காது. இணைந்திருங்கள். இது MTR FM.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். வீணாகும் நாட்கள் கல்லாது போகிய நாளும், பெரியவர் கண் சொல்லாது வைகிய வைகளும், ஒல்வ கொடாது ஒழிந்த பகலும், உரைப்பின் படா அவாம் பண்புடையார் கண். ஒவ்வொரு நாளையும் பயனுடையதாக்கி மனிதன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். பிறருக்கு பயன்படக்கூடிய அளவு எதையும் செய்யாத நாள் வீண் நாளாகும். தனக்கும் பிறருக்கும் நன்கு பயன்படக்கூடிய அளவுக்கு மனிதன் செய்ய வேண்டியவை என்னென்ன? நாளடியார் தரும் பட்டியல் மிகவும் சுருக்கமானது. தினமும் ஏதாவது கற்க வேண்டும் என்கின்ற நினைப்பில்லாமல்

தொழில்துறை தொடர்பான புத்தகங்கள், தினசரி பத்திரிகைகள் மற்றும் சஞ்சிகைகள் போன்றவை. இதன் மூலம் கிடைக்கும் எல்லா தகவல்களும் தொழில் வர்த்தகத் துறைகளுக்கும் தனி வாழ்க்கைக்கும் பயன்படக்கூடியன. இரண்டாவது, பெரியவர்களை கண்டு பழகுவது. இவர்கள் நம் துறை சார்ந்தவர்களாகவோ சாராதவர்களாகவோ இருக்கலாம், அவர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்டவர்களுடன் பழகுவதால் பெரும் உபதேசங்களும் அவற்றால் கிடைக்கும் மனோபலமும் நம்மை உயர்த்தும். பெரிய நிறுவனங்களின் பயிற்சி என்பது இதுதான். இது தவிர முடிந்த மட்டும் தினமும் ஏதாவது தர்மம் செய்ய வேண்டும், அவரவர் சக்திக்குப்படி. இந்த மூன்றும் வாழ்வின் முன்னேற்ற படிகள் ஆகும். இணைந்திருங்கள், இது MTR FM.

இனி திருத்தலம் உலாவரும் நேரம். திருச்செங்காட்டங்குடி வாதாபி கணபதி. முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் கஜமுகாசுரனை அழித்த ஊர் இது. அந்த அசுரனின் இரத்தம் படிந்து இந்த ஊரே செங்காடாக மாறியதால் திருச்செங்காட்டங்குடி என்ற பெயர் உருவானது. கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே இந்த கோவில் வழிபடப்பட்டிருக்கிறது. முதலாம் ராஜராஜன் காலத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. சிறு தொண்டரான பரஞ்சோதி பல்லவ மன்னனின் சேனாதிபதியாக வாதாபி சென்று சாளுக்கியரோடு போர் புரிந்து வெற்றி வாகை சூடிய போது கொண்டு வந்த வாதாபி கணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது இங்கேதான். பிள்ளைக்கரியின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் கோவில் செல்லும் கதை கோவில் சொல்லும் கதைக்குள் குளிக்க வேண்டும். பல்லவர் கால தெய்வீக கலை செல்வங்களான நவதாண்டவ மூர்த்திகளையும் துவார பாலகர்களையும் நீங்கள் காண வேண்டுமென்றால் இந்த ஊருக்கு வரத்தான் வேண்டும். ஆண்டுதோறும் சித்திரை பரணியில் பிள்ளைக்கறி அமுது செய்த விழா கொண்ட நடைபெறுகிறது. இன்றும் பாவனையாக பிள்ளைக்கறி நைவேத்தியம் செய்யப்படுகிறது. அரிசி, திப்பிலி, வால்மிளகு, ஏலம், தேங்காய்ப்பூ, அரிசி, வெல்லம் சேர்த்து சீராளன் போன்ற உருவமாக செய்யப்படுகிறது. குழந்தை பேறு இல்லாதவர்கள் இதை பிரசாதமாக உண்டால் இறைவன் அருளால் புத்திரபாகியம் உண்டாவதாக மக்கள் நம்புகிறார்கள். சூளிகாம்பாள், கணபதீஸ்வரர், பிரம்மா, அர்த்தநாரீஸ்வரர், வாதாபி கணபதி, துர்கை, தனி சன்னதியில் மகாலட்சுமி, பிட்சாடனர், பைரவர் என்று பார்க்க பார்க்க பரவசம் பெருகுகிறது. இறைவன் உத்ராபதீஸ்வரர் சிறு தொண்டருக்கு அருள் புரிந்த பைரவ வேடத்திலேயே காட்சி தருகிறார். அந்த சிலையை பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்? அயடிகள் காடவர் கோன் என்ற பல்லவ மன்னன் சிறு தொண்டருக்கு காட்சியளித்த கோலத்தில் சிவனை காண விரும்பினான். அதனால் இக்கோவிலை திருப்பணி செய்தான். எல்லாம் நன்றாக செய்தும் ஐம்பொன்னால் செய்ய முயன்ற உத்ராபதியார் சிலையை மட்டும் சரிவர செய்ய முடியவில்லை. கருமார்கள் சிலை செய்ய முயன்ற போதெல்லாம் அது உடைந்தே போனது. உலைக்களத்தில் கருமார்கள் எல்லாம் உத்ராதிபதியார் சிலையை மீண்டும் மீண்டும் ஐம்பொன்னையும் தீஜ்வாலையும் மிளிர உருக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு முதியவர் தாகத்துடன் அங்கே வந்து தண்ணீர் கேட்டார். எரிச்சலில் இருந்த கருமார்கள், பட்டறையில் ஏது தண்ணீர், கொதிக்கும் அக்னி குழம்புதான் இருக்கிறது, குடிக்கிறாயா என்று கிண்டலடித்தார்கள். அதோடு நில்லாமல் ஒரு பாத்திரத்தில் கொதிக்க கொதிக்க அதை கொணர்ந்தும் தந்தார்கள். முதியவர் சட்டென அதை வாங்கினார். கடகடவென குடித்தார். அந்த ஐம்பொன் குழம்பு உடலில் இறங்க இறங்க இறங்க இறங்க அப்படியே சிலையாக உத்ராபதீஸ்வரராக உருமாறினார். பக்தி கடலில் மூழ்கியபடி இதோ பிள்ளைக்கரியை சுவைக்கப் போகுவோமா? இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் கதை தொடரும்.

குட்டி கதை கேட்கலாமா? கிருஷ்ணரின் வளர்ப்பு தந்தையான நந்தகோபர் ஒரு நாள் காலை 4:30 மணி வாக்கில் யமுனை ஆற்றில் நீராடச் சென்றார். பொழுது புலரும் முன்பே நீராட வந்த நந்தகோபரை கண்டிக்கும் விதத்தில் தண்ணீருக்கு அதிபதியான வருணனின் தூதன் ஒருவன் அவரை வருணலோகத்திற்கு இழுத்துச் சென்றான். வெகு நேரமாகியும் நந்தகோபர் வீடு திரும்பாததால் யசோதை கவலைப்பட்டாள். விஷயம் அறிந்த கிருஷ்ணர் தன் யோக சக்தி மூலம் நடந்ததை அறிந்தார். அம்மா, வருந்தாதீர்கள், இதோ நொடியில் தந்தையை அழைத்து வருகிறேன் என்று உறுதி அளித்து புறப்பட்டார். பெருகி ஓடும் யமுனைக்குள் பாய்ந்த கிருஷ்ணர் வருண மாளிகை நோக்கி சென்றார். தன் மாளிகைக்கு வந்ததை கண்ட வருணன் எல்லையில்லா மகிழ்ச்சி கொண்டான். பகவானே, தங்களின் பாதத்தில் சரணடைந்தவர்கள் அனைவரும் பிறவிக் கடலில் இருந்தே விடுதலை பெறுகின்றனர். இன்று உங்களை தரிசிக்கும் பேறு வாய்க்க பெற்றேன். தங்களின் தந்தையார் என்பதை அறியாமல் தவறி இழைத்த என் தூதரை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினான். வருணனின் பணிவு கண்ட கிருஷ்ணருக்கு தண்டிக்கும் எண்ணம் மறைந்தது. அதனால் ஆசை அளித்து தந்தையுடன் கிளம்பினார் கிருஷ்ணர்.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

நிகழ்ச்சியின் முதல் பாடல் முள்ளும் மலரும் என்ற படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் மச்சானை பார்த்தீங்களா, கே ஜே ஜேசுதாசோடு பி சுசிலா இணைந்து பாடிய இந்த பாடல் மாம்பூவே சிறு மைனாவே

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் பகவதிபுரம் ரயில்வே கேட் என்ற படத்தில் இருந்து செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சேன் என்ற பாடல்.

இனி வரும் பாடல் பூவாடை காற்று வந்து ஆடை தீண்டுதே. படம் கோபுரங்கள் சாய்வதில்லை.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். தந்து கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா படம், 16 வயதினிலே.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல், பூவெளி வாசலில் யாரடி வந்தது, கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே என்ற பாடல்.

0: அடுத்த பாடல், பொட்டி கடையிலே புட்டு இருக்குது துட்டு குடு தம்பி புட்டு திங்கேனோ.
1: பொட்டி கடையிலே

0: படும் தென்.
1: இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். தந்து கொண்டிருந்தது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிதமிழ் எம்டிஆர் வானலையில் இசைத்திடும் இன்ப கானங்களுடன் இந்த இனிய வேலைதனில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. இன்று எமது நிகழ்ச்சியில் இன்னிசை பாடல்கள் இசைச்சாரலாய் இனிதாய் இசைத்திட இன்னிசையில் துள்ளிசை இணைந்தே இருங்கள் மதிதமிழ் எம்டிஆர் வானலையில்.

நிகழ்ச்சியின் துவக்கமாக காப்பான் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கவிருக்கின்றோம். பாடலுக்கு குரல்கள் செந்தில் கணேஷ், ரமணி அம்மாள், இசை ஹரிஷ் ஜெயராஜ். பாடல் இதோ

0: காற்றோடு இன்னிசை பாடல்கள் தாளமிட்டுக் கொண்டிருப்பது. இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில் அடுத்து தேவராட்டம் திரையிலிருந்து சாய் கிஷோர் இசை அமைப்பில் நிவாஸ் பிரசன்னா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது.
1: You wanna go?

0: ஏ என்னப்பா இந்த கூத்துக்கு, இந்த கூத்துக்கு நாயரசம் அழைச்சுக்கிட்டு இருக்கான்?
1: எதுக்குடா?

மனிதமில் எம்டிஆர் வானதி வழங்கிக் கொண்டிருப்பது இன்னிசையில் துள்ளிசை. இனி ஹிப்ஹாப் தமிழா இசையில் கோமாளி திரைப்பட பாடல். குரல்கள் சஸ்வின், ஹர்ஷினி, அபிஷேக். இதோ காற்றலையில் பாடல் தவழ்ந்து அறிவலா வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: யாருக்கெல்லாம் மறுபடியும் ஏரியில குளிக்கணும்னு அவங்க வீடு ஏரியில இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களோ இதை லைக் பண்ணுங்க. என்ன ரொம்ப லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க.
1: இசையோடு இன்ப ராகங்கள் இசைத்துக் கொண்டிருக்கும் வேலைதனில் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாற்றான். இசை ஹரிஸ், ஜெயராஜ், குரல்கள் ஹிரீஸ், எம் கே பாலாஜி மற்றும் மிக்சில் பாடிய பாடல் இது ஒலிக்கவிருக்கிறது.

இனிமையான இன்னிசை கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். மல்லிதமிழ் எம்டிஆர் வானலையில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருக்கிறது அடுத்தடுத்து இரு ஆல்ப பாடல்கள். முதலில் சந்தோஷ் நாராயணன், கார்த்திக், சுபாஷ், அனிருத் இவர்கள் கூட்டணியில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோமா?

இசை வண்ணம் தீட்டிக்கொண்டிருப்பது காற்றலையில் இன்னிசையில் தொல்லிசை. மீண்டும் சென்ற பாடலில் கூட்டணியே இப்பாடலையும் இசைக்க வருகிறார்கள். பாடல் இதோ.

0: மனிதமில் எம்டிஆர் வானலையில் இசை மீட்டுக் கொண்டிருக்கிறது காற்றலை. இனி தாராள பிரபு, இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம். இப்பாடலுக்கு இசை அமைத்து பாடலை பாட வருகிறார் அனிருத். மேலும் இணைகிறார் பாடலுக்கு ஹரிஷ் கல்யாண். இவர்கள் குரலில் பாடல் இதோ காற்றலையில் ஒலிக்கிறது.
1: காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காத

இசை தோரணமாய் காற்றலையில் இன்னிசையில் துள்ளிசை. இனி கண்ணும் கண்ணும் கொள்ளையெரித்தால் திரைக்காக. அனிருத் இசையமைப்பில் மீண்டும் பாடலை பாட வருகிறார்கள் ஹரிஸ் ராகவேந்தர், ரிட்டு, நிரஞ்சனி இவர்கள் குரல் வண்ணத்தில் பாடல் காற்றலையில் கலந்து இசை இலையாக.

காற்றோடு இசையலை இசை வண்ணத்தோடு இசைத்துக் கொண்டிருப்பது மத்திய தமிழ் MTR வானொலி. இனி நம்ம வீட்டு பிள்ளை பட பாடல். இசை டி இமான், குரல்கள் ஆந்தக்குடி இளையராஜா மற்றும் ஜெயமூர்த்தி.

0: இன்னிசையில் துணிசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இனி ஒரு தெலுங்கு பாடல் ஒன்று, கண்ணு கோட்டவா திரையில் இடம்பெற்ற பாடல். இப்பாடலுக்கு இசை டி இமான், குரல்கள் வினித், ரசிதா. குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.
1: கண்ணே பாப்பா, கள்ளல்ல கள்ளு போயிட்டு மாட்டலாம்.

இசைவானில் சிதறடித்துக் கொண்டிருப்பது மதிய தமிழ் MTR வானொலி. இனி சந்தோஷ் பாலாஜி, அகிலேஷ், பூர்ணிமா இவர்கள் கூட்டணியில் நான் சிரித்தால் படவாடல் அளிக்கவிருக்கிறது. இணைந்தே இருங்கள் மதிய தமிழ் MTR வானொலியோடு.

இன்னிசையில் தொழிசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவிலே மீசியை முறுக்கு திரையில் இருந்து பாடல். ஹிப்ஹாப் தமிழன் இசையில் விக்கி அமிதா குரல்களில் பாடல். இதோ

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இதுவரை இசையோடு இனிமை சேர்த்து சென்றது மனிதமில் MTR வானலையில் இன்னிசையில் துள்ளிசை. மீண்டும் காற்றோடு கவிப்பாடும் நிகழ்ச்சிகளோடு சந்திக்கும் வரை இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறும் என்றும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. மீண்டும் சந்திப்பும் உறவுகளை.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை வீட்டுக்கு வீடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் மனசு என்ற சொல்லோடு தொடர்புடைய பெயர்களில் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கியிருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

காற்றில் கலந்து உங்கள் காதுகளில் கான மழை பொழியும் நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக கல்யாண அகதிகள் என்ற பிரதிபலிருந்து மனதுக்குள் உட்கார்ந்து மணியடித்தாள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, ராஜ் சீதாராமன்.

உருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மல்லுவேட்டி மைனர் என்ற படத்தில் இருந்து மனசுக்குள்ளே நாயன சத்தம் நான் கேட்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, அருள்மொழி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நட்சத்திரம் என்ற படத்திலிருந்து மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டதே அதன் பேர்தான் என்ன என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் சாதனா சர்க்கம், எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரிச காட்டு பூவே என்ற படத்திலிருந்து மனசிருக்கா மனசிருக்கா அக்கா மகளே என்ற இணைய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் புஷ்பவனம், குப்புசாமி, சொர்ணலதா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிப்பிக்கில் முத்து என்ற படத்திலிருந்து மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரதாப் என்ற படத்திலிருந்து மனதில் ஒரு பாட்டு மலரே தலையாட்டு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாண்டி நாட்டு தங்கம் என்ற படத்திலிருந்து உன் மனசில பாட்டுதான் இருக்குது என இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ சித்ரா,

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சினிலே என்ற படத்திலிருந்து மனசே மனசே குழப்பம் என்ன இதுதான் வயது காதலிக்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியுள்ள ஹரிஹரன் சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உள்ளம் கவர்ந்த கல்வன் என்ற படத்திலிருந்து எம் மனசை பறி கொடுத்து உம் மனசில் இடம் பிடிச்சேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. ஜெயச்சந்திரன்.

உருசுல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏழை பங்காளன் என்ற படத்திலிருந்து மனதில் என்ன மயக்கம் புது மலரே ஏன் இன்னும் தயக்கம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டீம் சௌந்தரராஜன், பி. சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக பெரும் புள்ளி என்ற படத்திலிருந்து மனசும் மனசும் சேர்ந்தாச்சி பூமாலைதான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சொல்லலதா, SP பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் மனசு என்ற சொல்லோடு தொடர்புடைய சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTREFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTREFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் MTR FM ரேடியோ. வணக்கம் கூறி காற்றலையில் இணைவதோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகளை இரும்பும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். சர்வதேச நேயர் விருப்பத்தில் முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சேது என்ற திரைப்படத்தில் மாலை என்ற பதம் தாங்கி ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை அன்புடன் தருகின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அமுத மழை பொழியும் என்று பாட இருக்கும் பொம்பளை மனசு திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை அன்புடன் தந்திருக்கின்றார் ஈழமணி, திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடல், ஆயிரம் நிலவி வா என்று அற்புதமாக பாடுகின்றது அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலையும் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் தருகின்றேன் ஒரு பாடல் என்று செவத்த புள்ள மனசுக்குள்ள என்ற தீரன் அதிகாரம் ஒன்று என்ற திரைப்படத்து பாடலை கனடா மொன்றியாலிலிருந்து தனுஷன் தருகின்றார்.

அவர்களை தொடர்ந்து மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். மலைக்குள்ள நனையும் என்ற புரியாத புதிர் திரைப்படுத்த பாடலை

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை தருகின்றார் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி. மகுடம் திரைப்படுத்த பாடல் நச்சின்னு மச்சானே என்று கூறும் வரியை கொண்ட பாடல்தான். நீங்கள் தந்த பாடல் கேட்போமே.

வசந்தியும் வன்குவர் கனடாவிலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். உன்னை நினைக்கவே என்ற ஜே ஜே என்ற திரைப்படத்து பாடலை

தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவில் இருந்துதான் காஞ்சனா தந்திருக்கின்ற பாடலை கேட்போமா? விழிகளிலே விழிகளிலே என்று வரி எடுத்து குள்ள நரிக்கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் மலர்கின்றன. அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் துளசி செடியே என்று ஆரம்பிக்கும் சேவல் திரைப்படுத்த பாடலை ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இருவரும் கேட்கின்றார்கள்.

மறுவார்த்த பேசாதே என்ற எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா திரைப்படுத்த பாடலை தந்து மகளை இருக்கின்றார் அன்புடனே ரமணி அவர்கள் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து.

கோடி கோடி மின்னல்கள் என்ற ஜெயம் திரைப்படுத்த பாடலை இன்று கேட்போமா என்று நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கேதிஸ் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வேளையில் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். உன்னை நினைக்கையிலே என்ற வரிதான் நீங்கள் தந்த பாடல். அற்புதமான ஒரு காவிய பாடல். கல்யாணிக்கு கல்யாணம் என்ற திரைப்படத்து பாடல் தான் அந்த பாடல். கேட்போமா?

பிரான்ஸ் நாடு ஐரோப்பா கண்டம் ஜெனிவா நகர் நிவேஷன் வேங்கை திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். காலம் காத்தால என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

பேசுகிறேன் பேசுகிறேன் என்ற ஒரு பாடல் சத்தம் போடாதே திரைப்படத்தில் ஒலித்தது. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் ஐரோப்பா கண்டம் என்னவள் அவர்கள். விடுமுறையில் ஈழமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் கேட்கின்றார்.

இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இறுதி பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல கனடா கா பை சேனா ஆசான் அவர்கள். நானே தொலைந்த கதை என்று கூறும் ஒரு பாடல் தவமாய் தவம் இருந்து திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றார்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மலர்ந்து வந்த தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வரிசையில் இந்த பாடல்கள் எங்களை மகள வைத்தது என்று கூறி மீண்டும் நான் சந்திக்கின்றேன் என்ற கருத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நேர் நேரத்தின் முதல் பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து பூங்காற்று திரும்புமா என்ற பல்லவியோடு சரணங்களையும் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று முதல் பாடலாக தந்து மகிழ்கின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பூ விஜயராகவன் அவர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் ஒரு பாடல் கனவு காணும் வாழ்க்கை என்று நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் ஒலித்த பாடல். கேட்க வைக்கின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகள் ஷியாமலா பிரபா. ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையால் தமிழ் முனியால் தமிழ் இனியால் இவர்களும் என்று இவரோடு கேட்டு மகிழ விரும்புகிறார்கள்.

காத்திருந்த கண்கள் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் விருப்பத்திலே ஒலிக்கின்றது. அந்த பாடல் ஒலிக்கும் வேளை அவரோடு இணைந்து செவி மடுக்க முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா ரிஃபாக, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு இணைகின்றார்கள். துள்ளி திரிந்த பெண்ணொன்று துயில் கொண்டதே என்று. என்ன அற்புதமான பல்லவி, தொடர்ந்து கேட்போம்.

இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கதையகத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தாண்டி என்ற ஒரு பாடல். முந்தானை முடிச்சு திரைப்படத்து பாடல் அல்லவா. இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து அன்போடு வளமை போல இன்றும் கேட்கின்றார்கள் நீண்ட கால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரேபதி ரமேஷ், ரேவதி வெங்கடேஷ், சுதா குமார், அருணா அவர்கள் மட்டுமல்லாமல் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேர் நேரத்தை அலங்கரிக்க பெறும் தித்திக்கும் தீனான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டிலிருந்து நீண்ட கால உறவு அன்புடன் அருள் தந்திருக்கின்றார். இவர் கேட்கும் இந்த பாடலை வவனியா என்ற பகுதியிலிருந்து கண்ணம்மா என்ற அன்பு உறவுடன் மட்டக்களப்பைச் சேர்ந்த சுரேஷும் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்ற அந்த பாடல் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து மெல்லிசை மன்னர் ராம்கி ராமமூர்த்தி ஐயா இருவரும் இணைந்து இசை கோத்த பாடல். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரியிலே இசை அரசரின் குரலிலே பாடுகின்றது, உலகம் பிறந்தது எனக்காக என்ற வரியெடுத்து.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களோடு நான் அடிமை இல்லை என்று 1986 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படத்து பாடலை தாருங்கள். அதிலே முதலிலே பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு எஸ் ஜானகி அம்மா இசையரசியும் பாடிய பாடல்தான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். ஒரு ஜீவன் தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது என்ற பாடல். இந்த பாடலை தாருங்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அன்பான

உறவுகளை, இனிமையான இந்த பாடலை கேட்டவர்களில் மீண்டும் இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன். அதே திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடும் நிலா அவர்கள் சோகத்துடன் பாடியதாக கேட்க விரும்புகிறோம் என்று தருகின்றார். அந்த பாடலும் அதே வரிதான், ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது என்று பாடுகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று கேட்ட பாடல் தான் அந்த பாடல். எங்கே கேட்போமே?

புல்லாங்குழல் மொழி தமிழ் தமிழ் என்ற முதல் வரியை கொண்டு ஊரும் உறவும் திரைப்படுத்து பாடலை கேட்க வேண்டும் என்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டிலே சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். ஒலிக்கும் அந்த பாடல்களோடு நாங்களும் இணைவோம்.

வைகாசி நிலவே என்ற வரி கொண்ட பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் உங்களுக்கான பாடல். இதோ ஒலிக்கின்றது.

பாடல்களையும் கேட்டவளில் இறுதியாக எனது பாடலையும் தாருங்களேன் என்று வளைகுடா மண்ணில் இருந்து நீண்டகால உறவு குவைத் ஜோர்ஜ் அவர்கள் கர்வா கர்வா பயலே என்ற கருப்பன் திரைப்படத்து பாடலை ஒலிக்க வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR FM.

பொங்கும் புதுவெள்ளம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் சந்திக்கின்றோம். முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலியகத்தில் இருந்து

0: என்று 39வது பொங்கும் புது வெள்ளத்தை கேட்டு மகள இருக்கும் உங்களுக்கு புதிதாக வெளிவந்த 2026வது ஆண்டில் வெளிவந்த பாடல்களாக 10 பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து உங்களோடு கலந்து கொள்ள இருக்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அத்துடன் வணக்கம் கூறி உங்கள் நலம் நாடி எங்கள் நலமும் கூறிக்கொள்கின்றேன். சிறப்புடன் மலர்ந்து எல்லோருடைய பாராட்டையும் பெற்று இளைய தலைமுறை விரும்பும் பாடல்களை கொண்டு வந்து 10 பாடல்களை ஒரு நேரத்தில் கேட்கும் பாக்கியத்தை தரும் ஒன்றில் தமிழ் வானொலியில் இணைந்து உங்களோடு நானும் மகிழ்ந்து கொள்ளும் வேளையிலே இன்று 10 பாடல்களையும் கேட்டு மகிழ்வோம் என்ற வண்ணம் முதலில் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் மீசைய முறுக்கு 2 என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அடி போடி என்ற பதத்தை முதல் தாங்கி கேட்போமா அந்த பாடலை?
1: Say.

0: கேட்டிருக்கலாம் அந்த பாடலை. அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கூட சத்தியவான் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ரிப்பி பி என்று வரி எடுத்து பாடி எங்களை மகிழ வைக்கின்றது ஒரு பாடல். இதோ அந்த பாடலையும் தருகின்றேன். இன்றைய பொங்கும் புதுவெள்ளம் 39
1: ரிப்பி பி.

நூறு சாமி என்ற ஒரு திரைப்படம் மாய கனவு என்ற வரியை இடையிலே தாங்கி பேச பேச என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இப்பொழுது கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலையும். இன்றைய பாட்டும் பாட்டு பொங்கும் புதுவெள்ளத்திலே ஒலிக்கும் 39வது புதுவெள்ளத்தின் 3வது பாடலாக.

உறவுகளை இது முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொங்கும் புதுவெள்ளம் கேட்டு மகிழ்கின்றோம். பாய்ந்து வரும் வெள்ளத்தில் பொங்கி எழுந்து வந்தது போன்று காதோரத்தில் இனிக்க இனிக்க புதிய ஒலியிலே பாடுகின்றது புதிய இசை. புதிய இசையமைப்பாளர், புதிய கலைஞர்களோடு பாடகர்கள், எழுத்தாளர்கள், அத்தனை பேரும் நடிகர்கள் கூட புதிய புதிய தலைமுறையாக வந்து எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையிலே காலெடுத்து வைத்து வழிநடந்து செல்லும் வேளையிலே எங்கள் காதோரம் ஒலிக்கும் அடுத்த பாடல் காட்டேரி என்ற திரைப்படத்து பாடல் ஐ லவ் யூ லவ் யூ என்ற வரியை இடையிலே தாங்கி ஒலிக்க இருக்கின்றது. கேட்போம் அந்த பாடலையும்.

0: இருமுடி என்ற ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் மிகவும் இனிமையாக பக்தியாக புதிய ராகங்களோடு வந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் இருமுடி கட்டு என்று ஆரம்பிக்கும் வரியோடு வருகின்ற அந்த பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொங்கும் புது வெள்ளத்திலே.
1: சுவாமியே சரணமையப்பா.

சொல்ல முடியாத வரிகளை கொண்ட பாடல்களும் நாங்கள் கூற முடியாத தலைப்புகளை கொண்ட பெயர்களுமான பாடல்களாக வரும் வேளையில் சில சமயங்களில் சில உச்சரிப்புகளை புரிந்து கொள்வது கடினமாக இருப்பினும் பேச்சு தமிழை கூட அப்படியா அழகாக இசையோடு கொண்டு வந்து தருகின்றார்கள். இந்த வேளை இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வாரத்திலே தோன்றும் பாட்டுகள் பல, அந்த பாட்டுகளுக்குள்ளே இந்த புதிய திரைப்பட பாட்டுகளையும் கொண்டு வந்து கேட்டு மகளும் வண்ணம் பொங்கும் புதுவெள்ளம் மலர்ந்து கொண்டிருக்கின்றது. 38 பக்கங்களை கண்ட எங்களுக்கு இன்று 39வது பக்கத்தில் 10 பாடல்கள் ஒலிக்கின்றன. அதிலே 5 பாடலை கேட்ட வேளை 6வது பாடல்கள் ரோமியோ என்ற திரைப்படத்தில் இருந்து பாட இருக்கின்றது. சிடு சிடு என்றாலும் என்ற வரியை முதல் வரியாக தாங்கி கேட்போமே அந்த பாடலையும்.

0: உங்களுக்கு என்னங்க ஃபேவரட் சாப்பாடு?
1: நமக்கு எப்பவும் பிரியாணி தான்.
0: பிரியாணியா?
2: என் காதல் மாறாதடி.
0: எனக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பாக்குறீங்களா?
1: பிரியாணி பிடிக்காது.
0: பிரியாணி பிடிக்காதா?

இரண்டு மூன்று மொழிகளிலே எடுத்த திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படம் இப்பொழுது தமிழிலேயும் படமாக்கி வெளிவரப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் ராம் இன் லீலா என்ற திரைப்படம். ராம் இன் லீலா திரைப்படத்தில் பாடலவள் யாரிவள் யாரிவள் யார் யாரிவள் என்று வரி எடுத்து பாடுகின்றது. கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடலையும். இது மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் தருகின்ற பொங்கும் புது வெள்ளம்.

பெருந்தோறும் உலகிலே திரண்டு வந்த வெள்ளத்தில் பொங்கி வந்து எங்கள் காதோரத்தில் மகிழ வைக்கும் பாடல்கள் பொங்கும் புதுவெள்ளத்து பாடல்கள். சில சொற்களை எங்களால் கண்டுகொள்வதும் கடினம், ஆனால் அது பேச்சு தமிழில் வருவது உச்சரிக்கின்றார்கள். அந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது அழகாக உணர்ந்து கொள்ளலாம். அந்த பாடல் கடாரம் கொண்டான் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. ஆரம்பம் நீ மட்டும் போதும் என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது. அந்த பாடலையும் கேட்போமா? அந்த பாடலை உற்று நோக்குங்கள்.

ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பொங்கும் பொது வெள்ளத்திலே அடுத்த பாடல் வர இருக்கின்றது. மீசையை முறுக்கு 2 என்ற திரைப்படத்தில் இன்னும் ஒரு பாடல். இந்த பாடலில்தான் குழந்தையைப் போல சிரிக்கிறாளே என்ற வரியை இப்படி அவர் உச்சரிக்கின்ற கடுமையாக எங்களுக்கு அது கடுமையாக தெரியும். இருப்பினும் இதமாக புரிந்து கொள்ளலாம். கேட்டுத்தான் பார்ப்போம் மீசையை முறுக்கு 2 என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலையும்.

உற்று நோக்கி கேட்கும் பொழுது சிறந்த பாடல்களாம் புதிய வழியிலே கோர்க்கப்பட்ட இசைகளுமாக இருக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் இறுதி பாடலாக வந்து இன்றைய பொங்கும் புதுவெள்ளத்தை நிறைவேற்றுகின்றது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பொங்கும் புதுவெள்ளம் 39. என்னடா பார்வை என்று கேட்கும் வரியோடு சம்பவக்காரி என்ற திரைப்படத்தில் தான் இந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது எங்கள் காதோரம் கேட்கும் வண்ணம் ஒன்றில் தமிழ் வானொலி பொங்கும் புதுவெள்ளம் 39 ஒலிக்கின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். பொங்கும் புதுவெள்ளம் 39 38 பொங்கும் புதுவெள்ளம் கண்டு மகிழ்ந்த எங்களுக்கு, கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று கண்டு கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கும் பாடல்கள் பொங்கும் புதுவெள்ளம் 30 என்று கூறி நிறைவேறிச் செல்லுகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். 3L தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்களோடு இணைந்து வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரத்திலே விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்போமா? நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என்ற வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது இந்த பாடலை. இன்று விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடலாக தந்திருக்கின்றார் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

பேரழகை படம் பிடித்தேன், அந்த பட்டு முகத்தை இந்த சுட்டு விரலால் தொட்டு பார்க்கையிலே உயிர் துடித்தேன். கடல் போன்ற

அவரை தொடர்ந்து ஒரு பாடல், ஓ வசந்த ராஜா என்று வரி எடுத்து அழைத்து பாடும் நீங்கள் கேட்டவை பாடல் கேட்க இருக்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

இன்னமோர் பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு கண்டி மாநகரம். அடுத்து வரும் இனிமையான பாடலை தருகின்றார் மீண்டும் மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டிலிருந்து வசந்தம் பாடி வர என்ற பாடலை ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

மேலும் ஒரு பாடல். அந்த பாடலை அல்பர்டா மாநிலம் கனடா சாந்தினியின் பாடல். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் என்று சொல்லி பாடுகின்றது அந்த பாடல். பொன்னூஞ்சல் திரைப்படத்திலிருந்து.

அடுத்தடுத்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடலாக ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் அன்புடனி தனுஷன் அவர்கள். கனடா மொன்றியால் மாநகரத்தில் இருந்து குளிருது குளிருது என்று இந்த கோடை காலத்திலும் பாடுகின்றது தாஜ்மஹால் திரைப்படத்தில் இருந்து.

விடுமுறை நாட்களிலே நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள் தொடர்கின்றன. வன்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல் கடவுத் கஜா என்ற வரியெடுத்து பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

நிகழ்ச்சியை தொடர்ந்து மீண்டும் வான்கூவர் நாட்டிலிருந்து வான்கூவர் மாநிலத்தில் கனடாவிலிருந்து காஞ்சிநாத் தரும் பாடல் கண்ணதாசா கண்ணதாசா என்று அழைத்து தவம் என்ற திரைப்படத்தில் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் என்ன தந்திடுவேன் என்று கூறும் ஒரு சதுரங்கம் திரைப்படத்து பாடல் வன்கூவர் மாநிலத்து வசந்தி தந்திருக்கின்றார். கேட்டுத்தான் பார்ப்போமே.

0: யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. ஹலோ, என்னாச்சு?
1: என்னாச்சு?
2: குட் மார்னிங் சார்.
3: திசைகள் நாங்க வாங்கறது இல்லையே.

இருக்கும் இனிமையான பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் ஒலிக்கின்றது நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேதீஸ் அவர்கள் தந்த பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து ஓ ஒரு பூஞ்சோலை என்று வரிகொண்ட பல்லவியோடு முழுவதையும் தருகின்றது.

அவரை தொடர்ந்து தருகின்றார். சிட்னி மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டம், என் ரகசிய கனவுகள் என்ற வரி கொண்ட ஒரு பாடல் அலை என்ற திரைப்படத்திலிருந்து ரமணி தெளிவெடுத்து அனுப்பியிருந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இசை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள். மீண்டும் ஒரு பாடல், ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரம் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தரும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. தவம் ஒன்று செய்தேனே என்ற பாடலை பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்த வேளை ABCD திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் காவிக்கினிய கீதங்களை கேட்டு மகிழும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பம் என்பதை தெரிந்து கொள்வோம். ராமன் தேடிய சீதை என்ற ஒரு திரைப்படம் பின்னாளிலும் வந்தது. அந்த திரைப்படத்தில் பாடிய பாடல் இப்பவே இப்பவே என்ற வரியை அடுத்து முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்து கேட்டு மகளை இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவள் உரியவள். ஆனால் என்னவள் இன்று தன்னுடைய தாய் நாடு சென்று இளமணி திருநாட்டில் ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்தாலும் எங்களை மறக்காமல் மனம் படைத்தேன் என்ற வரி கொண்ட கந்தன் கருணை திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார். விடுமுறை

இறுதி பாடலை வளமை போல இன்றும் தருகின்றார் காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. நீதானா நிசம் தானா என்று கேட்டு பாடுகின்றது நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்திலிருந்து. அன்பு

பாடல்கள் இதுவரை நேரமும் திட்டிக்கும் தேனான பாடல்கள் திசையங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி சென்றது என்றுதான் கூற வேண்டும். கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நாம் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்கின்றேன். என்றும் அன்புடன் வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி சிந்தனை செல்வன்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா ஐயாவின் 14வது படமான ஒரு கைதியின் டயரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. பொன் மானே கோபம் ஏனோ என்ற பல்லவியை தொடர்ந்து சரணங்களையும் தர வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் வணக்கம் கூறி எழுதிய வேளை வணக்கம் கூறி அந்த பாடலை நாங்களும் ஒலிபரப்புகின்றோம்.

0: தொடரும் ஒரு பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்து பாடல். திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகியால், தமிழ் இனியால் இவர்களும் கேட்க வேண்டும் என்று பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே என்று பாட வைக்கின்றார் அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள்.
1: கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு மந்த

மூன்றாம் குரல் இத்திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். கண்ணே கலைமானே என்று கண்ணதாசன் ஐயா அவர்கள் உறுதியார்கள் எழுதிய பாடல் என்றார். கிடக்கும் அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து விடுமுறை விருப்பத்துக்கான இந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டு எழுதிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு மயிலாப்பூரிலே மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் ஒலிக்கும் அந்த பாடல் கண்ணே கலைமானே என்று கண்ணதாசன் ஐயாவின் நினைவை நினைவூட்டிக் கொண்டு மூன்றாம் பிறையில் பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையை தொடர்ந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்தில் மீண்டும் ஒரு பாடல். அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடைந்த பூச்செண்டு என்ற வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு இணைந்து வருகின்றது கண்ணம்மா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்று எங்கள் எல்லோருடனும் கேட்டு மகிழ வேண்டும் என்று நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களையும் உலகத் தமிழர்களோடு கேட்போம் வாருங்கள் என்று அழைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அம்மா, ஒரு முக்கியமான விஷயம்.
1: என்ன சோமா?
0: ஊட்டியிலிருந்து துரை வந்திருக்காருமா.
1: அப்படியா? எங்க?
0: அதோ

இதன் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து விடுமுறை நாட்களில் ஒலிக்கும் விடுமுறை கீதங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

திடுக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே இவருடைய விருப்பத்தை அலங்கரிக்க இருக்கும் அடுத்த பாடல் நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணன் தந்த பாடல். சரவணன் தான் மட்டுமல்லாமல் தன்னோடு தங்கம் சரவணன் பெரியசாமி சோலை கிராமம் ஜனனி இவர்களையும் இணைத்து தருகின்றார். பாடுகின்றது அந்த பாடல் சொன்னால் தானே தெரியும் என்ற பல்லவியை ராணுவ வீரன் திரைப்படத்தில் இருந்து

இனிமையாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலேதான் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் வந்த திரைப்படம் ஜோடி என்ற திரைப்படம் 1999 ஆண்டு வந்ததென்றும் அந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோடு சுஜாதா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் என்ற பல்லவியோடு மிகுதியையும் ஒலிக்க வைக்கின்றது என்னுடைய விடுமுறை விருப்பம்.

அதே திரைப்படுத்த பாடலை மீண்டும் பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவரின் குரலிலே ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று பாட வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் உலகத் தமிழர்களோடும் நண்பர்களோடும் கேட்போம் என்று அனைவரும் கேட்டு மகிழ்வோம். இரண்டு பாடல்களுக்கும் இரண்டு குரல் மூன்று குரல்கள் வந்திருக்கின்றன. மிச்ச பேதத்தை அறிவோம்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில வாழ்க வளமுடன் வணக்கம் என்று அன்போடன் கூறி எழுதியிருக்கின்றார் அன்பு உறவு உபய வேதாந்தபுரத்திலிருந்து சோமாஸ்கந்தன் அவர்கள். என் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த இந்த பாடல் எங்களுக்கு விருப்பமானது என்று அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கும் வேளையிலே அக்கறை பச்சை திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது அந்த பாடல், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று உயிரோட்டமாக.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பக்கி நாங்கள்

அடுத்தவனுக்கு இருக்கும் பாடு தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அன்போடு அனுப்பி வைத்து கேட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். பொறியாளன் என்ற திரைப்படத்திலிருந்து ஏ புள்ளே ஏ புள்ளே என்று கூறும் ஒரு பாடல் இனிமையாக வரியெடுத்து அழகாக பாடும்போது புதிய பாடல்.

அவரை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் தீராதது காதல் என்று சேனா திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதியாக ஒரு பாடலை தருகின்றார். நீ வேண்டும் நீ வேண்டும் என்று கூறி பாடும் வர்ணஜாலம் திரைப்படுத்த பாடலை வளைகுடா மண், குவைத் நாட்டிலிருந்து, நீண்டகால உறவு அன்பு ஜோஜ்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு கதம்பத்தில் வந்து உங்களோடு இணைந்திருக்கின்றேன். நீங்கள் கதம்பத்தை இணைந்து சிறப்பிக்க வர வேண்டியது 6478746415 என்று காரி இன்று அரைவன்கிழமை புதன்கிழமை 2021 ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 7ஆம் நாள் அல்லது ஒரு நாளிலே நாங்கள் இங்கிதமான இந்த வேளையிலே காற்றலையில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் எங்கள் வானிலையும் நன்றாக தொழில்படுகின்றது. அந்த வேளையில் எங்கள் காலநிலை மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை, தென்றல் வீசிக்கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து தென்றல் வீசிக்கொண்டிருக்கின்றது. கேட்டு மகிழ்ந்த அதை எங்களுக்கு பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, இந்த வேளையில் இன்றைய கதம்பத்திலே புதையல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். புதையல் நிகழ்வுக்கு வந்திருக்கும் நாம் புதையலிலே இன்று பலவிதமான கண்டுபிடிப்புகள், பொக்கிஷத்தை திறந்து பார்த்தல், பழைய பாடல்களின் இடைவெளிக்கு கண்டுபிடித்தல், பழமொழிகள் கண்டுபிடித்தல் போன்ற பலவிதமான அம்சங்களும் இன்று இருக்கும் வேளையில் இன்னும் ஒரு புதுவிதத்தையும் கொண்டு வர இருக்கின்றேன். அது நிகழ்ச்சி நிகழும் போது கூறுகின்றேன். எங்கள் காலநிலை சிறப்பாக இருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கும் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும் என்ற அல்லது வழக்கமாக பழக்கப்பட்ட ஒரு சுவாத்தியத்திலே தான் இருப்பீர்கள். காலநிலைகள் மாறிப்போண்டு செல்லுவது வழக்கம். ஆனால் அதற்கேற்ப எங்களுடைய அந்த தட்பவெட்ப நிலைக்கேற்ப நாங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் அதுக்கு மாறித்தான் வாழுகின்றன. அதற்கேற்ற சர்மத்தை மேனியையும் தான் இறைவன் படைத்திருக்கின்றன. அதே போன்று எங்களுக்கு தந்த மேனியும் அப்படித்தான். நாங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளலாம், பறவைகள் மிருகங்கள் அவர்களுக்கு மாற்ற முடியாதது. இயற்கையாகவே அவர்கள் தோல், அதனுடைய சருமம், அதாவது அந்த ரோமம், இதுகளால் அவர் பாதுகாப்பு இறகு போன்றவற்றால் தட்பவெட்ப நிலைக்கேற்ப அவை தங்களை அனுசரணையாக நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது அவர்களுக்கு. இப்ப குளிர்காலம் என்றால் பறவைகளினுடைய இறகுகள் அதுக்கு பாதுகாப்பாக உஷ்ணத்தை கொடுக்கின்றது. அதே போன்று மிருகங்களுடைய தோல், மிருகங்களுடைய ரோமம் காப்பாற்றுவது. ஏனென்றால் அந்த மிருகங்களின் ரோமங்கள் இறகுகளை வைத்துத்தான் எங்களுக்கு ஆடை செய்கின்றார்கள். குளிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த குளிர் போக்கி சட்டை என்று கூறப்படுகிறது செய்கிறார்கள். அது மனிதருக்கு அப்படி அல்ல. நாங்கள் இன்னொருவருடைய உதவியோடு தான் இந்த காலநிலை தட்பவெட்ப நிலையிலிருந்து மாறி வாழ வேண்டும். குளிர்காலத்துக்கு உஷ்ணமான ஆடைகளையும், உஷ்ணமான காலத்திலே பருத்தியிலான கொஞ்சம் சிலுக்கு நாளான அப்படியான உடைகளையும் அணிகிறோம். ஆடை இல்லாமலும் போகின்றார்கள், அது வேறு விடயம் சுவாத்தியத்துக்காக. அதனால் தட்பவெட்ப நிலைக்கேற்ப எங்கள் உடலை மாற்றியமைக்கக்கூடிய இயற்கை எங்களிடம் இல்லை. அந்த கொழுப்பு படை ஒன்றுதான் தாங்கும் சக்தியை கொடுக்கின்றது. தோலுக்கும் எங்களில் இருக்க கொழுப்பு அந்த சத்து தான் எங்களுக்கு தைரியத்தை பலத்தை கொடுத்துக் கொள்ளுகின்றன பல வார கூறுவார்கள். அப்படியான தட்பவெட்ப நிலைக்கேற்ப இப்பொழுது நாங்கள் நல்ல இதமான நல்ல ஒரு தென்றல் வீசிக்கொண்டிருக்கின்றது என்று நீண்ட நேரம் அந்த தென்றல்ல இருக்க முடியாது தானே. லேசான குளிர் ஏற்பட்டு ஜலதோஷமோ அல்லடி காதடைப்பு மூக்கடைப்பு போன்றவற்றையெல்லாம் முடியும், அதை வர முடியும். இது ஒரு புறம் இருக்க இன்று பேசப்படுகின்றது ஒரு எங்களுடைய செய்தியிலே கேட்டிருப்பீங்கள், உலக சாதனையை ஒரு உலக சாதனையை செய்திருக்கின்றது இந்திய நாடு. இன்று செய்தியிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எண்ணுகின்றேன், செய்தியை நீங்கள் கேட்டிருந்தால் அறிந்திருப்பீர்கள், உலகத்தில் உயிர்கொல்லி நோய்க்கு தடுப்பு மருந்தை கொடுத்த இடத்திலே இவர்கள் மனிதருக்கே மனிதர் பணத்தை வாங்கிக் கொண்டு பணத்துக்காக இந்த பெரிய உயிர்கொல்லி நோயினுடைய அந்த மருந்தை தருகின்றேன் என்று உப்பு தண்ணீரையே ஏற்றியிருக்கின்றார்கள். ஊசிமுல்ல அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதை உலகத்திலே எந்த நாடும் செய்யாத ஒரு செய்தியை செய்கையை எங்கள் பாரத நாட்டில் செய்யப்பட்டு பெரும் புகழை பெற்றிருக்கின்றது என்று உலகம் முழுக்க பேசிக் கொண்டிருப்பதுதான். மருத்துவ துறையிலே எத்தனையோ மோசடி செய்கிறார்கள் தான். இது பகிரங்கமாக இப்படி செய்தால் எப்படி இருக்கும்? அது செய்தியில வந்து உலகளாவே இருக்கும் எல்லா செய்தி ஊடகங்களிலேயும் அது இன்று செய்தியாக பரவப்பட்டிருக்கின்றது. தலை குறிந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அதுதான். இன்று காலையிலே ஒரு பாடலை வந்து ரவி கேட்டிருந்தார், மனுஷன மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை என்று பொன்மனை செம்மல் கொடை வள்ளல் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களினால் நடிக்கப்பெற்ற ஒரு தாய்க்கு பிந்தாரன் திரைப்படத்திலே அந்த பாடல் ஒலித்தது. எத்தனை வருடங்களுக்கு முன்பு எங்கே ஒலித்தது? தமிழ்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம், எங்கள் தமிழ்நாட்டிலே எங்கள் தமிழர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்திலே உங்கள் ஒரு தமிழ் கவிஞரால் எழுதப்பட்ட கவி. அது இத்தவரை அதை எப்படி அது பொருந்தி போகிறது? அதனால் அந்த கவிஞர் ஒரு தீர்க்கதரிசி. எத்தனையோ மோசடிகளை செய்திருக்கின்றார்கள் தானே. வைத்தியத்துக்கண்டு சென்றவருடைய உள் உறுப்புகளை வெட்டி எடுத்து வெளிநாடுகளுக்கு விலை போக செய்தவர்கள் தானே. இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. அதை எண்ணும் பொழுதுதான் வெட்கமும் வேதனையுமாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் இன்று புதிய நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு செய்தியை தர வேண்டும். இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் வேளையிலே கூறினால் நல்லதுதானே. நான் மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய நியமனத்துக்கு செல்ல இருப்பதனால் திடீரென்று அறிவித்தல் வந்திருக்கின்றது. நாளைய தினம் அந்த நியமனம் கிடைத்திருக்கின்றபடியால் நாளைய தினம் நியர் நேரம் கதம்பம் நடைபெற மாட்டாது. அது உடனே கேட்டவுடன் உங்களுக்கு கவலையாயிருக்கும். நேற்று ஒரு நாள் நின்றவுடன் ஐயோ இத்தனை நாள் பேசாதது போல் இருக்கின்றதே என்று வேதனைப்பட்டீர்கள். ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றபடியால் நாங்கள் செல்ல வேண்டி இருப்பதனால் நாளைய தினம் உங்கள் மாலை நேரத்து நேரம் இரவு நேரத்து கதம்பம் நிகழாது. அந்த வேளைதான் உங்கள் மாலை நேரம் எங்களுக்கு காலை. அப்ப எங்கள் பகல் முழுவதும் உங்களுக்கு இரவு. அப்ப இந்த நீரலை நிகழ்வு இரவு நேரத்தில் உங்களுக்கு மாலை நேரத்திலே இரவு நேரத்திலே தந்து கொண்டிருந்த நாங்கள் நீரொலியிலே நாளைய தினமும் தர முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கும் இந்த வேளையிலே நாளைக்கு எங்களுக்கு நியமனம் கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியாயும் இருக்கின்றது. அப்ப இரண்டு நோக்க, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், சிரித்துக் கொண்டே அழுகின்றேன் என்பது போல மனதுக்குள்ளே மகிழ்வென்றாலும் வெளியிலே துன்பமாகத்தான் இருக்கின்றது. பொறுத்துக் கொள்வீர்கள் என்று எண்ணுவதோடு இன்னும் ஒரு விண்ணப்பம், நாளையோடு முடிவதல்ல, எப்படியும் இரண்டு மூன்று நியமனங்கள் எங்களுக்கு தருவார்கள் இந்த வைத்தியத்துக்கு. ஆதலால் மீண்டும் அப்படி ஒரு நிலை வருவதை நாங்கள் மனம் பொறுத்துக் கொள்ளலாம், பழகிக் கொள்வோம். இங்கு என்னுடைய இன்னும் ஒரு வைத்திய பெறுவதற்கு நாங்கள் இங்கிருந்து 1630 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஒரு வைத்தியரை சந்தித்து ஒரு சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருந்தோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சென்று வருவது உண்டு. அதனால் 3 நாட்கள் நீரொளி நிகழ்வை நாங்கள் நிகழ்த்தாமல் இருந்தோம். எல்லாம் அதாவது இந்த கலையகத்திலும் வெளிவரப்பாக அந்த 2 நிகழ்வு, மற்ற நிகழ்வு எல்லாம் வரும். 24 மணி நேரம் உங்களை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கப்படும். அந்த நீரொலியில் வந்து நாங்கள் பேசிக் கொள்வதுதான் கிடைக்காமல் இருக்கும். அதெல்லாம் நாளைய தினம் அது எங்களுக்கு மீண்டும் திடீரென்று என்ற அழைப்பு வந்தது. நாளைய தினம் ஒரு வெற்றி அதுக்கு வரும்படியும் நேற்றைய தினம் சென்ற இடத்திலே அரவாசிதானி அவர்கள் முதல் படியை காலடி எடுத்து வச்சு மருந்து கொடுத்து மாத்திரைகளை கொடுத்து வலிகளை குறைத்து இருக்கின்றார்கள். அது இன்னும் 2-3 தவணைகளில் நாங்கள் சென்று சரி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறபடியால் நாளைய தினம் பொறுமையோடு நிகழ்ச்சிகள் அத்தனையும் கொடுக்கப்படும். நிகழ்ச்சிகளை நீங்கள் மற்ற நேயர்களுடைய மற்ற ஒலிபரப்பு அறிவிப்புத்துறை எல்லாம் நிகழும். இந்த நேரொலி மட்டும் நேர் நேரமும் கதம்பமும் நேரொலியில் கேட்க முடியாது. நன்றி அன்பு உறவுகளே. இப்பொழுது இந்த கதம்பத்தை வரவேற்று இருப்பவர்கள் அன்பு மகன் சிங்கம் 1 செல்வகுமார், அடுத்து என் அன்பு மகள் மஞ்சுளா, அன்பு மகன் ஞானசேகரம், நண்பர் சில வைசந்தன் ராஜ் இவர்கள் வருக வருக வணக்கம் என்றெல்லாம் எழுதி வரவேற்றி இருக்கின்றார்கள். இன்று வந்து 2 விடயங்கள் நிகழ இருக்கின்றது. 1 வந்து ஒரு பதத்தை கண்டுபிடிப்பது வழமை போல் கேள்வி பதில் வளமை போல் பதம் கண்டுபிடித்தல், புள்ளிகளை பெறுதல். அதே வேளையிலே பழைய அதாவது பாடல்கள் இடைவரியை கொடுத்து முதல் வரியை தெரிந்து கொள்ள அப்படியான போட்டிகளோடு இன்று ஒரு புதிய அம்சத்தை உருவாக்குகிறேன். ஒருவர் வந்து ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். ஒருவர் வந்து ஒரு கேள்வியை கேட்கலாம், பொதுவான கேள்விகள். ஆக பெரிய பிலோசபி போறது இல்லை, தத்துவங்கள் இல்லை, ஒரு பொதுவாக நடைமுறையிலே உள்ள கேள்விகளில் எதை பற்றியாவது ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு அடுத்து வருபவர் சரியான பதில் சொல்ல வேண்டும். அவர் அதுக்கு சரியான பதிலை சொல்லிவிட்டு அவர் அந்த பதிலை கொண்டு ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு முக்கனிகளில் சிறந்தது எது என்றால் ஒருவர் வந்து வாழைப்பழம் என்று சொல்வார், அல்லது மாங்கனி என்று சொல்வார், அல்லது பலாப்பழம் என்று சொல்வார். அந்த பதிலை சொல்லுபவர் ஒரு கேள்வியை கேட்கலாம். பலாப்பழத்தை பற்றி அவர் என்ன பதிலை சொன்னாரோ அதை பற்றி ஒரு கேள்வியை கேட்கலாம். அப்படி ஒரு விளையாட்டை விளையாடுவோம் என்று எண்ணிக்கொண்டு வந்திருக்கின்றேன். அதை சரியாக சொல்லிக் கொண்டு போபவர்களும் புள்ளிகளும் வழங்கப்படும் என்று சொல்லும் வேளையிலே இப்பொழுது முதலிலே ஒரு பதத்தை தருகின்றேன். அந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு யார் வருகின்றாரோ அவர் வந்து பதிலை சொல்லும் வேளையிலே நான் பதில் சொன்னால்தான் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும், கேள்வி கேட்கும் சந்தர்ப்பம். சரிதானே? இப்பொழுது நாங்கள் அந்த நிலைக்கு வந்துவிட்டோம். முதலில் யார் வருகின்றாரோ தெரியவில்லை. நான் ஒரு பதத்தை தருகின்றேன் என்று கூறியிருந்தேன். அந்த பதம் இதுதான். எந்த பதம்? நான் சொன்ன பதம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த படம் உணவுகளோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இதை பிரதான உணவாக யாரும் உண்பதில்லை. பிரதான உணவாக அதை மட்டும்தான் உண்டு வாழ்வதில்லை. அதுவும் ஒரு உணவுதான். அது சரி. அதற்கு இன்னும் ஒரு தரவு தருகின்றேன். அது வந்து தானிய வகைக்குள்ள அகப்படாதது. அது தானியம் போன்றுதான். அதற்கு பல பெயர்களும் உண்டு. இரண்டு மூன்று பெயர்களால் அழைப்பார்கள். ஆனா என்னிடம் இருக்கின்ற பதம் இது ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். எங்கள் மத்தியிலே அதை எல்லோரிடமும் காணப்படுகின்ற எல்லா இடத்திலும் பெற்றுக் கொள்ளலாம், உற்பத்தியும் செய்து கொள்ளலாம். நிறைவாக எங்கள் நாட்டில், அதாவது பாரத நாட்டில், ஆசிய நாடுகளில் நிறைவாக உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலை நாடுகளிலேயும் அது உற்பத்தி செய்யப்படுகின்றது. எங்கே இந்த அளவு தகவலோடு உங்களுக்கு முடிந்தால் கொண்டு ஓடி வாருங்கள். யார் முதலில் வருகின்றாரோ அவர் வந்து கேள்வி கேட்பதற்கும் அனுமதி அளிக்கப்படுவார். கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். நான் இப்பொழுது ஒரு பாடலை ஒளிபரப்புகிறோம். அதை கேட்டுக்கொண்டு காட்டலைக்கு வரலாம் நீங்கள். அந்த பாட்டு எதுவாக இருக்கும் என்று யோசிக்கும் பொழுது இதுதான் அந்த பாடலாக வருகின்றது. கேட்போம், பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். அன்பு உறவுகள், மாலையிலே வந்து நேர் நேரத்தில் இணைய முடியாதவர்கள் இப்பொழுது வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக இன்று செல்ல போகின்றது. ஒரு இன்னும் ஒரு விளையாட்டை சேர்த்திருக்கின்றேன். கொண்டு வாருங்கள், பாடலை கேட்போமா? கேட்டுக்கொண்டு வாருங்கள் நீங்கள். இந்த ஒரு பாடலை நாங்கள் வலைத்தளத்திலே பெற்றால் முதலில் அவர்கள் தங்களுடைய விளம்பரத்தை தந்துதான் பாடலை தருகின்றார்கள். திடீரென்று ஒரு பாடலை கேட்போம் என்று முன்பு அப்படி இல்லை. நாங்கள் இருவட்டுக்களை வைத்திருந்தோம். இருவட்டுக்களை உடனே எடுத்து இந்த திரைப்படத்தில் இந்த பாடலும் போட்ட உடனே பாடல் கிடைக்கும். இதுதான் பாடல் வருகின்றது. கேட்போம். பாடலை கேட்பதற்கு முன்பு அன்பு மகள் கௌரி வந்துவிட்டார். வணக்கம் கௌரி. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: நலமா இருக்கீங்களாம்மா?
1: ஆமாம், நலமா இருக்கிறோம்.
0: இப்படி பேர்த்திகள் எப்படி இருக்கின்றார்கள்?
1: எல்லாரும் இருக்கிறார்கள். இந்த வகுப்பு தானே?
0: ஓ, நல்லது நல்லது. இப்படி பாடசாலைகள் விடுமுறை விடவில்லையாமா அங்க? இன்னும்
1: எங்களுக்கு எட்டாம் மாதம் தானப்பா வளமையாக விடுவார்.
0: தெரியும், ஆகஸ்ட் மாதத்திலே தான் அங்கே விடுவார். இரண்டாம் தவணை சென்று விடுவார். இங்கே வந்து ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மட்டும் விட்டு விடுவார்கள். ஆறாம் மாதம் முதல் வாரத்தோடு மூடி ஒன்பதாம் மாதம் தான் திறப்பார்கள். என்ன கோடை காலம் எல்லோரும் விடுமுறையாக வெளியே எல்லாம் சென்றெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. மற்றபடி இந்த மற்ற குளிர்கால காலங்களில் மற்ற தவணை இங்கே மூன்று தவணை மாறித்தான் மார்ச் பிரேக் விண்டர் பிரேக் சொல்லி மூன்றாம் மாதத்தில் ஒரு இரண்டு ஒரு வாரமும் இன்னும் ஒரு தலைமையில ஒரு வாரம் டிசம்பர் மாதத்துக்கு முதல் வாரம்
1: இங்கு உங்களை போல் சித்திரையிலே இரண்டு வாரங்கள் விடப்படும் வருஷப்பிரப்பட்டி விடப்படும் பின்னர் எட்டாம் மாசம் இறுதியாக மார்கழி மாதம்
0: மார்கழி மாதம் மூன்று தவணை
1: கட்டாயம் வந்து கொரோனா நேரங்களில் வந்து இந்த விடுமுறைகள் மாற்றியமைக்கப்படும்
0: இப்பொழுதும் அங்கே அந்த போயா தினம் என்ற சிஸ்டம் இருக்கின்றதா மகளே போயா
1: விடுதலை
0: சரி நல்லது இப்ப இந்த பதம் கண்டுபிடித்தீர்களா
1: இடியப்பம்
0: இடியப்பமா இடியப்பம் உணர்வு உணவு வகைதான் இது வந்து உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு நேரடியாக கொண்டு வர்றது இடியப்பம் அந்த பதம் நான் சொன்ன தானியம் வந்து கூற முடியாது ஆனா தானியத்தோட சேர்ந்ததுதான் இது
1: உற்பத்தி செய்த இடத்திலிருந்து நேரடியாக வரப்படுகின்ற உணவாப்பா
0: எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் தயாரிப்போம் அதை விதம் விதமாக செய்து உண்போம் அநேகமாக கோவில்களிலே எல்லாம் கோவில் திருவிழாக்களிலே எல்லாம் இதை விற்பனை செய்வார்கள்
1: திருவிழாக்கள் விற்பனை செய்யப்படுமா
0: ஆறு எழுத்துக்களை கொண்டது ரெண்டு மூணு பேர் அதற்கு இருக்கின்றது
1: அப்படியா
0: அந்த இரண்டு மூன்று பெயர்கள் இருக்கின்றது அத்தனையும் ஆறு எழுத்துக்கள் தான் தரும் அதிலே எங்கள் நாட்டிலே அதை வந்து நான்கு எழுத்துக்களாலும் அழைப்பார்கள் அதாவது ஈழத்திருநாட்டிலே
1: சரியப்பா எனக்கு
0: திருமண கோயில்களுக்கு போனா முக்கியமான சாமான அது வாங்கினாங்கல்ல உண்போம் தெரிந்தவர்கள் அற்புதம் உங்களுக்கு தெரியும் மகளே அது
1: கடலை
0: ஆறளத்தாமா அது சேர்த்து பாருங்கள் ஆறளத்த உண்டு அது கடைசி சாரி நீங்க சொன்னது மூன்றெழுத்து வந்து முதல் மூன்றெழுத்து அதுல இருக்கின்றது
1: சோயா கடலை
0: சோயா கடலை என்று கோ மாட்டோம் சோயா கடலையும் ஐந்து எழுத்து தானே மகளே நீங்கள் நன்றாக முயற்சி செய்து விட்டீர்கள் மீண்டும் வர வேண்டும் ஆனா இந்த பேரை நாங்கள் அதிகமான அங்கே உச்சரிப்பதில்லை கொண்டு வாருங்கள் இங்கே அடுத்த வருது அரியான பதிலை யார் கொண்டு வரப் போகின்றார் பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள்

0: சரியான நேரம் பார்த்து ஃபாரூக் அவர்கள் கொண்டு வருகின்றார். சரியான பதிலாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். வணக்கம் மகனே ஃபாரூக், எப்படி
1: இருக்கின்றீர்கள்?
0: நலமாக இருக்கின்றீர்கள். நலம் என்று கூறினீர்கள், நலமறிய ஆவல் என்றபடியே நாங்களும் நலமாக இருக்கின்றோம். பதில் கொண்டு வந்தீங்க, கொண்டு வாங்க.
1: ஆமாப்பா, மாத்தி கௌரி அம்மா சொன்னது மாத்தி சொல்லிட்டேன். நிலக்கடலை,
0: வாழ்த்துக்கள். நிலக்கடலை, ஆனா இது எங்கள் நாட்டிலே நிலக்கடலைன்னு நாங்கள் கூறுவதில் கச்சான் என்று கூறுவோம். அங்கே கச்சான் கடலை என்னும் கூட வேர்க்கடலை என்று கூறுவோம். வேர்க்கடலை என்னும் ஒரு
1: செயற்கடலை.
0: மற்றது மணிலா கொட்டை என்றும் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இந்த இது பிறந்த நாடு மணிலா என்ற நாட்டிலே தான். சரியான பதிலை தந்தபடியால் பாருக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு இந்த நிலக்கடலை என்பதை வைத்து ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுவிட்டு செல்ல வேண்டும். அதுக்கு மற்றவர்கள் பதில் கொண்டு வருவார்கள். சரியா?
1: அதே சமயம்
0: நிலக்கடலை என்ற பதில் தானே வந்திருக்கிறது. அந்த நிலக்கடலையை வைத்து நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்கள். எங்களுக்கு நிலக்கடலை சம்பந்தமா ஒரு கேள்வி நான் சொன்னேன். மணிலா நாட்டிலே பிறந்தபடியா மணிலா கொட்டைன்னு போயிருக்க. அப்ப நிலக்கடலை பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்.
1: கேள்வி வந்து அதாவது பதில் தெரிஞ்சுக்கிற மாதிரி நேரம் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி.
0: இல்ல இல்ல, இந்த கேள்வியை தர தங்கள் நேர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டும். சரியா தெரிந்தவர்கள் வந்து சொன்னால் முதலில் சொல்பவருக்கு புள்ளி உண்டு.
1: நீங்க சொன்ன மாதிரி புதையல் மாதிரியே சொல்லணுமா? அப்படியா? சரிப்பா சரிப்பா. இரண்டு எழுத்துப்பா.
0: இல்ல, அது சொல்ல தேவையில்லை. நீங்கள் நிலக்கடலையை பற்றி ஒரு கேள்வி, ஒரு வினா ஒன்றை தொடுத்து விடுங்க. நிலக்கடலை
1: மறைமுகமா இல்லாம
0: நேரடியா சொல்லுங்க. நீங்க எழுத்துக்கணும்.
1: சரிப்பா. நிலக்கடலை தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் அதிகமாக விளைகிறது?
0: நிலக்கடலை அதிகமாக தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் உற்பத்தியாக்கப்படுகின்றது என்ற கேள்வியை ஃபாரூக் அவர்கள் கேட்டிருக்கின்றார். சரியான பதில் தெரிந்தவர் ஓடி வந்து கூறலாம். நன்றி நன்றி நன்றி ஃபாரூக்.
1: நன்றி
0: வணக்கம். கௌரி வணக்கம். கௌரி கொண்டு வாருங்கள். கௌரி, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே. உங்களை இணைப்பு நேரடியாக என்னிடம் இருக்க நான் உங்களை இணைக்கதில்லை. மீண்டும் அழைக்க வேண்டும். முதலில் சற்று கடினமாகத்தான் இருக்கும். அறைவதை நீங்களும் வந்திருந்தீர்கள். வர வேண்டும் மீண்டும். ஓடி வாருங்கள். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சுவை கதம்பம். கதம்பத்திலே இப்பொழுது ஒரு பதம் தந்திருந்தேன், 6 எழுத்துக்களை. அதற்கான பதத்துக்கு சரியான பதில் பாதி பதிலை கௌரி கூறியிருந்தார். பாதியை சேர்த்துக் கொண்டு மாற்றி யோசிப்பதில் மன்னனாகிய ஃபாரூக் அவர்கள் வந்து அவர் கடலை சொன்னா இவர் வந்து நிலக்கடலை என்று கூறி சரியான பதிலை கூறிவிட்டு அவர் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலே நிலக்கடலை எந்த பகுதியிலே அதிகமாக விளைச்சல் ஆகின்றது என்பதற்கு சரியான பதிலை கொண்டு வந்தவர்களுக்கு புள்ளி வழங்கப்படும். ராஜ்குமார் வந்திருக்கார். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. நிலக்கடலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகமாக சாகுபடி பண்றாங்க.
0: அது சரியான பதிலா?
2: ஆமாங்க ஆமா, திருவண்ணாமலையில தான் அதிக சாகுபடி. அதை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில்.
0: அப்படியா? இப்ப மற்றவர்களோடும் கவனிக்க வேண்டியபடியமா இருக்கு. நீங்க கூறியிருக்கீர்கள் திருவண்ணாமலை அன்று. சரியா?
2: திருவண்ணாமலை மாவட்டம்.
0: நல்லது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த இரண்டாவது பதம் ஒன்று தருகின்றேன். அந்த பதத்தையும் கண்டுபிடித்துக் கொண்டு வரலாம் நீங்கள். சரியா? இந்த திருவண்ணாமலை சரியிருந்தால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்படும். இப்ப இந்த பாரத போர் நடந்தது அல்லவா, பாரத போர்.
2: ஆமாங்கய்யா.
0: அதிலே நாங்கள் ஒரு விடயத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் அதை உபயோகிக்கின்றோம். 6 எழுத்துக்களாலானது அந்த பதம்.
2: சரிங்க.
0: அது எது? பாரத யுத்தத்தை கொண்டு நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு விடயம். இன்றும் அது நாங்கள் அதை கடைபிடிக்கின்றோம். அது எதுவாக இருக்கும்?
2: சரிங்க, கலந்துட்டு வரங்க.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
0: வணக்கம் கௌரி.
3: வணக்கம் அப்பா.
0: கூறுங்கள்.
3: அது
0: கச்சா நாலு எழுத்தம்மா, எங்களுடைய ஊர்லயேதான் நாங்கள் அதை குருவனானதை கூறினோம் கச்சா. அத நிலக்கடலை என்பது சரியான பதில். எங்கள் நாட்டிலே நாங்கள் வேர்க்கடலை என்றும் அதை கூறுவோம். ஆனால் கூடுதலாக நாங்கள் கச்சான் என்று அழைப்பதுண்டு. அதை நீங்கள் அந்த வேர்க்கடலே கோயில போனால் நாங்கள் முக்கியமா கடலை அதுலேயும் கச்சான் கொஞ்சம் விலை வந்து அதுவரை வாங்கி சாப்பிடுவோம். கச்சான் என்றும் கூறப்படுது. இன்னும் வந்து எங்கள் தாய் தந்தையர்கள் மணிலா கொட்டை என்று கூறுவார்கள். மணிலா கொட்டை, மணிலா கொட்டை நம்ம சரி, அது மணிலா நாட்டிலேதான் முதல் முதல் உற்பத்தியாக்கப்பட்டது அந்த பேர். அந்த அந்த பதிலே வந்து பாருங்க, நீங்க கடலை என்றவுடன் அவர் பிடித்து விட்டார். அவர் அந்த மாத்தி யோசிக்கிறதில் கெட்டிக்காரன் தான். அவருடனே வந்து சொன்னார், கௌரியம்மா சொன்னதை வச்சு நான் கண்டுபிடித்து விட்டேன் நிலக்கடலை என்று விட்டார். பதிலை தள்ளிவிட்டார். அவர் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார். இந்த போட்டியே தான், ஒருவர் வந்து சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க அவர் வந்து கேட்டு நிலக்கடலையோடு சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். நிலக்கடலை தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் அதிகமாக விளைவிக்கப்படுகின்றது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அந்த கேள்விக்கு ராஜ்குமார் வந்து கூறியிருந்தார் திருவண்ணாமலை என்று கூறினார். அதை நான் இன்னும் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை விட வேறு மாநிலம் இருக்கின்றதோ தெரிய, தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலையிலே செய்கிறார்களாம். திருவண்ணாமலை எவ்விட வேறு எங்காவது கூடுதலாக உற்பத்தி செய்கிறதா என்று எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் கூற முடியும். இப்ப இன்னும் ஒரு பதம் கொண்டு தந்திருக்கின்ற மகளே, அதை நீங்கள் அந்த உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இந்த பகுதியிலே அதிகமான வேர்க்கடலை உற்பத்தி செய்யப்படுகிறது தெரியுமா?
3: எனக்கு தெரியும்.
0: நீங்கள் கேள்விப்படுது, அதை விடுவோம். இந்த பதம் வந்தம்மா, பாரத போர் நடந்து முடிந்த பின்பு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த போர் நடந்தது தான். அதிலே அந்த பாரத போரிலிருந்து நாங்கள் இதை ஒரு ஒன்றை பெற்றுக்கொண்டோம். அதை இன்றும் அதை பின்பற்றுகிறோம். அது எது என்பதுதான். ஏழு ஆறு எழுத்துக்களை கொண்டதம்மா. பாரத யுத்தம் நடந்து முடிந்த பின்பு, பாரத போர் முடிந்த பின்பு நாங்கள் ஒரு விடயத்தை பெற்றுக்கொண்டோம். அது எது? அது ஆறு எழுத்துக்களை கொண்டது. இன்றும் நாங்கள் அதை கடைபிடிக்கின்றோம். மிகவும் சுலபமானது. குறுங்கள் பெற்றுக்கொண்டோ, ஒரு நல்ல விடயம் நாங்கள் பெற்றுக்கொண்டோ.
3: கீதா உபதேசம்,
0: கெட்டிக்காரை, கெட்டிக்காரை கீதாபதேசம் அல்லது கீதோபதேசம் என்று கூறலாம். சரியா? கீதாபதேசம், அதை சேர்த்து சொல்லும் கீதோபதேசம் என்றும் சரியான பதிலை தந்து விட்டீர்கள். கட்டிக்காரி உங்களுக்கு கீதோபதேசம், அந்த கீதையை நாங்கள் கீதையில் இந்த உபதேசத்தை பெற்று இன்றும் கடைபிடித்துக் கொண்டு இருக்கின்றோம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக இருக்கும் என்ற அந்த கீதா சாரத்தை இன்றும் நாங்கள் உபயோகிக்கிறோம். துன்பம் நடந்தாலும் அதை சொல்லிக் கொள்ளுகின்றோம். கீத உபதேசம் மிகவும் முக்கியமான ஒன்றை நாங்கள் பெற்றுக் கொண்டோம். நல்லது, வாழ்த்துக்கள் கௌரி. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரப்படுகின்றது. இந்த கீத உபதேசம் பாரதம் போர், அதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு வினா தொடுத்து விட்டு போங்கள். யார் வந்து சரியான பதில் சொல்லுகிறார்கள் என்று கேட்போம். உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்து விட்டது. ஒரு வினா
3: கேளுங்கள். கிருஷ்ணர் யாருக்கு பாரத போரிலே கீதா உபதேசம் செய்தார்?
0: வாழ்த்துக்கள், சிறப்பான கேள்வி. பாரத போரிலே கிருஷ்ண பரமாத்மா யாருக்கு அந்த கீதா உபதேசத்தை கூறினார் என்று ஒரு கேள்வியை கௌரி வைத்திருக்கின்றால், அதற்கு சரியான பதில் தெரிந்தவர்கள் ஓடி வந்து முதலில் கூறுவதற்கு புள்ளிகள் உண்டு. சரிதானே மகளே? நல்லது. அடுத்து வருகின்றனர் ஷியாமலா வந்திருக்கின்றனர். வணக்கம் ஷியாமலா மகளே.
4: அப்பா வணக்கம். அப்பா வணக்கம்.
0: நலம் மகளே, நலமா இருக்கின்றீர்களா மகளே?
4: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்ப்பா. பகவத்கீதை,
0: பகவத்கீதை என்பதை விட கீதாபதேசம் தான் சரியான பதில். அவரே கூறினார் கௌரி. அவர் ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார், அதுக்கு சரியான பதில் சொன்னால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் கேட்ட கேள்வி கீதாபதேசத்தை கிருஷ்ண பரமாத்மா, கீத உபதேசத்தை பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா யாருக்கு உபதேசித்தார்?
4: மனிதனுக்கு மனிதனுக்காக சொன்னதானப்பா, மனிதனுக்காக
0: அதே அல்ல பதில். அவர் யாருக்கு அந்த உபதேசத்தை செய்தார்? மனிதனுக்கா? வேர்க்கடலை தமிழ்நாட்டிலே எந்த பகுதியிலே அதிகமாக விளைவிக்கப்படுகின்றது என்ற கேள்வியை ஃபாரூக் கேட்டிருக்கின்றார். தெரியுமா பதில்? சென்று விட்டார். அவசரம். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம்.
5: வணக்கம் பாபா தங்களுக்கு, நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
5: நலமா உள்ளீங்கப்பா.
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன செய்திகள்? இன்று காலை என்ன மாலையிலே உங்களோட பங்கு பெற்ற முடியவில்லை, உங்கள் அழைப்பு இழைக்க முடியவில்லை, கூறுங்கள். ஏதாவது செய்தி உண்டா?
5: ஆமாப்பா, செய்தி ரெண்டு செய்தி இருக்குப்பா,
0: கூறுங்கள்.
5: கவி காமு ஷெரீப் அவர்களின் நினைவு நாள் என்று.
0: ஓ, நல்லதொரு கவிஞர். அவர்
5: கவிஞர்,
0: சிறந்த கவிஞர். கவிஞர் பாடல்கள் நல்லது. வாழ்த்துக்கள். அடுத்தது,
5: இந்திய மட்டைப்பந்து விளையாட்டு முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி அவர்களின் பிறந்தநாள், மற்றும் நமது அன்பு உறவு ரத்தீஷ் அவர்களின் செல்வன் அவரின் செல்வன் பிறந்த நாள், பிரயாகு அவர்களின் செல்வன் பிறந்த நாள். அந்த பிரயாகு செல்வத்தை எல்லா வளமும் நலமும் பெற்று நியூடெல்லி வாழ வேண்டும் என்று இறைவன் ஆசியோட அன்பு உறவுகள் சார்பாக, இல்லத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன்ப்பா.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்கள் அவரை சென்றடையும். நன்றி மகனே, நல்ல செய்தியை தந்தீர்கள். அடுத்து இந்த கேள்வி வந்து அவர் கூறிவிட்டார், அதுக்கு பதில் கூறிவிட்டார். இது அந்த ஆறு எழுத்து சொல்லை கௌரி கண்டுபிடித்து விட்டார். கீதா உபதேசம். அவருக்கு அவர் ஒரு வினாவை வைத்திருக்கின்றார், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சொன்னால் உங்களுக்கு புள்ளி. இந்த கீத உபதேசத்தை யாருக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்தார்? இதுதான் கேள்வி.
5: அர்ஜுனனுக்கு.
0: வாழ்த்துக்கள். சரியான பதிலை சொல்லி உங்களுக்கு ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். அன்பு மகள் வந்து மனிதனுக்கு என்று கூறிவிட்டு சென்று விட்டார். மனிதனுக்கு அவர் கூறவில்லை, அவர் மூலம்தான் நாங்கள் பெற்றுக் கொண்டோம். இதில் நேரடியாக அந்த உபதேசம் அர்ஜுனனுக்கு தான் கிடைத்தது, இல்லையா? சரியான பதிலை தந்து விட்டீர்கள். இன்னும் ஒரு பதில், ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இன்னொரு கேள்வி இருக்கின்றது. அந்த அந்த கேள்விக்கு வந்து எங்களுடைய ஃபாரூக் கேட்ட கேள்வி,
5: நிலக்கடலை,
0: நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை
5: அதிகமாக
0: விளைவிக்க,
5: அதிகமாக உற்பத்தியாக விளைக்க வைக்கக்கூடிய இடம் அது. ஒரு ரெண்டு மூணு ஊர் இருக்குப்பா, ரெண்டு மூணு ஊர் இருக்குப்பா. மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர்.
0: இவர் வந்து திருவண்ணாமலை என்று ராஜ்குமார் சொன்னாரு.
5: நான் படித்த வகையில், கேள்விப்பட்ட வகையில் நாலஞ்சு மாவட்டங்கள் இருக்கிறது. நான் நினைக்க எனக்கு நினைவு தெரிஞ்சது இப்ப மூணு மாவட்டம் நான்
0: சொன்னேன். மாவட்டத்தை கேட்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு அது இருக்கின்றது எல்லாம். அண்ணா திருவண்ணாமலை, இது
5: தமிழ்நாடு. தமிழ்நாடு தான்,
0: தமிழ்நாடு.
5: தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டம் தான்ப்பா அது. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டம் தான்ப்பா. அதாவது இந்தியாவில் ரெண்டாவது இடம் தமிழ்நாடு இலக்கடையில உற்பத்தியில. அதுல தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு இடம் இருக்கு. நான் எனக்கு ஒரு மூணு தான் ஞாபகம் இருக்கு, அது சொன்னேன்.
0: திருவண்ணாமலை இல்லை,
5: இருக்கலாம். இந்த அஞ்சு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இடத்துல திருவண்ணாமலை இருக்கலாம். எனக்கு ஞாபகம் உள்ளது ஒரு மூணு சொன்னப்ப.
0: மூணையும் கூறுங்கள் திரும்பவும்.
5: மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர்.
0: மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம்,
5: விருதுநகர்.
0: அடுத்தது விருதுநகர், ராமநாதபுரம், விருதுநகர். இது யாருக்கும் இப்பொழுது புள்ளி வழங்கப்படவில்லை. இதற்கு ராஜ்குமாருக்கும்
5: கொடுக்கப்படவில்லை. அது
0: எல்லோரும் கவனிப்போம். சரிதானே? வாழ்த்துக்கள்.
5: சிறப்பாக
0: நீங்கள் ஒரு கேள்வியை இப்பொழுது தொடுத்து விட்டு போலாம். அதாவது அர்ஜுன் அவரோட சம்பந்தப்பட்ட கேள்வியே இருக்க வேண்டும். அந்த பதிலோட சம்பந்தப்பட்ட கேள்வி. அர்ஜுன் இப்ப கௌரி வந்து கீதோபதேசம் சொல்லிவிட்டு, கீதா உபதேசம் யாருக்கு உபதேசிக்கப்பட்டதுன்னு கூறப்பட்டது போல நீங்கள் அர்ஜுன் என்று சரியான பதிலை தந்தீர்கள். அந்த அர்ஜுனை வைத்து ஒரு கேள்வி கேளுங்கள்.
5: அர்ஜுனன் வைத்திருக்கும் வில்லின் பெயர் என்ன?
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க ஞானசேகர். அர்ஜுனன் வைத்திருக்கும் வில்லின் பெயர் என்ன? எங்கே தெரிந்த அறிவாளிகள் ஓடி வர வேண்டும் வந்து கூறி புள்ளியை பெற்றுக் கொள்ளலாம். கூறாது விட்டால் ஞானசேகரனே அதை வந்து அந்த பதிலை கூறி புள்ளியை பெற்றுக் கொள்வார். நன்றி, நன்றி, நன்றி.
5: ஞானசேகரன் நன்றி.
0: எங்கே அடுத்த உறவு வருகின்றார் யார் என்று பார்ப்போம். அவர் வரவில்லை, அந்த அறிவாளி யார் என்று பார்க்க இருக்கின்றேன். பதிலை கொண்டு ஓடினர். ரேவதி, இரண்டு தடவை அழைத்தீர்கள், உங்களோட அழைப்பு கிடைக்கவில்லை. வந்தவர்களும் திருப்பி வந்து பதில் கூறலாம், புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். இது ஒரு புதுவிதமான போட்டியை இன்று ஆரம்பித்திருக்கின்றேன். உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றேன், கேள்விகளை கேட்பதற்கு. நானே கேட்கிறேன், இந்த வேளையிலே இன்னும் ஒரு பதம் தரப்போகின்றேன். மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம், கேள்வி ஒருபுறம், அதற்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு வாருங்கள். கேள்வி, அடுத்த பதம் வந்து கண்டுபிடிக்கிற பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. 14 வருடம் ராமர் காட்டுக்கு சென்ற பின்பு, தசரதர் இறந்த பின்பு, அந்த அயோத்தியை ஆண்டது எது? அந்த அயோத்தி மாநகரை ஆண்டது எது என்பது கேள்வி. மூன்று எழுத்துக்களை கொண்டது. கௌரி வருகின்றார், கேட்போம். வணக்கம் கௌரி.
6: அர்ஜுனன் வைத்திருக்கும் இல்லப்பா காண்டீபம்.
0: வாழ்த்துக்கள். சரியான பதில் என்றுதான் ஞானசேகரம் அவரை ஒத்துக் கொள்ளுவார் என்று, பிள்ளை என்றால் அவர் வந்து கொள்ளுவார் சொல்லுவார், அல்லது விட்டால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்படும். காண்டீபம், அர்ஜுனன் காண்டீபம். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். நல்லது. இப்ப அந்த மூன்று எழுத்துக்களால் ஒரு பதம் கொடுத்திருக்கின்றேன். ராமாயணத்திலே ராமர் காட்டுக்கு சென்ற பின்பு தசரதரும் இறந்து விட்டார், அந்த ஆட்சி பொறுப்பை எது ஆண்டது என்றுதான் கேள்வி. எது ஆண்டது கேள்வி, அதுதான் மூன்று எழுத்துக்களால் ஆனது. சரியா?
6: ரெட் சை.
0: எதம்மா?
6: ரெட் சை, பாதரட் சை.
0: நீங்க சொன்னது சரியம்மா, சரியான பதில். அது ரட்சையும் அல்ல, பாதரட்சையில பாதுகை. சரியான பதில் சொன்ன பாதுகை என்பது சரியான பதில் அம்மா. நல்லது, அதுதான் ஆண்டு கொண்டு வரதன் கீழே இருந்தான், பாதுகை தான் அரியாசனத்திலே இருந்தது. நல்ல பதில். அது ரட்சியனும் பாதரட்சியனும் கூறப்படுகின்றது. பாதுகை, பாதுகை கொடுத்து பாதுகாத்தான் சட்டத்தை, நீதியை என்று நீதி காத்த பாதுகை என்று நாடகங்களே நாங்கள் செய்திருக்கோம். நல்லது.

0: ராமனிடம் இருந்து பரதன் பாதுகையை பெற்ற பின் அதனை இதன் மேல் எடுத்து சென்றான்.
1: அருமையான கேள்வி. ராமபிரானிடம் இருந்து கானகத்திலே பரதன் சென்று ஆட்சியை ஏற்றுக்கொள்ள கேட்டபோது அவர் மறுத்த போது அவரிடம் இருந்து அவருடைய பாதுகை, அதாவது அவருடைய செருப்பு என்று இந்த தமிழ்ல சொன்னார், பாதுகையை அவர் வாங்கி எதிலே கொண்டு சென்றார் என்ற ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. கௌரி கேட்டுக்கின்றார், அந்த கேள்விக்கு சரியான பதிலை கொண்டு ஓடி வருகின்றார் ராஜ்குமார். வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம். எங்கே ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
2: ஐயா, பாதுகை பாதுகை
1: பாதுகை என்று அவர் கூறிவிட்டு அவர் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு போகின்றார். அதற்கு முன்பு இந்த உங்களுடைய நிலக்கடலைக்கு மதுரை மாவட்டம், ராமநாத மாவட்டம், விருதுநகர் எல்லாம் இடம் செய்யறதாமே, இந்த கேள்வி வந்து அதிகமாக செய்ய
2: சொல்ற மாதிரி ஒரு 5 மாவட்டங்கள் இருக்குது.
1: அதுல அதிகமாக செய்வது எந்த இடம், எந்த மாநிலம்?
2: புதுக்கோட்டை. புதுக்கோட்டை ராமநாதபுரம் வருதுங்க. இருக்கலாம்.
1: பாதுகை
2: பாதுகை
1: சொன்னீர்கள், பாதுகையை முதல்ல வந்து கௌரி கூறிவிட்டார். ஆனால் அவர் கூறினவர் ஒரு கேள்வி தொடுக்கலாம் தானே, அவர் ஒரு கேள்வியே தொடுத்திருக்கின்றார். இந்த பாதுகையை ராமனிடம் இருந்து எதிலே எடுத்துக்கொண்டு போனார் அயோத்திக்கு என்ற கேள்வி, எப்படி எடுத்துக்கொண்டு போனார் என்றது முடியுமா?
2: தரையில் சுமந்து
1: கட்டி காலம் சுமந்து. வாழ்த்துக்கள். தலை மீது ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. சரி, நீங்கள் அந்த தலை என்பதை வைத்து ஒரு கேள்வியை கொடுங்கள். தலை சுமந்து தலையில வைத்து தானே கொண்டு போனார். சரி, அது சரியான பதிலாக இருக்கின்றது. சரி, தலை பற்றி ஒரு கேள்வி கொடுங்கள். நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு போங்கள்.
2: தமிழ்நாட்டில் அடைமொழி கொண்ட நடிகர் பெயர் என்ன?
1: அதல்ல கேள்வி, அப்படி கேள்வியல்ல. இந்த தலையோடு அப்படி வருகிறீங்களோ,
2: நீங்க
1: கேளுங்க. கேட்ட கேள்வி சரி, இந்த தலை என்ற சொல்லு அந்த பதிலுக்கு அந்த உங்களோட கேள்விக்கே பெற வேண்டும்.
2: ஆமா,
1: நீங்க இப்ப தமிழ்நாட்டு அறிஞர்னாலே தலை என்று அவருக்கு பட்ட பேர் கொடுத்திருக்கார்கள் அஜித் கஸ்தரி.
2: ஆமா,
1: அந்த தலை என்ற பதம் வர வேண்டும் உங்களுக்கு இல்ல அந்த கேள்வியில. தலை
2: ஓஹோ,
1: தலை சிறந்த.
2: நீங்களே கேளுங்க.
1: நான் கேட்க முடியாது, நீங்க தான் கேட்கணும். பழக்கம் தான். தலை என்ற பதம் பெறக்கூடிய ஒரு கேள்வியை கொடுங்க. தலையோடு சம்பந்தப்பட்ட பதம் தலை.
2: சாலையில் பயணிக்கும் போது எதை கொண்டு பயணிக்க வேண்டும்?
1: அந்த தலை என்ற பதம் பெறணுமே, அதுக்கு இல்ல கடுமையா சிந்திக்க வேண்டும். தலை என்ற பதம் பெற வேண்டும் அந்த கேள்வியே.
2: தலை தலை ஐயா, இந்த தடவை நீங்க சொல்லுங்க, அடுத்த தடவை நான் தயார் பண்ணிக்கிறேன்.
1: நான் சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியாது. முடியாது விட்டால் விடுங்கள், அது ஒன்றுமே இல்ல.
2: தலை சரி, தலை இந்தியாவின் தலையான தலையான ஸ்டேட்டுக்கு நாங்க தமிழ்ல
1: மாவட்டம் மாநிலம்
2: இந்தியாவின்
1: தலையாய மாநிலம் என்ற கேள்வி பொருந்தவில்லையே. ராஜ்குமார் கொஞ்சம் அவசரப்படாதீர்கள். இந்தியாவின் தலையான மாநிலம் எது என்று கேட்கிறீர்கள். இந்தியாவின் தலைநகர் அமைந்துள்ள மாநிலம் எது என்று கேட்கலாம். இந்தியாவின் தலைநகரம் அமைந்துள்ள மாநிலம் எது? நல்ல கேள்வி. அந்த கேள்வி சுலபமா தானே கேட்க கூறக்கூடிய மடக்கிற மாதிரி சுலபமா
2: கேள்வி.
1: இந்தியாவின் தலைநகரம் அமைந்துள்ள மாநிலம் ஏது? நல்லது நல்லது.
2: இடம்
1: தலைநகரம் அமைந்துள்ள இடம் ஏது என்று

0: இந்தியாவின் தலைநகரம் அமைந்துள்ள இடம் எது? தெரியாது. இந்தியாவின் தலைப்பட்டனம் எதுவும் தெரியாதாம்மா? ஒவ்வொரு நாட்டின் தலைப்பட்டனம் தெரியத்தானே வேணும். தலைநகரம் அவர் கேட்டு, சென்னை தமிழ்நாடம்மா. இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி. கட்டிக்காரி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு வருவது. அதைத்தான் ராஜ்குமார் சென்றார் தலை. இப்ப நீங்கள் புதுடெல்லி சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டுவிட்டு போக வேண்டும்.
1: சரி, அப்ப புது டில்லியில சொல்லலாம் இல்ல டில்லியில சொல்லலாமோ?
0: கண்ணுதான் டில்லியே கேள்ல, புது டில்லியும் சொல்லலாம்.
1: டில்லி மலர் எந்த மாதத்தில் மலரும்?
0: டில்லி மலர் இருக்கா இல்ல லில்லி மலர்? அது
1: இங்கு டில்லி மலர்.
0: அதை விட்டு வேறு கேள்வி கேளுங்க.
1: புதுடெல்லியில்
0: பிரசித்தி பெற்ற இடம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் ஏ வந்ததுன்னாலும் நீங்கள் இலங்கையில் உள்ள
1: புதுடெல்லியில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில்.
0: புதுடெல்லியில பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அது எந்த கோயில்? சைவமோ இந்து கோயிலோ கிறிஸ்தவ ஆலயமோ? சைவ கோயில். அப்ப இந்தியாவிலே தலைநகரமான டெல்லியிலே புதுடெல்லியிலே அமைந்துள்ள பிரபல்யம் பெற்ற சைவ கோவில் எது? இதுதானே உங்களோட கேள்வி? நன்றி நன்றி கட்டிக்காரி, சென்று பாருங்கள். அடுத்த பதில் தரப்போகுந்தேன், அடுத்த பதம் தரப்போகுன்னு கேட்டுக்கொண்ட ரேவதி ரெண்டு மூன்று தடவை அழைத்து போட்டு விடுகிறோம். மகள் இணைய முடியாம இருக்கா போல் தெரிகிறது. பாருங்கள் அம்மா, இப்பொழுது காற்றலையில் வந்து கௌரி வந்து ஒரு கேள்வியை தொடுத்து விட்டு போகின்றார். அவர் வந்து பதில் கூறியிருந்தார் ராஜ்குமாருடைய கேள்விக்கு. அவ கேட்ட கேள்வி, இந்தியாவிலே தலைநகரமான புதுடெல்லியிலே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சைவ கோவில் எது? இந்து ஆலயம் எது என்று கேட்டிருக்கார். தெரிந்தவர்கள் ஓடி வந்து பதில் சொல்லி புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த வேளையிலே நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தரப்போகின்றேன். அந்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. பெண்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று, பெண்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிறது ஒன்று. குறிப்பாக உயிர்களிடம் இருக்கின்ற எங்கள் உயிரில ரெண்டு விதமான சுரப்பிகள் தொழில்பட்டு தருகின்றது. ஒன்று உவர்ப்பாக இருக்கும், ஒன்று சற்று இனிப்பாக இருக்கும். எங்களிடமிருந்து சுரந்து வருவது அது எதுவாயிருக்கு? நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். கடுமையான பதமாயது இல்லை. இது எங்களிடமிருந்து நாங்களே பெற்றுக் கொள்ளக்கூடியது. வந்து விட்டார் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி. ரேவதி ரேவதி வணக்கம் மகளே. வணக்கம்
1: வணக்கம் அப்பா. வணக்கம்
0: வணக்கம் மகளே. வணக்கம். எப்படி போகின்றது வானொலி? சுவாரஸ்யமா இருக்கின்றதா இன்றைய போட்டி புதையல்?
1: நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது.
0: சரி, இப்பொழுது ஒரு பதம் கொடுத்திருந்தோம், அந்த பதம் கொண்டு வந்தீர்களா? இந்தியாவின் தலைநகரமான புதுடெல்லியிலே அமைந்துள்ள இந்து ஆலயம் எது?
1: இந்து ஆலயம் அப்பா, நான் சென்று இருக்கிறேன் அப்பா. இந்து ஆலயம்னா ஒரு பாலாஜி கோயில் இருக்கப்பா.
0: வேறு கோவில்
1: வேறு
0: ஆலயம்
1: சிவன் ஆலயம் எனக்கு தெரியலப்பா.
0: இல்ல சிவன் ஆலயம் அவகிட்ட ஒரு சைவ ஆலயம், இந்து ஆலயம் ஏதாவது?
1: ஆமாப்பா, அது வந்து வெங்கடாஜலபதி ஆலயம் இருக்கப்பா, பிர்லா மந்திர் மாதிரி.
0: பொங்கடாஜில பாதி பிரபல்யம் பெற்ற எல்லோரும் யாத்திரை சென்று வருவார்களா?
1: ஆமாமாப்பா, ஆமாமா, ஆமாமாப்பா.
0: சரி, ரேவதி வந்து
1: பில்லா மந்திர் மாதிரி. ஆமா,
0: அப்ப அது வெங்கடாஜலபதியா அல்லது பாலாஜி கோயிலா? அது
1: வெங்கடாஜலபதி தான். பாலாஜி, வெங்கடாஜலபதி, சீனிவாசன் எல்லாம் அவரோட பேர்.
0: ஆனா அது அங்கேதான் இருக்கின்றது. சரியா?
1: ஆமாப்பா நான் பாத்திருக்கிறேன்.
0: அப்ப நீங்க சரியாக சொல்லுவீர்கள் தெரியும், இருப்பினும் இந்த கேள்வி கேட்டவர் வந்ததை ஒத்துக்கொள்வாரோ தெரியாது.
1: ஆமா,
0: ஆனால் மற்றவர்கள்
1: கேட்கலாம், அவங்க வரும்போது கேட்கலாம், அதுவானே கௌரியை கேட்கலாம்.
0: சார், இப்பொழுது நான் உங்களுக்கு அதை புள்ளியே போடாமல் வைத்திருக்கேன், அவர் சரியென்று சொன்னால் சரியம்மா. நீங்க சொன்ன வெங்கடாச்சலபதி இருக்கின்றார், அதுதான் அவ கேட்டு சொன்ன. அவ வந்து ஈழத் திருநாட்டை சேர்ந்தவர், இந்த புத்தகங்களை பார்த்து தான் அவன் சொல்ல வேண்டும். நீங்கள் சென்று வந்தபடியால் நீங்கள் சொன்னது சரியா இருக்கும், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி வெங்கடாச்சலபதியை பற்றி ஒரு கேள்வி போட்டு விட்டு தொடுத்து விட்டு போங்கள்.
1: அது சம்பந்தமாக நான் கேள்வி கேட்கிறேன்.
0: வெங்கடாச்சலபதி சம்பந்தமா, இந்த வெங்கடாச்சலபதி
1: வெங்கடாச்சலபதி ஆலயம் தமிழ்நாட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளது?
0: அற்புதமான கேள்வி. பிரபல்யமான வெங்கடாச்சலபதி ஆலயம் தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில்
1: இல்லப்பா,
0: இந்தியாவில்
1: எந்த மாநிலம்,
0: எந்த மாநிலத்தில் உண்டு? கேள்விதான் குரூரன் கேள்வியை சரியாக கேளுங்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிரபல்யம் வாய்ந்த வெங்கடாச்சலபதி ஆலயம் உண்டு? இது ரேவதியுடைய வினா. இதுக்கு பதில்
1: தெரிஞ்சு வேர்க்கடலை அப்பா,
0: அது நிலக்கடலை, அதை கொடுங்கள். அது எந்த மாநிலம்
1: வந்து விருதுநகர், அப்புறமா ராமநாதபுரம், அப்புறமா இங்கெல்லாம் பிரபல்யம். அதே மாதிரி விழுப்புரம் திருவண்ணாமலை பிரபலம் தான்ப்பா, பிரபல்யம் தான்ப்பா. ஆனா அதிக அளவு அந்த இதுதான்ப்பா, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், இது அதிக அளவு. திருவண்ணாமலை, விழுப்புரமும் உண்டு. வேர்க்கடலை
0: கேள்வி என்னவென்றால் அதிகமாக விளையும் இடம் எது என்பதுதான் கேள்வி. அவர் வந்து திருவண்ணாமலை
1: விருதுநகர் தான் நினைக்கிறேன், அங்கதான் அந்த வேர்க்கடலை பர்பிலாம் பிரபல்யம்.
0: சரி, அதெல்லாம் ஞானசேகரன் மூன்று இடம் கூறியிருந்தார், மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் என்று. விருதுநகர் மீண்டும் கூறியபடியால் விருதுநகர் எடுத்து அண்ணாமலையிலும் செய்யப்படும், திருவண்ணாமலையும் செய்யப்படும். அதிகமாக
1: பயிராகிறது திருவண்ணாமலை, விழுப்புரம் இங்கெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அங்க அவங்க மணிலான் தான் சொல்லுவாங்க.
0: வாழ்த்துக்கலாமா.
1: மணிலாக்கோட்டை
0: நாங்கள் எங்கட நாட்டிலே மணிலாக்கோட்டை சொல்லுவோம். மணில் அதே நாங்கள் புரியாமல்
1: ஆமா
0: மணிலா, ஏன்னா மணிலா என்ற நகரத்தில் இருந்து இடத்தில் இருந்த மன்னிக்க வேண்டும், உற்பத்தி செய்யப்பட்டது இப்பேஜில் மணிலா.
1: எனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா?
0: இப்பொழுது கேள்வி நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், இந்த கேள்விக்கு பதில் வந்து சொல்லுவோம். இப்பொழுது பதம் ஒன்று தந்தேன், நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எங்களிடம் அது இருக்கின்றது. அது ஒரு சில நேரம் உவர்ப்பாக இருக்கும், சில வேளை லேசான இனிப்பாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். நான்கு எழுத்துக்களை கொண்டது, சரியா?
1: நான் கேட்டுள்ள பதம் ஒரு நேரம் உவர்ப்பாக இருக்கும், ஒரு நேரம் இனிப்பாக இருக்குமா?
0: ஆமா, அது ஒரு ஒரு இடத்திலிருந்து தான் வருகின்றது. அது
1: ஒரு இடத்திலிருந்து வருது.
0: சுலபமான பதம், சுலபமான பதம்.
1: அப்படியாப்பா, உவர்ப்பு இனிப்பா?
0: உவர்ப்பாகவும் இருக்கும், சில வருடத்திலே அது வந்து இனிப்பாகவும் இருக்கும். ஒரு சமயத்திலே இரண்டு காரணத்திலே வருகின்றது அது எங்களிடமிருந்து. சுகமான பதில்.
1: மூளைக்கு தோணலையே,
0: அப்ப கொஞ்சம்
1: நம்ம உபயோகப்படுத்துறது.
0: என்னம்மா?
1: நம்ம உபயோகப்படுத்துறதாப்பா?
0: நாங்க உபயோகிக்கிறது இல்லையா? அதை எங்களிடமே அது வருகின்றது, சுரந்து வருகின்றது.
1: ஓ, வியர்வை சொல்லலாமாப்பா?
0: வியர்வை எப்படி இனிப்பாக தொட்டு பாத்தீங்களா நீங்கள் வியர்வை? அது மனம் குணம் நிறைந்த, மனம் குணம் சூறி உள்ள.
1: அப்ப இளநீர் கூட இல்லையே? இளநீர் கூட கிடையாது.
0: இளநீர் என்னிடம் பிறகு கிடைக்கும்.
1: அப்பா அது இனிப்பும் இருக்கும் உவர்ப்பும் இருக்குல்ல, அதனால
0: இது எங்களிடம் இருந்து சிறக்கிற மகளே, எங்களிடம்.
1: ஓ,
0: வியர்வை என்று கூறியது போன்று இது ஒன்று.
1: தெரியலப்பா
0: எனக்கு. சரி, ஜோசித்துக் கொண்டு வாருங்கள். இப்ப நீங்கள் கேள்வி கேட்டு விட்டீர்கள், இந்தியாவிலே பிரபல்யம் வாய்ந்த வெங்கட தளபதி இருக்கும் ஆலயம் இருக்கும் மாநிலம்
1: உள்ளது.
0: சரி, வந்து கூறுவார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கு. நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள் அழைத்திருந்தார். அவர் பெருவண்டம் மண்ணும் காற்றடைக்கு ராஜ்குமார் தான் அழைத்திருந்தார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கம். வணக்கம் ராஜ்குமார்.
0: வணக்கம் ராஜ்குமார். சொல்லுங்க, கூறுங்கள்.
2: ஆந்திரா மாநிலம் ஐயா.
0: ஆந்திரா கோயில், திருப்பதி கோயில், வெங்கடாஜலபதி ஆந்திராவிலே இருக்கின்றது. வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் முதலே வந்து குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதத்தை கண்டுபிடித்தீர்களா?
2: உமிழ், உமிழ், உமிழ் நீர்,
0: உமிழ் நீர், உவர்ப்பாகவும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்குமா? அது சாப்பிடும்
2: பொருளைக்கிறது.
0: தொழிற்பாட்டின் படி சுரக்கிறது நீங்கள். அது இது உண்மையால் தானே வருகின்றது. இனிப்பை உண்டால் உமிழ்நீர் இனிக்கும், ஆனால் அது சுரக்கும் போது அப்படி இருக்காது. இன்னும் ஒன்று இருக்கின்றது, இன்னும் ஒன்று
2: இருக்கின்றது.
0: இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. நீங்கள் இப்ப ஆந்திரா மாநிலம், அந்த ஆந்திரா மாநிலம் வரக்கூடியதாக ஒரு கேள்வி கேளுங்கள். ஆந்திரா மாநிலத்தை வைத்து ஒரு கேள்வி கேளுங்கள்.
2: ஆந்திரா மாநிலத்தை எழுந்து பிரிக்கப்பட்ட மாநிலம் எது?
0: வாழ்த்துக்கள். சிறப்பான கேள்வி. ஆந்திர மாநிலத்தில் வந்து பிரிக்கப்பட்ட மாநிலம் எது?
2: கொண்டாக பிரிக்கப்பட்ட மாநிலம்
0: கெட்டுக்காரன். நன்றி நன்றி
2: நன்றி.
0: சந்திக்கலாம்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஞானசேகரன் ஐயா வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். எங்கே உங்கள் இணைப்பு ஞானசேகரன்? சரி, வடலூர் ஆனந்தன் வந்திருக்க. வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே.
3: வணக்கம் ஐயா. வணக்கம். நலம் அறியுங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். கூறுங்கள்.
3: உவர்ப்பும் இனிப்பும் உள்ளது நெல்லிக்கனியா இருக்குங்களா?
0: ஐயோ, உங்களிடம் இருக்குதா நெல்லிக்கணி? நீங்க உற்பத்தி ஆகிறீங்க, கூட கூட உடல்ல இருக்குங்களா நெல்லிக்கனி? கேள்வியை புரிந்து கொண்டு வர
3: வேண்டும்.
0: எங்களிடம், அதாவது எங்களிடமிருந்து சுரக்கின்றது ஐயா. ஒருவேளை உவர்ப்பு, ஒருவேளை சற்று இனிப்பாகவும் இருக்குமா? இரண்டு வேளைகளை சுரக்கும் சுரப்பியது. இப்ப உமிழ்நீர் சொன்னார்கள், அது நாங்கள் இனிப்பை சாப்பிட்டா இனிப்பா இனிக்கும், உவர்ப்பை சாப்பிட்டா உவர்ப்பாக்கும், கசப்பை சாப்பிட்டா மீன் கசக்கும். அதே அல்ல.
3: சரி,
0: நல்லது. அடுத்தது
3: சொல் சொல்
0: சொல்லுங்கள்.
3: சொல் சொல் சொல். அதான் வார்த்தைகள் சொல்றேன். வார்த்தைகள்
0: சொல் இனிக்கும். சொல் உவர்க்குமா இனிக்குமா?
3: இனிக்கும். உவர்க்காது. இனிக்கும் இனிக்கும் சொல்லுவாங்க, ஆனா உவர்க்காது.
0: அது வேற. இது உவர்க்கும் இனிக்கும். அடுத்தது ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது.
3: அதுக்கு ஆந்திரா, ஆந்திரா மாநிலத்தில் உள்ள திருப்பதி.
0: அது சொல்லித்தான். அது ராஜ்குமார் பதில் தந்து விட்டார். புள்ளியையும் பெற்றுக் கொண்டார். அந்த ஆந்திர மாநிலத்து, ஆந்திர மாநிலத்திலிருந்து பிரிந்து சென்ற நாடு எது? பிரிந்து சென்ற இடம் புதிதாக பிரிந்த மாநிலம்.
3: ஹைதராபாத் வருங்களா?
0: என்ன கேட்க வேண்டாம், நீங்கள் சரியான பதிலை கூற வேண்டும். இந்தியாவிலே தானே இருக்கின்றீர்கள். ஆந்திராவிலிருந்து பிரிந்து சென்ற மாநிலம் இது.
3: தெலுங்கானா? தெலுங்கானா.
0: தெலுங்கானா என்றால் சரியா என்று ராஜ்குமார் தான் வந்து அதை சொல்ல வேண்டும். சரியென்றால் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். சரியா? நன்றி நன்றி நன்றி. கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அந்த பதத்தினை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள் ஐயா. நன்றி
3: நன்றி
0: நன்றி. வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
4: வணக்கம் அப்பா. தெலுங்கானா.
0: சரியான பதில் என்று கூறுகிறீர்களா?
4: ஆமாம், சரியான பதில்.
0: சரியான பதில். அப்படின்னா வடலூர் ஆனந்தன் சொன்னது சரியான பதில். அவருக்கு அந்த புள்ளி செல்கின்றது. அந்த நான்கு
4: நான்கு பழம் கண்ணீர்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. கண்ணீர் என்பது சரியான பதில். ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் ஆனந்த கண்ணீர் என்று ஒன்று இருக்குது. கவலையிலே வரும் கண்ணீர், கவலைப்படும் நேரத்திலே அழுது புலம்பும் பொழுது அந்த நீர் உவர்ப்பாகவும், ஆனந்த கண்ணீர் விடும்போது சற்று இனிப்பாகவும் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். கண்ணீர் என்பது சரியான பதிலை தந்த ஞானசேகரன். உங்களுக்கு புள்ளி கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் அந்த தெலுங்கானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நன்றி. நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு அந்த நிலக்கடலை பதிலும் உங்களுக்கு சரியாக வந்திருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு வினாவை தொடுத்து விடுங்கள். ஒரு வினாவை கண்ணீரோடு சம்பந்தப்பட்ட வினா தொடுக்க வேண்டும்.
4: ஆ மனிதர்களை தவிர வேற விலங்குகளுக்கு கண்ணீர் வருவதுண்டா?
0: மனித இனங்களை விட மனிதரை விட வேறு இனங்களுக்கும் கண்ணீர் வருவது உண்டா என்ற கேள்விக்கு சரியான பதிலை யார் கொண்டு வருகிறார் என்று கேட்போம். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே கௌரி வந்து விட்டார், கௌரி கொண்டு வாருங்கள்.
5: அப்பா, அந்த மத உடலில் இருந்து சுரக்கப்படுவதே சொல்லிவிட்டார்களா?
0: நீங்கள் சொல்லுங்கள்.
5: தாய்ப்பால்
0: ஒவ்வொரு பாவம் இனிப்பாவும் இருக்குமா? சின்ன பயிரில நீங்க குடிச்சு உங்களுக்கு தெரியாதான்.
5: அப்படி என்றால் கண்ணீர்,
0: கண்ணீர் தான் சரியான பதில். ஞானசேகரன் தந்து விட்டார் மகளே. கண்ணீர், ஆனந்த கண்ணீர் விடும் பொழுது சற்று இனிப்பாகவும் சோகத்திலே அழும் பொழுது அது உறுப்பாகவும் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நான் அதை இன்னும் உணர்ந்து பார்க்கவில்லை. ஆராய்ந்து பாருங்கள் ஆனந்த கண்ணீர் தான் இந்த கண்ணீர். நன்றி மகளே. அடுத்த பதம்
5: வெங்கடாசபதியில இது சொல்லி விடணுமாப்பா, சித்தூர் மாவட்டமே.
0: உங்களுடைய கேள்விக்கு வெங்கடாச்சலபதி டில்லியிலே அமைந்திருக்க பிரசித்தி பெற்ற ஆலயம் அது சரி. அவ கூறுவது அதை வைத்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். வெங்கடாச்சலபதி ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் எது என்று, அது தெலுங்கா அது இல்லையம்மா. அது வந்து அந்த கேள்வி வந்து அவர் வந்த கேள்விக்கு அது மாநிலம் கூறினார்கள். அந்த மாநிலம் பிரிந்து சென்று அந்த அடுத்த கேள்வியும் வந்து அதுக்கு வந்தது தெலுங்கானா என்ற மாநிலம் வந்துவிட்டது. ஆந்திரா ஆந்திரா என்றும் ஆந்திரா பிரிந்து சென்ற இடம் தெலுங்கானா என்ற கேள்விக்கு பதில்கள் வந்துவிட்டன. இப்ப உங்களுக்கு ஒரு பதம் தருகின்றேன். கண்ணீர் சொன்னபடியால் உங்களுக்கு ஒரு வந்தபடியே உங்களுக்கு ஒரு பதத்தை தந்து விடுகிறேன், சென்று தேடிக்கொண்டு வாருங்கள். ஆனால் ஒரு கேள்வி இருக்கின்றது. ஞானசேகரன் கேட்டார் கண்ணீர் சம்பந்தமாக, மனித இனங்களை விட அதாவது மனிதர்களை தவிர்த்த மிருகங்களுக்கும் கண்ணீர் வருவது உண்டா?
5: ஆம்
0: ஆம் என்ற சரியான பதிலை சொல்லி உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்ப நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். மனிதரை தவிர மிருகங்களுக்கு பறவைகளுக்கு கூட கண்ணீர் வருவது உண்டு. நல்லது, கேள்வி சரி. அப்ப இப்ப நீங்கள் ஆம் என்பதை வைத்து ஒரு பதில் சொல்ல வேண்டும், ஒரு கேள்வி தர வேண்டும். ஆம் என்றும் கேட்டு ஓம் என்றும் சொல்லலாம்.
5: ஆம் என்ற பதத்தின் எதிர்பொருள் என்ன?
0: கெட்டிக்காரே, சிறப்பு ஆசிரியை அல்லவா. ஆம் என்ற பதத்துக்கு எதிர்பதம் என்ன? அற்புதமான இலகுவான கேள்விய மகள் கேட்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா. பதம் கூறுவது
5: என்னம்மா? எனக்குரிய பதம்
0: பதம் தருகின்றேன். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். இது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, எல்லோருக்கும் கிடைக்கிறது. எல்லோருக்கும் கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைப்பதும் இல்லை. இது நான்கு எழுத்துக்களை கொண்டது.
5: நிம்மதி
0: தவறு.
5: இதுக்கு வேற குழு இருக்கோப்பா?
0: வேற குழு ஒன்று தரலாம். சரி, இது என்னுடைய குடும்ப உறவுகளுக்குள்ளே சம்பந்தப்பட்டது, தாய் பிள்ளைகளுக்குள்ளே சம்பந்தப்பட்டது. இது இந்த பதம் முதல் மரியாதை திரைப்படத்திலே ஒரு பாடலிலே வருகின்றது. ஒரு பாடம் அல்ல, தவறு. மீண்டும் வர வேண்டும் நீங்க. நன்றி மகளே, அந்த பதில் தந்ததுக்கு நன்றி, கேள்வி கேட்டதுக்கு நன்றி. இப்ப உங்களுடைய வினா வந்து ஆம் என்ற பதிலின் எதிர்ப்பதம் என்ன என்று கேள்வி. இப்ப யார் வந்திருக்கின்றார்? ஆனந்தன் வந்திருக்காரு. வாருங்கள் ஆனந்தன்.
6: வணக்கம் ஐயா. அந்த முதலை அந்த மனிதனை போலவே கண்ணீர் சென்றது
0: அது தந்து விட்டார்கள் பதில். மனிதனை தவிர வேறு மிருகங்களுக்கும் கண்ணீர் வருவது உண்டா? ஆம், அதுதான் சரியானதும், வருவது உண்டு. இப்ப அவர் கேள்வியை தந்திருக்கின்றார். ஆம் என்ற வினாவுக்கு, ஆம் என்ற பதத்திற்கு எதிர்ப்பதம் என்ன?
6: ஆம்னா இல்லை.
0: இல்லை, கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள். இப்ப நீங்கள் ஒரு பதத்தை, நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம்.
6: ஆமா, தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன ஒரு வாசகம்
0: இல்லை இல்லை, அந்த வாசகங்கள் எல்லாம் இல்லையே. இல்லை என்ற பதம் சேர்ந்து வரக்கூடிய கேள்வி வர வேண்டும். உங்களோட வினாவில இல்லை என்ற பதம் வர வேண்டும். சுலபமான கேள்வி, அவர்களிட ஆமன்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் இல்லை. இல்லை அதை போல நீங்க இல்லை என்பதை வைத்து ஒரு பதம் தாருங்க, ஒரு கேள்வி தாருங்க, விரைவாக தர வேண்டும்.
6: நிலவில் எது இல்லை?
0: நிலவில் எது இல்லையா?
6: ஆமா,
0: இந்த கேள்வி மயக்கமான கேள்வியா இருக்கு. நிலவில் எது இல்லை என்றால்
6: இங்க பூமியில என்ன இருக்கு அங்க நிலவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி
0: கேள்வியை சரியாக சொல்லுங்க. நிலவில் எது இல்லை என்றால் என்ன கேள்வி? என்ன பூமி நாங்க நினைக்க மாட்டோம். கேள்வி வினா எடுப்பும் பொழுது சரியான வேறு கேள்வி தாருங்கள். இல்லை என்பது பற்றி
6: பூமியில் உள்ள பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? பஞ்சபூதம் அதே போல அந்த நிலவுல அந்த பஞ்சபூதம்
0: அந்த பஞ்சபூதம் பூமியிலேயா இருக்கு? ஆமா, அதுபோல நிலவில் என்ன? அதாவது சொந்த கேள்வி பொருத்தப்படாத கேள்வி, வேறு கேள்வி கொண்டு இல்லை என்பது சாதாரணமான கேள்வி.
6: சாதாரண
0: கேள்வி நீங்கள் கேட்க கேள்வி பிலோசபியும் சரியில்லாத கேள்வியை கேட்கறீங்களா ஐயா? நிலவே இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை. அங்க எப்படி ஐயா பஞ்சபூதங்களை எதிர்பார்க்கிறது? நாங்கள் வேறொரு கேள்வி பாருங்க. சும்மா இல்லை என்பதற்கு ஒரு கேள்வி யாருங்களே, எவ்வளவு இருக்கின்றது? நீண்ட நேரம் பிடிக்கின்ற மீண்டும் பாருங்கள். ராஜ்குமார் வந்து பதிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார்.
7: ஐயா ஆக்சிஜன் பிராண வாயு நிலவில்
0: அந்த கேள்வி எடுக்கப்படவில்லை. அந்த கேள்வி எடுக்கப்படவில்லை. அவர் சரியான விளக்கமான கேள்வி அந்த கேள்வி எடுக்கப்படவில்லை. வேறு அவர் வேறு கேள்வி தருவார். நீங்கள் இந்த பதத்தை கொண்டு பாருங்கள். நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம்
7: சரிங்கய்யா,
0: மனிதர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றது, எல்லோருக்கும் கிடைக்காது. எல்லோருக்கும்
7: செல்வம்,
0: செல்வம் செல்வம் பொருத்தப்படவில்லை. குழு வந்து உறவுகளோடு, உறவுகளோடு என்று கூறினேன். தாய் பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்டபடி
7: பந்தம்
0: இல்லாமல் போகாதானே ஐயா? அவர் சேர்ந்து வாழாது விட்டாலும் பந்தம் விட்டு போகாதானே? சொந்தம் பந்தம் உறவு இருக்கின்றான,
7: பந்தம்
0: அது இருக்கின்றானே. கோபம் கோபித்துக் கொண்டு போனானே, இறந்து போனால் கூட தாய் மகன் பிள்ளை என்ற பந்தம்
7: வருவாங்க.
0: இது வந்து உயிரோடு இருக்கும் காலத்திலே, உயிரோடு இருக்கும் காலத்திலே சம்பந்தப்பட்டவருடைய. வடலூர் ஆனந்தன், நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இல்லை என்று சொல்லோடு சேர்த்து ஒரு வினா கொண்டு வாருங்கள். கடுமையான கேள்வி, மக்களை மடக்கிற கேள்வியா? எல்லாரும் இங்கே நாங்களெல்லாம் அறிவாளிகள் அல்ல. ஓரளவு பொது அறிவு பகுத்தறிவு எங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதிலே கேளுங்கள். சின்ன ஒரு சாதாரணமான கேள்வியா கேட்டுப்படாக வேண்டும். முதலிலே எங்களுக்கே அது விளக்கம் கூற முடியாத இருக்கும்போது நாங்கள் எப்படி கேள்வி கேட்கறது ஐயா? கொண்டு பாருங்கள். இது மன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை புதையல் நிகழ்வு. கதம்பத்திலே புதையலுக்குள்ளே பல புதையலை தேடிக்கொண்டிருக்கும். கேள்விக்குள் கேள்வி, பதிலுக்குள் பதில் தேடிக்கொண்டிருக்கும் வேளையிலே நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தந்தேன். அந்த பதம் என்னவாக இருக்கும்? இது உறவு முறைகளுக்குள்ளே தாய் பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட விடயம். இது எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றது, எல்லோருக்கும் கிடைத்திருக்கவில்லை. ஆனா இதை போன்ற சிறந்தது எதுவும் இல்லை. இது எல்லோருக்கும் கிடைப்பது அரிது, கிடைத்து இருக்கின்றது. ஒரு திரைப்படுத்த பாடல்களையும் வருகின்றது என்று கூறியிருந்தேன். கொண்டு வாருங்கள். அடுத்த உறவு யார் கொண்டு வந்து கூறப்போகின்றார்கள்? இப்ப கேள்வி எதுவும் இல்லாமல் இருக்கின்றது. அவர் இல்லை என்றதை வைத்து ஒரு பதம் கேள்வி கேட்க வேண்டும். இப்போது யாராவது ஒருவர், அவர் வந்து கௌரி வந்து கூறிய பதில் அற்புதமான ஒரு இலகுவான கேள்வி. ஆம் என்றதன் எதிர்ப்பதம் என்ன? இல்லை. வந்துவிட்டார் ராஜ்குமார். மீண்டும் வாருங்கள் ராஜ்குமார், கொண்டு வாருங்கள்.
7: ஐயா சொத்துங்க, சொத்து
0: சொத்து இல்லை ஐயா. அந்த பாடல்ல அப்படி நான் சொன்னது அது அல்ல. சொத்து அது மூன்றெழுத்து அல்லவா ஐயா? சொத்து நாலு எழுத்து இருக்கின்றது. மீண்டும் சிந்தித்துக் கொண்டு
7: வரங்க.
0: முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் கௌரி வருகின்ற. வணக்கம் கௌரி.
8: அப்பா அண்ணன்
0: தாய் பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட உறவு அண்ணன், அது ஒரு அது அல்ல, அது அல்ல என்னிடம் இருக்கின்றது. இது ஒரு சிறப்பான அல்ல அல்ல உறவு முறை அதுக்கே வர என்று கூறினேன். தவிர இந்த உறவு என்று நான் கேட்கவில்லை. இது ஒரு ஒரு முக்கியமானது முக்கியமானது. இதற்கு இதுக்கு ஈடாக எதுவுமே இல்லை அம்மா, இதுக்கு ஈடாக எதுவுமே இல்லை. நன்றி. இரண்டு பதில் கூறினீர்கள், சரவேறவில்லை. இல்லை அம்மா, இல்லை இல்லை, மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும். மீண்டும் பாருங்கள்.
8: சரி,
0: இது ஒரு சுலபமானது அம்மா, சுலபமான பதம். இங்கே ஞானசேகரன் கொண்டு வருவார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் அப்பா. தாய்ப்பால்
0: அல்ல அல்ல அல்ல.
4: சரி அப்பா, வருகிறேன்.
0: தாய்ப்பால் ஐந்தெழுத்து. ஐந்தெழுத்து அல்லவா தாய்ப்பால். தாய்ப்பால் என்று வராது, தாய்ப்பால் ஐந்தெழுத்து.
4: சரி அப்பா,
0: இன்னொரு தடவை முயற்சிக்கலாம். இரண்டு தடவை நீங்க முயற்சிக்கலாம் தானே. அந்த பதில் பிள்ளையா இன்னொரு பதில் போட்டு பாருங்களேன். சிறப்பான பதில், யோசித்து பாருங்கள். அங்கே முன்னிலை தமிழ் வானொலி அந்த நான்கு எழுத்து பதத்தை கண்டுபிடிக்காமல் இருக்கின்றீர்கள். கண்டுபிடித்துக் கொண்டு வருபவர்களுக்கு புள்ளி கிடைக்கப்படும், அவர்களுக்கு கேள்வி கேட்கும் பாக்கியம் கிடைக்கவும். இதுல ஆனந்தம், நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். இன்னும் அந்த கேள்வியை சரியாக கேட்கவில்லை. இல்லை என்ற சொல்லை சேர்த்து ஒரு கேள்வியை கேளுங்கள். இலகுவாக கேட்கலாம், இல்லை இல்லை என்று ஆரம்பிக்கும். இல்லை என்ற பொருளை சேர்த்து, இல்லை என்ற சொல்லை சேர்த்து ஒரு கேள்வியை கேட்பது. மீண்டும் வந்து விட்டார் கௌரி, கொண்டு வாருங்கள். சரியான பதம் கொண்டு வந்து விட்டார் மகள். அங்கே
8: தாய் அன்பு.
0: அடேங்க அப்பா, தாய் அன்பு ஐந்தெழுத்தல்ல மகளே. தாய் அன்பு என்றான, தாய் அன்பு என்றான ஐந்தெழுத்தல்ல மகளே. தாய் அன்பு கிடைக்காதவர்கள் யாரும் இல்லையே அம்மா. தாய் அன்பு, இந்த பெரிய கொலையாளி என்றாலும் தாயிடம் அன்பு, தாய்க்கு அன்பு இருக்கும் அந்த பிள்ளையிலே. சரியா?
8: கிடைக்கும், ஆனால் கிடைக்காது.
0: ஆனால் இது கிடைக்காது. தாய் அன்பு கிடைக்காத யாருமே இல்லை இந்த உலகில். ரெண்டுதான் என்னை பொறுத்தவரை, என்னை
8: பொறுத்தவரை
0: ரெண்டு பாருங்க. அதோடு எதுக்கம்மா
8: இல்லை என்ற கேள்விக்கு விடா வந்து,
0: இல்லை என்ற கேள்வியே வரவில்லை. அவர் கேட்ட கேள்வி ஒரு தெளிவில்லாத, அவரை மீண்டும் கேட்க சொல்லியிருக்கேன். அவர் வந்துதான் கேள்வி கேட்க. இதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதனால்
8: இல்லையப்பா
0: பாருங்கள். இல்லை ஒன்று கடிகாரி கடிகாரி கடிகாரி மீண்டும் வர வேண்டும். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பதில் அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நான்கு எழுத்திலே உள்ள ஒரு அற்புதமான பதில் வந்திருந்தேன். அந்த பதிலையே என்ன ஒன்று வந்து கூற வேண்டும். ஆனந்தன், நீங்கள் வந்து ஒரு கேள்வியை தந்து எங்கள் போட்டியை மீண்டும் ஆரம்பித்து வைக்க வேண்டும் ஐயா. ஓடி வாருங்கள்.

நலமா இருக்கீங்களாப்பா? நன்றிப்பா. அப்ப நான்கு எழுத்து சொல்லணும்னு சொன்னீங்களப்பா. தாய்மடியாப்பா? தாய்மடியில் நன்றிப்பா. அது வந்து வாழ்க்கையிலே ஒரே விளையாடாதான்ப்பா கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டோம்னா அப்ப வாழ்க்கையில எப்பயுமே கிடைக்காதுப்பா. நிச்சயம் நிச்சயம்ப்பா. இறைவன் வந்து அந்த இடத்துல எத்தனையோ பஞ்சுமெட்டை எத்தனையோ இதுல படுத்தாலும் அந்த சுகம் வராதே வராதுப்பா. மடியில் தலையை திறந்தால் துயரம் தெரிவதில்லை. ஆமாப்பா. ஆமாப்பா ஆமாப்பா உண்மைதான்ப்பா. தாய்மடிகளை பத்தி என்ன? அதுதான் பூரான்னு தாய்மடியை பத்தி என்ன கேள்வி ஒன்றும் ஞாபகத்து வரலப்பா. என்ன கேள்வி? சரிங்கப்பா. அப்ப தாயின் மடியில் வந்து தலை வைப்பிருந்தால் துயரம் தெரிவதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் வந்து தாயே வெறுக்கிறாங்களேப்பா, அவங்களெல்லாம் என்னப்பா சொல்றது? இல்ல எது ஒரு கேள்வி கேள்வி. அதாவது தாயை பத்தி நம்ம பேசுறோம் ரொம்ப பிரியமா. சிலர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, அவங்க எல்லாம் எந்த மாதிரியான கேட்டகரின்னு தெரியல, அதுதான் கேட்கறேன். சரி, வேற என்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்க. வேற என்ன கேட்கலாம்? தாயின் மடியில் வந்து கொடுக்க தெரிய நீங்களே ஒரு கேள்வி அதுதான்ப்பா. அறிவிப்பாளர் தான் உண்மைதான். ஆனா அந்த அப்பா மாதிரி டக்குன்னு எனக்கு ஒரு சிந்தனை ஓடியாற மாட்டேங்குதப்பா. ஆமா, அது உண்மைதான். அது உண்மைதான். தாயின் மடி, தாயின் மடியில மனிதர்களுக்கு மட்டும்தான் சுகம் வருமா, மற்ற விலங்குகளுக்கும் வருமாங்கப்பா? இல்ல இல்ல, எனக்கு ஒன்னும் கேள்வி கேட்கறது. அப்ப போயிட்டு வந்துட்டு கூட கேட்கறேன்ப்பா. அப்ப சென்றுட்டு வந்து நல்லா கேள்வியை கேட்கறேன்ப்பா. நன்றிப்பா நன்றிப்பா.

ஹலோ வணக்கம். ஆம் நலமா இருக்கிறோம் நாங்கள், நீங்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் இப்பதான் வந்த நான் இன்னும் நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது போனேன்.

தாய் மடி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது தான் ஐயா. ஆமாம்

0: சரி, நான் ஓம் அது கருங்கல். நம்மட காட்டுக்கல் என்று சொல்றது சுண்ணாம்பு கல்,
1: காட்டுக்கல் இன்னும்
0: செங்கல்.
1: வாழ்த்துக்கள். செங்கல் என்பது சரியான பதில். அந்த கல்லை போய் கட்டுகிறார்கள், வீதி அமைக்கிறார்கள், மதில் போல. சரி, இப்பொழுது நீங்கள் இந்த செங்கல் என்பதை வைத்து ஒரு வினா ஒன்று தொடுத்து விடுங்கள். இவர்களுக்கு யார் சரியான பதில் கூறுகிறார்? சுலபமான கல்வியா கேளுங்கள். செங்கல்,
0: செங்கல்ல வைத்து ஒரு வினா
1: ஒன்று கேட்டு பாருங்கள்.
0: செங்கல்ல வைத்து வினா ஒன்று. செங்கல் வந்து எத்தனை பதார்த்தங்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது?
1: செங்கலுக்கு என்னென்ன சேர்த்து தயாரிக்கிறார்கள்? செங்கல் வந்து தானாக வரும், நாங்கள் தானே உற்பத்தி செய்கிறோம், நாங்கள் ஆக்குவோம். அதுக்கு என்னென்ன சேர்க்கிறார்கள்? செங்கல் என்னென்ன பதார்த்தங்களினால் செய்யப்படுகிறது? நல்ல கேள்வி ஒன்று. செங்கல் என்ன என்ன பதார்த்தங்களினால் உருவாக்கப்படுகிறது?
0: மூலப்பொருள், மூலப்பொருள், மூலப்பொருள்,
1: மூலப்பொருள் என்ன என்றுதான் அவர் கேட்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு ஒரு புள்ளியும் கிடைத்திருக்கிறது, இப்ப கேள்வியும் கொடுத்திருக்கீங்க. யார் கூறுகிறார் என்று பார்ப்போம். மீண்டும் வரலாம் நீங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: அங்கே ராஜ்குமார் கொண்டு பாருங்கள்
2: ஐயா. செம்மன்
1: அவர் கேட்டிருக்கார்.
2: செங்கல், செங்கல் எதனால உருவாக்குறாங்க? செம்மண்,
1: செம்மண் தண்ணீர்,
2: தண்ணீரும்
1: இரண்டும் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ராஜ்குமார். ஒரு புள்ளி வழங்குவோம். இப்ப
2: நீங்கள்
1: பதம் கண்டுபிடித்தீர்களா? அது கண்டுபிடித்தது. சரி,
2: என்ன
1: நீங்கள் அந்த செங்கல் தண்ணீர் செம்மண் இரண்டையும் வைத்தால் ஏதாவது ஒன்றை வைத்து ஒரு வினா விடுங்கள்.
2: சரிங்க. ஆடி மாசத்தில் பெருகெடுத்து ஓடும் பண்டிகையை என்னவென்று அழைப்பார்கள்? ஆடி மாசத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் பண்டிகை என்ன?
1: ஆடி மாதத்திலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் பண்டிகை என்ன பண்டிகை? அற்புதமான கேள்வி, சிறப்பான கேள்வி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி, நன்றி.
1: பதம் கொண்டு தருகின்றேன், பதம் கொண்டு தருகின்றேன். மூன்று எழுத்துக்களை, மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். இது ஒரு செடி.
2: சரிங்க.
1: இது புனிதமான செடி, மருத்துவ குணம் உள்ள செடி. எதுவாக இருக்கும்?
2: சரி, துளசி.
1: கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்
2: உங்களுக்கு.
1: மீண்டும் ஒரு புள்ளி வருகின்றேன், அத்தோடு உங்கள் கேள்வியையும் காக்கையில் விடுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சொல்லு பாருங்க. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி, நன்றி, நன்றி.
1: மகான் அவருடைய கேள்விக்கு பதில் வந்துவிட்டது. இப்பொழுது வடலூர் ஆனந்தன் வருகின்றார். ஆனந்தன், வணக்கம். ஆனந்தன், ஆனந்தன், உங்களுடைய அழைப்பு. வணக்கம் ஆனந்தன், ஆனந்தன், ஆனந்தன், வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா. வணக்கம்,
1: வணக்கம்.
3: காது இல்லாமல் ஒரு பிராணிய சொல்லலாங்க.
1: என்ன ஐயா?
3: என்ன கேட்க? காது இல்லாத ஒரு பிராணி.
1: காது இல்லாத ஒரு பிராணி. அற்புதமான கேள்வியை தந்திருக்கிறீர்கள், நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காது இல்லாத ஒரு பிராணி எது என்ற கேள்வி தந்துவிட்டு செல்கிறீர்கள். பதில் வரவிட்டு பெண் மீண்டும் வாருங்கள். நன்றி, நன்றி ஐயா. அங்கே கௌரி கொண்டு வாருங்கள். கௌரி, கௌரி இணைப்புக்கு வர முடியாமல் இருக்கின்றீர்கள். என்ன காரணம் கௌரி? மீண்டும் வாருங்கள் கௌரி. ராஜ்குமார் வந்து விட்டார். எங்கே அழைப்பு கடையில் சிக்கப்படுது. வணக்கம், வணக்கம் ராஜ்குமார்.
2: ஐயா, ஐயா வணக்கம். ராஜ்குமார் இருக்கியா? பாம்பு,
1: பாம்பு,
2: செவி இல்லாமல் பாம்பு.
1: அப்படியா? கெட்டிக்காரன். நல்ல பதிலை ராஜ்குமார். ஓ, அதற்கு ஒரு பெயர் உண்டு, அதுக்கு ஒரு பெயர் உண்டு, கட்சவி என்று. கட்சவி, நான்கு எழுத்துக்களை கொண்டு. கட்சவி என்றால் அதற்கு கண்டான் செவி, அதற்கு கண்டான் செவியாம். வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் இந்த பதத்தை தந்து விட்டு, நீங்கள் ஒரு வினா தந்தீர்கள் அல்லவா?
2: ஆமாங்க.
1: அதுக்கு பதில் வர வந்த பின்பு நீங்கள் வாருங்கள். நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
1: எங்கே கௌரி கொண்டு வாருங்களம்மா.
4: அப்ப அந்த விழாவை பத்தி சொல்லிட்டீங்கம்மா.
1: இல்ல இல்ல கூறுங்க, நீங்கள் சொல்லுங்கள்.
4: ஆடிப்பெருவிழா.
1: ஆடிப்பெருவிழா. கெட்டிக்காரு கெட்டிக்காரு, வாழ்த்துக்கள் கௌரி உங்களுக்கு. இப்பொழுது பதம் கண்டு பதத்தை கண்டுபிடித்து வர வேண்டும், அதற்கு பின்பு உங்களுக்கு கேள்வி கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கும். இது இந்த கேள்வி வந்து இந்த பூமிக்கு மிகவும் முக்கியமான ஒரு உயிர், அதுக்கு உயிர் உண்டும் ஒரு இந்த பூமிக்கு முக்கியமான ஒரு உயிர் மூன்று எழுத்தை கொண்டது, அது எதுவாக இருக்கும்? இந்த பூமிக்கு மிகவும் முக்கியமான, எங்களுக்கும் அது மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று. எதுவாக இருக்கும்?
4: உயிரினங்கள் உண்டாப்பா.
1: ஆனா இது ஓடி ஆடி தெரியாத உயிர்.
4: மரம்.
1: கட்டிக்காரி சிறப்பான தொகை மரம் கட்டிக்காரி. இப்பொழுது நீங்கள் மரம் பெறக்கூடியதாக ஒரு கேள்வி கொண்டு வாருங்க. ஆடிப்பெருக்கு குறிஞ்சி மரம் பெறக்கூடிய ஒரு வினாவை தொடுத்து விட்டு போங்க.
4: ஆமாப்பா. விழுதுகள் நிறைந்த மரம் எது?
1: சிறப்பான இலகுவான அறிவுபூர்வமான கேள்வி. விழுதுகள் நிறைந்த மரம் எது? சென்று வாருங்கள். கடிகாரம். யார் தருவார் பதிலை? ராஜ்குமார் தருவார். வணக்கம் ராஜ்குமார், வாருங்கள்.
2: ஐயா ஆலமரம்.
1: சரியான பதில், ஆலமரம் விழுதுகள் நிறைந்த. ஆனா வேறு மரங்களும் இருக்கின்றது, ஆனா ஆலமரத்தை தான் பெரிதாக எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பான பதிலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த ஃபாரம் வருவீங்க, உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டு விட்டது, வாழ்த்துக்கள். எங்கே ஃபாரம் கொண்டு வாருங்கள்.
5: ஆலமரம்
1: நான் என்ன ஆலமரத்துக்கு கீழே தூங்கி விட்டீர்கள் இல்லையா? கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு ஒரு பதம் தருகின்றேன். இந்த உலகில் எல்லா உயிரினமும் தேடி நிற்பது எது? எல்லா உலகத்தில் உள்ள உயிரினங்கள் தேடுவது எது? நான்கு எழுத்துக்களை கொண்டது.
5: தண்ணீர்.
1: மூன்றெழுத்துக்கு எதையே தண்ணீர் தண்ணீர் மூன்றெழுத்து. அது மரம், அது மாறுபட்டது. இது வந்து எல்லோரும் நாங்களும் தேடுவோம், நீங்களும் தேடுவோம், எல்லா உயிரினங்களும் தேடும் அது ஒன்று. அது எது? நான்கு எழுத்துக்களை கொண்டது. நல்ல சூட்சமமான பதில். கெட்டிக்காரன் கொள்ளோடுகாருங்கள்.
5: நன்றி.
1: முடியுமா? இப்ப கூறுறேன்னா கூறலாம்.
5: தண்ணீர். தண்ணீர் இல்ல இல்ல
1: இல்ல. இன்னும் ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணலாம்.
5: நிம்மதி இல்ல.
1: நன்றிப்பா.
5: நீங்க
1: செல்வகுமார் வந்து விட்டார். சிங்கம் பான் மோடி காரங்கள்.
6: வணக்கம் பா. அப்ப அந்த விழுதுகள் நிறைந்த மரம் வந்து ஆலமரம்ப்பா.
1: அது கூட விட்டார்கள். நீங்கள் இன்னும் வினா தரவில்லை. தாய்மடி வைத்து ஒரு ஒரு கேள்வி தர வேண்டும் என்று கூறினேன், சிந்தித்துக் கொண்டு வாரேன் என்று வர வேண்டும். அது ஆலமரம் சரியான பதில் மகனே வந்து விட்டது. ராஜ்குமார் சொல்லிவிட்டார். நல்லதம்மா. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கதம்பம் கதம்பத்திலே புதையலில் நின்று கொண்டிருக்கின்றோம். வித்தியாசமான வகையில் இந்த போட்டிகள் சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒரு பதம் தந்தேன். அந்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். உலகத்தில் உள்ள அனைவரும் தேடுவது இதைத்தான். நான்கு எழுத்துக்களை கொண்டது. ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். கௌரி மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் கௌரி.
4: எல்லா உயிரினமும் தேடுவதப்பா விட வந்துட்டு
1: வரவில்லை. நீங்கள் கூறுங்கள்.
4: சாப்பாடு.
1: அப்படியா? சாப்பாடு அல்ல அம்மா, அது பொருத்தப்படவில்லை. இது ஒரு அற்புதமான விடயம். இது இருந்தா தான் சாப்பாடும் சாப்பிடலாம். நினைக்க இது இருந்தால் தான் சாப்பாடு சாப்பிடலாம். நாங்கள் அல்ல அல்ல. இதுல பல அர்த்தங்கள் இருக்கின்றது. மீண்டும் பாருங்கள், கங்கையை ஓடி வாருங்கள், பாடலை கேட்டுக்கொண்டு வர வேண்டும். ராஜ்குமார் வந்துவிட்டார் வேண்டும். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார்
2: ஐயா
1: கூறுங்கள்.
2: இதுங்களா மலை மலை
1: மலை ரெண்டு எழுத்து தானே மகனி, நான்கு எழுத்துக்கள் ஐயா. இது நான்கு எழுத்துக்கள்.
2: தண்ணீர் தண்ணீர் வராது இல்லைங்க, தண்ணீர் வராது.
1: தண்ணீரும் அல்ல, தண்ணீரும் செல்லுபடியாக. அது ரெண்டு பதில் கூறிவிட்டீர்கள். மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. தங்கே ஃபாரக் கொண்டு வாருங்கள்.
7: செல்வம் செல்வம்
1: அது பொருத்தப்படவில்லை மகனே. இன்னும் ஒன்று
5: இன்னொரு
1: பதில் பாருங்கள்.
5: அது மாத்தி வச்சுக்கலாமாப்பா, அதே தானா.
1: எப்படி ஆபியா கேட்கிற பாடம். மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். வணக்கம் மகன் ஐயா வாருங்கள்.
7: ஐயா இது அந்த வழியில உள்ளதா?
1: இல்ல இல்ல, அந்த வழி என்ன சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன வந்து நீங்க நினைக்கிறீர்கள்? அது சில வள
7: தெரியும்.
1: இல்லை இல்லை, அதை தேடி நாங்கள் போகவில்லை, அவர் தான் எங்களிடம் வருகின்றார். தேடிக்கொண்டு அதனால் தானே நாங்கள் இன்று நீங்கள் லண்டனில் நான் கனடாவிலும் இதனால் தானே இருக்கின்றோம். என்னத்தை தேடுகின்றோம்?
0: பணம்
1: இல்ல இல்ல இல்ல, பணம் என்ன நாட்டிலே இல்லாத பணங்களா? எங்கள் நாட்டிலையும் கோடீஸ்வரராக இருந்தவர். நாங்கள் உருத்திரபுரம் உண்டா, சாதாரண இடம், அவ்வளவு விவசாய நிலம் உள்ள செல்வந்த இடம், அதெல்லாம் அது அல்ல.
0: விவசாயி
1: அதான் நான் சொல்றேன், அது எவ்வளவு பொக்கிசமான இடம், அது அல்ல, செல்வம் அல்ல. இதை தேடித்தான் மக்கள் உலகத்தில் உள்ள உயிரால் அத்தனை இதை தேடுகின்றது ஐயா. நாங்களே இங்கே வந்தோம். ஒரு பதில் தரலாம் நீங்கள், ஒன்றோ தந்தீர்கள், இன்னும் ஒரு பதில் தரலாம். குறுங்கள், வாழ்க்கையில்
0: வாழ்க்கை என்று வராது.
1: இல்லை,
0: உயிர் வாழ்வதற்கு தேவையானது.
1: எல்லா உயிரினங்களும் தேவையான, உயிர் வாழ்கிறபடியால் தானே தேவையானது. சுதந்திரமாக இன்னும் இலகு வாக்கப்படுவேன், சுதந்திரமாக இருப்பதற்கு இதை தேடி ஓடுகிறார்கள். அது வாழ்வியலுக்கே வருகிறது, பொருளாதாரத்துக்கே வருகிறது, கல்வி எல்லாவற்றுக்குள்ளும் இது இருக்கின்றது.
0: பயம் இல்லை.
1: மீண்டும் வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும். வானொலி ஒலிக்கின்றது. மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: எங்கே
1: செல்வகுமார் கொண்டு வாங்க மகனே.
5: அப்பா வணக்கம். சூரியன் பா, சூரியன்
1: அல்ல அல்ல அல்ல, அது அவரும் கூறினா சரியில்லை. மீண்டும் பாருங்கள். இன்னொரு முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை இல்லை. எங்கே கௌரி வந்து விட்டார், கொண்டு பாருங்கள் கௌரி.
8: அப்பா
1: என்னம்மா?
8: வாழ்க்கை
1: தேடி வாழ்க்கை அது கிடைத்திருக்கு தானே. எங்களுக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தானே, இது கிடைக்கவில்லை என்று ஓடுகிறார். நிம்மதியாம்மா, நிம்மதி நான்கு எழுத்து தான். ஆனால் அது இதுக்கு பொருத்தப்படவில்லை மகளே, அது அல்ல. இது இப்ப மரம் செடி கொடிகளுக்கு என்ன நிம்மதி, என்ன வேண்டும்? எப்படி அவர்கள் நிம்மதியை பெறுவது? இது உணர்வோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். நிம்மதியும் உணர்வோடு சம்பந்தப்பட்டதான். அங்கே கொண்டு பாருங்கள், மீண்டும் பாருங்கள்.

0: ராஜ்குமார் வந்துவிட்டார். வணக்கம் ராஜ்குமார், சரியான பதில் கொண்டு வந்தீர்களா?
1: நிம்மதி நிம்மதி
0: நிம்மதி. இப்ப இரண்டு மூன்று பேர் கூறிவிட்டார்கள், நிம்மதி அல்ல இதற்கு பதில். இது சுதந்திரத்தோடு சம்பந்தப்பட்டது, சுதந்திரத்தோடு சம்பந்தப்பட்டது. எல்லா விதமான கல்வியிலே எல்லா விதத்திலும் இந்த சுதந்திரம் தேவை, இது தேவை. ஒரு எல்லையை குறிக்கிறது, ஒரு எல்லை எல்லையை குறிக்கிறது. குறுங்கள், மீண்டும் பாருங்கள். பதம் வந்தால் தனிக்கும் வினா, வினா பிறக்கும். செல்வகுமாரோடு வினா கொண்டு வரணும், தாய்மடி என்பதை பற்றி கொண்டு வர வேண்டும்.

0: ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்ப்பா. விடுதலை,
0: விடுதலை என்பது மாத்தி யோசித்தால் சரி வரும்.
1: சுதந்திரம்
0: அல்ல, அல்ல
1: சுதந்திரம் அஞ்சல்
0: அதை இப்படித்தான் கூறுவோம், இப்படித்தான் கூறுவோம். சுதந்திரத்தோடு சம்பந்தப்பட்டதான் விடுதலை என்று ஒன்றை கூறுகிறீர்கள், அதோடு ஒட்டித்தான் இதுக்கும் வரும். எத்தனையோ கட்டுரைகள், கதைகள், பல பாடல்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள், மாத்தி யோசி கொண்டு வாருங்கள்.

0: நீங்கள் படைத்து.
1: இதற்கு பதில் காணுவதோடு செல்வகுமார் ஒரு பதில் தரவில்லை. அவர் அப்பா நீங்கள்லாம் கேளுங்க என்று கூறினார். தாய் மடியோடு சம்பந்தப்பட்டது நான் கேட்கின்றேன் இந்த கேள்வியை. அது இலகுவான பதில் வரும். தாய் மடிக்கு ஈடாக எதுவும் உண்டா? இதுதான் கேள்வி, இலகுவான ஒரு கேள்வி. தாய் மடிக்கு ஈடாக எதுவும் உண்டா இந்த உலகத்திலே என்ற கேள்விக்கு பதில் கொண்டு வாருங்கள். மகான் பந்தப்பட்டு இதுவும் கொண்டு வாருங்கள். சரியான பதிலாக இருக்கும் என்று கொண்டு வாருங்கள் மகான்.
2: சுற்றுலா ஐயா?
1: இல்லை ஐயா, இல்லை ஐயா, இல்லையா. நீங்க வேற எங்கோ சென்று விட்டீங்க. இது அந்த கருத்து சுதந்திரத்தோட சம்பந்தப்பட்டது ஐயா.
2: சரி சரி,
1: ஒரு வினா ஒன்று கேட்டேன், அந்த வினாவுக்கு சரியான பதில் கொண்டு வர சொல்லு. தாய் மடிக்கு ஈடாக எதுவும் உண்டா? தாய் மடிக்கு ஈடாக இல்லையா? இல்லை என்ற சரியான பதிலை தந்திருக்கீர்கள் மகான், வாழ்த்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இல்லை என்ற பதம் பெறக்கூடிய ஒரு வினா ஒன்று கேளுங்கள். நீங்கள் இல்லை என்று சரியான பதில் கூறிய ஒரு புள்ளி பெற்றீர்கள். இப்ப நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் ஒரு கேள்வியை கேளுங்கள். இல்லை என்பதை வைத்து ஒரு கேள்வி கேளுங்கள். இல்லை என்ற பதம் வைத்து ஒரு கேள்வி, ஒரு வினாவை தொடுத்து விடுங்கள்.
2: இல்லை இல்லை இல்லை என்ற சொல்லு. மீண்டும் மாறினையா?
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகான், வாழ்த்துக்கள். அங்கே கௌரி வந்து விட்டார், ராஜ்குமார் வந்து சென்று விட்டார். கொண்டு வாருங்கள் மகளே.
3: தாய்மடிக்கு ஈடாக எதுவும் இல்லையப்பா.
1: அவர் கூறிவிட்டார், மகான் சொன்னார் இல்லை என்று கூறிவிட்டார். அதுக்கு அவர் பதில் கேள்வி தர சென்று விட்டார். அந்த பதம் நான்கு பதம் கண்டுபிடித்துவிட்டீர்களா?
3: இல்லையப்பா. கூடுதல்
1: கூடுதல் ஒன்று கூடுதலை பற்றி கூறுவீர்கள். அது அல்ல அம்மா, இது ஒரு சுதந்திரத்தையோட சம்பந்தப்பட்டது. எல்லோரும் இதை நோக்குகிறார்கள், நோக்கித்தான் சொல்லுகிறோம், நாங்கள் நோக்குகிறோம். ஆனால் கிடைத்திருக்கின்றதா என்பது கேள்வி அடையாளமா இருக்கின்றது. நல்ல ஒரு பதம் மகளே. இல்லை அம்மா, ஒற்றுமையும் அல்ல, ஒற்றுமைக்கும் இருக்கும் சம்பந்தம் இல்லை, சுதந்திரம் தானே. அதாவது ஒரு முற்றுப்புள்ளி என்பதை எதிர்பார்த்து செல்வது. எங்கள் நாட்டிலிருந்து நாங்களுக்கு எல்லாம் இங்கே வந்துவிட்டோம், நீங்கள் அங்கே இருந்து அல்லல் படுகின்றீர்கள். நீங்கள்

0: மாத்தி யோசித்தல் மன்னன் வந்துவிட்டார். பாரூக் கொண்டு
1: தாய்நாடு, தாய்நாடு,
0: தாய்நாடே உங்களுக்கு கிடைக்காம போகிறது. தாய்நாடு இருக்கிறது, நீங்கள் சவுதியில் இருக்கிறேன்னு தாய்நாட்டுக்கு போவீர்கள் தானே, அதுல இருக்கீங்க, அது கிடைத்தது தானே, தாய்நாடு கிடைத்திருக்கிறது தானே, தாய்நாட்டுக்கும் கிடைத்திருக்கிறது. அதுல இப்பொழுது வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நிம்மதியை போன்று வர வேண்டும், அங்கே பாருங்கள் வேண்டும். இப்ப மகானையா வினா கொண்டு வரணும். சந்தன் ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன் ராஜ், கொண்டு வாருங்கள். வாய்ப்பு பொருந்தவில்லை. நானும் உங்களுக்கு இரவு வணக்கத்தை தந்து பகல் வணக்கத்தையும் தருகிறேன். வாய்ப்பு அல்ல, இதை நோக்கித்தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். அது கிடைத்து விட்டதா என்ற கேள்விதான் இருக்கின்றது. அது இன்னும் கிடைக்கவில்லை. உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் எல்லா துறையிலும் தான்,
2: எல்லோருக்கும்
0: எல்லா துறையிலும்
2: நிம்மதியை பார்த்தா அதுவும் இல்லை.
0: இது இருந்தால் அது வரும் நிம்மதி,
2: இது இருந்தால் நிம்மதி வரும்.
0: எந்த துறையிலும் சரி, எந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இது தேவை.
2: அனுசரணை,
0: அனுசரணை
2: ஐந்து
0: எழுத்துக்கள் ஆகிவிட்டது.
2: சரிங்க, நாங்க மீண்டும் வருகிறோம்.
0: இப்ப நீங்கள் இல்லை என்பதை வைத்து ஒரு வினா எழுப்புங்கள் கேட்போம். இல்லை,
2: எந்த நாட்டில் காகம் இல்லை?
0: வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு எந்த நாட்டில் காகம் இல்லை என்று எங்கள் அன்பு சந்தனராஜ் ஒரு கேள்வியை தரப்பட்டார். இல்லை என்பதை வைத்து நன்றி நன்றி நன்றி. எங்கே வடலூர் ஆனந்தன் வந்து விட்டார். வாருங்கள் ஆனந்தன்.
3: அது விடுதலைன்னு வருங்களா? விடுதலை
0: மாத்து யோகியங்கள் அது சரியா வரும்.
3: யோசிச்சு வரேன்.
0: யோசித்து பாருங்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. எங்கே அந்த பதத்தை கண்டுபிடிக்க வேண்டும்? மகானும் கொண்டு வந்து விட்டார். கேள்வி கொண்டு வாருங்கள் மகான்.
1: மதிப்பு
0: அல்ல அல்ல அல்ல அல்ல, மதிப்பு கிடைக்கிறது தானே, எத்தனை பேருக்கு மதிப்பு கிடைக்கிறது? உங்களுக்கு மதிப்பு கிடைச்சிருக்கு, மேடைகள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைத்திருக்கும். இப்ப சந்தன ராஜர் கேள்வி கேட்டுட்டு போறாரு ஐயா. உங்களுடைய இல்லை என்ற பதம் பெறக்கூடிய எந்த நாட்டில் காகம் இல்லை கூற முடியுமா? உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்.
1: உங்களுடைய நாட்டில்
0: கனடாவில் தான் இந்த கூட்டம் போடுவோம். அந்த மரத்தில் வந்து எல்லாம் பட்டம் மீது மகாநாடு போடுவார்கள் அவர்கள். குளிர் நாட்டிலே குளிர்காலத்தில் பாருங்க, உச்சி கோப்பில குலைகள் இலைகள் இருக்காம தலைப்பு தடியில இருந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள். யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நன்றி. அடுத்த உறவு கௌரி இப்பொழுது சரியாக கொண்டு வந்திருப்பார் என்ற எண்ணுமே கொண்டு வாருங்கள் மகளே. என்னம்மா ஐயையோ, திருப்தி எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? இது கிடைச்சாதான் அது கிடைக்கும், இது இருந்தால் தான் அது கிடைக்கும் உங்களுக்கு. அம்மா எத்தனை கட்டுரைகள் வந்து விட்டது எனக்கு தெரியத்தக்கே. எங்கள் நாட்டிலே கூட அந்த அந்த பேர்ல கதை கட்டுரைகள் இருக்கின்றது, பத்திரிகைகள் எல்லாம் வரும். ஒரு பத்திரிகைக்கு பெயர் இருக்கின்றது அப்படி. முயற்சிங்களம்மா. எந்த உலகில் காகம் இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது கௌரி. எந்த உலகில் காகம் இல்லை, எந்த நாட்டில் காகம் இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது, அதுக்கு பதில் கொண்டு வாருங்கள். எந்த நாட்டில் காகம் இல்லை என்ற ஒரு கேள்வியை சந்தன்ராஜ் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார். ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். விரைவில் நிறைவுக்கு வர இருக்கின்றது, கொண்டு வர

0: அழகரசியோடு அந்த பாடல் நிற்கின்றது ராஜ்குமாரின் பதிலுக்காக. ராஜ்குமார் வணக்கம், கொண்டு பாருங்கள்.
1: ஐயா நியூசிலாந்து ஐயா, காக்கா காக்க இல்லாத நியூசிலாந்து.
0: நியூசிலாந்து எப்படி தெரியும் உங்களுக்கு?
1: இணையத்தில் போய் பார்த்தங்க.
0: பெட்டிக்காரன் நீங்க கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இதுக்கு சந்தன் ராஜன் பதில் சரியோ தப்போன்னு கூறுவார். உங்களுக்கு இது கேள்வி இதே இருக்கின்றது. நீங்கள் நியூசிலாந்து நியூசிலாந்து என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே?
1: ஆமாங்க ஐயா, ஆமா ஆமா ஆமா.
0: ஏன் ஐயா அங்க இல்லையாம்?
1: அதுக்கு அவர்கிட்ட தான் கேக்கணுங்கய்யா.
0: இல்ல இல்ல, நீங்கள் வலைத்தளத்திலே தேடின போது அங்க வேறு வந்திருப்பார்கள், நாங்களும் மறைந்து கொள்ளத்தானே கேட்டு.
1: இல்ல இல்ல, அதுல நாலு நாட்கள் நாலு நாடு காமிச்சாங்க ஐயா. அதுல சுவிட்சர்லாந்து தான் இருந்தது. அதுக்குள்ள நான் போய் பாக்கல.
0: தேடி சுவிட்சர்லாந்துலயும் காகம் இல்லையாமா?
1: ஆமா ஆமா ஆமாங்கய்யா.
0: என்ன காரணம்? சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து மத்திய எந்த நாடுகள்? அதுக்கு சிங்கப்பூர் வந்து
1: சிங்கப்பூர்ல இல்லீங்களா? இருக்குங்க சிங்கப்பூர் மலேசியா. காகைக்கு சாப்பாடு வச்சாக்கி குற்றம் சொல்லுவாங்க,
0: சுட்டு போடுவாங்க, காகத்தை கண்ட சூட் பண்ணிடுவாங்க. பறவைகள் பறக்க முடியாது,
1: கோயில் வச்சு கும்பிடுறோம்.
0: பறவைகள் பறக்க முடியாது, பறவைகள் பறந்தா சூட் பண்ணி போடுவாங்க. நீங்க பறவை வைத்திருப்பாங்க, வீட்டுல மூடி வைத்திருக்கணும், வெளியால திறந்து கொண்டு போக கூடாது. பறவைகள் பூங்காண்டு இருக்கு, அங்கேயே கொண்டு போய் வைத்திருக்கலாம். நல்லது, உங்களோட பதிலால் நாங்கள் ஆலோசனைக்கப்பட வேண்டும்.
1: சரி பாருங்க, சரி பார்த்துட்டு சொல்லுங்க.
0: தங்கை ஞான தூரம் கொண்டு பாருங்கள்.
2: நியூசிலாந்து நாட்டுல கிடையாதுப்பா காக்கா.
0: நியூசிலாந்து நாட்டிலே கிடையாது. அப்ப ராஜ்குமார் உங்களுக்கு வந்து கை கொடுத்து விட்டார். எங்களுடைய ஞான தூரம் நியூசிலாந்தில் இல்லை என்று கூறிவிட்டீர்கள். நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது ராஜ்குமார் நீங்கள் வந்து நியூசிலாந்து என்பதை வைத்து ஒரு கேள்வி தர வேண்டும். உங்களுடைய பதில் எடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய புள்ளி கிடைத்திருக்கின்றது. நியூசிலாந்து என்பதை பற்றி ஒரு வினா தர வேண்டும். அங்கே இந்த நான்கு எழுத்து பதம் இன்னும் பெறவில்லை, விரைவில் முடிய இருக்கின்றது எங்களுடைய போட்டியும். அங்கே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள், அந்த புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள். ராஜ்குமார் நீங்கள் வர வேண்டும். அந்த கேள்வி வினா ஒன்றை தொடுத்து அதுக்கு பதில் கூறுகிறீர்கள். அப்ப நியூசிலாந்து என்று ஆரம்பித்து ஒரு பதில் ஒரு கேள்வி தர வேண்டும். பாருங்கள் ராஜ்குமார், உங்களுக்கு அது புள்ளி சேர்க்க.
1: நியூசிலாந்து நியூசிலாந்து அருகில் உள்ள நாட்டின் பெயர் என்ன?
0: கேட்டிக்காரன் நான் போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு. நியூசிலாந்தின் அருகிலே உள்ள நாட்டின் பெயர் என்ன என்ற கேள்வியை தந்திருக்கார். யார் அறிவாளி ஓடி வர வேண்டும், புள்ளியை பெற வேண்டும். நியூசிலாந்து நாட்டின் அருகில் உள்ள நாடு எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. எங்கே ஓடியாருங்கள். ஒரு சிலருக்கு இன்றுதான் கேள்விப்பட்டிருப்பார் நியூசிலாந்து என்று.

0: 4 20 எங்க செல்வகுமார் ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். நியூசிலாந்து துப்புறவாக இல்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். எங்கே ஓடி வாருங்கள், மீண்டும் வாருங்கள். அந்த பதத்தை கண்டுபிடிக்கவில்லை இன்னும் செல்வகுமார். இந்த பதம் எது வந்து கொண்டு வரும், மகான் கொண்டு வந்து விட. வணக்கம் மகான், கொண்டு வாருங்கள்.
1: ஆஸ்திரேலியா
0: ஆஸ்திரேலியா எது அந்த காகம் இல்லாத இது நாடு நாடு சரியான பதிலை தந்திருக்கீங்க. நியூசிலாந்து கருத்து நாடு ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில் மகான். ஆஸ்திரேலியா
1: ஆஸ்திரேலியா கண்டத்தில் தான்
0: நியூசிலாந்து நாடு. சரி, அது சரியான பதில். அடுத்து உங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது.
1: நியூசிலாந்தின் கேபிட்டலின் பெயர் என்ன?
0: ஓ, நியூசிலாந்தின் தலைப்பட்டணம் எது, தலைநகரின் பெயர் என்ன? நல்ல கேள்வி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தெரிந்த அறிவாளிகள் ஓடி வர வேண்டும். நியூசிலாந்து நாட்டின் தலைநகரத்தின் பெயர் என்ன? ராஜ்குமார் உடனே வருவார் என்று எண்ணுகிறேன், அல்லது ஞானதேவன் கொண்டு ஓடி வருவார்களுக்கு பதிலே. ஓடி வாருங்கள், கொண்டு வர வேண்டும் நியூசிலாந்தில்.

0: பாடலும் முடிய ராஜ்குமாரும் வந்துவிட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
1: ஐயா வெல்லிங்டன்,
0: நியூசிலாந்தின் தலைப்பட்டினம் வெல்லிங்டனா தலைநகரம்?
1: ஆமாங்க ஐயா, ஆமாங்க. செக் பண்ணிக்கலாங்க ஐயா.
0: ஆஸ்திரேலியா சிட்னியா? வெல்லிங்டன் என்று இருக்கின்றது, சரியாக ஞானசேகரம் வருகின்றது, அவர்கள் உறுதிப்படுத்தும் உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. வெல்லிங்டன் என்று அங்க கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: பாத்தங்க, அப்படிதான் காட்டுறது.
0: அப்படி காட்டுனா சரிதான், எது இது அது வளர்த்து தலை.
1: நன்றி
0: சார். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க ஞானசேகரம் பாருங்கள் ஐயா.
1: நேப்பியர்
0: ஐயா,
1: நேப்பியர் நியூசிலாந்தின் தலைநகர்.
0: அது இவர் வெல்லிங்டன் கூறி சொல்லுகிறாரே.
1: வெல்லிங்டன் அருகில் உள்ளது தான்பா நேப்பியர்.
0: நேப்பியர்
1: என்றது
0: நீங்கள்தான் சரியான பதிலை தர வேண்டும். நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீர்கள்?
1: நான் பொது அறிவு தகவல் போய்
0: பார்த்தீர்கள். நியூசிலாந்தின் தலைநகரம் நேப்பியர் என்று இருக்கின்றது. ஆனால் இவர் தெரிந்து கொண்டு வேணா தானும் பார்த்த இடத்துல வெல்லிங்டன் என்று இருக்கின்றதாமே.
1: மீண்டும் சரிபார்த்து வருகிறேன்ப்பா.
0: இப்ப யாருக்கு இந்த தருவது?
1: நியூசிலாந்து சரி பார்த்துட்டு வந்து நான் கூடுகிறேன் உங்களுக்கு. நீங்கள் அது சரி தகவல் தெரிந்தவுடன் நீங்கள் கொடுக்கலாம்.
0: நல்லது நல்லது. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: இந்த பதம் கண்டுபிடிச்சீரமானே, இந்த நான்கு எழுத்து பதம்?
1: இல்லையாப்பா, இல்லையா, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை.
0: கண்டுபிடிச்சு வாருங்கள். இங்கே அடுத்தது யார் அழைப்பிலே வந்தீர்கள்? ஒருவர் வந்து விட்டு செல்கின்றார். யாராக இருக்கலாம்? அவர் மறைந்து விட்டார். ஓடி வர வேண்டும். அடுத்த உறவு அழைக்க வேண்டும். மகான் அவர்கள் வருகிறார். மகான் பாருங்கள். வணக்கம்.
2: அவர் சூரியது சரி. வெல்லிங்டன்.
0: வெல்லிங்டன் சரியான பதில். நல்லது. வாழ்த்துக்கள் தர ராஜ்குமார். உங்களுக்கு அந்த புள்ளி பெறுகிறது. இந்த நான்கு எழுத்து பதம் கண்டீர்களா ஐயா?
2: இல்ல இல்ல இல்ல.
0: நான்கு இன்னொருவர் கொண்டு வர அவர் என்றும் நன்றி. நீங்கள் வெல்லிங்டன் என்பதை உத்தரவாதப்படுத்தியதுக்கு நன்றி. நன்றி மகன். எங்கே அடுத்த உறவையார் சந்தன்ராஜ் எட்டி பார்த்து பிடிச்சிருந்த. வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம். வந்துவிட்டு ஓடி விட்டீர்கள் நீங்கள். உடனே உங்களுடைய அழைப்பு நின்று விட்டது. சந்தன்ராஜ் ராஜ்குமார் நீங்கள் கூறிய பதில் சரி. வெல்லிங்டன் என்பது சரி என்று லண்டன்ல இருந்து வந்து மகான் கூறி செல்லுகின்றார். அது சரி. வெல்லிங்டன் என்பது அதுதான் பத்திரிகைகளில் நாங்கள் முந்தி பார்த்திருந்தோம். அந்த ஒருவருடைய மரண தண்டனை நிறைவேற்றும் பொழுது அந்த நாட்டை பற்றி அறிந்திருந்தோம். மயூரன் என்ற ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட இடம். அங்கே ஞானசேகரன் பாருங்கள் ஐயா, கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. வெல்லிங்டன் தான் சரியான விடை.
0: அது சரியான பதில் வந்து உறுதிப்படுத்தி விட்டு சொல்கின்றார் மகான் அவர்கள். வாழ்த்துக்கள். அவர் இந்த ஒரு ஒரு அன்பு தமிழ் அன்பு உறவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நாடு இல்லையா? அப்பொழுதெல்லாம் அந்த பத்திரிகையில அழகாக கூறப்பட்டிருந்த செய்தி. நல்லது. இந்த நான்கு எழுத்து பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா மகனே?
1: இல்லையப்பா, முடியவில்லையப்பா.
0: நன்றி நன்றி. நான் வந்து கூற இருக்கின்றேன். நான் வந்து கூற உங்கள் எல்லோருடைய புலிகளை நான் எடுக்கப் போகின்றேன். அப்பாவோட விருப்பது பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளிடம் இருப்பது அப்பாவுக்கு. நன்றி மகனே. நன்றி.
1: சரியாப்பா. நன்றி அப்பா.
0: உனக்கு மகிழ்வாக கூறுகின்ற நல்லது. அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் போட்டியிலே கலந்து இன்று ஒரு புதுவிதமான ஒரு வடிவத்தை கொண்டு வந்தோம் உங்களுடைய புதையலுக்கு. இது தொடர்ந்து வரும். இப்படியே வந்து கொண்டிருக்கும். அற்புதமாக நீங்கள் சிறப்பாக உற்சாகத்தோடு வந்து விளையாடினீர்கள். கௌரி, ஃபாரூக், ராஜ்குமார், ஷியாமலா, ஞானசேகரன், ரேவதி, வடலூர் ஆனந்தன், எம் ஆர் செல்வகுமார், மகான் ஐயா அவர்களோடு சந்தன்ராஜ் அவர்களும் வந்து இணைந்தவைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் போட்டியிலிருந்து விடுபட்டு பாடல்கள் கேட்பதற்கு செல்ல இருக்கின்றோம். இப்ப புள்ளிகளை நீங்கள் தெரிய வேண்டுவீர்கள். அதற்கிடையிலே கௌரி வருகின்றார். இறுதி அழைப்பு. வணக்கம் கௌரி, கொண்டு பாருங்கள். இறுதி ஒரு புள்ளி எடுக்க ஒன்று ஓடி வருகிறது. பாருங்கள் கௌரி.
3: ஈழநாடாப்பா?
0: ஆமா, அப்படி வராது மகளே. ஈழநாடு இருக்கிறது தானே? ஈழநாடு அந்த காலத்திலிருந்து ஈழநாடு இருக்கிறது தானேடா? ஈழநாடு என்பது ஈழ மணி திருநாடு, மாணிக்க துவீபம், இதெல்லாம் உங்கள் நாட்டினுடைய ஒவ்வொரு பெயர்கள், ஈழம், ஈழ நாடு. இன்னொரு பத்திரிகை இருந்தது, மைங்கே இருக்கின்றது அப்படி பத்திரிகைகள், எல்லா இடத்துலயும் இருக்கு, கட்டுரைகள் எல்லாம் பெறுவது. அது என்னமா
3: நாடும் இருக்கப்பா?
0: உதயம் இருக்கின்றது, அதை பொருத்தப்படணும். இதை தேடி, ஈழ நாட்டை தேடி நாங்கள் எல்லோரும் ஓடுகிறோமா? உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அத்தனையும் இல்லைத்தானே? உதயனை தேடி, உதயன் பத்திரிகை தேடி நாங்கள் எல்லாம் இல்ல, அப்படி இருக்கின்றது என்று கூறினேன். நான் உண்மையான கருத்து, நான் விடிய, அதாவது வந்து விடியல் என்பது சரியான பதில். விடியல், இந்த விடியலை தேடித்தானே நாங்கள் எல்லாம் ஓடுகிறோம். இன்னும் விடியல் எந்த துறையிலும் இன்னும் விடியல் கிடைக்கவில்லை. நல்லது மகளே, இணைந்து சிறப்பித்த எங்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் புள்ளிகளை தந்து நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருக்கிறேன். அதனால் அன்பு நீங்கள் நெஞ்சங்கள் அனைவரும் முயற்சி செய்தமைக்கு நன்றி. அந்த பதில் கண்டுபிடிப்பு, அந்த நான்கு எழுத்து பதம் இப்பொழுது கௌரிக்கு கூறியிருந்தேன். விடியல் என்பது சரியான பதில். விடியல், அந்த விடியலை தேடித்தானே ஒவ்வொருத்தரும் ஓடுகிறோம். எங்கே கிடைத்திருக்கு? யாருக்கு விடியல் கிடைத்திருக்குது? யாருக்கும் எந்த துறையிலும் கிடைக்கவில்லை. எந்த துறையிலும் விடியல் என்பது, விடியல் என்பது ஒரு நிறைவானது, சுதந்திரமானது. நீங்கள் கூறிய அத்தனையும் இது கிடைத்தால்தான் கிடைக்கும். நிம்மதி இது கிடைத்தால்தான் கிடைக்கும். பணம் இது கிடைத்தால்தான் கிடைக்கும். பொருளாதாரம் இது கிடைத்தால்தான். சுதந்திரம் எல்லாவற்றுக்கும் விடியல் என்ற ஒன்று இருக்கு. அதை நாடித்தான் நாங்கள் ஓடுகிறோம். விடியல், விடியல் என்ற பத்திரிகை இருக்கின்றது, கட்டுரை இருக்கின்றது. விடியல், விடுதலை கூறினீர்கள், அந்த விடியலை யோசிக்கவில்லை நீங்கள். வேகம், பி வேகம் என்ற வகையில் இன்று ஒரு புதிய அம்சத்தை இணைத்து இந்த புதிய நிகழ்வை நடத்தி கொண்டு சென்றோம். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:30 எட்டி பிடிக்கப் போகின்றது. புள்ளிகளை கேட்க அவளோடு இருக்கின்றீர்கள். இங்கே ஒவ்வொரு தலா ஒரு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஃபாரூக், ரேவதி, செல்வகுமார் தலா ஒரு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். இரண்டு புள்ளிகளை இருவர் பெற்றிருக்கின்றார்கள். ஞானசேகரன், வடலூர், ஆனந்தன். மூன்று புள்ளிகளை மகான் பெற்றிருக்கின்றார். இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7 புள்ளிகளை எங்களுடைய கௌரி பெற்றிருக்கின்றார்கள். இன்று சிறந்த புள்ளிகளை பெற்று, 8 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் நிற்கின்றார் ராஜ்குமார் அவர்கள். வாழ்த்துக்கள் ராஜ்குமார் உங்களுக்கு. முதலாவது இடம், இரண்டாவது இடம் எங்கள் மகள் கௌரி, மூன்றாவது இடம் மகான், நான்காவது இடம் வடலூர் ஆனந்தன் ஞானசேகரன், ஐந்தாவது இடத்தை செல்வகுமார், ரேவதி, பாரூக் பெற்றுக் கொள்கிறார்கள். வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்த 10 உறவுகளுக்கும். கௌரி, பாரூக், ராஜ்குமார், சியாமலா, ஞானசேகரன், ரேவதி, வடலூர் ஆனந்தன், செல்வகுமார், மகான், சந்தன்ராஜ் ஆகிய 10 உறவுகள் வந்து இந்த கதம்பத்தை சிறப்பித்து ஒரு புதிய அம்சத்திலையும் கலந்து சிறப்பாக, சுவாரஸ்யமாக, சோட போகாமல், எங்களை சோர்வடையாமல் கொண்டு சென்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்ப பாடலை கேட்டு செல்லலாம். ஒரு வாரங்கள் விரைவாக வந்தால் விரைவாக பாடலை தந்து முடிக்கலாம். எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. சிறப்பாக நீங்கள் இன்று கண்டுபிடித்து வந்திருக்க அந்த விடியல் என்ற ஒரு அற்புதமான பதத்தை மறந்து விட்டீர்கள், மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் விடியல் தேவை. அந்த விடியலை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்கின்றோம். இன்னும் யாருக்கும் எங்கும் விடியல் கிடைக்கவில்லை. சாதாரணமாக இன்று உலகளாக இருக்கின்ற உயிர்கொல்லி நோயான இந்த கொரோனாவிலிருந்து எங்களுக்கு விடியல் கிடைத்திருக்கின்றதா இல்லையே? சுதந்திர விடயத்திலே, விவசாயத்திலே, பொருளாதாரத்திலே, அறிவுத்துறையிலே, எந்த துறையிலும் விடியல் என்பது கிடைக்கவில்லை. பாரூக் வந்துவிட்டார். வணக்கம் பாரூக், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
4: அன்பு வணக்கம்.
0: பாடம் கொண்டு வர
4: அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
0: என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
4: விடியல், நல்ல பதில்.
0: நல்ல பதில், நல்ல பதில். அப்ப உங்களுக்கு விடியல் கிடை, இப்பொழுது இந்த புதிய நிகழ்விலே ஒரு விடியல் இல்லாமல் இருந்து இப்ப விடியல் கிடைத்து விட்டது. சரியா,
4: நல்லா இருந்து நிகழ்ச்சி சிறப்பா இருந்துச்சு. சிறப்பு அன்பு அந்த உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நல்ல
4: முதலிடத்தை சிறப்பாக தலைவர் ராஜ்குமார் ஐயா.
0: தலைவர்
4: தலைவர் எடுத்து விடுத்துட்டாரு. கௌரி அம்மா, பவானையா, மற்ற ஞானசேகரன் ஐயா, செல்லுமாயா, திரேவதி அம்மா, அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள். புதிதாக நிகழ்ச்சி கொண்டு வந்து மகிழ்ச்சி ஆச்சு. அப்பாவுக்கு
0: சிறப்பா இருந்தா
4: இருந்தா நன்றிப்பா,
0: வாழ்த்துக்கள்.
4: உறவினருக்கு எனக்கு பேச்சு முறை வரும், அவருக்கு இந்த திருமணம் நடைபெற்றது இனிதாக.
0: திருமணம்
4: வாழ்த்துக்கள், நன்றிப்பா. அது அந்த 100 வருஷம் இந்த மாப்பிள்ளை முன் வாழ வேண்டும் பாடல்
0: அந்த பாடம்
4: படத்தில்.
0: 100 வருடம்
4: நன்றி, வணக்கம்.
0: இந்த வேளையில நாங்களும் வாழ்த்து கொண்டோம். அவர்கள் அறம் எனப்படுவது இல்வாழ்வுக்கை, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்வின் பண்பும் பயனும் அது என்று அவர்கள் பல்லாண்டு காலம் கணவன் மனைவியாக ஒருமித்து கருத்தொருமித்து காதலோடு வாழ வேண்டும். நகமும் சதையும் போல, பாலும் சுவையும் போல, நிலவும் ஒளியும் போல அவர்கள் வாழ வேண்டும். எடுத்துக்காட்டான தம்பதிகளாக உலகத்தில் அவர்கள் திகழ வேண்டும் என்றும் இந்தியல் தமிழ் வானொலி ஊடாக உங்களோடு இணைந்து நாங்களும் வாழ்த்துகிறோம்.
4: மகிழ்ச்சிப்பா, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிப்பா, மகிழ்ச்சிப்பா. நன்றிப்பா, நன்றி, வணக்கம்.
0: நல்ல 100 வருஷம் வாழட்டும். நீங்கள் கேட்ட பாடல் வரும், 100 வருடம் இந்த மாப்பிளையும் பண்ணுங்க. அத்தோடு சிறப்போடு இணைந்த உங்களுக்கு நன்றி. அடுத்த உறவு யார் பாடல் கேட்க வருகின்ற ஓடி வாருங்கள். வந்த பாடலை கேள்வி உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. கேட்பு இன்று பங்கு பற்றி அத்தனை பேரும் பாடல் கேட்கலாம், பாருங்கள். அடுத்த ஒருவருக்கு வேண்டாம் என்று கூறுவது போல் தெரிகின்றது பார்த்தால். மௌனம், மௌனம் சம்மதத்துக்கும் அறிகுறி, மௌனம் வரமாட்டவர்களுக்கும் அறிகுறியா இருக்கும். யாருங்கள், நல்ல நல்ல பவன்கள் இன்று கிடைத்தது. நிலக்கடலை, கீதோபதேசம், பாதுகை, கண்ணீர், தாய்மடி, மரம், செங்கல், துளசி, விடியல் என்ற பதங்களை இன்று கண்டுபிடித்தோம் என்று உறவுகளே. முதலாவது வெற்றியாளர் வெற்றி பாகை சூடியதற்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்போம். வாழ்த்துக்கள் தலைவர் அவர்களே.
4: பெரிய வார்த்தை சொன்னாதீங்க,
0: நல்ல நல்ல நல்ல பழங்களை கண்டுபிடித்து கொண்டு வந்தீர்கள் தான். நல்ல இன்று நிகழ்ச்சி எப்படி அமைந்தது ராஜ்குமார்?
4: ஐயா அருமையா இருந்ததுங்க ஐயா. இப்ப நேயர்களே ஒரு கேள்வி உருவாக்கி கொடுத்து பாத்தீங்களா, அது ஒரு புதுமையான முயற்சி, நல்லா இருந்ததுங்க ஐயா. நான் முதல்ல தடுமா இருந்தேன், என்ன கேள்வி கேட்கலான்ட்டு. அடுத்தது சுதாரிச்சுக்கிட்டேன், இந்த கேள்வி தான் கேட்கணும். நேயர் ஆமாங்க, இல்ல இல்ல, இருந்தாலும் திடீர்னு நேயர்கள் கேட்கும் போது ஒரு பதட்டம் ஆயிடுச்சு, அது ஒரு காரணம். நல்லா இருந்ததுங்கய்யா, இந்த புதுமை தொடரட்டுங்கய்யா நம்ம பந்தலையில. அதே மாதிரி இந்த புதிய நிகழ்ச்சியில புதுமையை கலந்துகிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: உங்களுக்கு தானே வெற்றி வெற்றி வெற்றி. இந்த புது நிகழ்ச்சி
4: சக வெற்றியாளர்களுக்கு, சக வெற்றியாளர்களுக்கு.
0: அப்ப என்ன பாடல் கேட்போம்?
4: ஜூலி கணபதி படம், எனக்கு பிடித்த பாடல். அது உனக்கும் பிடிக்குமே பாடல்.
0: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்கும். நல்லது ராஜ்குமார், வாழ்த்துக்கள். சிறப்பாக வந்து உற்சாகமாக இறுதி வரை நீங்கள் விளையாடி புது 8 படங்களை தந்து வெற்றியாளராக வந்ததுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி,
4: நன்றிக்கா, நன்றிக்கா, நன்றி.
0: அங்கே 2வது வெற்றியாளர் கௌரி அவர்கள் வந்துவிட்டார். அவர்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் பெற வேண்டும். இப்பொழுது வடலூர் ஆனந்தன் வந்திருக்கின்றார். வடலூர் ஆனந்தன்
3: ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும் வடலூர் ஆனந்தன்?
3: மறுபடியும் படத்துல இருந்து நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்து கலந்த பாடல் கொடுத்திருந்தீங்க.
0: ஓ, நலம் வாழ. இந்த மாலையில வந்து எங்களுடைய ரதீஷ் கேட்டிருந்தார், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கள்.
0: இப்பொழுது புரிந்ததா ஐயா போட்டி? நன்றா இருந்தது. வணக்கம் மகளே, நலமாக வளமாக உற்சாகமா விளையாடினீர்களா?
5: அந்த
0: விடுதலை சொன்னவர்களுக்கு விடியல் சொல்ல முடியாமல் போய்விட்டது பாத்தீங்க. சிந்திக்கவும்
5: சொல்லுவதான் அந்த காலங்களிலே புலகத்தில இருந்த சொல்லு. பிறகு அந்த சொற்கள் அதாவது பழத்திலே கொண்டு வருவது குறைந்து விட்டது.
0: விடியலை தேடி, விடியல் என்றெல்லாம் நாடகங்கள் கூட செய்திருக்கின்றார்கள், கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார்கள். விடியல் என்று அநேகமான எழுத்தாளர்கள் விடியல் என்ற பதத்தை பாவித்துக் கொள்ளுவார்கள். சரியா? நீங்களும் விட்டவாறு ஏழு பதங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு வந்திருக்கீர்கள், புள்ளிகள் பெற்றிருக்கீங்க. முதலாவதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி தான் வித்தியாசம். அந்த விடியல் சொல்லியிருந்தால் நீங்கள் இருவரும் ஈக்குவல் ஆகியிருப்பீர்கள். நல்லது. கெட்டிக்காரு வாழ்த்துக்கள் அவரு, உங்களுடைய பொது அறிவுக்கு வாழ்த்துக்கள். சரி, எங்க என்ன பாடல் கேட்போம்?
5: நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். நான் பாடல் வந்து வெள்ளித்திர 2008 வெளிவந்த படம் விடியலில் என் விடியலில். அந்த பாடலப்பா விழிகளில் என் விழிகளில், விழிகளில் என் விழிகளில்,
0: விழிகளில் என் விழிகளில், விழிகளில் என் விழிகளில். இது வெள்ளித்திரை திரைப்படமா?
5: ஆமாப்பா, 2008 வெளிவந்த பாடல்.
0: சரி அம்மா, விழிகளில் என் விழிகளில் என் விழிகளில்
5: என்ன? ஆமாப்பா, வெள்ளித்திரை.
0: சரி அம்மா, அந்த பாடல் உங்களுக்கு தருகின்றேன். 2nd பரிசு பெற்று போட்டியை சிறந்த இன்றைய போட்டியை பற்றி நீங்கள் என்ன, இன்றைய நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
5: நாங்களும் தேடி பாக்குறோம் அப்பா, வேற நாங்கள் ஆன்லைன்ல போய் பாக்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் அறிவு வளருது.
0: தேடல் என்ன தேடல்? பொது அறிவை நாங்கள் முடிச்சுக்கணும். பொது அறிவை
5: அந்த விடையிலிருந்து இன்னொரு கேள்வியை நான் பிறப்பிக்கிறோம் அல்லவா?
0: ஆமா ஆமா ஆமா.
5: அப்ப
0: அந்த திறன் நல்லது. வாழ்த்துக்கள் மகளே, உங்களுடைய குறிப்புகளுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். நல்ல மூடு சிறப்பாயிருங்க. நன்றி அம்மா, நன்றி. எங்கே அடுத்த உறவு பாடலுக்காக ஓடி வர வேண்டும். அடுத்த பாடலை யாருக்கு வேண்டும்? மகான் ஐயா நீங்கள் வரலாம். ஞானதேவன் வடலூர் ஆனந்தன் வந்துவிட்டார். ஞானதேவன் வர வேண்டும், சியாமலா வர வேண்டும், பாரூக் கேட்டுவிட்டார், கௌரி கேட்டுவிட்டார், ரேவதி பாடல் கேட்க வேண்டும், செல்வகுமார் ஓடிவாருங்கள். இப்பொழுது முதலாவது பரிசை பெற்ற ராஜ்குமார் ஒரு பாடலை தந்திருந்தாரே, நல்ல ஒரு பாடல். இந்த இன்று வேகம் விவேகத்தோடு நாங்கள் தேடலையும் இறங்கி இருக்கின்றோம். தேடல் பாருங்கள், பொது அறிவுகள் இதெல்லாம் எங்களுக்கு இல்லை. புதியலுக்குள்ளே கலந்து கொள்ளாத கேள்விகள். இப்ப நியூசிலாந்து என்ற ஒரு கேள்வி நான் தந்திருக்க மாட்டேன் உங்களுக்கு. அப்படி காகம் பரவாத ஊறுது அப்படியே பலவிதமான ஒரு பொது அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி சரியாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். போக போக கொண்டு வர வேண்டும் இந்த நிகழ்ச்சி என்று ராஜ்குமார் தலைவர் கூறிவிட்டார். ஒவ்வொருவருக்கும் விருப்பமாக இருக்கின்றதாக உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்தபடி இது சுவாரஸ்யமாக இருக்கின்றது. புள்ளிகள் சேர்வதற்கும் இலகுவான ஒரு வழி. அடுத்து நீங்கள் கேள்வி கேட்கின்ற அந்த பக்குவ நிலைக்கு வருகின்றீர்கள். கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லாமல் நீங்களும் கேள்வி கேட்கின்ற ஆர்வம் ஏற்படுகின்றது. இத்தோடு இவர காலமும் கேள்விக்கு பதில் தானே கூறிக்கொண்டிருந்தோம், நாங்களும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. நன்றி. அடுத்து ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
6: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா. இன்றைய கதம்பம் மேரல் நிகழ்ச்சி மிகவும் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் உற்சாகமாகவும் சங்கிலி தொடராகவும் அமைந்தது. வாழ்த்துக்கள். இதில் பங்கு பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும், கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும், வெற்றி பெற்ற அன்பு உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை எப்போதும் போல உற்சாகமாக கலகலப்பாக வழிநடத்தி சென்ற அப்பா அவர்களுக்கும், எங்களை கவனித்துக் கொண்டிருந்த மீராமா அவர்களுக்கும் நன்றி கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா.
0: நன்றிகள். நன்றிகள் உங்களோட குறிப்புகளுக்கு முன்னே. நல்ல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வேளையிலே தொடர்ந்து படிபெறும் பல தரப்பட்ட புதையல் என்பதற்குள்ளே எல்லாம் கலந்தவர். இது இந்த நிகழ்ச்சியின் மகளினுடைய நிகழ்ச்சி தான். அவதான் புதையல் கொண்டு வருவார் உங்களோட வேறு வடிவத்திலே. மிகவும் இதை விட இன்னும் சுவாரஸ்யமாக சிரித்து மகிழ்ந்தெல்லாம் செய்வீர்கள். ஆனால் அவருக்கு இப்பொழுது இந்த கொஞ்சம் ஒரு சிறு சுகம் பேசுவதற்கு கொஞ்சம் கடினம். அதாவது அந்த பல்லு கருதி கொண்டு வந்ததாலே நேற்று நியமனம் கிடைத்து சென்று வந்தோம். நாளைக்கு மீண்டும் பொருள் மாத்திரை கொடுத்திருக்காரு. இன்னும் சரியான முடிவு அதற்கு இன்னும் அதற்கு விடியல் வரவில்லை. அவருக்கு அந்த பல்ல விடியல் கிடைக்கும். விடியல்
6: வரவில்லை.
0: நாளை விடியல் கிடைத்து விடுவது உங்களுக்கு நல்ல வாக்கு பலிக்க வேண்டும். என்ன பாடலை கேட்போம் மகனே?
6: சிவகாமி படத்துல இருந்து கவி காமு செழிப்பு எழுதிய வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பாடல்
0: அற்புதமான பாடலையா? அந்த பாடல் உண்மையிலே நல்ல ஒரு பாடல். காமு செழிப்பு அவருடைய பாடல் வானல்.
6: ஆமாப்பா, ஆமாப்பா, அருமையான பாடல்.
0: வானில் மதி வருகின்றது, வானில் முழு மதியை கண்டேன் ஒரு சொல்லு. அப்படி அவர் அவர் பல பாடல் அப்படி நுணுக்கமாக அழகாக வாழ்வியல் சம்பந்தத்தோடு இயற்கையோடு இணைத்து ஒட்டி போற பாடல்களே எழுதுறாரு.
6: நிறைய பாடல்களுக்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதிருக்கிறார். எல்லா பாடலையும் எடுத்து பார்க்கும்போது இவர் எழுதுறதான ஆச்சரியமா இருக்குப்பா. அவ்வளவு பாடல் இருக்குப்பா.
0: வனத்தில் முழு மதி அப்படித்தான் இந்த பாடல் எழுது.
6: வானத்தில் முழுமதியை கண்டேன், வானத்தில் ஒரு பெண்ணை கண்டேன்.
0: வானத்தில் ஒரு பெண்ணை கண்டேன், அந்த முழுமதியை போல பெண்ணு வனத்துக்களை கண்டிருக்காரு. அப்ப ஒரு கால் போடுற விஷயத்திலே இப்படி மாத்தி விட்டார் பாத்தீங்களா? பெண்ணுக்கு கால் போடுவது அழகல்ல, கால் போடாமல் வானத்துக்கு, அது வனத்துக்கு போட்டு விட்டார். பெண்ணு போட்டு விட்டார். கருத்துக்கள் தான் நிறைவேற்றலாம். நன்றி மகனே. இன்னும் பேரு இப்படியான இப்படியான நகைச்சுவையோடு நான் கூறுவேன். இதுக்குள்ளே நுட்பங்கள் இருக்கு, தமிழ் அறிவுகள் கணக்கு பொதிந்திருக்கு. விமானம் வனம் அந்த ஒரு கால் தானே. அப்ப அந்த காலை அந்த கால எந்த போட வேண்டும் எந்த போடக்கூடாது அந்த கவிஞருக்கு தெரிஞ்சிருக்குது. அடுத்த வனத்தில், வனத்தில் என்றது அந்த வனத்திலாயிருக்கலாம், தனியனமா இருக்கலாம். வனத்தில் ஒரு மதியை காணும், அங்கு வானத்தில் முழு மதி, இங்கேயும் ஒரு மதி. அந்த பெண்ணின் முகத்தை வர்ணிக்கணும், அழகான வர்ணனை. அந்த பாடம் அந்த பாடலும் உங்களுக்கு கிடைக்கும். கேட்டு மறந்துருவோம்.
6: நன்றி அப்பா.
0: நன்றி நன்றி மகிழ்ச்சி. இங்கே ஒரு வர வேண்டியோர் வரலாம், பாடலை கேட்கலாம். இப்பொழுது தலைவர் முதலாவது பரிசை பெற்று வெற்றி பெற்ற வெற்றியாளர் அறிவாளி என்று கருதப்பட்டு அவர் கேட்கும் பாடல், எனக்கு பிடித்த பாடல், உனக்கும் பிடிக்கும், எங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று ஜூலி கணபதியிலே கேட்டிருக்கார். ராஜ்குமார், உங்கள் பாடல் காற்றலையில்.

இனிமையான அந்த பாடல் இந்த முதலாவது பரிசு பெற்ற தர்மபுரி ராஜ்குமார் உங்களுக்காக ஒலித்தது. இந்த பாடல் கேட்டிருப்பீர்கள், தூக்கத்துக்கு சென்றிருக்க மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த பாடல் இரண்டாவது புள்ளிகளை பெற்று, ஏழு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடம் பெற்ற அன்பு மகள் கௌரி யாழ்ப்பாணம் ஈழ நாட்டிலிருந்து கேட்டிருந்தார்கள். அந்த பாடல் வெள்ளித்திரை என்ற திரைப்படுத்த பாடல். அவர் கேட்ட பாடல் வருகின்றது வெள்ளியிலே என்று ஆரம்பிக்கும் பாடல்.

இனிமையான அந்த பாடல் வெள்ளி திரை திரைப்படத்திலிருந்து இந்த இரண்டாவது நிலை அடைந்த அன்பு மகள் கௌரி நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள். இளநாட்டிலே அந்த பாடல் காற்றலைக்கு வந்தவேளை நீங்கள் பாடலை கேட்டிருப்பீர்கள். ஏனென்றால் 12 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் ஒரு சில தூக்கத்துக்கும் செல்ல வேண்டும். இனிமையாக வந்து இணைந்து சிறப்பித்து சென்ற வேளையிலே அடுத்த பாடலை தருகின்றார் எங்கள் அன்பு நெஞ்சம் வடலூர் ஆனந்தன் அவர்கள். அவர்கள் கேட்ட பாடல் மறுபடியும் திரைப்படுத்த பாடல் வருகின்றது. காற்றலையில் கேட்போமா? 3வது இடத்தை பெற்றவர்களும் ஒருவர்.

இனிமையான ஒரு பாடல், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் என்ற பாடலை ஆனந்தன் வடலூர் நீங்கள் தந்தீர்கள். காற்றலையிலே வந்து இணைந்து அற்புதமாக சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் அடுத்த பாடலும் மூன்றாவது இடத்தை பெற்றவர்களில் ஒருவரான அன்பு மகன் ஞானசேகரன் நீங்கள் கேட்ட பாடல் மிகவும் பழைய பாடல், காமு ஷெரீப் அவர்களுடைய நினைவு பிறந்த நாளாக என்று அந்த பாடலை நாங்கள் கேட்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். சிவகாமி என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்திலே வருகின்ற பாடலை கேட்போம். வானில் முழு மதியை கண்டேன் என்ற பாடல்.

சிவகாமி என்ற திரைப்படம் 1960ஆம் ஆண்டு வந்து இன்று 61 வருடத்தை எட்டிப்பிடித்த வேளையிலும் தங்க குரல் படைத்த டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரல் இன்று போல் என்றும் இருக்கின்றது. நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, மாற்றம் இல்லாமல். அந்த வேளையிலே அற்புதமான அந்த பாடலுக்கு கே வி மகாதவன் ஐயா அவர்கள் இசையமைத்துக் கொடுத்திருந்தது என்பது தெரிய வருகின்றது. இந்த நடிகர் நடிகையர்கள் இன்று இல்லை. ஜக்கையா அவரோடு இணைந்து ஜெயஸ்ரீ என்றவர் இணைந்து நடித்தார். இந்த திரைப்படத்துக்கு வந்து நாயகனாக தியாகராஜ பாகவதர் ஐயா அவர்களும் நடித்தது தெரிய வருகின்றது. இனிமையான ஒரு பழைய பாடல், ஆனால் என்றும் கேட்க இனிமையாக இருக்கும் அந்த பாடலை இன்று ஞானசேகரன் அவருடைய நினைவு பிறந்த நாளே அவருக்காக எடுத்து வந்திருந்தார். அற்புதமான இயற்கையையும் ஒரு பெண்ணின் முகத்தையும் வைத்து வர்ணித்து அங்கு இங்கு போக விடாமல் ஒரு ஊடல் பாடலாக வந்தது. நினைவோடு அவந்த கதாநாயகி இணையாமல் நடித்த ஒரு பாடல். நாயகி இருக்கின்றார், ஆனால் நாயகி அவர் காணவில்லை. இவர் கற்பனையிலே உருவாக்குனதை கற்பனையிலே கண்டபின் அங்கு ஓடி திரிவது போன்று நல்லது அற்புதமான அந்த காலத்திலே இந்த காட்சியோடு எடுத்திருக்கின்றார். 60 வருடங்களுக்கு முன்பு என்றால் எங்கள் தென்னகத்து திரையுலகத்தின் வளர்ச்சி எப்படி என்று பார்க்கணும். அன்று இருந்த திடகாத்திரமான ஒரு சிறந்த ஒரு குழுவினர், ஒரு ஒரு அது ஒரு காலம், எல்லாம் பிரபல்யமான பாண்டியை பெற்ற கலைஞர்கள் வாழ்ந்த காலம். புறவுகளை இது 12:03 எட்டி பிடித்து விட்டது நள்ளிரவு. இவர்கள் தான் இந்த பாடலை தந்திருந்தார்கள். அவர்களுடைய பாடலை தந்துவிட்டேன் என்ற மகிழ்வோடு உங்களிடம் இந்த விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். ஏனென்றால் நேரம் 12 மணி, அதற்கு மேல் எங்களுக்கு அனுமதி இல்லைத்தான். இருப்பினும் நீங்களும் தூங்க வேண்டும், பணி நிமித்தம் நீங்கள் செல்ல வேண்டும் இருக்கின்றது. இந்த நிகழ்வு இன்று ஒரு புதிய வடிவத்தையும் கொண்டு வந்து நாங்கள் இணைத்து சிறப்பாக அதை உங்களுக்கு புரிய வைத்து நீங்களும் சிறப்பாக அதை புரிந்து வேகம் விவேகம் என்ற வகையிலே வந்து இணைந்தீர்கள். இணைந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வெற்றி பெற்றவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேகம் விவேகம் என்று அடிக்கடி கூறுவேன். வேகமாக சிந்திக்க வேண்டும், வேகமாக அழைக்க வேண்டும், விவேகமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த ஒரு சிலருக்கு அந்த பினாக்கு எழுப்புவது எப்படி என்று தெரியாமல் இருந்தார்கள். பின்பு புரிந்தவுடன் எல்லோரும் கேட்டார்கள், நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வானொலியில் வந்து இந்த கதம்பத்தை சிறப்பித்த உங்களுக்கு நான் வணக்கமும் நன்றியும் கூறும் வேளையிலே வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகின்றேன். அந்த வேளை இல்லங்கள் தோறும் இருந்து கொண்டு இருக்கும் இடத்திலேயே எங்களுடைய கைபேசி மூலம் வானொலியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து இந்த குறிப்பெழுதியிருக்க அன்பு உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாளைய தினத்து செய்தி உங்களுக்கு தந்துவிட்டேன். ஆதலால் மீண்டும் உங்களை நான் நாளை மறுநாள் தன்னை சந்திக்கப் போகின்ற வியாழக்கிழமை நேரலை கதம்பம் இரண்டும் நடைபெறாது. மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒழுங்காக நிகழ்த்தியது நம்போல் ஒழுங்காக என் அன்பு உறவுகள் எடுத்து வருவார்கள். மற்ற உறவுகள் எல்லாம் நிறைப்படுத்தப்படும். மீண்டும் உங்களை நான் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு இங்கு எங்களுக்கு இருக்கிற வேளையோடு இனிவரும் வேளையும் உங்களுக்கு இருக்கிற வேளையோடு இனிவரும் வேளையும் சிறப்பான வேளைகளாக அமைய வேண்டும், எங்களுக்கு எல்லோருக்கும் விடியல் கிடைக்க வேண்டும் இந்த கொரோனாவில் இருந்து என்றும் கேட்டுக்கொண்டு அந்த பொய் தகவலை கேள்விப்பட்ட உடன் என் தேகம் புல்லரித்தது. எங்கள் நாடு, எங்கள் மக்கள் மக்களுக்கு இப்படி துரோகம் செய்கின்றார்களே, அதுவும் வைத்திய துறையிலே என்று எண்ணும்போது எத்தனையோ பாரதூரமான இதில் நடைபெற்றிருக்கின்றது தான். ஒட்டுமொத்தமாக 2500 பேர் என்றால் அந்த அதில் அது என்ன மனிதாபிமானமற்ற முறையாக இருக்கின்றது. மனுஷனை மனுஷன் சாப்பிடுகின்றான் என்றுதான் எண்ண வேண்டும். மீண்டும் நாங்கள் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது அந்த துக்ககரமான அந்த தேவையற்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு நாங்கள் நல்ல மனம் படைத்து வாழ்வோம். எல்லோருடனும் அன்பும் பண்பும் பாராட்டுவோம். நாகரிகமாக வாழ்வோம். நாகரிகம் எங்களுடைய முதுமை, எங்களுடைய மூதாதையர்கள் காட்டி தந்த நாகரிகத்துக்கு உப்பாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது என்னுடைய வளர்ந்திருக்கலாம், அறிவியல் வளர்ந்திருக்கலாம், அறிவிலே வளர்ந்திருக்கலாம், பணத்திலே உயர்ந்திருக்கலாம், ஆனால் மஞ்சம் என்பதில் நெறிப்படுத்திக் கொண்டு போவது எங்கள் பண்புகள் தான் என்று கூறி இப்பொழுது சவுதி அரேபியா இருந்து அவர் அழைக்கின்றார். தன்னுடைய பாடல் தரவில்லை என்று கேட்பதற்கு எனக்கு தெரியும். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம் ஐயா, உங்கள் பாடல் தர இருக்கின்றேன். அந்த பாடல் 100 வருஷம் என்று கேட்டுக்கு ஒரு 2 வசனம் கூறலாம் என்று எண்ணுகிறேன். என்னவென்றால் பாருங்கள், எவ்வளவு அவதிப்படுகிற தான் பூட்டன் ஆகிறதுக்கு இவ்வளவு அவசரப்படுகிற. இப்பொழுதே பேரன், ஒரு பேத்தியின் திருமணம், பேத்திக்கு ஒரு குழந்தை கிடையாது, பேர் பூட்டனாக போகின்றார். எங்கள் எல்லோரையும் மூத்தவராகிவிட்டார். பேத்தியின் திருமணத்துக்கான வாழ்த்து பாடல் 100 வருஷம் கேட்டிருந்தார் எங்களுடைய அன்பு நெஞ்சம் ஃபாரூக் அவர்கள். தந்த பாட கிடைக்கவில்லை, ஓடி வருகிறார், பார்த்தீர்களா? ஃபாரூக், அவசரம் வேண்டாம், விரைவில் நீங்கள்
பூட்டனாக வர வேண்டும் என்று உங்களுக்கும் வாழ்த்து கூறி 100 வருஷம் வாழ வேண்டும் என்று உங்கள் பேர்த்தியின் திருமணத்தின் நாளில் அன்பும் அறவும் சேர்ந்து எல்லோரும் நிலமாக வாழ வேண்டும் என்று கூறுகின்றேன். உங்கள் பாடலை தருகின்றேன். பணக்காரன் திரைப்படத்திலிருந்து 100 வருஷம் இந்த நான் இறுதியாக இந்த பாடலை கூறி தந்துவிட்டு செல்லலாம் என்ற எண்ணியுமே தெரிவிப்பது தருகின்றேன். அந்த பாடலை கேட்டு விரைவில் பூட்டனாக இருக்கும் அன்பு பாரூக் அவர்களுக்கு வாழ்த்து கூறி இந்த பாடலை தருகின்றேன்.

0: வாலிய பல்லாண்டு வாலிய பல்லாண்டு என்று கூறிக்கொண்டு விரைவில் வெகு விரைவில் எங்களுடைய தாத்தா ஃபாரூக் அவர்கள் பூட்டனாகவும் வர வேண்டும் என்று நல் வாழ்த்து கூறி காற்றலை இருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருங்கள்.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். 2023 ஆண்டு 10வது மாதம் 8வது நாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:30 30 நிமிடத்துக்கு உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நேரம் ஈழத்திரு நாடும் பாரத நாட்டின் தென்னகத்திலும் 9 மணியாக இரவு நேரம் இருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் எனக்கு அளித்த அந்த கடவுள் இறைவனுக்கு இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து, அன்னை தமிழே உனக்கும் மார்பை நிமித்து மகள்வோடு வணக்கம் தெரிவித்தேன். அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாத நேய நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்று இணைந்திருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, வளமை போல

இந்த ஓசையை கேட்டவுடன் சுகம் சுகமாக எங்கள் காதோரம் கேட்டு மகிழ்கின்றோமே. இது பாடுவோர் பாடலாம். இன்றைய பாடுவோர் பாடலாம் உண்டா என்று என் அன்பு நேய நெஞ்சங்கள் கேட்ட வேளையிலே வரும் என்பதை குறித்து நான் பதிவு போட்ட வேளையிலே ஜெகபிரசாதி அவரை தொடர்ந்து எங்களுடைய ஜெகப கே எஸ் கிருஷ்ணன் இவர்கள் வரவேற்று வருக வருகவென்று ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து செல்வதற்காக சாந்தி தர்மபுரியிலிருந்து அவர் கேட்டிருந்தார். முதலே இன்று பாடல் பாடுவோர் பாடலாம் உண்டா என்று அவர் பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். ஆம் என்று நான் செய்தி போட்டவுடன் வரவேற்று மகள்வோடு எழுதவையில் அழகான படம் ஒன்று வரைந்து வரவேற்று தந்து நேயர்களுக்கும் அறிவித்திருக்கிறார் எங்களுடைய ஜெகபிரசாதிக்கு அவர்கள். அது மட்டுமில்லாமல் அழைப்பு விட்டு நேரை கூறவும் வரவேற்கவும் பாடுவதற்கும் ஆயத்தமாக கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் இருக்கின்றார் என்று கூறும் இந்த நல்ல வேளையில் எங்களுக்கு காதோரம் வந்த செய்தி

0: படி இன்று கனடாவில் 11 பாகை என்று எண்ணும் வேளையிலே 40, 30, 32 பாகை பூச்சியத்துக்கு கீழே செல்லும் நாங்கள் இப்பொழுதும் மேலே தான் இருக்கின்றோம் 11 பாகையில். ஆனால் வெளியே சென்றால் 9 பாகை போல் உணரக்கூடியதான குளிர்மையாக இருக்கின்றது. காரணம், கதிர் பரப்பி வரும் கதிரவனை வேண்டாம், நான் செழுமை தருகின்றேன், குளிர்மை தருகின்றேன் என்று வரண பகவான் மூடி மறைத்து கொண்டு வந்துவிட்டார். அதனால் பகல் போன்ற வெளிச்சம் இல்லை, ஆனால் சாதாரணமான வெளிச்சத்தோடு பகலை உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த காலநிலை அப்படியே படிப்படியாக உயர்ந்து 13 பாகை வரை சென்று மீண்டும் 5 பாகைக்கு வரப்போகின்றது என்ற செய்தியை தந்த வேளை குளிர்மையோடு எதிர்நோக்குகின்றோம். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. பழமையாக 4:10 கரம் நீட்டி வந்த கதிரவன் என்று 7:05 வானத்தில் தோன்றி அவர் 6:26 மாலையிலே மறைந்து விடுவேன் என்று குறைந்த பகல் என்று கூறுகின்றார். இன்னும் ஒரு மாதத்தில், கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் நாங்கள் நேரத்தை மாற்றியமைக்கும் ஒரு நிலைக்கும் வந்துவிட்டோம் கனடாவிலே. இந்த நல்ல இங்கிதமான வேளையிலே முதலில் பாடலை பாடி காட்டுவதற்கு அன்பு உறவு கிருஷ்ணன் அவர்கள் அழைக்கின்றார். அவரை இணைப்போமா? வணக்கம், வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, வருக வருக. கிருஷ்ணன், வணக்கம் கிருஷ்ணன். போலி வண்ணம் வந்த உங்களை காணவில்லையே, கதவை தட்டினீர்கள், திறந்து பார்த்தால் ஆளையே காணவில்லை, வந்து விட்டீர்களா? வணக்கம், வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: அப்பாடா, குரல் கேட்டு விட்டோம். வணக்கம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: என்ன காரணம் அந்த மகிழ்வுக்கு?
1: மகளுக்கு மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கேன்.
0: அதனால் மகிழ்வு. அடேங்க அப்பா, மாமனார் மாமியார் வீட்டுக்கு செல்வதென்றால் அலாத விருப்பம் தான். வாழ்த்துக்கள். நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம். என்றால் வெப்பமெல்லாம் தணிந்து குளிர்மையான நேரத்தில் கதிரவனின் வரவை காணவில்லை. வருண பகவான் வந்து வாழ்த்துவது போன்று தூறல் விட்டு கொண்டு இருக்கின்றார். இருண்ட ஒரு சூழலே நல்ல குளிர்மையாக இருக்கின்றோம். நீங்களும் மகிழ்வாக, நாங்களும் மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியில் என்ன பதில் என்று என்ன பேசுவோம், இதை பற்றி பேச போகின்றீர்கள். ஓ, ஒன்றை பாடுவோர் பாடலாம். அதற்காக வந்தீர்களா? எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் தெரிகின்றது. நான் நினைக்கிறேன் நீங்களும் பாடுவீர்கள், மாமாவும் பாடுவார் என்று எண்ணுகிறேன். எங்கே பார்ப்போம், யார் முதலில் பாட போகின்றீர்கள்?
1: முதலில் மாமனாரிட்ட கொடுக்குறேன் ஐயா. மாமனாரோட
0: மாமனாரிடம் குடுங்கள், குடுங்கள், பேசுவோம் முதல் முதலில்.
2: ஹலோ,
0: வணக்கம், வணக்கம் அனந்தராமன் ஐயா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: வணக்கம் குருதேவா.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். நீங்கள் உங்களுடைய வரவு நல்வரவாக நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். உங்கள் குரலை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று முன்றியல் தமிழ் வானொலியை இன்று எங்களுக்கு தரிசனம் கொடுத்தது மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா?
2: நலமாக இருக்கின்றான் சுவாமி.
0: இது எந்த நாடகத்திலே, இது எந்த நாடகத்திலே இந்த வசனங்கள் வந்தது சுவாமி? எங்கே நீங்கள் பாடுவதை நாங்கள் கேட்பதற்கு ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே அனந்தராமன் ஐயா அவர்களே, எங்கே எடுத்து பாருங்கள் உங்கள் பாடலை, நாங்கள் காது கொடுத்து கேட்க எல்லோரும் ஆவலாக இருக்கின்றோம்.
2: நன்றி. சுவாமி மடத்தில் வந்த யோக சன்யாசியே, சுவாமி மடத்தில் வந்த யோக

அண்ணன் துருவரும் இன்னும் வரவும் தானேன் அதே சிவனா செய்தேன்.

யோக சஞ்சாசியை போவீரன சொல்லியாம். என்ன பாவம் செய்தோமோ, எவர்களை வைதோமோ, என்ன பாபம் செய்தோமோ.

அடிந்தோமோ அனமென்றுருவரும் இன்னும் வரவும் தானேன் அதே ஜீவனா செய்த சோதனை இருந்தானோ

0: பாடும் பாடல் பாடி பாடி கேட்டீர்களா?
1: எங்களால் கைதட்டி அர்ப்பணித்து உங்களை வாழ்த்த முடியும். நீரல் பார்த்து வார்த்த வாழ்த்துக்களை தர முடியாது. இந்த மொன்றியல் தமிழ் வானொலி இருக்கும் வரை உங்கள் பதிவு இங்கே இருக்கும். இது ஒரு ஆவணமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். அன்பான அனந்தராமன் ஐயா அவர்களே, உங்கள் இந்த சாரீரம் நிலைக்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் இந்த இசைத்துறைக்கு இந்த கலைத்துறையை வளர்க்க வேண்டும். தொடர்ந்தும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். கிட்டத்தட்ட இந்த பாடல் எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தி நீங்கள் மேடையிலே பாடியிருக்கின்றீர்கள் நாடகத்திலே?
0: ஒரு 25 ஆண்டுகளாக.
1: ஓ,
0: 25 ஆண்டுகளாக பாடல் தெரியும்.
1: வாழ்த்துக்கள். 25 ஆண்டுகளாக நீங்கள் அந்த பாடிய பாடல் அந்த சாரீரத்தோடு அந்த உணர்வை எங்களுக்கு தரும் வகையிலே இந்த வயதிலும் பாடுவதற்கு இறைவனுக்கு நன்றி. அன்னை கலைத்தால் உங்களுக்கு என்றும் அருள் வழங்க வேண்டும் ஐயா. சிறப்பான பாடல் கொடுங்க.
0: ஆண்டவன் அருள், தங்களின் ஆசீர்வாதம், பெரியோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால் அனைத்தும் வெல்லலாம்.
1: நாங்கள்
0: என் கருத்து,
1: நாங்கள் எங்களால் வாழ்த்து தர முடியுமே, உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு கலைஞர் எங்கள் வானொலியில் வந்து சாதாரணமாக ஒரு தொலைபேசியிலே, எத்தனையோ பெரிய கலைஞர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை கேட்டால் அவர்களுக்கு பக்க வாத்தியங்கள் சரியான மேடைகள் எல்லாம் வேண்டும் என்று கூறுவார்கள். நீங்கள் எடுத்த எடுப்பிலே ஒரு தொலைபேசியிலே இந்த வயதிலும் அழகாக சிறப்பாக சொற்தொழிவோடு பாடுவதற்கு நாங்கள் வாழ்த்த வேண்டும். சுவாமி மடத்தில் வந்து வந்த யோக சன்னியாசியே உன்னை போ என்று சொல்ல முடியுமா? அந்த இறைவனை எங்களை தேடி வருபவர், நாங்கள் அந்த அசம்பாவிதங்கள் அட்டூழியங்கள் பாவங்களை செய்யாமல் வாழ வேண்டும், மற்றவர்களை துன்புறுத்தாமல். அற்புதமான கருத்தை கொண்ட ஒரு பாடலை நாங்கள் தெளிவாக புரியக்கூடிய வகையிலே சொற்சிறப்போடு பாடினீர்கள் ஐயா. உங்களுக்கு எங்களுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்களும் விலை கூறி கொண்டு வரும்.
0: சின்ன பாடல் பாடலாமா?
1: பாடுங்கள், இது உங்கள் சந்தர்ப்பம், பாடுங்கள். உங்களுக்கு இல்லாததா? பாடுங்கள் பாடுங்கள்.
0: தேவா

நானே இந்த தீனனை யாழும் என் கோனே வாவாயிது சமயம் தானே வாவாயிது.

நாதாஜயிக வரம் தாராய், நாதாஜயிக வரம் தாராய், வந்து நாடிய முன் வந்து தாராய்,

0: நன்றி.
1: சிறப்பான ஒரு பாடல் என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் உலகளாக இருக்கும் நேயர்கள் என்ன பாக்கியம் செய்தோமோ, இந்த அற்புதமான குரலில் இனிமையான பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்கு. அற்புதமான ஒரு இறைவனை நோக்கி பணிவோடு பாடுகின்ற ஒரு பாடல், இவ்வளவு சாரீரம் குறையாமல் இவ்வளவு சந்தத்தோடு பாடியிருந்தார். அதிலே வந்த பல்லவியில் வந்த எதுகை மோனையை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அன்று இப்படியெல்லாம் பாடல்களை எழுதி மனநம் செய்து ஒப்புவித்திருக்கின்றார்களே மேடையிலே. சீமானே, மானே, தேனே, கோனே, நானே, தானே என்று எத்தனை எதுகை மோனைகளோடு அற்புதமான வரிகளை பதிந்து கொண்டு வந்து பாடியிருந்த அனந்தராமன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றோம். உங்களுக்கு நான் இன்று ஒளிபரப்ப வேண்டுமென்றால் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் அனந்தராமன் ஐயா அவர்களே? என்ன பாடலை வானொலியில் கேட்க விருப்பம்? கிருஷ்ணனோட இணைப்பு துண்டித்து விட்டதோ இல்லை இருக்கின்றார்கள். கிருஷ்ணன், வணக்கம். கிருஷ்ணன், அது துண்டிக்கப்பட்டுவிட்டதா? சரி, வணக்கம். துண்டிக்கப்பட்டு விட்டதா? நான் பேசியது கேட்டீர்களா? நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இதுகை மோனியோடு வந்து இனிமையான ஒரு இறைவன் கருணை, இறைவனுடைய கருணையை நாண்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்ட பாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவருக்கு நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் என்று?
0: அன்னையும் என்ற பாடலை பதிவு செய்யுங்கள்.
1: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்கு திருவேம் கே தியாகராஜா பாகவதர் ஐயாவின் குரலில் வந்த பாடல், அன்னையும் தந்தையும் நானே, அன்னையும் தந்தையும் தானே என்ற அற்புதமான அந்த பாடல் உங்களுக்காக வரும். உங்கள் குரலில் இன்று அற்புதமான இறைபக்தியோடு வந்த பாடல், எதுகை மோனியோடு வந்த அற்புதமான பதங்களோடு வந்த பாடலை ஆண்டுகள் பல கடந்தாலும் சாரம் சாயல் சந்தோஷம் குறையாமல் தந்து எங்கள் எல்லோரையும் மகிழ வைத்திருக்க என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்றும் உங்களுக்கு இறைவன் துணை உண்டு, நீண்ட ஆயுளும் நிறைந்த மகிழ்வும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் ஐயா. நன்றி. வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் கிருஷ்ணன். இப்படியொரு மாமனாரை பெற்றதுக்கு நாங்கள் பெருமைப்பட வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள். இதை பதிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு ஆவணமாக இருக்கும் உங்கள் மொழிகள் தமிழ் வானொலி அவரின் நினைவாக. நான் உண்மையிலே பெருமைப்படுகின்றேன். இப்படியான ஒரு கலைஞர்களை நாங்கள் ஒலியலையிலே வந்து சந்தித்து அவரோடு நாங்கள் நியமனம் பெற்று அவரை போட்டி கண்டு எத்தனையோ செய்ய வேண்டியதில் சாதாரணமாக வந்து ஒருவரை போலே அவர் உழவு பெருந்தன்மையாக இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது கிருஷ்ணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முன்னோர்கள் பெரியோர்களை நாங்கள் பின்பற்றி அவரை கடைபிடிக்க வேண்டும். சரி, இப்பொழுது உங்களுடைய
2: நூற்றுக்கணக்கான பாடல்கள் பாடுவாங்க.
1: அப்படியே அவர் அப்படியான ஒரு கலைஞர் தானே? குறுங்க.
2: ஆசிரியர்.
1: ஆசிரியரா?
2: இன்னொரு பாட்டு பாடுறேங்கிறாங்க, பாடலாமா?
1: கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள், பாடட்டும் கொடுங்கள்.

0: வாச தீனகலாமணியே சரஸ்வதி தீனகலாமணியே கனசம்பூரணியே கருணை செய் மோனவிலாசனியே கனசம்பூரணியே கருணை செய் மோனவிலாசனியே காசினியில் திருநேசம்பூரிடு தீனகலாமணியே சரஸ்வதி தீனகலாமணியே
1: சிறப்பு. அன்னை கலைவாணியை பற்றி அந்த பாடல் கூட உள்ளம் குளிரக்கூடியதாக இருந்தது, உள்ளம் மகிழ்ந்தோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மீண்டும் நாங்கள் இன்னொரு தடவை இதை சந்தித்து பாடிக்கொள்ளும். மூன்று பாடலை தொடர்ந்து பாடும் இந்த கலை தன் கலைக்கு வயது இல்லையோ முடிவோ இல்லை ஐயா. வளர வளர வளர்ந்து கொண்டே அதை நாங்கள் தொடுக்க தொடுக்க தொடுத்து கொண்டே போகும். வாழ்த்துக்கள். ஒரு சட்டமன்ற வீரர் என்றது அங்கிருந்து என்னவென்று தெரியவில்லை. இப்பொழுது அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களுடைய பாடலை கேட்போம். நீங்கள் பாடுங்கள். மீண்டும் பெற வேண்டும் கிருஷ்ணன் அவர்களே. அன்புடன் வந்து மூன்று பாடல்களை அனந்தராமன் ஐயா அவர்கள் பாடி காட்டியது எங்களுக்கு மிக மகிழ்வாக இருக்கின்றது, சந்தோஷம் என்று கூறும் இந்த வேளையிலே அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். அவருடைய பதிவு எங்களிடம் இருக்கும். மொன்றியல் தமிழ் வானொலி அவருடைய பதிவை வைத்து நாங்கள் வாழ்த்தி கொள்ளுகின்றோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி. மீண்டும் உங்கள் வரவை எதிர்பார்க்கின்றோம். இது பாடலுடன் பாடலை கேட்டு பாடுவோர் பாடலாம்.

0: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். சுகம் இனிமையான இந்த பாடலங்களை 26 வருடங்களாக ஆட்டிக்கொண்டிருக்கின்றது, காற்றலையில் பாட வைத்துக் கொண்டிருக்கின்றது. இங்கே அடுத்த உறவுகள் ஓடி வர வேண்டும். சரியான நேரத்துக்கு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வர வேண்டும். அதற்கிடையிலே வந்து பாடுபவர்களுக்கு பாடலையும் தர விரும்பி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஓடி வந்து பாடுங்கள். 647-8746-4-1-5 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ 3 பாடலை அடுத்து பாடுற சந்தர்ப்பத்தை பெற்றிருந்தார் அனந்தராமன் ஐயா அவர்கள். அவருடைய வயது, அவருடைய காலம், அவர் இருக்கும் தூரம் இவற்றையெல்லாம் அவங்க கருத்தில் கொண்டு எங்கள் வானொலிக்கு அடிக்கடி வருபவரும் அல்ல. இருப்பினும் அங்கு சென்ற கிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு அவரோதுங்கி இருக்கின்றார். அவர் மீண்டும் வந்து பாடுவார் என்னும் வேளையிலே வாருங்கள், வந்து பாடுங்கள். ஆடலுடன் பாடலை கேட்டு மகிழ்வோம்.
1: ஆசை தரும் பாதையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
0: தமிழ்நாட்டில் நேரம் சரியாக 9:22 காட்டும் இந்த வேளையிலே கனடாவில் 11:52 என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளை உன்னிப்பாக கேட்கும் நிகழ்வுகளுள் இந்த நிகழ்வும் ஜனரஞ்சகமான நிகழ்வு. இலை மறை காயாக இருக்காமல் உங்கள் திறமைகளை சங்கீதம் பாடல்களிலும் இருக்கின்றது, எங்களாலும் பாட முடியும் என்று ஓடி வந்து பாடி காட்டி முத்திரை பதித்திருக்கின்றீர்கள் முதலில் தமிழ் வானொலியில்.

பாடுவோர் பாடலாம் நிகழ்விற்கு வணக்கம் ஐயா என்று கூறி வரவேற்று இருக்கின்றார் அன்பு ஆனந்தன். அவர் வந்து இனிமையான ஒரு பாடலை தருவார் என்று எண்ணும் வேளையிலே அடுத்த உறவு யாராக இருக்கும் என்று எதிர்பார்க்கவே என்னுடைய தொலைபேசி சரியாக இருக்கின்றது, ஒளிவு வந்து கொண்டிருக்கின்றது, மக்கள் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று தடையேதும் இல்லைத்தானே. ஓடி வாருங்கள், பாடுங்கள்.

ரேவதி அவர்களும் வணக்கம் அப்பா என்று கூறி எழுதியிருக்கின்றீர்கள். ரேவதி அவர்களை வரவேற்கிறேன். உங்களிடமிருந்து பாடலையும் திருப்புகளையும் எதிர்பார்க்கின்றது முன்றிய தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம்.

0: நிமிடங்களை தாமதிக்காமல் ஓடிவந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் சந்தர்ப்பத்தை தவறப்பட வேண்டாம், ஏனென்றால் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் என்ற வேளையிலே, வணக்கம் வணக்கம் ரேவதி மகளிர், வணக்கம், இங்கே இணைப்பு கிடைக்கவில்லை எனக்கு, வர வேண்டும், ஓடி வர வேண்டும்.
1: கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாறு.
0: ரேவதி, நீங்கள் அழைத்தீர்கள், உங்கள் இணைப்பு எனக்கு தெரிகின்றது, ஆனால் இணைக்க முடியப்படவில்லை, மீண்டும் நீங்கள் ஒரு தடவை அழைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி, வணக்கம் வணக்கம்.
1: அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கப்பா?
0: நான் நலமாக இருக்கிறேன் மகளே, நலமாக இருக்கேன். இப்பொழுது வந்து பாடும்போது நீங்கள் எல்லாம் வந்து சேரும் போது மேலும் உற்சாகத்தோடு இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: அப்ப நான் போட்டேன், உங்களுக்கு அழைப்பு போட்டேன்பா, அப்புறம் பாடல் எடுத்து வச்சுக்கலையேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் போட்டேன்.
0: வந்து எட்டு போகத்தேர் வந்து நீங்கள் நீங்கள் பாடலாம். அங்கே என்ன பாடலை கொண்டு வந்து நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? முதல்ல நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: அங்கே சென்னை கே கே நகர் எப்படி குளிர்மையாக இருக்கின்றதா, வெப்பமாக இருக்கின்றதா, நெரிசலாக இருக்கின்றதா, எப்படி இருக்கின்றது?
1: குளிர்மையாக இருக்கு.
0: அப்படிங்க அப்பா,
1: நாங்களும்
0: குளிர்மையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று 11 பகைதான் எங்களுக்கு, இவ்வளவு குளிர்மையா இருக்கும், நன்றாக இருக்கும். பெரிய பரதூரமான குளிர் இல்ல, இதமான பதமான குளிராக இருக்கின்றது. ஆனால் பகலவனின் ஒளிதான் தெரியவில்லையே, இருள் சூழ்ந்த மந்தாரமாக இருக்கின்றோம். நல்லது, இந்த நல்ல வேளையிலே நீங்கள் முதல்ல என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் மகளே, உங்களுடைய இனிய குரல்ல?
1: அப்பா நானே ஆசையிலே பாத்தி கட்டி பாடுறேன்.
0: நல்ல பாடல், எங்கே கொண்டு வாருங்கள். ஆசையிலே பாத்தி கட்டி என்ற பாடலை கேட்போம். எல்லோரும் ஆவலாக இருக்கின்றார்கள், பாடுங்கள்.
1: தென்பாண்டி சீமே தெம்மாங்கு பாட்டு பாட்டோடு வாழும் என் சாமியே, உன் பேரை போட்டி நான் பாடும் பாட்டு கேட்டாக்க வாழும்.

வச்சு ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சு நாம் பூவாயி வைகையில வந்த வெள்ளம் நெஞ்சிலே வந்ததென்ன.

சிந்து தான் பாடுது பொண்ணு மணி தேரே, நாம் பூட்டி வச்சேன் பாரு கண்ணி என்னை தேடி நீ அங்க வந்து சேரே. வெத போட்டேன் அது விளைஞ்சாச்சு, நீ வாயே வழி பார்த்து ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேன்னா போவாயி. ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேன்னா போவாயி.

பார்த்து வந்துதான் கூடவில்லை நீ வாங்கி வரும் வேலை கொடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாள ஏஞ்சாமீனா காத்திருக்கே என்னை ஏந்த நீதானே ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச நான் பூவாயி ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்ச நான் பூவாயி.

0: ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி.
1: அருமையான ஒரு பாடலம்மா, மிகவும் கடினமான பாடல், ஆனால் இலகுவாக நீங்கள் பாடி காட்டினீர்கள், கேட்டு மகிழ்ந்தோம். நான் பூவாகி அற்புதமான அந்த பதத்தை அழகாக அந்த சாரத்தோடு எங்களுக்கு தந்தீர்கள். ஆசையிலே பாத்தி கட்டி என்று வந்து நானாக பாட, நானாக பாடவில்லை, நீ தான் பாட வச்சாய் என்ற கருத்தை தந்தால் அந்த இசை உங்களை பாட வைத்து இழுத்து கொண்டு சென்று இருக்கின்றதம்மா. இந்த இசை இல்லை என்றால், இசையை நீங்கள் உள்வாங்காது விட்டால் இந்த பாடல் பாடுவது கடினம். ஏனென்றால் இந்த முழு பாடலையும் பாடும்பொழுதே பல்லவி, அதன் பின்பு சரணம், பல்லவிக்கும் சரணத்துக்கும் இடையிலே வருகின்ற வாத்தியத்தின் இடைவெளி ஒன்று இருக்கின்றது. அது இரண்டாவது மூன்றாவது சரணங்களிலே இடையிடையே வரிக்கு வரி உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். அந்த வேளையிலே நீங்கள் சுவாசத்தை ஏற்று இழுத்து வெளியில விட்டு சுகமாக பாடலாம். அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த பாடல் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு பக்கவாத்தியம் இல்லாமல் நீங்கள் மட்டும் பாடின பாடல் அற்புதம், சிறப்பு. அடுத்து இன்னும் ஒரு சிறப்பு, இவ்வளவுதான் அவதாரமாக நீங்கள் பாடிக்கொண்டு போனாலும் உங்கள் பாடலை நீங்கள் ரசித்து கொண்டு போகின்றீர்கள். அதனால தான் அங்கே ஒரு இடத்துல ஒரு தவறு ஏற்பட்ட உடன் அதை திருப்பி மீண்டும் மறுபடியும் அந்த இடத்தை தொட்டு எடுத்தீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் ரேவதி, அற்புதமாக மகிழ்வாக இருந்தது.
0: நன்றி.
1: அது மட்டும் அவருடைய பாடலுக்கு வாழ்த்து கூறியீர்கள். சிறப்பாக பாடியிருந்தார்கள், சிறப்பாக. இந்த வயதில் வந்து ஒரு சரளமும் இல்லாமல் அழகாக பாடியிருந்தார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. மீண்டும் உங்கள் பாடலை எதிர்பார்க்கின்றேன், வர வேண்டும், திருப்புகளும் தர வேண்டும். நல்லது மகளே, சிறப்பித்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கட்டும், மேலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது என்னுடைய ஆனந்தன் அவர்கள் அன்புடன் அழைத்திருந்தார், அவர் வருவார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். அடுத்த பாடலை பாடுவதற்காக இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடாவில் 12 மணி நண்பகலை தொட்டுவிட்டோம் என்று மகிழ்வாக கூறும் இந்த வேளையிலே உங்களுக்கு 9:30 நிமிடமாக காட்டிக் கொண்டிருக்கும் இனிமையான இந்த வேளையில் எங்கள் ஆனந்தன் அவர்கள் அழைத்து விட்டு சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணிக்கொண்டு தொடர்கின்றது பாடுவோர் பள்ளம். வந்து விட்டார் காற்றழகி. வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்பான ஆனந்தன் அவர்களே வணக்கம். தொலைபேசியிலே அவர், அவருடைய காலங்களில் தொலைபேசி இல்லை, மைக் வழி, அதாவது அந்த நேரத்தில் நான் நினைக்கவில்லை ஒலிபெருக்கி கூட மேடைகளில் இருந்திருக்கும். உரத்த குரலே சாரீரத்தோடு எவ்வளவு சங்கீதத்தை பாடியிருப்பார்கள். இன்று அதை எவ்வளவு அன்பாக, அடக்கமாக, சிறப்பாக, மகிழ்வாக, ஒலி தெளிவோடு பாடி இருந்தார். வாழ்த்துக்கள் அவருக்கு. நீங்கள் கூறினீர்கள், அதை நானும் ஆமோதிக்கின்றேன். சார், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கீங்க?
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள். அங்கே உங்களுடைய வடலூர் எப்படி இருக்கின்றது?
2: மழை லேசா, லேசா மழை தூரல் அப்படியே இருக்கு.
1: வள்ளலார் விழா எல்லாம் சிறப்பாக நடைபெற்றதா?
2: இன்று மாத பூசையா? இன்று மாத பூசையா, மாத மாத ஜோதி பூசம் சிறப்பானது.
1: உங்கள் உங்கள் இல்லத்துக்கு அருகிலே அந்த ஆலயம் இருக்கின்றதா இல்ல தூரத்திலே இருக்கின்றதா?
2: வள்ளலார் பிறந்தாரு. பிறந்த தினம் வந்து கடந்த தமிழ் தேதி 5ஆம் தேதி சென்றதையா, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பதிவிட்டிருந்தேன். வள்ளலாருடைய அவதார தினம்
1: பதிவிட்டிருந்தீர்கள். நான் பார்த்தேன் வள்ளலாருடைய அருணை எல்லோருக்கும் செல்லட்டும். அவரை நாங்கள் போற்றி பணியும் நாங்கள் அவரை பின்பற்றி அந்த கொள்கைகளையும் கடைபிடித்தால் சிறப்பாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்களையா? சரி, இப்பொழுது என்ன பாடலை தந்து மகளப்பூரில் பக்கவாத்தியம் எல்லாம் கொண்டு வந்தீர்களா? சரி, எங்கே இசை கருவிகளை எடுத்து வையுங்கள், அங்கே ஆயத்தம் ஆரம்பம், பாடுங்கள்.
2: துள்ளி திருந்த பின்னொன்று பாடல்.
1: அற்புதமான பாடல் ஐயா, அற்புதமான பாடல். கேட்க கேட்க இனிமையாக, எங்கே பாடுங்கள், உங்கள் குரலையும் கேட்போம்.
2: துள்ளி திரிந்த பெண் ஒன்று தொகில் கொண்டதே நின்று, துள்ளி திரிந்த பெண் ஒன்று தொகில் கொண்டதே நின்று, தொடர்ந்து பேசும் கிளி ஒன்று பேச மறந்ததே நின்று, துள்ளி திரிந்த பெண் ஒன்று தொகில் கொண்டதே நின்று, வெள்ளி வடிவ முகம் ஒன்று வெக்கம் கொண்டதேனின்று வெள்ளி வடிவ முகம் ஒன்று வெட்கம் கொண்டதேனின்று வேலில் வடித்த விழி ஒன்று மூடி கொண்டதேனின்று வேலில் வடித்த விழி ஒன்று மூடி கொண்டதேனின்று துள்ளி திரிந்த பெண் ஒன்று துகில் கொண்டதேனின்று அள்ளி பூத்த முகத்தினிலே முல்லை பூத்த நகை எங்கே அள்ளி பூத்த முகத்தினிலே முல்லை பூத்த நகை எங்கே சொல்லி வைத்து வந்தது போ சொக்க வைக்கும் மொழி எங்கே சொல்லி திரிந்த பெண் ஒன்று தொயில் கொண்டதே நின்று ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஏனோ ஆசை நெஞ்சில் இருந்தாலும் அமைதி கொள்ளும் குணம் ஏனோ அன்னை தந்த சீதனமோ என்னை வெல்லும் நாடகமோ துள்ளி திரிந்த பெண் ஒன்று தொயில் கொண்டதே நின்று தொடர்ந்து பேசும் கிளி ஒன்று பேச மறந்ததே நின்று துள்ளி திரிந்த பெண் ஒன்று தொயில் கொண்டதே நின்று நன்றியா.
1: அமைதியான அன்பான ஒரு பாடல் அந்த பாடல். அங்கே ஒரு பதம் எங்களை உணர வைக்கின்றது எங்கள் பண்பாடுகளுள் ஒன்றான தாய் வழிவந்த சீதனமும் அந்த பண்புகள் அந்த பெண்ணின் பண்புகள் எல்லாம் தாய் தந்த சீதனமும் அவவாக கொண்டு வரவில்லை தாயின் வழி என்று கூறினால் நம் தாய் குலங்கள் அப்படி அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு அன்பு கருணை பாசம் தாய்மை என்ற எல்லா பண்புகளும் நிறைந்தவர்கள். அதை வெளிக்காட்டும் வகையிலே தான் அவர்கள் நடப்பார்கள். அதைத்தான் நம் பெண் சகோதரங்களும் பின்பற்றி வருவார்கள். அதே போன்று தந்தையின் வழி நடந்த ஆணும் அப்படி இருக்கின்றார். அதை வெல்லும் நாடகமோ என்று கேட்க அளவுக்கு அந்த நாயகனை அந்த நாயகை கேட்க வைத்திருக்கின்றார். இனிமையான ஒரு பாடல், அமைதியான பாடல். ஏ எம் ராஜா ஐயாவின் குரலில் வந்த பாடல் என்று
2: எண்ணுகின்றேன்.
1: ஸ்ரீனிவாச ஐயாவின் குரல் அவர்கள் இருவர் ஸ்ரீனிவாச இனிமையான ஒரு பாடல், இனிமையான பாடலை அழகாக சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். அனந்தராமன் ஐயாவுக்கும் வாழ்த்து கூறுவதற்கு நன்றியை கூறிக்கொள்ளும்.
2: அவருக்கு வாழ்த்து முக்கியமான வாழ்த்து. மீண்டும் அவருக்கு ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கண்டிப்பா
1: வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களை அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். மீண்டும் சந்தர்ப்பம் இருந்தால் வந்து ஒரு பாடலை சொல்லலாம். இனிமையான பாடல் உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
2: மீண்டும் ஒரு பாடல் வரையா யோசித்து வரையா
1: வரும்போது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள், இது முன்னியல் தமிழ் மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம். நாங்கள் பாடலை கேட்டு அடடா ஆனந்தன் வந்து ஆனந்தமாக பாடியவுடன் கதர்வன் கரம் ஒளி பரப்பி விட்டார். வெளிச்சம் அப்படியே பளிச்சென்று வந்துவிட்டது. சிறப்பு சிறப்பு. மரங்கள் எல்லாம் நுனி இலைகளை சொரிந்துவிட்டு ஆடுகின்றன. மஞ்சள் நிறமாக அந்த நிறமெல்லாம் மாறி வந்துவிட்டது. படிப்படியாக இலைகள் உதிர்ந்து கொண்டிருக்கின்றன. உதிர்ந்தாலும் குளிர்மை வந்தாலும் காலம் நேரம் எல்லாம் மாற்றம் அடைந்தாலும் நாங்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் என்பது உறவுகளே. முன்னிறு தமிழ் வானொலியின் 24 மணி நேரம் தமிழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடகர் யாராக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். எங்கே கிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் வருவேன் என்று கூறினார், காணவில்லை. இங்கே அழைப்பு தந்து வாழ்த்து கூறி நாங்கள் இணைந்திருக்கிறோம் கேட்டு மகிழ்கின்றோம் என்றவர்கள் வர வேண்டும். ஒவ்வொருத்தராக வாருங்கள். நிகழ்ச்சி சரியான நேரத்துக்கு நிறைவடைந்துவிடும். பின்பு எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லையே என்று எண்ணி கவலைப்பட வேண்டாம். தொழில் தெரிந்த பெண் ஒன்று பாடலுக்கு வாழ்த்துக்கள் கிடைத்திருக்கின்றது. இங்கு ஒவ்வொரு பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. வாழ்த்துவதோடு இல்லாமல் நீங்களும் வந்து பாட வேண்டும் உறவுகளே.

0: எங்கே என்ன பாடல்களை பாடுகின்றார்கள் என்று கேட்டுவிட்டு போவோம் என்று ஆறுதலாக இருப்பவர்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பாடல்களும் பாடிவிடுவார்கள் அடுத்தவர்கள். அதனால் ஓடி வாருங்கள். இப்பொழுது நீண்ட நாளும் பின் ஒரு உறவு வருகின்றார். வணக்கம் வணக்கம் கே எஸ் ராஜா அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஐயாட்ட பேச ஒரு
0: வருகிறீர்கள். வாருங்கள், பேசுங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்க ஐயா,
0: நலமாக இருக்க வேண்டும். நீண்ட நாள் காணவில்லை தான் உங்களை, இருப்பினும் நீங்கள் வருவீர்கள் என்று தெரியும். சரி, இப்பொழுது நீங்கள் வீட்டிலே இருக்கின்றீர்களா, பணியில இருக்கின்றீர்களா, எப்படி இருக்கின்றீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். சரி, ஓய்வு நாளிலே வந்து ஒரு பாடலை பாடுவோம் என்று வந்திருக்கின்றீர்கள், அப்படித்தானே? எங்கே என்ன பாடலை பாடப் போகிறீர்கள், பாடுங்கள் கேட்போம்.
1: அதாவது சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்தில்,
0: நடிகர்
1: விஜயகாந்தன் நடித்த திரைப்படம்.
0: இளையராஜாவின் இசை எங்கே கேட்போம், கொண்டு வாருங்கள்.
2: முத்துமணி மால பொன்ன தொட்டு தொட்டு தானாட்டு, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்தில நீதானே உத்தமி உன் பேர்தானே, ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமும் நீதானே. முத்துமணி மால பொண்ண தொட்டு தொட்டு தானாட்டு, கொலுசுதான் மௌனமாகுமா மனசுதான் பேசுமா, மேகந்தான் நிலவ மூடுமா மவுசுதான் குறையுமா, நேசப்பட்டு வந்த பாச கொடிக்கு காசிப்பட்டு தந்த ராசாவே, நேசப்பட்டு வந்த வாசமலரே வண்ணங்களை ஆதரோசாவே, வாக்கப்பட்டு வந்த வாசமலரே வண்ணங்களை ஆதரோசாவே, தாளம் பூவுல வீசும் காத்துல பாசம் தேடி மாமாவா. முத்துமணி மால என்ன தொட்டு தொட்டு தானாட்டு, வெக்கத்தில சேர கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளதில நீதானே உத்தமி உன் பேர்தானே, ஒரு நந்தவன பூதானே புது சந்தனமுனிதான். காலில போட்ட மெஞ்சிதா காதுல பேசுதே, கழுத்துல போட்ட தாலிதா காவியும் பாடுதே, நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலையில் ஒட்டு வச்சதாறு நான் தானே, அதிமரப்பூவும் அச்சப்படுமா பக்க

0: கேட்கறது.
1: முதுமணி மால என்ன தொட்டு தொட்டு தாலாட்டு வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்தில நீதானே உத்தமரு நீதானே இது நந்தவன பூதானி பொது சந்தனமோ நீதானி ஒரு நந்தவன பூதானி பொது சந்தனமோ நீதானி.
2: நன்றி ஐயா. நன்றி நன்றி கே எஸ் ராஜா அவர்களே. புகைப்பட கலை மட்டுமல்ல என்னோட பாடல் கலையும் இருக்கின்றது என்பதை காட்டும் முகமாக இனிமையான பாடலை நன்றாக பாடியிருந்தீர்கள். நீங்கள் புகைப்படத்தை எடுக்கும் பொழுது அந்த எடுக்கின்ற அந்த உருவத்தை துல்லியமாக நேராக வைத்தால் தானே எங்கள் படத்திலேயும் சரியாக பதியும். அதே போன்று இந்த பாடலை நீங்கள் நன்றாக ரசித்து பாடுகிறீர்கள். தலையாடி பாடும் பொழுது ஒலி சரியான நேருக்கு வரவில்லை, இடையிடையே சத்தம் குறைவாக இருந்தது. என்னென்றால் தொலைபேசியிலே தானே பாடுகிறோம், அந்த வசதி குறைவாக. நீங்கள் ஒலிபெருக்கியில் பாடவில்லை, தொலைபேசியில் பாடும் பொழுது அந்த தொலைபேசி எங்கள் வாய்க்கு நேரே இருக்க வேண்டும் இல்லையா?
1: அப்படிங்களா ஐயா, நான் நல்லா கேட்டிருக்கோம்.
2: இல்லை இல்லை, நீங்கள் பாடியது உங்களுக்கு கேட்டிருக்கு. நீங்கள் ரசித்து நன்றாக தலையாடி பாடும் பொழுது தொலைபேசி ஆடவில்லை. நன்றாக பாடியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் கே எஸ் ராஜா அவர்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. நான் ஒலிபரப்ப வேண்டுமென்றால் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்?
1: எனக்கு இந்த பாடலே ஒலிபரப்புனா சிறப்பு. ஏன்னாக்கா இந்த பாடல் வந்து நான் ரொம்ப விரும்பி பாடின பாடல். அது மாதிரி நிறைய பாடல் இப்போ கொஞ்சம் பாடல் பயிற்சி கூட எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப ஓய்வு நேரங்கள்ல.
2: பாடல் பயிற்சி, சங்கீத பயிற்சி
1: வந்து. ஆமா, சங்கீத பயிற்சிக்கு வந்து நாட்கள் இனிமே இல்லை. அதனால பாடல் பயிற்சி போட்டிகளுக்காக கொஞ்சம் தயாராகிட்டு இருக்கேன். அதுக்காக கொஞ்சம் ஒரு ஆசிரியர் மூலமா கொஞ்சம் தொலைபே இதுல ஆன்லைன்லயே கொஞ்சம் பயிற்சி.
2: அப்படி என்றால் நன்றாக நேராக தொலைபேசியை பார்த்து உங்கள் ஒலியை வெளிக்கொண்டு வந்து எங்களுக்கு கேட்க வைக்க வேண்டும். வாழ்த்துக்கள் சிறப்புகள் சிறப்புகள் ராஜா. நன்றாக இந்த நீண்ட நாட்களுக்கு பின் பேசிக்கொண்டோம், கேட்டு மகிழ்ந்தோம். குறுங்கள்
1: அம்மா நல்லா இருக்காங்களா?
2: இருக்கின்றார்கள், நலமாக இருக்கின்றார்கள். கொஞ்சம் பலம் வேண்டும், அவளுக்கு உற்சாகம் வேண்டும். அவர் காற்றலைக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் சேர்ந்தவருக்கு உற்சாகம் கொடுப்பீர்கள். நிச்சயமா வருவார். நிச்சயமாக ராஜா, நிச்சயமாக. வாழ்த்துக்கள் கே எஸ் ராஜா அவர்களே. மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம், வாருங்க. நன்றி. கே எஸ் ராஜா அவர்களும் வந்து இணைந்து சிறப்பித்து அழகாக பாடி சென்ற வேளையிலே அடுத்த உறவு யாராக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே அழைக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. இந்த இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஓடி வாருங்கள். இப்பொழுது நேரம் சரியாக உங்களுக்கு 9:46 இரவு நேரமாக காட்டும் வேளையில் எங்களுக்கு 12:16 காலை மதிய நேரம் என்று கூறுகின்றோம். நண்பகல் காலை மாறி மதியத்துக்கு வந்து நண்பகலில் இருக்கின்றோம். எங்கள் இங்கிலாந்து நாட்டின் விக்னேஸ்வர் அவர்கள் பெற விரும்புகிறார். அவருக்கு பணி நிமித்தம் வருவது கடினமாக இருக்கிறது போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள், வந்து பாடலை தரங்கள் கேட்டு மகிழ்வோம். பாடியவர்கள் மீண்டும் வந்து இன்னொரு பாடலை முடிந்தால் தரலாம்.

0: எல்லோருக்கும் எழுதுவது சுலபம், வாழ்த்துக்களை கூறுவது சுலபம், காற்றலைக்கு வந்து பாடுபடும் பங்களிக்க வேண்டும். நீங்கள் பங்களித்தால் தான் நிகழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும், எங்களுக்கு மகிழ்வாக இருக்கும், கேட்பவர்களும் இனிமையாக இருக்கும் என்று கூறும் வேளையிலே அடுத்த உறவு வந்துவிட்டார். மீண்டும் கே எஸ் ராஜா அவர்கள், வணக்கம் கே எஸ் ராஜா, சாந்தி அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் பாடகி சாந்தி அவர்களே. நல்ல மகள் இருக்கின்றேன் மகளே.
1: நாம் சாந்தி மட்டும்,
0: சாந்தி மட்டும் சரி. அழகி எப்படி இருக்கின்ற?
1: அழகி நல்லா இருக்காங்க ஐயா.
0: நல்லா இருக்கு அழகி. இந்த மகாராஜன் எப்படி இருக்கிறார்? உற்சாகத்தோடு சங்கீத ஞானத்தோடு வருகின்ற என்ன பாடலை பாடுவோம் நாங்கள் கேட்பதற்காக? சாந்தி அவர்களின்
1: கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று,

அவை பேசிடும் வார்த்தை பல கோடி, பெண்மையின் பார்வை ஒரு கோடி. அவை பேசிடும் வார்த்தை பல கோடி, இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று.

0: நன்றி ஐயா.
1: சிறப்பு சிறப்பு, அருமை அருமை. இரவுக்கு 1000 கண்கள், ஆனால் பகலுக்கு ஒன்றே ஒன்று. கணக்கில் கண்கள் இரண்டாக இருந்தாலும் காணும் காட்சி ஒன்றாக. இவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பாடலின் கருத்துக்கள் மாறாது. பெண்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பாடல். இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். பாடுவோர் பாடலாமல் வந்து அசத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு இடம் இருக்கு. அடுத்த பாடலையும் கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்து என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது.

0: உலகையை மறந்து நாங்கள் மகிழக்கூடிய வகையில் வந்து பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பவர்கள் சிறந்த பாடகர்களாக தெரிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இது 26 வருடமாக இயங்கி வரும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாடுபோர் பாடலாம் நிகழ்வில் வாரத்தில் ஒரு நாள் தான் நிறைவேறுகின்றது. அந்த ஒரு நாள் நிகழ்வை வந்து அலங்கரித்து தங்களையும் இனம் காட்டி செல்கின்றார்கள் அன்பு உறவுகள். இப்பொழுது கே எஸ் ராஜா அவர்கள் அழைக்கின்றார்கள். மீண்டும் ஒரு பாடல் தரப்போகின்றார் போல் இருக்கின்றது. வணக்கம் வணக்கம் ராஜா அவர்களே, மீண்டும் ஒரு பாடல் தரப்போகின்றீர்களா? அங்கே கொண்டு வாருங்கள். இப்பொழுது நேராக தொலைபேசியை வைத்து தெளிவா பாடுங்கள். மீண்டும் ஒரு தடவை
1: தெளிவா கேட்குதா?
0: இப்பொழுது கேட்கின்றது. அதே போன்று பாடுங்கள் வைத்து இந்த வானொலியை நீங்கள் தலை அசைத்து ராகங்கள் சந்தங்களுக்கு எடுக்கும் பொழுது தொலைபேசியும் அந்த வாய்க்கு நேரம் இருக்க வேண்டும்.
1: சரியா?
0: பாடுங்கள்.
1: நினைவெல்லாம் நித்யா என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல்
0: அங்கே கேட்போம். கொண்டு வாருங்கள் அந்த பாடலை.
1: பணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும்,

மாலை சூடும் மலர் மாலை இருபது நிலவுகள் நெகமெங்கும் ஒளிவிடும் இளமையின் கனவுகள் வெளியோரம் துளிர்விடும் கைகள் இடைகளில் எலிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி விழும் மலர்வரம் உன் பார்வை ஒருவரம் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கடிவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம்

0: மழையிலே பயிராகும் பருவமே, ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒழியிரு விழி மழையில் நனைந்து மகிழ்வானம் பாடி பணிவிடும் மலர்வனம். உன் பார்வையை ஒருவரம் பணிவிடும் மலர்வனம், உன் பார்வையை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பணிவிடும் மலர்வனம், பணிவிடும் மலர்வனம், பணிவிடும் மலர்வனம்.
1: சிறப்பான பாடல், நல்ல பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடலும் கூட எனக்கு தெரியும். முன்பும் வந்து பல தடவை பாடி இருக்கின்றீர்கள், இப்பொழுது பாடல் பயிற்சிகளும் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இருப்பினும் சத்தம் இன்னும் காணாது உங்களுக்கு என்று என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது. உங்கள் பாடலை உங்களுக்கு பயிற்சி தருபவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அப்படி இது சரியா என்று பாடி பாருங்கள். இனிமையான பாடல் இரண்டாவது முறையும் வந்து இரண்டாவது பாடலையும் தந்து எங்களை மகள வைத்த ராஜா, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். சந்திப்போம் மீண்டும், நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
1: நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
2: இருக்குது டவருடைய பிரச்சனை, கொஞ்சம் கிளைமேட் வானம் மேகமூட்டம் எல்லாமே கொஞ்சம் க்ளோடியா இருக்கிறதுனால ரேஞ்ச் கொஞ்சம் குறைவா இருக்கு.
1: அப்படியா, சரி சரி, படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி ராஜா, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். உலகின் எந்த பாகத்தில் இருந்திருந்தாலும் இன்றையால் தமிழ் வானொலி வந்து இணைந்து நீங்கள் பாடி காட்டுவதற்கு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு கட்டணம், அறவிடப்படாத இலக்கம். இன்றையால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 12 மணி 27 நிமிடங்களை நண்பகலாக எங்களுக்கு காட்டும் வேளையிலே ஈழத்திருநாட்டிலும் பாரதத்தின் தென் பகுதியிலும் 9 மணி 57 நிமிடம் என்று 10 மணியை நெருங்க போகின்றேன் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றது. விரைவில் வாருங்கள், நிகழ்ச்சியை அலங்கரியுங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த வரை அழைக்க இருக்கின்றேன்.

0: இசை சங்கமத்தில் வந்து இணைந்து பாடலை தருவதற்கு மீண்டும் அன்பு மகள் ரேவதி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் ரேவதி அவர்களே. வணக்கம்
1: அப்பா.
0: வணக்கம் வணக்கம் அம்மா. வணக்கம். எங்க இரண்டாவது பாடலை கொண்டு வந்து விட்டீர்கள் போல் தெரிகிறது. திருப்புகளா பாடலா?
1: ஆமா, திருப்புகளும் பாடல் இரண்டும்.
0: கெட்டு காரை வாழ்த்துக்கள் அங்கே கொண்டு வாருங்கள், கேட்போம் உங்கள் இனிய குரலில்.
1: அப்ப இது வந்து பொது பாடல், பொதுவான பாடல்கள். திருச்சிற்றம்பலம் தமாஸ் ராகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் இனிமையான திருப்புகள் அற்புதமாக பாடியிருக்கின்றீர்கள் அம்மா. சிறப்பு அற்புதம் என்றுதான் கூற வேண்டும். வானலையில் வந்து திருப்புகளை தருவதற்கு ஒரு தனித்திறமை வேண்டும். அந்த சொல் அடுக்குகள் எழுத்து வன்மங் வல்லினம் மெல்லினம் இடையினம் அத்தனையும் அழகாக கலந்து எழுத்துக்கு எழுத்து சுரத்தை கொடுக்கக்கூடியது திருப்புகள். அந்த திருப்புகளை எவ்வளவு நாங்கள் உள்வாங்கி படிக்கின்றோமோ அது அடுத்த பாடல்களையும் அடுத்த பேச்சுக்களையும் தமிழ் களஞ்சியமாக எங்களுக்கு இருக்கின்றது. அதிலிருந்து வரும் சொற்களை அடுத்தடுத்து நீங்கள் மனநத்தில் வைத்திருந்து எங்களுக்கு ஒப்புவிக்கும் பொழுது இனிமையாக இருந்தது திருப்புகள் பக்தியோடு வந்து பாடியிருக்கின்றீர்கள். அதிலும் ஹமாஸ் ராகம் என்றால் மிகவும் சிறப்பான ராகம் தானே மகளே. எங்கே பாடலையும் பாடல்கள் கேட்போம். வாழ்த்துக்கள். பாடலையும்
0: கேட்போமா?
1: பாடுங்கள்.
0: முத்து குளிக்க வாரிகளா, மூச்சை எடுக்க வாரிகளா, முத்து குளிக்க

அம்மாளுக்கும் சொந்தம் இல்லையோ, சிப்பி எடுப்போமா, அம்மாளுக்கும் சொந்தம் இல்லையோ, முத்து குளிக்க வாரிகளா முத்தம்மா, உன் மனசு எம்புட்டு எங்கிட்டத்தான் சொல்லுடி அம்மா. மாமா ஏழா முத்தம்மா, உன் மனசு எம்புட்டு எங்கிட்டத்தான் சொல்லுடி அம்மா. நாளா நாளும் இல்லை முத்தெடுக்க நம்மள கூப்பிட்ட.

0: முத்து கொடுக்க வாரிகளாம், கத்து கொடுக்க வாரிகளாம், சங்கு பறிப்போமாயேழாயேழாம்மாளுக்கு சொந்தம் இல்லையோ. முத்து கொடுக்க வாரிகளாம், ஆனான பொண்ணுக பாக்குமைக்கும் முன்னமே என்ன வேணு சொல்லுவாக. ஆளான பொண்ணுக பாக்கு வைக்கும் முன்னமே என்னவென்னு சொல்லுவாக. அக்கோளாறு பொண்ணாம கிட்ட வந்து கொஞ்சுங்கோ சினிமாவுல கொஞ்சுறாப்புல. காத்தவரையனை ஆரிய மால காதலிச்ச மாதிரில, காத்தவரையனை ஆரிய மால காதலிச்ச மாதிரில, ஜிஞ்சின் அக்கடி ஜிஞ்சின் அக்கடி பாத்திக்கல்லா நீங்களும் அந்த சரசம் தண்ணி பாருங்க. ஜிஞ்சின் அக்கடி ஜிஞ்சின்னாக்கடி பாத்திக்கல்லா நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்க. ஓஹோ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, முத்து கொடுக்க வாரிகளா, கத்து கொடுக்க வாரிகளா, முத்து குளிக்க வாரிகளா, மூச்சை அடக்க வாரிகளா.
1: நாங்க வரையில்லடி அம்மா இந்த முத்து குளிக்க. அற்புதமான பாடல் அனுபவி ராஜா அனுபவி சிறைப்படுத்த பாடல். நாங்கள் காற்றலையில் கேட்கும் பொழுதே இது குத்து பாடலா நகைச்சுவை பாடலா இசை பாடலா என்று எண்ணி இயங்கும் வண்ணம் வந்த ஒரு பாடல். இரண்டு தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் முத்திரை பதித்த ஒரு பாடலை இன்று கொண்டு பக்குவமாக எங்களுக்கு அந்த வரிகளையும் அந்த எழுத்துக்களையும் சொற்களையும் புரியும் மண்ணையும் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் மகளே. வாழ்த்து உங்களோட முயற்சிக்கு என்னுடைய நன்றி. இரு குரலில் பாடுவீர்கள், ஆண் குரலில் பாடுவீர்கள், பெண் குரல் பாடலைங்கிறது சரளமாக பாடுகிறீர்கள். இறைவன் உங்களுக்கு நல்லவர்கள் புரியவனும். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்காக நான் என்ன பாடலை காற்றலையில் தர வேண்டும்? என்னம்மா
0: உங்குமம் அவன் சின்னஞ்சிறிய வண்ண பறவை அந்த

0: இனிமையான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல் அம்மா அந்த பாடல், சின்னம் சிறிய வண்ண பறவை இல்லையா இந்த பாடல. நேர் நேரம் விடுமுறை விருப்பத்திலே கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு தடவையும், எங்கள் லியோ ஐயா ஒரு தடவையும் கேட்டிருந்தார்கள், பல தடவைகள் பலர் கேட்டிருந்தார்கள். நானும் விரும்பி கேட்கும் பாடல்கள் இது ஒன்று. இந்த பாடலில் என்னுடைய கதை, கட்டுரை, நாடகம், நடிப்பு, இசை, உங்களுடைய இசையும் கதையும், அதாவது காற்றோடு கதையும் காரணம் அத்தனைக்கும் நான் இந்த பாடலை புகுத்தி இருக்கின்றேன். என்னுடைய கலை சிறந்த ஒரு பாடல். வாழ்த்துக்கலாமா, நன்றி, மீண்டும் சந்திப்போம். ரெண்டு பாடல்களையும் தந்து, இரு திருப்புழையும் தந்து, எங்களது விடுமுறை நேர் அதாவது பாடுபவர் பாடலாமை அலங்கரித்து சென்னமைக்கு என்னுடைய எல்லோருடைய ஏகோபித்த வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புக்கள் அம்மா, சிறப்புக்கள்.
1: வாய்ப்பு நன்றி.
0: இது உங்கள் வானொலி அம்மா, உங்களுடைய வாய்ப்பு, உங்களுடைய சந்தர்ப்பம், இது உங்களுக்கான நிகழ்வு. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம்.

பாடல்களோடு பாடல்களாக வந்து பாடிக்கொண்டிருப்பதை கேட்டு மகளும் இந்த வேளையிலே ஆடலுடன் பாடலை கேட்டு என்று பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உறவுகளே. 12:36 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்த பாடலை பாட யார் பெறப்போகின்றார்? ஓடி வர வேண்டும், இணைய வேண்டும், எழுத்துக்களை பலவாறு எழுதி கொண்டிருக்கின்ற காட்டலைக்கு வர வேண்டும், உங்கள் குரலை காட்ட வேண்டும், நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். இந்த பாடலையும் கேட்போம்.

0: என்ன பாடத்தோன்றும், ஏதோ பாடத்தோன்றும், பாடுவோர் பாடலாம், நிகழ்வே வந்தால் எப்படியாவது பாடிவிடலாம், எங்கள் குரல் வன்மையை காட்டிவிடலாம், உலகளாவ எங்களை இனம் காட்டி கொள்ளலாம் என்று மேடை போட்டு தருகின்றோம். இந்த மேடை நல்லதோர் தளம், உங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கும் உங்களை நீங்கள் அளந்து பார்ப்பதற்கும் எனக்கு உங்க எல்லோருக்கும் திறமை உண்டு. வீடுகளிலேயும் வெளியிலேயும் எங்கோ பேசும் பொழுதும் தனியாக இருக்கும் பொழுதும் என் கழிப்பறையில் இருக்கும் கூட நாங்கள் எங்கள் வாயை உச்சரித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இசை எங்களை விட்டு விலகி போவதில்லை, இசையை விட்டு நாங்கள் விலகி செல்வது. அன்னையின் மடியிலே நாங்கள் தவழும் பொழுதில் அன்னையின் உதரத்துக்குள்ளே வயிற்றுள்ளே இருக்கும் பொழுதே தாலாட்டு அல்லது அன்னையின் ஓசை அல்லது அன்னையின் இதய துடிப்பை கூட நாங்கள் இசையாக கேட்டு மகிழ்ந்தவர்கள் தான் இந்த உயிர்கள். அதை கேட்டு அசைந்ததுதான் நாங்கள் இந்த உயிர்கள். அன்று உறவு வருகின்றார் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். வணக்கம், வணக்கம் ஏ ஆர் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேர வணக்கம், உங்களுக்கு இரவு நேர வணக்கம். நீங்கள் வந்தவுடன் இங்கே வெயில் நன்றாக தெரிகின்றது, வெளிச்சம் தெரிகின்றது, இனிமையாக இருக்கின்றது, பளிச்சென்று இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த பணி முடிந்து வந்து விட்டீர்களா அல்லது பணியை இருக்கின்றதா?
1: இன்னைக்கு பணி இல்லை ஐயா,
0: ஓய்வு தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: இந்தியா மேட்ச் ஓடுச்சு, அது பாத்து
0: அது பாத்துக்கிட்டு இருந்தீங்க. வாழ்த்து. எப்படி போகின்றது மேட்ச்?
1: இந்தியா ஜெயிச்சிருச்சே.
0: ஜெயிச்சிருச்சா? வேற யார இப்ப தோர்த்தது?
1: ஆஸ்திரேலியா.
0: அதுல ஒரு மகிழ்ச்சி தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான செய்தியை தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது என்ன பாடலை கேட்டுமோ, எல்லோரும் வந்து பாடுகிறார். உங்கள் பாடல் எதுவாக இருக்கும் கேட்க? நல்ல நல்ல பாடல் தருவ, புதிய பாடல்களை கொண்டு வந்து வித்தியாசமா தருவீர்கள், கொண்டு வாருங்கள் கேட்போம். என்ன பாடல்
1: இன்றைய தினம் பாடல் ஐயா? அதாவது படம் வந்து வாசலில் ஒரு வெண்ணிலா.
0: வாசலில் ஒரு வெண்ணிலா, ஆஹா, இனிமையான பெரியாக தலைப்பாக இருக்கின்றது, நல்ல பெயராக இருக்கின்றது. திரைப்படமும் நல்ல படம் தான். அந்த வாசலே வந்த வெண்ணிலா எப்படி பாடுகின்றது, அதை பார்த்து எப்படி பாடுவீர்கள்? பாடுங்கள் கேட்போம்.
1: ஏமூரு மதுரை பக்கம் ஏன் பார்த்து மனசில் நிற்கும், நாம் பாடு நேரம் நீ தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோலினம்மா. என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, காத்தோடு போகும் காத்தாடினான். ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரும் ரா போதுதான். யாராரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்னக்கிளியே, ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். ஊரார ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னந்தனியே, அதை போல உன்னைத்தானே நான் பார்க்கிறேன். விதியோடு மோது அடி தங்கச்சி, குடிகார அண்ணன் இவன் கச்சி, பாட்டால சோகம் தீரும் அதனால பாடுறேன். ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரும் ரா போதுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல, வாய்க்காதம்மா வாய் காட்டி விட்டு தள்ளு எங்கணும். வந்தாலே வரவில் வைப்போம், விட்டு போனா செலவில் வைப்போம், வேண்டாத பாரங்கள்லாம் ஏன் தாங்கணும். பூத்ததெல்லாம் காயாகுதான், காயானதெல்லாம் கனியாகுதா, இதுக்காக வாடலாமா அதனால பாடுறேன். ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரும் ரா போதுதான். நீர் தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோலினான்.

0: காத்தோடு போகும் காத்தாடினான் ஏன் ஒரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசு நிற்கும் நாம் பாடு நேரம் ரா போதுதான் நீர் தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ரா கூலிதான். நன்றி ஐயா,
1: சிறப்பாக இருந்தது. நாகப்பன் அவர்களை வரிகளை முழுமையாக கொண்டு வந்து அழகாக பாடு. உங்களால் தரக்கூடிய அந்த பாடல்களை தயாரித்து கொண்டு வந்து சரியாக தருகிற முன்பு நாகப்பன் வாருங்கள் பேசுங்கள் அப்படி என்றெல்லாம் கலகலப்பாக பேசுவீர்கள், போட்டிகளை கலந்து கொள்வீர்கள், எங்கே ஒரு பாட்டு பாடுங்கள், அதெல்லாம் நமக்கு போய்விடுவீர்கள், அதெல்லாம் நம்ம சொல்கிறாதையான்னு சென்றவர் என்று உலகளாவ நாகப்பன் என்றும் ஒரு பாடகர் இருக்கின்றார் என்பதை வெளிக்காட்டியிருக்கின்ற என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். என்ன பாடலை ஒளிபரப்பலாம் உங்களுக்காக? நான் நேரம் நெருங்கி
2: கொண்டு எனக்கு படம் திரைப்படத்தின் பெயர் வந்து தங்கத்தின் தங்கம். பாடல் வந்து செவ்வந்திப்பூ மாலைக்கட்டு.
1: ஓ, செவ்வந்திப்பூவிலே மாலைக்கட்டுனா அழகாகத்தான் இருக்கும் இல்லையா?
2: தேடி வந்தா ஜோடி சீட்டு.
1: என்ன செவ்வந்திப்பூ மாலைக்கட்டினபடியே தேடி வந்தா ஜோடி சீட்டு, என்ன செவ்வந்திப்பூ மாலைக்கட்டு. இனிமையான பாடல் நான் ஒளிபரப்பி விடுகிறேன். கேட்டு மகளும் இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். இதில் உங்கள் பாடலை கேட்பதற்கு எங்கள் சந்தோஷம் என்ன, முடியாது என்று சென்றவர்கள் இன்று முடியும் என்று வந்து நிரூபித்து காட்டுவதற்கு அன்னை கலைவாணிக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது அன்புடன் கண்ணன் பெறுகின்ற அவரிடம் செல்லட்டுமா?
2: நன்றி
1: நாகப்பன் அவர்களே, நன்றி. இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்போடு வாழ வேண்டும். எங்கே அன்பு மகன் சிங்கக்குடி கண்ணா, வாடா கண்ணா, வா வாயா வா, வணக்கம் கண்ணா.
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மகனே, வணக்கம். வருவதென்றால் எனக்கு மகிழ்வுதானே, நான் நலமாக இருக்கின்றேன். அங்கே நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கின்றீர்கள், சந்தோஷமாக இருக்கும் இந்த வேளையில. அங்கே உங்களோட காலநிலை எப்படி இருக்கின்றது? கொசு தட்டினால் போய் ஓடிவிடும், தடவினால் இறந்து விடும், தெரியுமா அந்த பழமொழி? கொசு. சரி, எங்கே இந்த கொசு வந்தது கடிக்கும் வேளையிலே கொசுவனுடைய தொல்லையை விலத்தும் வகையில் ஒரு பாடலை பாடுங்கள், அது மயங்கி இருக்கட்டும். என்ன பாடலை
3: கேட்கும்? இது அவர் வாசல்ல ஒரு வெண்ணிலா பாடல பாடினாரா, நான் வெண்ணிலான்னு ஒரு பாட்டு பாடுறேன்.
1: என்ன பாடலையா?
3: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அந்த படத்துல இருந்துங்கப்ப, வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா,
1: அந்த படம் ஜென்டில்மேன் பாட கொண்டு பாருங்க. கேட்போம், இங்கே கேட்போம்.
3: ஓலா வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா, வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா, இதயம் என்ன புத்தகமா படித்து விட்டு தந்துவிட, காதல் என்ன கட்டிடமா இடித்து அதை கட்டிவிட, வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. பெண்ணே அடி பெண்ணே உன் உள்ளம் சுகமா, பேசு ஒரு வார்த்தை நீ கல்லா மரமா, அன்பே உன் கையில் நான் விரலா நகமா, நகமாய் கலைந்தாயே இது உனக்கே தகுமா, இன்னொரு ஜென்மத்தில் பெண்ணே நீ என்னை போல் ஆணாக பிறந்து வருவாய், உன் போல பெண்ணே நீ அப்போது நேசித்தால் இன்னெஞ்சின் வேதனை அறிவாய், உலகத்தின் முடிவை எழுதிய அவனே இதற்கொரு முடிவை ஏன் இன்னும் சொல்லவில்லை, ஏன் இன்னும் சொல்லவில்லை, அவன் ஊமை இல்லை இல்லை.

0: அன்பே என் கண்ணில் தினம் கண்ணீர் பயணம், இன்னும் இது நீண்டால் கொஞ்ச தூரம் மரணம், உன்னால் அடி உன்னால் என் ஆன்மா உருகும், உன்னை தினம் தேடி நுரையீரல் கருகும். எத்தனை காதலில் தோல்விகள் உள்ளது பூமியின் ஆழத்தில் புதைந்து, அத்தனை சோகமும் வேலியில் வந்தது என்னிரு கண்களில் வலிந்து, உறக்கத்தின் நடுவில் தலையணிக்கடியில் கொடுசொலி வருதே, அந்த துன்பம் இன்பமடி, அந்த இன்பம் துன்பமடி, உயிர் தேடும் உந்தன்மடி. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதல சொல்லிடவா. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதல சொல்லிடவா. இதயம் என்ன புத்தகமா படித்து விட்டு தந்துவிட, காதல் என்ன கட்டிடமா இடித்து அதை கட்டிவிட. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதல சொல்லிடவா.
1: உடலின் உள்ளுறுப்புகள் கூட கரைந்தது ஐயா இந்த பாடல், அப்படித்தானே இந்த பாடினீர்கள்? இனிமையான ஒரு பாடல், சிறப்பாக மகன் பாடி இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். கண்ணா, உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
0: அப்பா, பூவை உனக்காக படத்துலேருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடும்,
1: ஆனந்தம் ஆனந்தம் பாடும், அந்த பாடல் தானே?
0: ஆமாங்க,
1: இனிமையான பாடல். அங்கே உங்களுக்கு மழை பெய்கிறதா என்று இல்லைத்தானே?
0: இல்லைப்பா, மழையெல்லாம் இல்லைப்பா. வெயில் இப்போ இன்னைக்கெல்லாம் 110 டிகிரி இருக்கும்ப்பா, அவ்வளோ வெயில்.
1: அதனால தான் கொசுலாம் வருது இல்லையா? இல்லையா?
0: ஆமாங்கப்பா, ஆமாம்.
1: கொசு பத்தி வைக்கவில்லையா நீங்கள்? கொசுபத்தியினுடைய புகை
0: அதை வைக்க மாட்டேன்ப்பா,
1: அது சுவாசத்துக்கு கூடாது, அது குழந்தைகள் உள்ள இடத்துக்கு துவரக்கூடாது. நன்றி, இணைந்து சிறப்பித்தக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அடுத்த உறவுகள் வர இருக்கின்றார்கள். கேட்டு மகிழ்ந்துருவோம்.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி மகனே, வாழ்த்துக்கள்.

0: இது மறையல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. கனடாவில் நண்பகல் ஆகி 12:48 நிமிடம். இடையிலே முக்குளிராகவும், இடையிலே வெயிலாக, இடையிலே பளிச்சென்ற வெளிச்சமாகவும், இடையிலே இருள் போன்ற சூழலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த இனிய வேளையிலே நாங்கள் உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் வேளை, வடலூர் ஆனந்தன் அவர்கள் மீண்டும் ஒரு பாடலை ஆனந்தமாக பாட வருகின்றார். வணக்கம் ஆனந்தா. வணக்கம்.
1: அன்னை இல்லத்துல பாடுற 2:16
0: அடங்க அப்பா எடுத்து விட்டாங்க ஐயா. நல்லரு எங்க கொண்டு வாருங்கள் ஐயா அந்த பாடலை. மயக்கமான ஒரு பாடல் கொண்டு வாருங்க.
2: இன்னிரண்டு 16 வயது, என்னிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது, முன்னிரண்டு மலர் எடுத்தால் என் மீது தொடுத்தால் முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தால், முன்னிரண்டு மலர் எடுத்தால் என் மீது தொடுத்தால் முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்து வைத்து கொடுத்தால், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தால். என்னிரண்டு 16 வயது, அவள் கண்ணீரெண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது. காலந்த நடையினில் என் காதலையும் மலர்ந்தால், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தால், காலந்த நடையினில் என் காதலையும் மலர்ந்தால், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தால், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தால். என்னிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது. சுற்றி 4 சுவைகளுக்குள் தூக்கமின்றி கிடந்தோன், சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம், துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். என்னிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரெண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. என்னிரண்டு 16 வயது. நன்றியா.
0: உருக்கமான ஒரு விரகமான பாடல் ஐயா. கண்ணதாசன் ஐயா வரையிலே அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல். சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோடு தேவிகாமாவும் இணைந்து நினைத்தப்பான திரைப்படம் அண்ணன் இல்லம். அதுல இந்த காலந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள் என்ற வரிக்குள் அவ்வளவு அற்புதத்தை பொறுத்தி இருக்கிறார். என்னென்றால், நாட்குணம் கொண்ட எங்கள் நன் மக்கள் பெண்கள் குனிந்தன தலை நிமிராமல் நடப்பார்கள், ஆனால் அவளை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உணர்வார்கள். தன்னை சுற்றி எந்த ஆறு காதலை வேலை வீசுகிறார்கள், ஆர் ஆர் உதவியாக இருக்கிறார், அண்ணனாக எவர் நடப்பார், பரிவாக எவர் நடப்பார், குழந்தையாக யார் நடப்பார் என்ற அந்த பண்புகளை குனிந்த குனிவிலே அளந்து விடுவாள் எங்குள பெண்கள் என்பதை அழகாக கூறியிருக்கிறார். அந்த வகையிலே அவள் தன்னை காதலை அளந்து விட்டாள் என்று ஒன்று. இரண்டு, கண்ணதாசனுடைய குசும்பை பாருங்கள். தேவிகா அவர்கள் நடிக்கும் போது 16 வயது பருவ பெண்ணாகத்தான் அந்த திரைப்படத்தின் நாயகி நடிக்கின்றாள். நாயகி வந்து அந்த படத்திலே 16 வயது பெண்ணைத்தானே நாயகியாக புனைவார்கள். அதற்கு நடித்தது தேவிகா. ஆனா உண்மையிலே அப்பொழுது அவருக்கு வயது என்ன, 2 16 வயது என்று கூறப்பட்டது. கருத்தை பார்த்தால் 2 16 வயது தானே, அவள் 16 வயதாக நடக்கின்றாள். ஆனால் 2 16 வயதையா அவளுக்கு அப்பொழுது அவள் நடிக்கும் பொழுது தேவிகா அம்மாவுக்கு 32 கொசும்பு கவிஞர் ஐயா கண்ணதாசன் ஐயா அவர்கள் சிறப்பான பாடல் இனிமையாக பாடி இருக்கீர்கள். சீனிவாச ஐயாவின் குரலை பாடிய உங்களுக்கு, அந்த பாடலை பாடிய உங்களுக்கு சவுந்தரராஜன் குரலும் பாடி தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களும் உங்களுக்காக. நான் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்?
1: பொல்லாதவன் படத்தில், ரஜினிகாந்த் படத்துல வந்து அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் அந்த பாடல் கொடுத்தீங்க.
0: அப்படி அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒரு நல்லது நல்லது. எங்க என் மகள் சுகுணாவின் குரலை காணவில்லை, பாட முடியாதா அவராலா? கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: அன்புடன் என் அன்பு குண்டு குண்டு பேசி ஜெய ஜெயா வருகின்றார். வணக்கம் ஜெயா. வணக்கம
3: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் என் அன்பு பேத்திக்கு வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள் மகா பேத்தி?
3: நலமா இருக்கிறேன் தாத்தா, நீங்க நலமா?
0: நலமாக இருக்கும். இந்த வேளையில என்ன பாடலை கொண்டு வந்து சிறப்பு கொண்டீர்கள்? நேரம் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. என்ன பாடலை பாடுவோம்?
3: புன்னகை மன்னன் பாடுறதா?
0: புன்னகை மன்னன். அங்கு என்ன பாடலாக இருக்கும்? ஏதேதோ எண்ணம் வருது. எங்கே பாடங்கள் கேட்போம் அந்த ஏதேதோ எண்ணத்தை?
3: ஏதேதோ எண்ணம் வலத்தே உன் கையில் என்னை கொடுத்தே நீதானே புன்னகை உன்றாணி நானே உண்டாகம் நானே ஏதே இன்னும் வளர்த்தே சில காலமாய் நானும் திரைவாழ்கிறேன் பார்த்ததே உயிர் வாழ்கிறேன் தூக்கம் விழிக்கிறேன் பூக்கள் வளர்க்கிறே சில

ஏதேதோ எண்ணம் வளர்த்தே குலதெய்வமே என் குறை தீர்க்கவா கை நீட்டி என்னை கரை தீர்க்கவா நீ அணைக்கவா தீயை அணைக்கவா பணியாகிறே உன் மார்பில் சாய்ந்து

0: ஏதேதோ என்னும் வளத்தே உண்கையில் என்னை கொடுத்தே நிதானே புன்னல் மன்னன் உன்றாணி நானே பண்பாடும் பாடல் நீயே உன்றாகம் நானே ஏதேதோ என்னும் வளத்தே என்னை கொடுத்தே.
1: நன்றி தாத்தா.
2: அன்புடன் பேத்தி அழகான ஒரு பாடலை தந்து ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்ற இனிமையான பாடலை பாடியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகாது. திருப்தியாக இருக்கின்றது நீங்கள் பாடிய பாடல். நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்புகள் செய்யா வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடலை பாடுத ஒலிபரப்பலாம்?
0: எனக்கு வந்து தாத்தா அந்த வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா உன் நினைவில் என் நினைவே சொர்க்கம் தானமா அந்த மாதிரி வேணும் தாத்தா.
2: அப்படி எவனும் வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கம் ஏனம் அதான் அது ஒளிந்து ஒளிந்து போகின்றது வானத்தில் என்ன. ஓ வெண்ணிலவே வெண்ணில நாணயத்தின் முகில் மறைக்கிறது அது ஒளிந்து ஒளிந்து போகிறது வெட்கத்தில் என்னம்மா. சரி ஜெயாவுக்கு அந்த பாடலை தருகின்றேன். வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை தந்தீர்கள். கேட்டு மகிழ்ந்து திருவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: இனிமையான பாடலை தந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று முதல் முதலாக வந்து இணைந்து கொண்ட எங்கள் அன்பு கிருஷ்ணன், கே எஸ் கிருஷ்ணன் பல தடவை அழைத்து இப்பொழுதுதான் அவருக்கு இணைப்பு கிடைத்திருக்கிறது. வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம.
1: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றேன். உங்களுடைய உங்களுடைய தொலைபேசி இப்பொழுது சரியா வேலை செய்கின்றதா?
1: இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கு. பரவாயில்ல
0: பரவாயில்ல, கேட்கக்கூடியதா இருந்தது. உங்களுடைய மாமாவுடைய பாடல் எல்லாம் கேட்டீர்கள் தானே?
1: படம் வந்து உதயகீதம், மறக்க முடியாத ஒரு பாடல்.
0: எங்க பாடல்கள் கேட்போம்?
1: சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும்

0: எங்கும் புலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவசுகம் பெறராக நதியினில் நீ நீந்தவா போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவசுகம் பெறராக நதியினில் நீ நீந்தவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மறையேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் வளர்வேன் கேளாய் பூமணமே சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே எந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே இந்த மூச்சும் இந்த பாட்டும் அணையாவிளக்கே கேவாய் பூமணமே சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை என் ஜீவனே என்றும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நன்றி ஐயா
1: கிருஷ்ணன் நன்றாக பாடியிருக்கின்றீர்கள் அந்த பாடல் நன்றாக மன்னனம் செய்து உள்வாங்கி மூச்சை விட்டு நன்றாக பாடியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஐயா சிறப்பான ஒரு பாடல் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் காலம் தாமதித்து வந்தாலும்
0: மிகவும் பிடிக்கும் இந்த பாடல்
1: உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பாடியது எங்களுக்கும் பிடித்தது நன்றாக இருந்தது அந்த பாடல் பாடல்கள் எல்லாம் பிடிக்கிற பாடல் தானே உள்வாங்கி பாடும் பொழுது கருத்தை உணர்ந்து விட்டு நாங்கள் ஒரு தடவை பாடி காட்டி விட்டால் பிடிக்கிற பாடலா தான் இருக்கு நன்றாக இருந்தது வாழ்த்துக்கள் சிறப்புகள் இப்பொழுது என்ன பாடல் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்
0: படம் கண்மணி
1: கண்மணி அது என்ன பாடல்
0: முத்து மகன் வந்துனக்கு புறப்பான் முத்தமிட்டா என்ன அவன் உதைப்பான்
1: அனந்தராமன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தார் அன்னையும் தந்தையும் தானே என்ற பாடல் அந்த பாடலை நான் ஒலிபரப்பினால் அவரால் கேட்க முடியுமா
0: கேட்க முடியாது நான் பதிவு ரெக்கார்ட் பண்ணி காமிப்பாங்க
1: அப்படியா
0: போட்டு காமிப்பேன்
1: நன்றி இணைந்தமைக்கும் அவரை கொண்டு வந்து இணைத்து வைத்தமைக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நீங்கள் மாமாவும் மருமகனும் அழகாக பாடியிருக்கின்றீர்கள் என்று தான் கூற வேண்டும் உறவோடு வந்து பாடி எங்கள் முன்னேறு தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து உங்களுக்கு எங்கள் எல்லோருடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கணும் இப்பொழுது எங்களுக்கு ஒரு ஆவல் உண்டு இந்த அனுஷியா என்ற பெண் வந்து ஒரு தடவை பாடினா நன்றாக இருக்கும் ஒரு தடவை தயாரித்துக்கணும் அப்பாவும் ஒரு பாடகர் அன்பு கணவரும் ஒரு பாடகர் அவருடைய பேத்தியும் ஒரு பாடகர் என்றால் அவங்கே விட்டு செல்ல முடியும் இந்த இசை உலகத்தை அவவும் இதுக்குள்ளே வரும் அவ தன்னுடைய மொழியிலையும் பாடலாம் எந்த பாடல் என்றாலும்
0: ரொம்ப சந்தோஷப்படுவேன்
1: அப்ப நீங்க அதை முயற்சி பண்ணி எங்களை
0: கூட பாடினாலும் சந்தோஷப்படுவேன்
1: ஒரு பல்லவி
0: பாடினாலும் ரொம்ப
1: ஒரு பல்லவி ஒரு வரி கேட்டு விட்டோம் ஒரு பல்லவியும் பாடலாம் தானே அவ பாடமாக்கல அவ பாடுவா அவரால் முடியும் எங்கே பார்ப்போம் ஒரு நாளை கேட்கத்தானே இருக்கின்றோம் வாழ்த்துக்கள் கிருஷ்ணா வாழ்த்துக்கள் இது நன்றி மீண்டும் சந்திப்போம் இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையத்தில் நேரம் 1:05 காட்டும் வேளையிலே உங்களுக்கு 10:35 இருக்கின்றது பாடுபவர்கள் வந்து பாடிக்கொண்டு சென்று விட்டார்கள் பாடலை தந்து விட்டார்கள் அத்தனை பாடல்களை நான் தர வேண்டும் என்பதனால் பாடலை தருவதற்கு ஆரம்பிக்கின்றேன் இப்பொழுது எங்கள் அனந்தராமன் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து மூன்று பாடலை தந்தார் அல்லவா, எத்தனை பாடல், மூன்று பாடல்களை பாடி காட்டினது. அசையாத அற்புதமான இனிமையான சங்கீதமான இருந்தாலும் கேட்பதற்கு ரஞ்சகமான ஒரு பாடலை தந்திருந்தார், மூன்று பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் அத்தனையும் எங்களுக்கு மதுரமாக இருக்கின்றது. அதை தந்துவிட்டு ஒரு பாடலை பாட வையுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அந்த பாடலை இப்பொழுது காற்றலை தருகின்றேன். அனந்தராமன் ஐயா அவர்களே, உங்களுக்காக அன்னையும் தந்தையும் தானே. இனிமையான அந்த பாடல் எம் கே தியாகராஜ பாகதர் அவர்கள் பாடுகின்றார்கள். கேட்போமா ஹரிதாஸ் திரைப்படத்திலிருந்து.

நந்த கோபாலன் வேண்டும் வரந்தருவானோ.

அற்புதமான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்து விட்டன, ஆயிரம் பாடல்களை கேட்டுவிட்டோம் அன்னை தந்தையை பற்றிய பாடல்கள். ஆனால் இந்த பாடலுக்கு ஈடாக இன்னும் ஒரு பாடல் வரவில்லை. அது மட்டுமல்ல, அந்த படக்காட்சி கூட அந்த நடிப்பு கூட அதை போன்று இல்லை என்றுதான் கூற வேண்டும். அன்னையும் தந்தையும் தான் இந்த அண்ட சராசரம் கண்ட ஒரு உண்மை அற்புதமாக எடுத்து தந்திருக்க. தாயின் மனம் கோணாமல் தந்தையின் மனம் குளிரக்கூடிய வகையில் மைந்தனப்படி நடக்க வேண்டும். இன்று பெரிய பெரிய ஐபி ஐடி எல்லாம் படித்து எங்கெங்கெல்லாம் நாடு கடந்து எல்லாம் கொண்டு வந்து குவிப்பதல்ல தந்தை தாயின் மனதை குளிர வைப்பது. இனிமையான ஒரு பாடல், என்ன போனால் நிறைய கூறிக்கொண்டு போகலாம். அடுத்த ஒரு பாடல் கே எஸ் ராஜா அவர்கள் பாடிவிட்டு அந்த பாடல் தனக்கு விருப்பம் தாருங்கள் என்று கேட்டிருந்தார். சின்ன கவுண்டர் திரைப்படத்து பாடல் இதுதான். அந்த பாடல் முத்துமணி மாலை. கேட்போமா அந்த பாடலையும்? கே எஸ் ராஜா நீங்கள் இணைப்பில் இருப்பீர்கள், கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று பாடல் ஒலிக்கின்றது காற்றலையில்.

0: போது.
1: இணை சேர்த்து அந்த பாடலை கே எஸ் ராஜா அவர்களுக்காக ஒலிக்கப்பட்ட பாடல். அவர் கேட்டு மகிழ்ந்திருப்பார், பாடியும் காட்டியிருந்தார், சிறப்பாக வந்தது. வந்து பாடியவர்கள் எல்லோரும் சிறப்பாக பாடி அசத்தி இருக்கின்றார்கள் என்று கூறும் இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இன்னும் ஒரு சில பாடகர்கள் இருக்கின்றார்கள், வருவார்கள். அவர்கள் கூச்சப்பட வேண்டாம், வரலாம். பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் அழைத்தால் நான் உங்களை இணைப்பேன் என்று கூறிக்கொண்டு, சாந்தி நீங்கள் பாடல் கொடுக்கவில்லை, வந்து தருகின்றீர்கள், முடிந்தால் வந்து பாடல் தரவும். அடுத்து ஒரு பாடல், இனிமையான இரண்டு பாடல்களையும் தந்து திருப்புகளையும் தந்த அன்பு மகள் ரேவதி, நீங்கள் கேட்ட ஒரு அற்புதமான பாடல், காலத்தால் அழியாத ஒரு பாடல், சின்னம் சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது சொல்வதை கேட்க இருக்கின்றோம். குங்குமம் திரைப்படத்திலிருந்து மகளே ரேவதி, நீங்கள் கேட்ட பாடல்.

0: சின்னஞ்சிறிய வண்ண பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா.
1: உள்ளங்களை கவரும் உன்னதமான ஒரு பாடல், அற்புதமான குங்குமம் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலில் வந்த சின்னம் சிறிய வண்ண பறவை என்ற அந்த பாடலும் வரியும் இசையும் என்னை எத்தனையும் கவர்ந்தது. நான் படிக்கின்ற காலத்தில் கூட இந்த பாடலை மையமாக வைத்து நான் ஒரு கதையை உருவாக்கியது. குரு சீடன் விசுவாசத்தை பற்றியும் இசையின் மீதுள்ள பற்றும் அதன் அர்ப்பணமும் பற்றி சங்கமம் என்ற பெயரிலே சிறுகதை கட்டுரை நாடகம் மேடை நாடகமாக என்னால் தயாரிக்கப்பட்டு மேடையேற்றப்பட்ட வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கூட சங்கமம் என்ற பெயரில் இந்த பாடலை வைத்து கதை புனைந்து இசையும் கதையுமாக அதை நிகழ்த்தியிருக்கேன். பல தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம் என்று எண்ணியிருக்கேன். அற்புதமான ஒரு பாடல், மனதை கவர்ந்த பாடல்களுள் இதுவும் ஒரு பாடல் எனக்கு. அதே போன்று பலருக்கு இருக்கும். அதை இன்று அற்புதமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்து சிறந்து மகிழ்ச்சி கொள்வதற்கு இன்று பாடுவோர் பாடல் அன்னிகள் ரேவதி. நீங்கள் பாடியதோடு கேட்ட பாடலும் சிறந்த பாடல், இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம் என்று கூறிக்கொள்ளுகின்ற உறவுகளே. நேரம் சரியாக 1:22 நண்பகல் கனடாவில், உங்களுக்கு நேரம் 10:52 இரவு நேரம் என்று கேளும் வரையிலே அடுத்த பாடல் பாடுங்கள். ஒரு தடவை என்று கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு சரிவராது என்று கூறிவிட்டு ஓடிச் செல்லும் நாகப்பன் அவர்கள் இன்று மேடையை எங்களுடன் காற்றலையில் வந்து பாடுகின்றார் என்றால் இவ்வளவு வளர்ச்சி. அதை எண்ணும் பொழுது என் அன்பு மகள் வானரசிக்கு நன்றி கூறியே ஆவணும். அவரால் கொண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே எத்தனை பாடகர்களை நாங்கள் கண்டுவிட்டோம். இலை மறை காயாக இருக்காமல் அவருடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி. இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து பாடியவர்கள், குரல் கொடுத்தவர்கள் மேடை பாடகர்களாகவும் தனிப்பட்ட இசைக்குழுக்களையும் வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் சினிமாவை ஈழ தென்னகத்து திரைப்படத்துறையில் பின்னணி பாடகர்களாகவும் இருக்கின்றார் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்றோம். எங்கள் அன்பு செல்வங்களான உறவுகளின் திறமைகள் உள்ளிருக்கின்றன. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு களம் ஒரு தளம் வேண்டுமல்லவா? அதுதான் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. வாருங்கள், பாடுங்கள், தாருங்கள், உங்கள் குரல் சிறப்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு தரும் அடுத்த பாடல் அன்புடன் என் சிங்கக்குட்டி கண்ணன் ஒரு பாடலை பாடிவிட்டு கேட்டிருந்தார் நாகப்பன் பாடின பாடலை கேட்டு விடுவோம். முதல் நாகப்பன் உங்கள் பாடல் வருகின்றது தங்கத்தின் தங்கம் திரைப்படத்திலிருந்து செவ்வந்தி பூ மாலை கட்டு என்ற பாடல் கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் எங்கள் சிறந்த நடிகர் டைரக்டராக இருந்தவர் ராமராஜன் அவர்களோடு ராகசுதா என்ற நாயகியும் இணைந்து நடித்த அந்த பாடல் தங்கத்தின் தங்கம் 1990 வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்பட பாடல். இனிமையான அந்த பாடலை மண்ணுள்ளே மறைந்தாலும் மண்ணிலிருந்து இன்றும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலோடு கே எஸ் சித்ரா சின்னக்குயிலும் இணைந்து பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இந்த இசையை வழங்கியிருக்கின்றார்கள். இனிமையான பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்தான் சுகம். சுகம் என்று ஆண்டுதோறும் வாரத்துக்கு வாரம் வந்து கொண்டிருக்கின்ற பாடுபோர் பாடலான் நிகழ்வே அன்புடன் வந்து பாடிச் சென்ற உறவுகள் அவர்கள் விருப்பம்.

இனிமையான இந்த பாடல் கூட பழனி பாரதி அவர்களின் வரிகள் அற்புதமான வரிகள் சொற்தளிவோடு வந்திருக்கின்றது. ஒருபோல இந்த பாடலை பூவே உனக்காக 1996 வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படத்திற்காக பிரபல பின்னணி பாடகர் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே சங்கீத ஞானம் பெற்ற உன்னி கிருஷ்ணன் ஐயா அவர்களின் குரலை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடலுக்கும் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள்தான் இசை கோர்த்திருக்கின்றார்கள் என்று தெரிய வருகின்றது.

வாரம் ஒரு நாள் மலரும் பாடுவோர் பாடலான் நிகழ்விலே அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை பாடல்களை பாடி காட்டி விட்டார். இரண்டு பாடல்களை ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரல் வந்த பாடலையும் டி எம் சௌந்தரராஜன் ஐயாவின் குரலில் வந்த பாடலையும் இனிமையாக அமைதியாக ஒரு ஒரு உருக்கமான பிறக பாடல் ஒன்று அந்த பாடலை பாடி காட்டி ஆனந்தன் வாழ்த்துக்களை பெறுவதோடு அவர் ஒரு பாடலை மீண்டும் கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் கூட இனிக்க இனிக்க ஒலிக்க வருகின்றது. மெல்லிசை மன்னருடைய இசையிலே மறந்த அந்த பாடல் ஒலிக்க வரும் பாடலை பாடுகின்றார்கள் பாடும் நிலா எஸ் எஸ் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை வாணி வாணி ஜெயராம் அம்மாவும். பொல்லாதவன் திரைப்படுத்த பாடல் தானே நீங்கள் கேட்ட பாடல். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருவன் அங்கே ஆனந்தன் உங்களோடு ஆனந்தமாக நாங்களும் கேட்போம்.

இனிமையான பாடல்கள் இதமாக கேட்கும் வேளையில் வேறு பாடல்களும் வந்து குறுக்கிடத்தான் செய்கின்றது. அப்படித்தான் இருக்கும். தொல்லைகள் பல இருக்கத்தான் செய்தாலும் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் இது பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி பாடல்கள்.

பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே பங்கு பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பாடல்களை. அந்த வகையில் வரும் பாடல்கள் அடுத்த ஒரு பாடல் ஜே ஜெயா நீங்கள் கேட்ட பாடலாக வருகின்றது. அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா ஒரு தடவை.

இனிமையான அந்த பாடல் காற்றை இழுத்தது. காலமெல்லாம் காதல் வாழ்க, காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படுத்த பாடல். இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெயஜயா, உங்கள் பாடலை கேட்டது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பாடுவோர் பாடலாம்.

பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம். சுகம் இந்த பாடலை வாரம் ஒரு தடவை கேட்டு நாங்கள் பாடுவோர் பாடலை பாடி பாடி பாடலை கேட்டு கேட்டு மகிழ்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தேன். சாந்தி இரண்டாவது பாடல் தருவதற்கு நேரம் இல்லை போன்றிருக்கின்றது. அவர் பாடல் தருகின்றேன் என்று கூறினார். வருவார் என்று எண்ணினேன், வருவார் என்று நம்புகிறோம் தான். இருந்தாலும் அவருக்காக ஒரு பாடல், அவர் பாடிய பாடல் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை தரலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் எந்த பாடலாக இருக்கும் அந்த வேளையில் இன்னமும் தகவல். அன்பு கிருஷ்ணா, நீங்கள் வந்து பாடிய பாடல் அருமையான பாடல், இனிமையான பாடலை தந்தீர்கள் எல்லோரும். அந்த வேளையில் கிருஷ்ணா, நீங்கள் கேட்ட பாடல் மிகவும் கடினமாக இருக்கின்றதே, அதில் ஏதோ வரிகள் பிழை அல்லது திரைப்படத்தின் பாடல் பெயர் பிழை. நீங்கள் இருக்கலாம் நான் கேட்டிருக்கிறேன் என்றுதான் கூறினீர்கள். சரியான முதல் வரியை கிடைக்காத படியால் அந்த பாடல் உங்களுக்கு தருவது கடினமாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. முடிந்தால் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை தருகின்றேன் அல்லது அந்த பாடலின் சரியான வரிகளை தாருங்கள். இரவுக்கு 1000 கண்கள், இந்த பாடலை கேட்டு மகிழலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் வருகின்றது காற்றலையில், கேட்டு மகிழ்ந்திருப்போம். சாந்தி, நீங்கள் தந்த பாடலாக.

அருமையான அந்த பாடல். திரை இசை திலகம் கோவி மகாதேவன் ஐயா அவர்கள் குரலிலே இசையிலே ஒலித்த பாடலாகும். இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல் தரலாம். அந்த ரெண்டு முறையிலே கண்ணன் கிருஷ்ணன் அவர்களுடைய பாடல் சரியாக கிடைக்காதபடியால் அவருக்காக அவர் பாடிய பாடலை ஒலிபரப்புவோம் என்று எண்ணுகின்றேன். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து அவர் பாடிய சங்கீத மேகம்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாவிய இருக்கும் என் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறும் இந்த வேளையிலே, அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று கூறி இவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி இன்றைய இந்த நன்னாளிலே காற்றலையில் இணைந்து கொள்வோம் என்று வந்திருக்கும் இந்த வேளை, 2026 ஆண்டு 7வது மாதம் 3வது நாள் வெள்ளிக்கிழமை.

0: இனிமையான இங்கிதமான இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணி நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு ஆரம்பிக்கும் இந்த வேளையிலே எங்கள் காலநிலையை ஒரு தடவை பார்ப்போம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் சுற்றாடலிலே இப்பொழுது காலநிலை 28 பாகையை தொட்டிருக்கின்றது அன்பு உறவுகளே. மேலும் இது இன்றைய நாள் 32 பாகை வரை உயரலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஆனால் இன்று மாலை வேளையில் 70% மழை உண்டு என்றதையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இயற்கை உறுதிப்படுத்த முடியாது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இறைவன் அருள்தான், அவருடைய கருணை, அவருடைய கடாட்சம், அவர் தந்த பிரபஞ்சத்தில் அவர் நினைத்தது தான் நடக்கும். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இந்த வழியே உங்கள் காலநிலை எப்படி என்றும் வந்து கூறலாம். இன்று கிட்டத்தட்ட 15.5 மணித்தியாலத்துக்கு பகல் இருக்கும் என்றும் இப்பொழுது பகல் மிகவும் துல்லியமாக வெளிச்சமாக வெப்பமாக காட்டப்படுகின்றது. காற்றோட்டத்தில் ஈரப்பதம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. இருப்பினும் நாங்கள் இதை வெளியே சென்று உணர வேண்டுமென்றால் 31 பாகையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி உணரக்கூடியதாக இருக்கின்றது. 28 பாகை, ஆனால் 31 பாகை வெப்பத்தை உணர்கின்றோம் அன்பு உறவுகளே. இந்த வேளையில் நீங்களும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கின்றது என்பதை கூறி மகளும் இந்த வேளையிலே இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை வளமை தோறும் ஒன்றிய தமிழ் வானொலியில் எப்படி இருக்கும், என்ன நிகழ்வாக இருக்கும் என்பதை புரிவோமா?
1: கொண்டாடுவோம் தெய்வ பக்தி, கொண்டாடுவோம்
0: பக்தி, கொண்டாடுவோம் தெய்வ பக்தியை கொண்டாடுவோம் என்று மீண்டும் கூறக்கூடிய ஒரு பாடலின் வரியும் இசையும் எங்களை பக்தியிலே கொண்டு வந்து முகழ்த்துகின்றது. இந்த 2026 ஆண்டிலும் நாங்கள் பக்தி வேளையை கொண்டாடுவதற்கு இடமளித்து கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு அந்த கருணைக்கும் அந்த கடாட்சத்துக்கும் நன்றி கூறி மகிழ்ந்து வணங்குவதோடு ஒன்றியல் தமிழ் வானொலிக்கும் அதிபருக்கும் நன்றியை கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் வந்து எங்களெங்கள் மதங்கள் எங்களெங்கள் நெறிகள் எப்படி எங்களை நெறிப்படுத்துகின்றது வாழ்க்கைக்கு என்பதை சிறிதளவாவது நாங்கள் கலந்து பேசி மகிழ்ந்து இறை நம்பிக்கையை ஊட்டக்கூடிய பாடல்களை கேட்டு அதிலே வர நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிலே இருக்கின்றோம். இந்த கணனி காலத்திலே நாங்கள் தெய்வீக நம்பிக்கை பண்பாட்டு விழுமியங்களை பேணி பார்ப்பதில் இடையூறுகள் இருந்தாலும் அவை நாகரிகமான முறையில் கொண்டு செல்லப்படுகின்றன. மாற்றங்களின் மத்தியிலே அது திகழ்கின்றது என்றுதான் கூற வேண்டும். எவ்வளவுதான் மாற்றங்கள் வந்தாலும் எவ்வளவு உயர்ச்சிகள் வந்தாலும் இறை நம்பிக்கை வீண் போவதில்லை, குறைந்து போவதில்லை. ஒரு சாராருக்கு அது எதிர்மறையாக இருந்தாலும் அது நேர்மறையாக வரக்கூடிய வண்ணம்தான் நடைபெறும் சம்பவங்கள் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்வோம் அன்பு உறவுகளே. ஒன்றியல் தமிழ் வானொலி இன்று எங்கள் பண்பாடுகளில் ஒன்றான பகிர்ந்து கொள்தல் என்ற பண்பையும் எங்கள் மதங்கள் மூலம் நாங்கள் கற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்கள் நீண்டகால உறவு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நாகப்பட்டினம் நாகூரிலிருந்து வந்து இணைவார். அவருடைய குடும்பத்திலே ஏற்பட்ட இழப்பு, அவர் சகோதரியின் இழப்பை அறிந்ததும் நாங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுகிறோம் எங்கள் துன்பத்தை. அவரது துன்பத்தை நாங்களும் பகிர்ந்து கொஞ்சம் அவருடைய துன்பத்தை நாங்களும் ஏற்று இறைவனிடம் மன்றாடுகிறோம். இறுதியிலே குருவனும் எவ்வளவுதான் நாங்கள் முயன்றாலும் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று விட்டு பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்றோம். இறைவா, இந்த ஆன்மாவை உங்கள் காலடியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் விண்ணப்பிக்கின்றோம், அனுதாபத்தை தெரிவிக்கின்றோம். இது எல்லாம் எங்களுடைய பண்பாடுகள். யார் தந்தது? எங்களுடைய மத வழிபாடுகளிலே வந்தது, அங்கேதான் காட்டப்படுகின்றது இவை. அந்த ஆன்மா வந்து இந்த பூவுலகில் வாழ்ந்து தன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து இறுதியிலே அங்கே இறைவனடி சேர வேண்டும் என்பது விதி என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆதலால் இந்த உலகத்தில் விதியை வெல்ல எவராலும் முடியாது என்பதை யார் கூறியது? விஞ்ஞானிகள் கூறினார்களா, அஞ்ஞானிகள் கூறினார்களா? இது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு விதி, எல்லாரும் தானாக உணர வேண்டிய ஒரு விதி. இதை யாராலும் மாற்ற முடியாத விதி. இந்த உயர்ச்சிகள், விஞ்ஞான வளர்ச்சிகள், அறிஞர்கள், ஞானிகள், யோகிகளால் கூட மாற்ற முடியாத இந்த விதியை, இந்த விதியினால் நடைபெறும் நிகழ்வை, வயது முதிர்தல், நோயடைதல், இன்ப துன்பங்களை அனுபவித்தல், இறுதியிலே ஆன்மா இந்த பூத உடலை விட்டு வெளியே சென்று விடுதல். இவையெல்லாம் விதி. இதை கணித்து கூறுவது மதியூகிகளான சித்தர்கள். எப்படி வந்ததென்றால், அவர் மதியும் விதியும் ஒன்றென கருதி வாழ்ந்தவர்கள். அதை அவர் ஞானத்தால் உணர்ந்தவர்கள். அவர்கள் வந்த வாழ்க்கை வரலாறுகளிலிருந்து புராணங்கள் இதிகாசங்களில் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவும், இதை அறிந்த வாழ்க்கையிலே வழிகாட்டி சென்ற முன்னோடிகள் எங்களுக்கு கூறி வைத்த பக்குவமான கருத்துக்கள் எங்களை வழிநடத்தி கொண்டு செல்கின்றன. அது திசை வேறாக இருக்கலாம், முடிவு ஒன்றாகத்தான் அங்கே இருக்கின்றது. திசை வேறாக இருக்கலாம், ஆரம்பம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அது என்னவென்றால், எல்லோருக்கும் இந்த உலகில் வாழுகின்ற உயிர்கள் அத்தனைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கே அதை ஆக்கி வைத்தவன் இறைவன் ஒருவன் தான். அது ஒரு சக்தி. அந்த சக்தியை இறைவன் என்று அழைக்கும் வேளையிலே ஒரு சிலர் தங்களுக்கு விரும்பியபடி உருவங்களை அமைத்து அல்லது சைகைகளை காட்டி இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்றை பார்த்து இது இயற்கை, இயற்கையின் நியதி, இயற்கை தந்த வழி என்று அந்த இயற்கையை நாங்கள் இறைவன் என்ற பெயரோடு வணங்குகிறோம். அந்த வகையில் இதை கண்டவர்கள், ஞானிகள், யோகிகள் என்றும் இருந்தவர்கள் புராணங்கள் இதிகாசங்களை அமைத்து வைத்து அந்த இறைவனை பற்றிய வர்ணனைகள், இறைவனை பற்றிய வடிவங்கள், இறைவனை பற்றிய செயல் திறன்கள், அந்த வினைகளை அகற்றுவதற்காக ஆன்மாக்களுக்கு அவர் புரிந்து பற்றிய திரு விளையாடல் என்றெல்லாம் கூறி அமைத்திருக்கின்றார்கள் வழிபாட்டு முறைகளை. அங்கே வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். அந்த வழிபாடு எப்படி வரும் என்றால், பக்தி என்ற ஒன்று இருந்தால்தான் வழிபாடு என்ற ஒன்று வரும். உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. 647-8764-1 என்ற எண்களோடு வாருங்கள், இணையுங்கள், பேசுங்கள், பகிர்ந்து கொள்வோம் பக்தியினை.

0: அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். நிகழும் லோக வாழ்வர்
1: இந்த உலகத்தில் வாழும் நாங்கள் உலகத்திலே இருக்கின்ற உயிர்கள் அத்தனையும் அறிந்தோ அறியாமலோ பிறந்து இங்கே வந்து விரும்பியோ விரும்பாமலோ இந்த பூமியில் ஆன்மாவானது ஒரு உருவத்தை எடுத்து வந்து அதற்கு பெயரை சூட்டி அது என்ன உருவம், அதற்கு என்ன பெயர், அதுக்கு என்ன இனம் என்றெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவையவைக்கேற்ப வழிமுறைகளையும் அவரவர்களுக்கென்று விதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வழியையும் பின்பற்றுகின்றார்கள். அந்த வகையிலே ஒரு சிலர் கேட்கின்றார்கள், இறைவன் இருக்கின்றானா என்று கேட்கின்றார்கள். மனிதன் கேட்கும் வேளையிலே இறைவன் கூட மனிதன் இருக்கின்றானா என்று கேட்கும் வண்ணம் வந்துவிட்டது வாழ்க்கை நெறிமுறைகளின் கடைப்பிடிப்புகள் இப்பொழுது. அதனால் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் தான் என்பதை நிர்ணயிக்க எத்தனையோ விதங்களிலே எத்தனையோ பெருமக்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள், அது பலித்திருக்கின்றது, பயனளித்திருக்கின்றது. அதே நேரம் இல்லை என்று வாதிட வழிக்கு புறப்பட்டவர்கள் இருக்கின்றது என்று ஒன்று இருந்தபடியால் தானே அதை இல்லை என்று வாதிடுகிறார்கள். இறுதியிலே இதை கண்டார்கள். ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பு ஒரு பாடல் திரைக்கு வந்தது, இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பாடலை கேட்டு பார்ப்போமா ஒரு தடவை?

இனிமை எங்கே வாழ்கிறான் என்ற இறுதி பதத்தையும் ஆரம்பத்தில் எங்கே இருக்கிறான் என்ற கேள்வி பதத்தையும் எடுத்து பார்ப்போம். இந்த பிரபஞ்சம் மாறுவதில்லை. இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை யாராலும் ஆராய்ச்சி ஆய்வு செய்தோ ஊகித்தோ கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இவையுடைய இயக்கங்கள் என்னவென்று எண்ணிறந்த காலமாக அதை தேடுகின்றார்கள் இன்னும் முடிவை காணவில்லை. நேர்மறையாக எத்தனையோ பேர் வாதாடுகின்றார்கள், எதிர்மறையாக எத்தனையோ பேர் வாதாடுகின்றார்கள். எதிர்மறையாக வாதாடுவதும் நேர்மறையாக வாதாடுவதும் அவர்கள் மனத்தை பொறுத்தது. இந்த மனம்தான் என்று இந்த பாடலில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மனிதனுடைய மனம், உயிர்களின் மனம், அந்த மனம் இருக்குதென்றால் இருக்கின்றது, இல்லை என்றால் இல்லை. இருப்பது என்பதற்கு எவ்வளவு சான்று இருக்கின்றதோ அதே போன்று இருப்பது இல்லை என்பதற்கும் சான்றுகள் இருக்கின்றது. ஆனால் அது எங்கே இருக்கின்றது எங்கே இல்லை என்பதை காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். ஆஸ்தியம் நாஸ்திகம் என்றெல்லாம் கூறுகிறார். நேர்மறை எதிர்மறையாக கருதியும் அதற்கு இறைவன் பயப்படுவதில்லை. இந்த மனம் சந்தேகம் என்று ஒன்றை வைத்துக் கொண்டு சத்தியத்தை மறக்க, சத்தியம் என்றால் உண்மை, உண்மை என்ற ஒன்று இருக்கின்றது, அதை எப்படி நிறுவுவது என்றால் தத்தளிக்கின்றால் கூட்டங்கள் சேர்கின்றது, கோஷங்கள் குவிகின்றன. ஆனால் அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. ஒவ்வொரு பக்கம் இருக்கின்றான் என்பதற்கும் எத்தனை சான்றுகள், அதை நம்புவதற்கு மனிதனின் மனம்தான் முக்கிய காரணம். அந்த மனம்தான் எதையும் கொண்டு வருவது. இங்கே ஓர் மனம், அங்கே ஓர் மனம் என்று ஒரு விடயத்திலே வாழ்க்கையிலே ஒருவர் கடைபிடித்தால் அவரால் நிம்மதி காண முடியாது, உண்மைகளை அறிய முடியாது, குழப்பங்கள் தான் அங்கே ஏற்படுகிற. சந்தேகத்திலே சில தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவே முடியாது. தீர்க்க அறிந்து செய்வதற்கு ஆய்வுகள் நிறைய தேவைப்படுகின்றது. அதனால் தெய்வம் இருப்பது எங்கே, இல்லையா, இல்லை என்றால் அது எப்படி இல்லை என்பதற்கு நிரூபிப்பதற்கு பல காரணங்களை உருவாக்கலாம். அதற்கு அந்த மனம்தான் காரணம். அந்த மனம் சந்தேகக் கண்ணோடு பார்த்து கொள்வதாக இருந்தால் முடிவு கட்ட முடியாது என்ப உறவுகளே. இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இந்த வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில் எது உண்மை என்பதை பற்றி வாழ்வின் தத்துவத்தை நன்கு உணர்ந்து அறிந்த ஒரு ஆன்மா தன் கடைசி இறுதி காலத்திலே தெய்வத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றியும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அழகாக எடுத்துக் கூறிய இந்த பாடலில் முழுமையாக இருக்கின்றதை நாங்கள் கேட்டு பார்ப்போம்.

0: நோய்களாலே மெலியவும் ஏகிடாமல் ஒழுகிட வகையிலாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனு வெந்தழியும் நாளிலே
1: என்று உணர்கின்றோம். வாழ்வில் என்பது வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள காலம். அந்த பிறப்பும் இறப்பும் வரும் வேளையிலே பிறப்பை அறிந்தவன், பிறப்பினால் வரும் நன்மையை அறிந்தவன், பிறப்பினால் வரும் தீமையை அறிந்தவன், பிறப்பினால் உண்டாகும் அந்த பலன்களை, பண்பாடுகளை, பயன்பாடுகளை எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே உணர முடியாத ஒன்றை இறப்பிலேதான் அறிய முடிகின்றது. யார் இறந்தவன் அல்ல, பார்த்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நாங்கள். அதை என்ன எப்படி என்றுதான் இந்த பாடலையும் குறிப்பிடப்படுகிறது. வாழ்க்கை என்றால் என்ன, எது உண்மை எது சத்தியம் இல்லை என்பது. சரி, இப்பொழுது முதல் பாடலே வந்து தெய்வம் இருப்பது எங்கே என்ற ஒரு இறைவன் இருக்கின்றானா என்ற ஒரு பாடலை கேட்டபோது இன்னொரு பாடலை எனக்கு கருத்துக்கு கிட்டியிருக்கு. அதற்கிடையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தெரிகின்றது. நான் வருகின்றேன் என்று அறிவித்தவுடன் நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்தோடு அன்பு முகழ் சியாமலா கிருஷ்ணன் அவர்கள் அழகாக பக்தியோடு வரவேற்றிருக்கின்றீர்கள். வரவேண்டும் கற்றலைக்கு வாருங்கள், நீங்களும் பேசலாம் நாங்களும் பேசலாம் என்று எங்களுடைய பிரிவுத்துயரை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் முதல் கண் அந்த வார்த்தையை எடுத்திருந்தேன். நன்றி கூறுவது நன்றன்று, இதற்கெல்லாம் நன்றி கூற முடியாது. இது எங்கள் கடமை. இதை யார் எங்களுக்கு கூறி கொடுத்தார்கள்? பக்தி மார்க்கத்திலே தான் அது இருக்கின்றது. நாலு பேருக்காக நான் முகத்தை காட்ட வேண்டும் என்று நாங்கள் எந்த சோக சம்பவங்களுக்கும் செல்வதில்லை. உண்மை உளப்பூர்வமான வருத்தம், மன வருத்தத்தோடு உளப்பூர்வமாக அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும் வண்ணம் தான் கூற செல்கின்றோம். இதுதான் வாழ்க்கை, மனித வாழ்க்கையில் பெரிய பங்கு. அதை எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவினர்கள் அனைவரும் சரியாக செய்கின்றீர்கள். இப்பொழுது இந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? நீங்களும் பெற வேண்டும். அலையங்கள் 6 4 7 8 7 4 6 4 1 5

0: அற்புதமான இந்த பாடல் கூட, தெய்வம் இருப்பது எங்கே என்று கேட்டு எங்கெங்கே இருக்கும், அதை தேடிச் செல்வது எங்கே சென்றால் கண்டுபிடிக்கலாம், அங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ற உட்கருத்துக்களை பொருத்தி இந்த பாடல் சமைக்கப்பட்டு இசையமைக்கப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்கும் இருக்கின்றார் இறைவன், அதை கண்டுபிடிக்கும் பவம் அந்த பக்குவம் எங்களுக்கு வர வேண்டும். அதற்கு தெளிந்த நினைவும் நிறைந்த அன்பு நிறைந்த மனமும் எங்களுக்கு வேண்டும். அந்த தெளிந்த நினைவு இருந்தால் அதை தேடு கண்டு பிடிக்கும் பொழுது அங்கே அன்பு எங்களை அறியாமல் வளர்ந்து வந்து அன்பிலே இன்பத்தை கண்டு அன்பிலே இறைவனை காணலாம். அது மட்டுமல்லாமல் அதை காணுவதற்கு நாங்கள் ஆடம்பரமாக அங்கும் இங்கும் பார்த்து அதுவும் இதுவும் என்று கூறி நாங்கள் சென்று வணங்குவதால் அல்ல, அந்த மனம் ஒருமித்து ஒரு ஆலயத்துக்குள்ளே இருக்க, அதனால்தான் வணங்குபவர்கள் அத்தனை வழிபாடு முறைகளையும் காட்டிய மத பெருகியவர்கள் எல்லோரும் மதங்கள் என்று கூறிக்கொள்ளும் அந்த அமைப்புகள் கூட ஒரு இடத்தை தயாரிக்கின்றது. ஆலயம், பள்ளிவாசல், தேவாலயம் என்றெல்லாம் இருக்கின்றது. சென்று வணங்கும் அங்கே ஒரு நிலைப்பாடோட மனம் ஒருமித்து பெற வேண்டும். அங்கே இசையில இருக்கின்றார், கலையில இருக்கின்றார், குழந்தைகள் பேசும் மழலையிலே இருக்கின்றார் என்று கூட கூறிவிட்டது. அங்கே தெய்வம் ஆரம்பத்திலே இருக்கின்றது, அது எப்படி பிரிகின்றது என்பதுதான் கேள்வி. இங்கே உறவு ஒருவர் அழைத்தார், அவரை இணைக்க வேண்டும். ஆதலால் நன்றி, நன்மை, பண்பு, பாசம் எங்கு இருக்கின்றதோ அங்கு தெய்வம் இருக்கின்றது, அதுதான் தெய்வீகம் என்று கூறப்படும் பாடலை கேட்ட பொழுது நேரம் சரியாக 12 மணி நண்பகல் என்பதை எங்களுக்கு காட்டுகின்றது. நாங்கள் தொடர்ந்தும் உயரிய காலநிலையிலே தான் இருக்கின்றோம். இன்று வெப்பம் அதிகமாக இருக்கின்றது என்று கூறப்பட்டு இந்த வாரம் முழுவதும் வெப்பத்தினால் எச்சரிக்கைகள் கொடுத்திருக்கின்றார்கள். எங்களுக்கு உங்கள் நிலையையும் வந்து கூறுங்கள். இணைத்து விடுவோம் அன்புடன் வருகின்ற அந்த உறவினை. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: எங்கே உங்களை காணவில்லை, தூரதேசத்துக்கு சென்று விட்டீர்களோ? நேற்று நான் நினைத்து விட்டேன், நீங்கள் முதலில் அழைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள், நான் பேசிக்கொண்டு ஏதோ ஒரு செய்தியை தருவதற்கு அழைக்கின்றார் அழைக்கின்றார், பின்பு அவருக்கு இணைப்பு கிடைக்காமல் போய்விட்டது.
1: பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தேன்.
0: ஆமா, பங்கு பெறுவதற்கு நான் ஆரம்பத்தில் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது இணைப்பு வராதுதானே, நான் அதைத்தான் கூறுகிறேன்.
1: பேசுவதெல்லாம் கேட்க முடியும்.
0: நீங்கள் 2 வானொலி வச்சிருக்கின்றீர்களா? இப்ப அழைப்பு தரும் பொழுது அழைப்பு அழைக்கும் பொழுது கேட்க முடியுமா? அழைப்பு அழைத்து விட்டால் கேட்க முடியாது. சரி சரி சரி, நல்லது. நலமாக இருக்கின்றீர்கள் தானே? அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெப்பநிலை
0: தானே? வெப்பம் தான். எங்களுக்கும் பற்றாக்குறைக்கு இப்பொழுது இப்ப அந்த 29 வகையை கண்டுபிட்டோம். 29 வகை, 32-33 வரை செல்ல இருக்கின்றது. ஆனால் இன்று மாலை மழை பொழிவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கேற்ற அறைகுறி எதுவும் இப்பொழுது தெரியவில்லை. மிகவும் கொடூரமான வெப்பமாக இருக்கின்றது. நாங்கள் பகல் 10 மணியிலிருந்து மாலை 4-5 மணி வரை வெளியே செல்லும் பயணத்தை குறைத்து கொண்டிருக்கிறோம். எம்போன்றவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் வெளியே செல்வது கடினம். ஆனால் வீட்டினுள்ளே இருந்து நாங்கள் காலத்தை போக்கிக் கொள்ளலாம் தானே. இப்பொழுது விடுமுறை நாட்களும் அதிகமாக அடிக்கடி மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் வருவது எல்லாம் நமக்கு நன்மைக்கு என்று எண்ணி நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதெல்லாம் இறைவன் கருணை. இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் வாழும் பக்குவம் பெற்று அந்த வாழக்கூடிய தன்மை பெற்று தான் இறைவன் எங்களை அனுப்பி இருக்கின்றார் இங்கே, இல்லையா? ஆதலால் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும். வாழ நினைத்தால் வாழலாம். இப்பொழுது 2 பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: அருமையான பாடல் தானே ஐயா.
0: பாடல் நல்ல, கருத்துக்களை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
1: பாடல் இனி வரப்போவது இல்லை ஐயா. இறைவன் இருக்கின்றான கேள்விக்குறியோட வந்த பாடல்.
0: ஆமாம்,
1: கண்ணதாசன் ஐயா பாடல்
0: அது. சரி, அடுத்த பாடல்,
1: அடுத்த பாடல் தெய்வம் இருப்பது.
0: ஆமா, அது என்ன கூறுகிறது? தெய்வம் இருக்கின்றது என்றுதானே கூறுகின்றது. எப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கும் என்றுதான் அது கூறப்பட்டது. முதலில் வந்து சந்தேகத்தோடும் மனிதன் வாழ்க்கையை வைத்து மனிதனும் இறைவனும் கேட்டுக்கொள், மனிதன் இருக்கின்றானா என்று இறைவனும், இறைவன் இருக்கின்றானா என்று மனிதனும் சந்தேகத்தோடு தேடுகின்றார்கள். ஏனென்றால் அவரவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற பலாபலங்களை பொறுத்து. ஆனால் இறைவன் இருக்கின்றான், இருக்கின்றான் என்றபடியால் தானே இருக்கின்ற ஒன்றை பற்றி இல்லை என்று வாதாட முயற்சிக்கின்ற அவர்கள் எங்கே நிரூபிக்கவில்லையே இல்லையா ஐயா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இறைவன் இருக்கின்றான், அங்கே கூட போங்க, எங்கே இருக்கின்றான்? நன்றி உள்ள மனத்தில் இருக்கின்றான், நன்மை செய்பவரோடு இருக்கின்றான், பண்புடன் வாழ்வுடத்தில் இருக்கின்றான், பாசமுள்ள இடத்தில் இருக்கின்றான், குழந்தைகளின் மழலை அந்த அதைத்தான் இறைவன் என்று கூறுகின்றார்கள். ஒரு பொருளை கொண்டு வந்து இதுதான் என்று அதை காட்டவில்லை. இது இவைதான் இறைவன், இதுதான் இயற்கையின் பலன், இதை நம்புங்கள். அன்பை நம்பவில்லையா? நன்மை செய்வதை நம்பவில்லையா? பண்பாக வாழ வேண்டும் என்பதை நம்பவில்லையா? பாசத்தோடு வாழ்வதை நம்பவில்லையா? அப்படி வாழ்வென்றால் அங்கேதான் இறைவன் இருக்கின்றார், அது இறைவன் கருணைதான், அதுதான் இறைவன் என்பது போன்று பலரும் நிரூபித்திருக்கின்றார்கள். இதை கவிஞர்கள் கூறும் பாடல் தான் பெறும்பொழுதும் சில கவிஞர்கள் தத்ரூபமாக வாழ்க்கையின் உண்மைகளை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பக்திமயமாக காட்டப்பட்டிருக்கின்றது. அதுக்கு சில சம்பவங்களை ஆக்கியிருக்கின்றார்கள். சரி, அவன் இன்று தினம் ஆலயத்துக்கு, எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்?
1: உப்பிலியப்பன் கோவில்.
0: எந்த கோயில் ஐயா?
1: உப்பிலியப்பன்
0: கோவில். உப்பிலியப்பன், உப்பிலியப்பன் கோவில் முன்பு கூறியிருந்தீர்கள். உப்பிலியப்பன் கோவில் எப்படி இருந்தது? பக்தர்கள் கூட்டம்
1: அதிகம் இன்னைக்கு, சிரவணம்.
0: அந்த தினத்தில் என்று அங்கு சென்று வழிபட. அப்ப பாருங்கள், தெய்வம் என்று ஒரு தெய்வீகம் என்று ஒன்று, தெய்வீகம் என்று ஒன்று இருப்பதனால்தான் இங்கிருக்கும் அங்கிருக்கும் என்று ஓடாமல் அதற்காக ஒரு நிலையத்தை நிறுவி மக்கள், பக்தர் கூட்ட ஆன்மாக்கள் எல்லாம் நல்ல தூய சிந்தனையோடு அங்கு வந்து தங்களுடைய குறை நிறைவற்றை இறைவனோடு இரண்டரை கலந்து கேட்டு மகளை வைத்திருக்கின்றார்கள். அதுதான் ஆலயம். வீட்டிலேயே நாங்கள் கும்பிடுகிறோம். நாங்கள் சுவாமியாரை புனிதமாக வைத்திருக்கோம், அழகுபுற வைத்திருக்கோம், மற்றவர்களது பார்த்தால் பிரமிக்கக்கூடிய வகையில் கூட அமைத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அந்த மனத்தை அப்படி வைத்திருக்கின்றோமா? அங்கே முதல் பாடலே கூறப்பட்டதானே, மனம் என்ற ஒன்றிலே தான் இறைவன் இருக்கின்றான். இது உள்ளது என்றால் உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. சரியா? பாடல்கள் அழகாக கூறப்பட்டிருக்கு. சரி, இந்த அங்கே பக்தர் கூட்டங்களோடு சென்றபோது என்னென்ன காட்சிகளை பார்த்தீர்கள்?
1: சிரவண தீபம் ஐயா, அது பெருமாளுக்கு காட்டப்படும் சிரவண தீபம், அதுதான் அது பார்க்கறதுக்கு முக்கியவாசி போகும்.
0: ஓ, சிரவணம் என்பது என்ன ஐயா?
1: சிரவணம் என்பது நட்சத்திரம் ஐயா, அது திருவோணங்கிறது ஒரு நட்சத்திரம்.
0: திருவோண நட்சத்திரம் சிரவணமாக வரும் இந்த வேளையிலே அதற்குரிய விசேஷமான ஆராதனைகள், அபிஷேகங்கள், ஆன்மாக்கள் லயிக்கக்கூடிய வண்ணம் ஆன்மாவை நேரடியாக அந்த சிரவண விரதத்தில் அன்று காட்டப்படும் தீபாராதனைகளை உள்நோக்கி பார்க்கும்போது அந்த ஒளியிலே இருக்கின்றார் இல்லையா இறைவர் என்று நாம்
1: அலங்காரம் பண்ணி.
0: ஓ, சிறப்பு சிறப்பு. ஏதாவது அங்கே ஆட்டங்கள், அதாவது கரகங்கள், காவடிகள், பிரதிஷ்டைகள் அப்படி எல்லாம் நடைபெறுவதா?
1: கிடையாது,
0: கிடையாது. ஒவ்வொரு ஆலயங்களிலேயே அதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பக்தி மார்க்கங்களில் கடைபிடிக்கப்படுது. சிறப்பு சிறப்பு. எவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை இன்று வெள்ளிக்கிழமை சிரமண விரத காலத்திலே செலவழித்து வந்தீர்கள்?
1: ஒரு இரண்டு மணி நேரம்.
0: வாழ்க்கையிலே ஒரு நிமிடம் கிடைப்பதே அரிது. அப்படியாக ஓட்டமான கால ஓட்டத்தை கொண்ட இந்த காலநிலை உள்ள காலத்திலே இரண்டு மணி நேரம் நீங்கள் தெய்வீகத்துக்கு உபயோகித்திருக்கின்றீர்கள், அது பெருங்காரியம். இறைவனுடைய கருணை நிச்சயமாக உண்டு உங்களுக்கு, உங்கள் மூலம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். சரி, அப்ப இந்திய வேளையில் நாங்கள் இந்த பக்தி வேளையில் இந்த பக்தியிலே எங்களுக்கு என்ன பாடலை கேட்டால் வாழ்க்கை என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன என்று உணரக்கூடிய வகையில் என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: படம் வந்து அகத்தியர் ஐயா.
0: அகத்தியர் திரைப்படத்தில் என்ன பாடலா இருக்கும்?
1: நமச்சிவாய என சொல்வோமே நன்மைகள் ஆயிரம். அந்த பாடல்
0: என்ன காரணம், அந்த பாடலை நீங்கள் கேட்பதற்கு காரணம் என்ன?
1: சிவனும் நாராயணன்னு சொல்றது ரெண்டு பேரும் வரும்.
0: ஆஹா,
1: நாராயணா என்ன சொல்வோமே நன்மைகள், அது மாதிரி சொல்லக்கூடிய இரண்டு கடவுள்கள் ஒரு பேர்.
0: இறைவன் ஒருவன் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படின்னாலே இவர் சிவாய நம என்று அவர் மகா நாராயண நம என்று கூறுவார்.
1: ஆமாம், நமசிவாயன்னு சொல்லுவோம், அவன் நாராயணான்னு சொல்லுவோம்.
0: ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஒவ்வொருவர் ஒவ்வொரு முறையில விழித்து இறைவனைத்தான் அழைக்கின்றார்கள் இல்லையா?
1: நாகவர் வந்து நாராயணா என்று அழைக்கிறார்.
0: அவர் நாராயணா நாராயணா என்று

0: வழிபடுகிறவரும் கிருஷ்ணரை வழிபடுகிறவர்களும் வேறு வேறு ஆக்கள் அல்ல, ஒரே ஒருவர்கள் தான். இவர் இந்த வழியால் போகின்றார், அவர் அந்த வழியால் போகின்றார். இவர் இப்படி அழைக்கின்றாம் என்றார், அவர் அப்படி அழைக்கின்றாம் என்று என்று கூறு. இரண்டு இறுதியிலே இரண்டு ஒன்றாகின்றது இல்லையா? நமோ என்று வந்துவிட்டது முதலில், நம என்று வந்துவிட்டது, நாராயண நமக என்று வரும். நமோ நம நாராயணக என்று வரும். சிவமும் அரியும் சிவனும் ஒன்று என்று கூறப்படுகின்றது. நல்லது. ஒரு பாடல் ஒரு இரு பக்கத்தாலும் வந்து ஒரு இசை மூலம் ஒன்றிணைப்பது சிறப்பு. சிறப்பு கிருஷ்ணா அனுஷா இருக்கின்றாரா அல்லது அவர் வசதி இல்லாமல் இருக்கின்றார? அவரோடு பேசலாமா? வணக்கம் மகளே. வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலம், நாங்கள் நலம். நல்ல வெப்ப நிலையிலே நாங்கள் நல்ல சூட்டோடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: அப்படித்தான்.
0: இன்று உங்கள் ஆலய உங்கள் வாசலில் வெள்ளிக்கிழமை தோறும் என்ன கோலம் இட்டீர்கள்?
1: பூக்கோலம் தான்ப்பா.
0: பூக்கோலம். இந்த கோலம் இடுவது எங்கு எங்கிருந்து வந்தது? என்ன பழக்கம் அம்மா? அது யார் காட்டி கொடுத்தது உங்களுக்கு?
1: முன்னோர்கள்.
0: நம்முன்னோர். உங்கள் தாய் தந்தையர்கள் அம்மாவிடம் இருந்து நீங்கள் கட்டீர்கள், உங்களிடம் இருந்து உங்கள் பிள்ளைகள். அது பலி வழி வருகின்றது. இது எப்படி வருகின்றது என்றால் எங்கள் இந்த இறை வழிபாடுகளுக்குள்ளே அடங்குகிறது கோலம் என்றது. அந்த கோலம் போடுவதிலிருந்து அந்த கோலம் போடைகளை நாங்கள் குத்துப்பாடல் பாடிக்கொண்டு போடுவோமா? இல்லைத்தான். பக்தி பாடல் அல்லது தேவாரம் அல்லது அடியார்களுடைய அனுபூதிகளை எல்லாம் நாங்கள் மனதில் நினைத்து கொண்டு தான் செய்வோம் இல்லையா? நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல வேண்டுதல்கள், இறைவனை நம்பி வேண்டுதல்கள் இருக்கும், மகாலட்சுமியை நோக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்துக்களை வைத்து சொல்லுவோம் இல்லையா அம்மா? வாழ்த்துக்கள். அதெல்லாம் இந்த அந்த பண்பாடு எங்கள் இறை மணக்கத்தோடு அதை செய்வதனால் மனதுக்கு ஒரு நிறைவு இருக்கின்றதா? கோலத்தை இட்டு முடிந்தவுடன் வீட்டுக்கு கோலம் விட்டு அணைத்து விட்டாச்சு. மகாலட்சுமி உரிய வேண்டும். இறை யாருக்காக அந்த கோலம் என்றால் அடுத்தவர்கள் பார்த்து மகள வேண்டும். இறைவன் திருவடி எங்கள் இல்லம் வர வேண்டும். அவரை வரவேற்பதற்கு மங்களமாக அழகு அங்கே காட்டப்படுகின்றது. இந்த நுண்கலைகளுக்குள்ளே எல்லாம் இறைவன் இருக்கின்றார். இறைவனை காண முடியும் என்றுதான் நாங்கள் இதை செய்கின்றோம். சிறப்பு. ஆலயம் எப்படி இருந்தது? எத்தனை பெண் பக்தர்கள் அங்கே இருந்தார்கள்? ஒரு தொகையான பக்தர்கள் வந்தார்கள். நெரிசல் இருந்ததா?
1: நெரிசல் இருக்கும்ப்பா, கூட்டம் நிறையா இருக்கும்ப்பா.
0: இருக்குமே நம்மா. அந்த வேளையில் சிறப்பு. நீங்கள் மாலை வேளையில் 2 மணி நேரம் கணவன் மனைவியாக சென்று ஆலயத்தில் வழிபடுவதற்கு காரணம் என்ன? எவ்வளவோ சேர்ந்து வாழக்கூடிய சேர்ந்து செய்யக்கூடிய இருந்தாலும் அந்த நேரத்தை பக்தியோடு சென்று மனத்தை எவ்வளவு சுத்தமாக வைத்து கொண்டு நல்ல நினைவுகளோடு இருகரம் கூப்பி வணங்கி உங்களுக்கு வேண்டியதை பரமாக கேட்கின்றீர்கள். உங்கள் உள்ளம் சுத்தம் தூய்மையாக என்னமா என்னம்மா நாங்கள் சுகமாக நலமாக சந்ததிகள் எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் கூறுவோம். நாங்கள் அங்கே பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள் பட்டு புடவைகள் பெரிய தங்கம் நகைகள் எல்லாம் வேண்டும் என்று கேட்க மாட்டோம். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சந்ததி தலைக்க வேண்டும். அதற்கேற்ற வாழ்வு கிடை. வாழ்வு என்றால் என்ன? உண்ண உடுக்க உறங்க உறையுள் தேவை, உடை தேவை, அணிகலன் தேவை, உணவுகள் தேவை. இதுதானே தேவை. சிறப்பு சிறப்பு. இவற்றை கொடுப்பவர் தான் அவர். அதை நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது யாருக்கு எது கொடுக்க வேண்டுமோ அதை அவர் எதிர்பாராமலே கொடுப்பார் என்று புராணங்கள் இதிகாசங்கள் நன்மைகள் கூறுகின்றதுக்கு பல சான்றுகளும் காட்டப்பட்டு இருக்கின்றன. சிறப்பு. இந்த வகையில நீங்கள் இன்று என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: மதுரை அரசாலும் மீனாட்சி. அந்த பாட்டு.
0: ஓ, அந்த பாடல் உங்களுக்கு போடுறாங்க. மதுரைக்கு சென்றிருக்கின்றீர்களா?
1: போயிருக்கேன்ப்பா.
0: மதுரை மீனாட்சியை பார்த்திருக்கின்றீர்களா? மதுரை மீனாட்சி. எப்படி இருக்கின்றார் அவர்?
1: அழகா இருக்கும்ப்பா.
0: அழகாக இருக்குமா? அருள் நிறைந்திருக்கும். அதை பார்த்த போது எண்ணங்கள் எல்லாம் அங்கே ஈர்த்து விடுமே நம்மா. மீனாட்சியை பார்த்தாலே பிரபசம் என்று கூறுவார். மலதை மதுரை அரசாலும் மீனாட்சி. சிறப்பான அந்த பாடல் உங்களோட. நாங்களும் நல்ல கருத்தாளம் உள்ள பாடல். அந்த பாடலில் வரும் வரிகள் எல்லாம் அற்புதமான கருத்துக்களை பொறுத்தீர்கள். இசை நன்றாக இருக்கிறது, கேட்க நன்றாக இருக்கு என்று கேட்பதை விட அதில்

0: கருத்து கூறப்படுகின்றது என்பதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இறைபக்தி மேலும் பெருகி இறைவனிடம் மேலும் ஈர்ப்பு ஏற்பட்டு நாங்கள் இணைவது போன்ற ஒரு பிரமை எங்களுக்கு கிடைக்கும். சிறப்பு, இருவரும் சென்று ஆலயம் சென்று வந்திருக்கின்றீர்கள், எல்லா நன்மையும் அவர் கொடுப்பார், உங்கள் மூலம் எங்களுக்கும் அவர் கிடைக்கும் என்று கூறுகின்றேன். ஏனென்றால் நாம் கேட்பது அதுதான், உலகெல்லாம் சிறந்து வாழ வேண்டும் என்று அதை கேட்கின்றோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு உரி அறியவனான அந்த இறைவனிடம். நன்றி மகளே, இருவருடைய பாடலை நான் வரப்போவேன், கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, கிருஷ்ணா உங்களுக்கும். நன்றி,
1: நன்றி,
2: நன்றி,
0: மகிழ்ச்சி. அடுத்த உறவும் வருகின்றார். என்னுடைய வளமையாக வந்து ஓம் நம சிவாய என்று இணையும். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. ஓம் நம சிவாய.
0: நம சிவாய நம
3: ஆர்தேவா.
0: வாழ்த்துக்கள். சிவாய நம என்போருக்கு அபாயம் இல்லை கண்டீர் என்று கூறப்படுகின்றது. நாச்சியார் கோவில் இருந்து வந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமுடன் வளமுடன் மகிழ்ச்சியுடன் குதூகலமா இருக்கேன் ஐயா.
0: குதூகலமாக என்ன காரணம்? வெள்ளிக்கிழமை மாதமா, மாலை நேரத்தில்? நீங்கள் தானே தேரோடும் வீதியிலே இருக்கின்றீர்கள், உங்களை சுற்றியெல்லாம் ஆலயங்கள் தானே ஐயா. ஏன் அதை அமைத்தார்கள்? ஏன் அவற்றை அமைத்தார்கள்? ஒரு ஆலயம் போது இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாது என்ற பாடலை மெல்லிசை மன்னர் பாடியிருந்தார்கள். இவ்வளவு உலகத்திலே கூடான கோடி மக்கள் எல்லாம் கூடி வாழ்வதற்கு ஒரு கோயில் காணாது, அங்கங்கு கோவில் இருக்க வேண்டும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல்
3: ஆலயம் தொழுவது தாளவும்,
0: ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, சாலவும் நன்று. ஆலயம் கோவிலை கும்பிடுவது நல்லது என்றும் கூறவில்லை, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று கூற மிகவும் நன்று. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்று கூறியிருக்கேன், அந்த ஆலயத்தை தொழுவதற்கென்றால் என்ன செய்ய வேண்டும்? கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்.
3: குடியிருக்காது,
0: கோவில் இருந்தால்தான்
3: கிடையாது. கோவில் வந்துட்டு,
0: ஆமாம், ஆலயம் அதற்கு மிகவும் பொருத்தமான நில அமைப்பு கொண்ட ஒரு நாடு, புண்ணிய பூமியாம் பாரத நாடு தான்.
3: ஆமா ஆமா,
0: அதை எல்லோராலும்
3: உண்மையா, உண்மையா.
0: எந்த பக்கம் பார்த்தாலும்
3: எல்லாமே அப்பயே கண்டுபிடிச்சு கட்டி.
0: ஆமா, அது மட்டும் இல்லாமல் இறைவனை பற்றி எத்தனை தூதர்கள் வந்து எத்தனை இறை கருத்துக்களை தந்தாலும் அவரவர்கள் காட்டிய வழிகளை பின்பற்றி செல்வதற்கேற்ற இடமாக தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்து மத ஆலயங்கள், கிறிஸ்தவ மத தேவாலயங்கள், இஸ்லாமிய மத பள்ளிவாசல்கள், தாருகாக்கள் என்று பலது பலது. எங்கு ஒரே ஊருக்குள்ளே மூன்றும் இருக்கும் இல்லையா? எல்லோருக்கும் கோவில் தேவை. எந்த வழியிலே நாங்கள் அடைய வேண்டும் என்றால் இறைவனை, எங்களுக்கு கோவில் வேண்டும். எம்மதமும் சம்மதம், எம்மதமும் சமமதம்.
3: கோயில் பத்து நிமிஷம் போய் கோயில்ல கும்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும்.
0: இன்று நீங்கள் மாலை வேளையில் எந்த ஆலயத்துக்கு சென்று வந்தீர்கள்?
3: நான் வந்து கருட பகவான், கல்கருட பகவானுக்கு போய்
0: அங்கு சென்று வந்தீர்கள். மிகவும் சிறப்பு. அங்கேயும் பண்பாடுகள், வாழ்க்கை விழுமியங்கள், வாழ்வென்றால் என்ன, வாழ்க்கையில வருகின்ற நன்மை தீமைகள், உங்களுக்கு ஏற்படுற நஷ்ட கஷ்டங்களை வந்து அவரிடம் முறையீடு செய்து மனதை திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் அள்ளி எங்களுக்கு கொடுப்பதில் இந்த மனம் என்று அங்கே முதல் பாடலே நான் ஒலிபரப்பியோட மனம் என்ற ஒன்று இருக்கல்லவா, அந்த மனம், அந்த மன நிறைவு தான் ஐயா இறைவன். அவர் நேரே அவர் கொண்டு வந்து கையில முன்னால நிறுத்துவதில்லை, காட்டுவதில்லை, அந்த மன நிறைவை கொடுக்கின்றார். அந்த மன நிறைவு வரக்கூடிய வகையில் நாங்களும் அந்த பண்பாட்டு விழுமியங்களை கருதி பக்தி மார்க்கத்திலே வாழ்ந்தால் நிச்சயமாக கிடைக்கும். பக்தியை நாடகமாக வேடமாக தரிக்காமல் பக்தியை பக்தியாக கொண்டாட வேண்டும். அதுதானே இன்று இருக்கின்ற சர்ச்சை. நேர்மறையாக இருக்கின்ற ஒரு விடயத்தை எதிர்மறையாக கருத்தை கொண்டு மக்கள் பேசுவதற்கு காரணம் அந்த நேர்மறையில் செல்லும் நாங்கள் காட்டுகின்ற அந்த செய்கை முறைகளிலே இருக்கின்ற பிழைகளைத்தான் கண்டுபிடிக்கின்றார்கள். இறைவன் இல்லம் பிழையை கண்டுபிடிக்கவில்லை, இறைவனை யாரும் கண்டுபிடிக்க. அதான் நான் நாஸ்திக நானே அவன் பயப்படவில்லை என்று கூறிவிட்டது அந்த பாடலில். அவரை யாரும் பயப்படுத்தவே இல்லை, யாரும் காட்டுத்தவன். இவையெல்லாம் வாழ்க்கை முறைகளை நாங்கள் சரியாக செவ்வனே வாழ்வதற்காக செதுக்கப்பட்ட விடயங்கள். அங்க எப்படி பக்தர் கூட்டம் எப்படி இருந்தது?
3: கூட்டம் இருக்கியா? கூட்டம் ஒரு லெவல்ல சுமாரா இருக்கும்.
0: ஏன்னா ஊருக்குள் உள்ளூருக்குள்ள இருக்கின்ற ஆலயம் தானே, எல்லோரும் வந்து அங்கே ஆறுகால பூசைகள்
3: நிறைய பேர் வருவாங்க. டூரிஸ்ட் வண்டி நிறைய கிடக்கும். ஏனென்றால்
0: பிரபல்யம் ஆகும் பொழுது வருவார்கள், தேடி தேடி வருவார்கள். அடுத்தது தேவா, எங்களுடைய மனம் தினமும் ஒரு விடயத்தை கேட்குமா, காலத்துக்கு காலம் எங்களுக்கு ஏற்படுகின்றதை வைத்து கேட்குமா இறைவனிடம் வணங்கும் பொழுது?
3: ஐயா, பேய் ஆட்டம் ஆடும் மனம் அந்த கோயிலுக்கு போறப்ப தான் அது ஒரு ஒரு நிலைப்படும்.
0: வாழ்க்கையில பெரிய
3: மனம்ங்கிறது இந்த ஒரு மனுஷனுக்கு 70-75 மேல தாண்ட
0: மாட்டேங்கிறான்.
3: அதுக்குள்ள அவன் ஆடுற ஆட்டம் மனசாலதான் கெட்டு போறான்.
0: அந்த மனம் என்பது
3: படப்படுத்தி
0: அந்த மனம்
3: என்கிற எண்ணம் வந்துட்டுனா அவன் நிம்மதியா
0: இருப்பான். அதுதான் அதுதான் தேவை. அதை வேண்டுவதற்கு எங்கே போகணும்? நண்பனிடமோ பணக்காரனிடமோ அரசனிடமோ அது அரசியலிடமோ சென்று கிடைக்காத போதும் என்ற அந்த மனம் அந்த ஆலயத்துக்குள் சென்று சிரமேற்கரத்தை வைத்து இறைவா என்று கையை ஏந்தி கேட்கும் பொழுது கண்ணீர் மெல்க அது எங்களுக்கு கிடைத்தது போன்றுதான் ஐயா இருக்கும். அதுதான் ஐயா போதும், இது போதும் எங்களுக்கு. அதனால் தானே சித்தர்கள் ஞானிகள் இந்த வாழ்க்கை போதும் எங்களுக்கு வேண்டாம், இது போதும். ஒரு பிறவி எடுத்து நான் உணர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இறைவன் எல்லா உயிர்களையும் விட இந்த மனித உயிர் வந்து இறைவனை கண்ணார கண்டு மகள வாயார பேசி வாயார கேட்டு மகளக்கூடிய வகையில் அமைந்திருப்பது ஒரு இந்த பிறவியின் பயன். நேரே அவர்களை பார்த்து தரிசிக்கக்கூடிய வகை உண்டு.
3: மனிதனுக்கு மட்டும்தான் முதுகெலும்பு நெனிட்டா இருக்கும், பாக்கி எந்த பிராணிக்கும் முதுகெலும்பு வளைஞ்சிதான் கீழே படுத்த. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் எலும்பு தலை மேல இருக்கும்,
0: மேல இருக்கும். புதிய கருத்தை கொண்டு வந்த சிந்திக்க
3: சிவன் வழிபாடு,
0: சிவன் வழிபாட்டு அதிலேதான் தன் உடலை வருத்தி உறுத்தி எல்லாம் செய்யக்கூடியதும் அங்கேதான் இருக்கின்றது. துள்ளி குதித்து கூத்தாடி மகிழ்ந்து கொள்வதற்கும் அதெல்லாம் மகிழ்ச்சி பக்தியின் உச்சம்.
3: இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். ஒரு திருடம் போறானா திருடனும் சொல்லி வேண்டிப்பான்.
0: அவனும் தேங்காய் உடைத்து தேங்காய் உடைத்து கும்பிட்டு விட்டுதான், அப்பா நான் போகின்றேன் காட்டி கொடுத்து விடாதே, அந்த வழியே அவனுக்கு ஒரு திருப்தி.
3: ஆமா, அவனுக்கு ஒரு நிம்மதி.
0: அதை நாசுக்காக ஒரு வழியால காட்டி கொடுத்து விடுவார் இறைவன். இறைவனுக்கு ஒழித்து யாரும்
3: உடம்புல நம்ம உடம்புல இப்ப கேஸ் வாங்கினாதான் கேஸ் அடுப்பு பத்த வைக்கலாம். ஆனா நம்ம உடம்புல நீரு காற்று எல்லாம் 5 பூதங்கள் நெருப்பு வெந்நீர் ஆயிடுது. பச்சை தண்ணி குடிச்சோம்னா அது வெந்நீர் ஆயிடும்.
0: ஆமா,
3: நம்ம உடம்புல எல்லாமே இருக்கு.
0: பஞ்சபூதங்கள்,
3: ஆமாயா பஞ்சபூதங்கள் கரெக்டா சொன்னீங்க. அது நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு எவ்வளவு கேஸ் செலவாகும், எவ்வளவு இதாகும். நம்ம ஒரு டம்ளர் காபி போடுறதுக்கே கேஸ் வரல, அது வரல, இது வரலன்னு. ஆனா இறைவன் நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளவு ஹீட்டை வச்சிருக்கான், அது எங்கேருந்து வந்தது, அது எப்படி வந்தது, அந்த அக்னி அதெல்லாம் செருக்கி வைக்கிறாங்க எப்படி, அதெல்லாம் ஒரு பார்க்க கேப்பு நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம படைப்பு.
0: அது மட்டும் இல்லாமல் இவற்றை எல்லாத்தையும் தந்துட்டு ஒரு சுட்டு காற்றை உள்ளே வைத்து விட்டால் அது ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த காற்று நின்று விட்டால் ஆட்டம் முடிந்து விட்டது.
3: சரியா போச்சு.
0: ஆடி அடங்கும் வாழ்க்கை அடாரடி நிலைமை சொந்தமடம், இது அது விதி. இப்பொழுது பாருங்கள், விஞ்ஞான எத்தனையோ உபகரணங்கள் எத்தனையோ வழிவகைகளை கண்டுபிடித்து அதுக்கு விதி என்று ஒன்றை வைக்கின்றார்கள். அதன்படிதான் இதை முடுக்கி விட்டாத்தான் இது ஓடும், இவ்வளவு நேரத்துக்கு தான் இது ஓடும் என்ற விதி அந்த கணக்கீடு இருக்கின்றதல்லவா. அதே போன்ற வாழ்க்கைக்கும் இறைவன் பெரிய, அவர் பெரிய இன்ஜினியர் ஐயா, அவர் பெரிய பொறியியலாளர், என்னென்ன விதமா அமைத்து எப்படி நீரோடணும், எப்படி வெப்பம் பெறவனும், காத்தடிக்க வேணும், எல்லாம் அவர் அமைத்து வச்சிருக்கின்ற அந்த ஸ்ட்ரக்சர் என்று கூறப்படுற அந்த வடிவமைப்பு அதே மீறி அப்படி யாரால முடியாது ஐயா. சேர்க்கை இன்னும் அதை செய்ய முடியாமல் இருக்கின்றது. படைப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, யாராலும் செய்ய முடியாது ஐயா. பாருங்கள், இந்த பெரிய ஒரு ஒரு ஒரு பஞ்சமா பாதகம் செய்யக்கூடியவனும் தன்னை அறியாமல் இறைவன் இப்படி ஒரு பண்பு இருக்கின்றது இது பிள்ளையென்று தெரியாமல் போய் செய்து விடுவான், அதமத்திலே செய்து விடுவான். ஆனால் சுற்றி வளைத்து எப்படியாவது அதை வந்து சூழ்ந்து கொள்ளும் அவரை, அது விதி. இவர் தப்பி இருக்கின்றார், மறைக்கலாம், மனத்துக்கு மனச்சாட்சிக்கு மறைக்க முடியாது,
3: மறைக்க முடியாது. வந்து பெரிய
0: உண்மையை இவர்கள் சட்டத்தினாலோ சம்பிரதாயத்தினாலோ மூடி மறைத்தாலும் மக்களுடைய மனதிலே அது மனம் என்ற ஒன்றிலே நன்றாக தெரியும், அவரை உறுத்தி கொண்டிருக்கும். அதுதான் மனச்சாட்சி, அந்த மனச்சாட்சி உறுத்தி கொண்டிருக்கும். மனச்சாட்சி ஒன்றையும் வைத்து விட்டாரே எங்களுக்கு.
3: நாம தப்பு பண்ணிட்டோங்கிறத அவனை தன்னை அறியாமலே அவன் தானாவே அக்னி வேவும்.
0: சிறப்பு தேவா, சில சில நிமிட நேரம் நாங்கள் பேசி மகளே எங்களுக்கு சந்தர்ப்பம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேலையில கிடைத்தது என்று பெருமைப்படுவோம். என்ன பாடலை இன்று நாங்கள் கேட்டு மகளெல்லாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
3: ஐயா, ஒரு சமரசம் உலாவும் நிலமே அந்த பாட்டியா.
0: சமரசம் உலாவும் நல்லது ஒரு பாடல்.
3: வாழ்வில்
0: தானா? ஆமா, உலாவும் இடமே. இதிலும் எதற்காக வந்தது என்றால், உண்மையிலே இந்த எவ்வளவு பேசுகின்றோம், இந்த இறைவன் படைத்து எங்களை விட்டு இந்த ஆறு அறிவோடு ஐந்து புலன்களை தந்து விட்டு, அந்த ஐந்து புலன்களும் செய்கின்ற இச்சையினாலே நாங்கள் செய்கின்ற செயல்கள் அத்தனையும் எவ்வளவு பேதங்களை காட்டுகின்றது. இறுதியிலே அது ஒன்றுதான். அரசன் என்ன, ஆண்டி என்ன, எல்லாம் ஒரே இடத்துல தான். என்ன படித்தவன் என்ன, பாமரன் என்ன, பணக்காரன் என்ன, பிச்சைக்காரன் என்ன, எல்லாம் கடைசியா சமரசம் ஒரு ஆறடி நிலத்துக்குள்ளே
3: போயிட்டுனா
0: அவ்வளவுதான்.
3: உள்ள ஈசன் போயிட்டாருன்னா சரியா பிச்சியா,
0: அவ்வளவுதான். சபம் அது சிவம்,
3: சிவம்
0: சபம் ஆகிவிடும். எண்ணக்கூடிய வகையில ஒரு பொது நோக்கான பாடலை தந்தீர்கள். நான் ஆரம்பத்தில் கொடுத்த பாடலோடு ஒத்து போகக்கூடிய வகையில சிறப்பு இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். ஆனால் யார் எது செய்தாலும் என்ன செய்தாலும் அவனன்றி அனுபவம் அசையாத ஐயா.
3: அசையாவே அசையாதையா, எப்படி அசையும்
0: அவனன்றி அவன் அனுபவம் அசை. ஆட்டுவித்தால் யாரொருவன் ஆடாதார் உண்டோ இந்த உலகத்திலே. வாழ்த்துக்கள் தேவா, உங்கள் பாடலை கேட்டு நலம் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய.
3: ரொம்ப நன்றி.
0: ஓம் நம சிவாய். அடுத்த உறவை அழைத்து விடுவோம், அவரும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்.
0: அரசடி குப்பம் சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமேன் என்று இருக்கும் வண்ணம் அருள் புரிய வந்திருக்கின்றீர்கள் காற்றலையிலே. நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
4: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்,
0: ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்றெல்லாம் கூறலாம். சரி, அங்கே உங்களுடைய காலநிலை கூறுங்களேன், எப்படி இருக்கின்றது என்று.
4: காலநிலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதிய வேளையில மேகமூட்டமும் வெயிலும் வெப்பமும் அந்த கலந்துதான் இருந்தது. இன்னைக்கு
0: எத்தனை பாகையில இருக்கு?
4: பாகை பாத்தீங்கன்னா
0: நாங்கள் 28 29 30 தொட்டு விட்டோம். இன்னும் 33 வரை செல்ல இருக்கின்றோம். ஆனால் மாலை நேரத்தில் 70% மழை என்று அறிக்கை தருகின்றது. அது வந்தால் தான் தெரியும். சிலவிட பொய்த்து விடும் அல்லவா, பொய்த்து விடக்கூடும். நேற்று இடி முழக்கத்துடன் மழை என்றார்கள், அவர் வரவே இல்லை. எங்களுக்கு வேறு இடங்களுக்கு வந்திருக்கின்றது. அப்படி அது அவருடைய கடாட்சியம். சரி, அப்படி என்றால் இன்று நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் பகல் வேலை எப்படி சென்றது? பக்தியிலே என்ன பங்கு பற்றினீர்கள்? பக்தியோ
4: அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்தத்தேனே அருள் விருந்தே, பொது நடந்தரசே புண்ணியனே, புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே, மனிதரு மகளை மடமையிலே, மதிமுக அமுதே இளங்குயிலே, ஆனந்த கொடியே இளம்பிடியே, அற்புத தேனே மலைமானே, சிவ சிவ சிவ சிவ சின்மய தேஜா, சிவகுஞ்ச சிவசுந்தர குஞ்சித நடராஜா, படன விவேக பரம்பர வேதா, நடன சபேச சிதம்பரநாதா, அரிபிர மதியார் தேடியநாதா, ஹரஹர சிவ சிவ ஆடியபாதா, அந்தன அங்கன அம்பர போகா, அம்பல நம்பர அம்பிகை பாகா, அம்பல வெம்பர சிதம்பரநாதா, அஞ்சித ரஞ்சித குஞ்சித பாதா, தந்திர மந்திர எந்திர பாதா, சங்கர சங்கர சங்கரநாதா, இக்கரை கடந்திரல் அக்கறையே, இருப்பது சிதம்பர சக்கரையே. இது ராமலிங்க அடிகளார் சிதம்பர நடராஜரை துதித்து பாடிய பாடல். பாடல் வரிகள் இது.
0: இவரெல்லாம் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே படித்தார். பாருங்கள், எப்படி வரிகள், எப்படி பதங்கள், எப்படி வாக்கியங்கள், இதுகை மூனை சகரதம் அப்பா ராமலிங்க அடிகள். அவருடைய தராதரம் என்னவென்றால் பக்த மார்க்கம்தான். அவர் இறை பக்தியில் சிறந்தவர். அவரெல்லாம் பல்கலைக்கழகம் படித்து பெரிய பெரிய பட்டங்கள் பதவிகளை பெற்று சாதனைகள் புரிந்தவர் அல்ல.
4: இறுதியிலே ஒரே இறைவில்
0: கூறுங்கள்,
4: ஒரே இரவில் 1569 வரிகள் கொண்ட ஒரு பாடலை எழுதியிருக்கார்.
0: ஓ, ஒரே
4: இரவில்
0: ஒரே இரவிலே ஆக்கினவரா இந்த பாடலை?
4: ஆமா தெரியும்.
0: என்னென்னா அவர்களுக்கு ஐயா அவர் எண்ண கருத்திலே உறைந்து விடும். ஏனென்றால் இறைவன் இதயத்திலே நன்றாக பதிந்து விட்டார். அந்த பக்தி மார்க்கத்தில் சென்று இறை நம்பிக்கை அவர்களுக்கு பதிந்து அவர்கள் இறைவன் கருணையை நேரடியாக பெற்றபடியால் தான் அவர்களால் இதை இயம்ப முடிகின்றது. பாருங்கள், எங்கோ சென்ற அருணகிரியை வந்து முருகப்பெருமான் அவருடைய நாக்கிலே வேளாளை எழுதிவிட்டு முத்து என்று வரி எடுத்து பாடன்று விட்டார். முத்தை தெரு பத்தி திருகின்றது. எந்த இப்பொழுது இருக்கு இந்த ரேப் என்று கூறுகின்ற பாடகர்களால் கூட இது செய்ய முடியாது. அவரே முந்தி செய்து விட்டார். அடுத்தது பாருங்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் திருமண வாழ்க்கையில் பந்தத்தில் ஈடுபடக்கூடாது என்று அவரை திருமணத்திலிருந்து தடுத்தாட்கொண்டு தன் ஆலயத்துக்கு இழுத்து சென்று விட்டு மறைந்து நின்று என்னை நீ பாடடா என்று சொல்லிவிட, என்ன என்னத்தை கூறி பாடுவேன்னா, நீ என்னை பித்தன் என்று பேசினாயே அதை வைத்து பாடினா பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்று பாட வைத்திருக்கின்றார். அந்த 3 வயது குழந்தை ஆற்றங்கரையில் அந்த குளக்கரையில் தந்தையை காணவில்லை, அம்மா அப்பா என்று அழுதவுடன் அன்னை பராசக்தியும் ஐயன் தந்தையுமாக இறங்கி வந்து அவர்களுக்கு அமுதம் கொடுத்த பாலமுதை கொடுத்து அவன் அழகியை மாற்றி ஞானத்தை போதித்து இறைவன் இருக்கின்றான் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் புராணங்கள். இதுக்கு சாட்சிகளாக இன்றும் அந்த ஆலயங்கள் நடைபெற்ற சம்பவங்கள் நடந்த இடங்கள் இன்றும் இருக்கின்றது. தோணியப்பர் ஆலயம், நீங்கள் அந்த படம் ஒன்று அனுப்பினீர்கள், அந்த பித்தாபுரை சூடி பாடல் பாடிய பாடல் அந்த ஆலயம் நீங்களா? மண்ணைநல்லூர் நீங்களா அந்த படம் எனக்கு அனுப்பினீர்கள்?
4: ஏற்கனவே ஒரு நாள்
0: அனுப்பியிருந்தேன். ஞாபகம் பார்த்தீர்களா? வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரில் அத்தா உனக்காளாய் நீ அன்னையன், எப்படி அந்த வரிகளை தொகுக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எங்கே படித்தார்கள்? இதை யோசித்து பாருங்கள். இறைவனுடைய நம்பிக்கை, இறைவனுடைய கடாட்சம் இல்லாமல் அவர்கள்
4: அந்த புகைப்படத்தை உங்களுக்கு
0: அனுப்பி வைத்து, ஆமாம் அனுப்பி வைத்து வரலாற்று எழுதினா சந்தோஷப்பட்டு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஞாபகத்தில் இருக்கின்றது பார்த்தீர்களா? அப்ப இவையெல்லாம் இருந்திருக்கின்றது, நடந்திருக்கின்றது சம்பவங்கள். அதைத்தான் புராணங்கள் கூறுகின்றன. அதன் பின்பு நீட்டி முடக்கி முடக்கி எத்தனையோ எல்லாம் வந்திருக்கலாம். அதனால் சில நம்பிக்கை, அதுக்கு மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஆம், அது நடந்திருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இறைவன் உண்டு. இதெல்லாம் போலி கதையப்பான்னு நம்பி இல்லை இருப்பவருக்கு, ஆனால் இருக்கென்று கூறுபவருக்கும் இல்லை என்று கூறுபவரையும் இறைவன் வெறுக்கவில்லை. பாருங்கள், நீங்கள் இப்ப கூறிய அந்த வரிகள் அத்தனையும் எப்படி வந்திருக்கின்றது? ஒரு பிழை யாரும் கூற முடியுமா? கருத்து பிழை, சொற்பிழை, ஒன்றுமே கூற முடியாது. சிறப்பு சிறப்பு சிறப்பு, நல்ல பக்தி பிழைனாலே. அப்ப அதனால் தான் எங்களுக்கு பக்தி ஒன்று வேண்டும் என்று கணவனிடம் மனைவிக்கு பக்தி உண்டு, மனைவியிடம் கணவனுக்கு பாசம் உண்டு. இங்கே முதல் ஒரு பாடலில் கூறப்படும் நன்றி உணர்வு, நன்மை செய்தல், பண்பு, பாசம், இவையெல்லாம் இறைவன் இருக்கும் உறையும் இடங்கள் இல்லையா? குழந்தைகளுடைய பாசம் உண்டு, அன்னை தந்தையிடம் பிள்ளைகளுக்கு பக்தி, குருவிடம் பக்தி உண்டு, இதெல்லாம் இருக்கின்றது. அதற்கு காரணம் இறைவன் என்ற ஒருவன் எங்களை படைத்து இங்கே விதம் விதமாக வாழ வைத்திருக்கின்றால் இந்த விதத்திலே நாங்கள் சென்றாலும் இறுதியிலே ஒரு முடிவைத்தான் காண இருக்கின்றோம். அதுதான் இப்பொழுது தேவாகட சமரசம் உலாவும் இடமே, அந்த இடத்திலே எல்லோரும் அடக்கம் சமம். அங்கே வேற்று ஒன்றும் காட்ட முடியாது. அந்த 4 அடி நிலத்துக்குள்ளே அல்லது 8 அடி நீளத்திலே கட்டைகளை அடுக்கி போட்டு கொளுத்துவதில் எதுவும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அங்கே தீ தான் முக்கியமாக இருக்கின்றது. நிலம், நீர், தீ, காற்று இறுதியிலே கொண்டு சென்று இறுதியாக மிஞ்சுகிற சாம்பலை கூட கொண்டே கங்கையிலே விட்டு விடுகிறார்கள். எல்லோருடையதும் கங்கையில் தான் விடப்படுகின்றது. அவர்களுக்குண்டு ஆடம்பரமாக வேறு ஒரு ஒரு பணக்கார கடலோ ஆற்றங்கிறது இல்லை. சமரசம் இல்லையா ஐயா? அதை இறைவன் கொடுத்த அந்த விதியிலே எங்களுக்கு பக்தி, எந்த பக்தி மார்க்கத்திலேயும் தான் சமதர்மம் தான் முக்கியம். சிறப்பான ஒரு வரலாற்று ஒரு ராமலிங்க அடிகளாருடைய அவருடைய முடிவு பார்த்தீர்களா? எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி தானே. அப்படி சென்றவர்கள் அப்படி சென்றார், நன்றாக சென்றிருக்கின்றார். இயற்கையோடு எழுதி அவர் முக்தி அடைந்திருக்கார். அந்த முக்தியை பெறுவதற்காகத்தானே நாங்கள் எல்லோரும். அப்போ வணங்குதல்லே இருக்கின்ற தரம் மற்றவர்களை போல நாங்கள்
4: இறுதியாக சொல்லிவிட்டு போனது மனிதனுக்கு இறப்பு என்பது இல்லை என்றதை சொல்லிட்டு போனார்.
0: மனிதனுக்கு ஆன்மாவுக்கு, மனிதன் என்பது உடல் உருவம், அதில் உள்ளே இருப்பது ஆன்மா. ஆன்மா எல்லா உயிர்களுக்கும் உள்ளேயும் இருப்பது ஆன்மா தான். அந்த ஆன்மா அழிவதில்லை, அதைத்தான் அங்கே கூறப்படுகின்றது அவருடைய வரியிலே. ஆன்மா வந்து மீண்டும் வரும் ஏதோ ஒரு உருவத்திலே, மரபுறவி உண்டு என்ற எங்கள் மதம் கூறுகின்றது அல்லவா, இந்த மதத்தில் கூறப்படுவது மரபுறவி உண்டு, அந்த மரபுறவியிலே வந்து நான் நல்ல பலனை அடைய வேண்டும் என இந்த பிறவியிலே நன்மையை செய்ய வேண்டும். அதுதானே வந்த எல்லா எல்லா மதங்களும் அதைத்தானே நன்மையை செய்யன்னு தானே கூறுகின்றது. சிறப்பு அப்ப ஆன்மாக்களுக்கு அழிவு இல்லை. இப்ப செல்வராசா என்ற உருவத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா அந்த மூச்சு இருக்கும் வரை துடித்துக் கொண்டிருக்கும், அந்த மூச்சு இந்த உடலை விட்டு வெளியேறிய பின் இது சபமாக போய்விடும், ஒன்றுக்கும் உதவாது. அதனை கூறப்படுது வெங்காயம் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென இங்கு ஆர் மதிப்பார் இச்சரக்கை மங்காத பேரகத்தை தந்தீரே சீரகத்தை தந்தீரே தேடேன் பெருங்காயம் பேரகத்து சொட்டியாரே என்ற ஒரு பாடல். இது வந்து இந்த வெங்காயம் சிறகாய் வெங்காயம் சிறகாய் போனால் அதை யாரையா மதிப்பார், பயன்பட மாட்டாது. அதே போன்று எங்களுடைய காயம் என்பது உடம்பு, இந்த காயம் பிறந்து போனால் விட்டு உயிர் போனால் இந்த காயம் தனியே இந்த காயத்தாலே என்ன செய்ய முடியும், ஒன்றும் இந்த இதை வைத்து கருவாடு போட முடியுமா, காட்சி வைக்க முடியுமா, பொம்மையாக வச்சிருக்க ஒன்றும் செய்ய முடியாது, எரித்து அல்லது மண்ணோடு புதைத்து அழைத்துப்பட வேண்டியதான். மங்காத சீரகம் சீரான அகம் நன்மையான நல்ல சுத்தமான உள்ளத்தை எங்கள் இன சீரகம் என்ற சீரான அகம் நல்ல உள்ளத்தை கொடுத்தேன் தேடேன் பெருங்காயம் பெரிய உடல்களும் பணங்களும் பொருளும் தேடமாட்டேன், நல்ல உள்ளம் வேண்டும்
4: என்றதான்.
0: அதைத்தான் அவரும் கூறுக்க. ஆனால் அந்த ஆன்மா சென்று என்ன செய்கிறது, அது அழிந்து போகவில்லை, அது இன்னொரு உருவத்துக்குள்ளே இன்னொரு உயிருக்குள்ளே இன்னொரு உடலுக்குள்ளே புகுந்துவிடும். அது மனித உடலாக இருக்கலாம், மிருக உடலாக இருக்கலாம், பறவை உடலாக இருக்கலாம். அதனால் தான் அங்கே மாணிக்கவாசகர் கூறியிருக்கார், புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி கல்லாகி மனித எல்லாவற்றிற்கும் உயிருண்டு ஒரு ஒரு உயிராக பெறலாம். அது எங்கள் பிறவியிலே நாங்கள் செய்கின்ற பயன், பிறவி பயன் என்று கூறப்படுகின்றது. நாங்கள் செய்கின்ற கர்மங்கள் புண்ணியம் பாவம் இரண்டும் தானே, என்ன செய்தாலும் இரண்டும் இருக்காதிலே, புண்ணியம் உண்டு பாவம் உண்டு. அப்போ புண்ணியத்தை கழித்து பாவம் மிஞ்சியே எஞ்சி இருந்தால் மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வந்து அதை நாங்கள் தீர்க்க வேண்டும். பிறவி பயனில் அனுபவித்த கர்மவினையை நாங்கள் தீர்க்காமல் இந்த ஆன்மா ஓய்வு பெறாது. இறுதியிலே இது நன்மையை செய்து நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்து இறைவன் அடியை ஒன்றென கலந்து விட்டால் மீண்டும் அதற்கு பிறவி இல்லை, இறைவன் திருவடியில் நிரந்தரமாக இழைப்பாறை கொள்ளும், அழியாது இரக்கம். ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவர் கூறிவிட்டார். சார் நல்லது சரவணா நல்லதொரு விடயத்தை தந்தீர்கள். ராமலிங்க அடிகளை பற்றி வேற என்ன கூற முடியும்?
4: வேற பாத்தீங்கன்னா நம்ம முருகநாலயங்கள்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் மிகவும் புகழ் வாய்ந்தது. அதே போல எங்கள் கடலூர் மாவட்டத்துல விருதாஸ்தலம் பக்கத்துல குழந்தையப்பர் ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்கு.
0: என்ன என்ன ஆலயம்?
4: அந்த ஆலயமும்
0: குழந்தை அப்பர்
4: திருச்செந்தூர் போலவே புகழ்பெற்ற ஆலயம் அது. ஆனா இப்ப எல்லாம் அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த ஆலயம்.
0: அப்படியா, குழந்தை அப்பனா?
4: கொளஞ்சி அப்பர்.
0: கொளஞ்சி அப்படி என்றால் என்ன?
4: ஆமா, அந்த முருகனுடைய பெயர் கொளஞ்சி அப்பர். கொளஞ்சி அப்பர் சில ஒரு இடத்துல வேலைப்பார், குழந்தை வேலைப்பார் அப்படி இருப்பாங்க.
0: ஏன்னா குழந்தை உருவத்திலே வேல் வைத்துக் கொண்டிருக்கின்றார் குழந்தை அப்பர்.
4: குழந்தை வேலைப்பார் அது
0: அந்த பேச்சு வழக்கிலே தான், அந்த வார்த்தை பேச்சு வழக்கிலே தான் அப்படி பார்த்துருக்கோம். குழந்தை அப்பர் தான் அது சரியான இது. குழந்தை அப்பர் என்றால் குழந்தை அப்பரார் சிவகுமாரன். சிவகுமாரனார் தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன். குழந்தையாக இருக்கும் முருகனுக்கு இந்த பெரிய ஆனானப்பட்ட இறைவன் குனிந்து தலை செவிமடுத்து அவர் சொன்ன பிரணவத்தை கேட்டார். அதனால் சிறியவர் பெரியவர் என்று இல்லாமல் பிரணவத்தை உணர்ந்தவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள், அவரவருடைய தகுதியை பொறுத்து. அதனால் நாங்கள் சிறுவர்கள் சொல்லும் சில சில விடயங்களை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தையும் ஞானம் பெற்றுவிட்டால் பெரியவருக்கு குருவாகலாம். அதே போல தான் அவருக்கு குழந்தை அப்பர் என்று வந்திருக்கின்றது. குழந்தையாக இருந்து அப்பருக்கு அவர் ஞானம் பிரணவத்தை பற்றி கூறினார். அதனாலே அந்த அவருடைய கையில் வேல் இருக்கக்கூடிய குழந்தை அப்பர் வேலர் கொழிந்து கொழிஞ்சி வேலர் என்னது குழந்தை வேலர் தான். குழந்தையைத்தான் அவர் பேச்சு வழக்கிலே கூறுவார். இந்த இடத்துல இன்னும் ஒரு ஞாபகம் மூட்ட விரும்புகிறேன். நேற்று ரெண்டு மூணு நாட்களாக ஒரு வார்த்தை ஒன்று குடைந்து கொண்டிருந்தது. நீங்கள் அங்கே உங்களுடைய குளத்தை பற்றி கூறினீர்கள், சிங்களராசன் குளம் என்று, அப்படித்தானே? அது அது பதிவில் இருக்கின்றதா சிங்களராசன் என்று?
4: அந்த பதிவில் ரெக்கார்டில் இருக்க சிங்களராஜன் குளம், அதை தான் நாங்கள் சொல்கிறோம்.
0: அது நான் நினைக்கிறேன் அது செங்கால அரசன் என்று, செங்கல ராசன் என்று இருக்கலாம், அது சிங்களமாக மாறி இருக்கலாம் என்று என்னுடைய ஆய்விலே தெரியப்படுகிறது. என்ன ரெண்டு மூன்று நாட்களாக அது மீண்டும் மீண்டும் வந்து செங்கல என்பது சிங்கள என்று வந்தது, செங்கல அரசன் இருந்தது. செங்களம், செங்களம் என்றால் என்ன ஐயா? குருதி களத்தை கண்ட அரசன், போறதிலே குருதியை களமாக கண்ட, களத்திலே குருதியை கண்டவர் செங்களம். செங்களராஜனா செங்களராசன் என்று இருந்திருக்கலாம். சிங்களராஜன் சிங்கண்டு தமிழிலே எங்களுக்கு அதுல பெரிதாக வரவில்லை. அப்படி என்றால் செங்களமா இருக்கலாம். நான் சொல்வது சரியாக இருக்கும் என்றால் என்னுடைய ஆய்விலே நான் இப்படி கருதி கொண்டேன். ஆலோசித்து அலசி பார்ப்பது தானே ஐயா? அப்படி என்றால் இன்று இந்த முருகனை பற்றியும் பல இதுகளை கூறினீர்கள், ஆலயங்களை பற்றி கூறினீர்கள், என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கேட்கலாம் என்று?
4: தென்பழனி மலை ஓரம் தெல்லு தமிழ் இசை பாடும்.
0: தென்பழனி மலை ஓரம், அப்படியா? இது தனிப்பாடலா திரைப்பாடலா?
4: இது சிறுகாய் கோவிந்தராஜன் அவங்க பாடிய பிட்டி பாடல்ல வரும். அது
0: தென்பழனி
4: மலை ஓரம்
0: தெல்லு
4: தமிழ் இசை பாடும். அந்த
0: நல்லா பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் முருகன் அருள் கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். நல்லது சரவணா, நீண்ட நேரம் உங்களோட உரையாடினீர்கள் என்று என்னுடைய பக்தி வேளையில பக்தி பெருகட்டும், எல்லா நன்மையும் உண்டாகட்டும். வாழ்த்துக்கள் ஐயா, மீண்டும் சந்திப்போம். அந்த சிங்கள செங்கல ஒரு தடவை ஆய்வு செய்யுங்கள்.
4: ஆமா, அந்த அந்த புத்தகத்தை வாங்கி அதுல அந்த அந்த அது மட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புறேன், எப்படி
0: பாருங்க. அந்த சிங்கள என்று வந்ததுக்கு ஏதாவது வரலாறு இருக்குதா என்று பார்த்தால் போதும். நன்றி, அனுப்பி விடுங்கள்.
4: செங்கலராஜன் தான் நினைக்கிறேன்.
0: இருக்கலாம் செங்கல என்று நான் நினைக்கின்றேன், நீங்கள் பாருங்கள். நன்றி தேவா. இறைவன் ஒருவன் இருக்கின்றான். மீண்டும் சந்திப்போம். முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் பக்தி கொண்டாடுவோம் என்ற பாடலில் இறுதிச் சரணத்திலே வாழ்க்கையில் எது மிஞ்சுவது, நாங்கள் வாழ்ந்து முடித்து இவ்வளவு தூரம் ஆண்டு அனுபவித்து எதை கொண்டு போக போகின்றோம் கேட்போமா?
5: நம் நாடு எங்கே?

0: வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா, வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கேன்பா.
0: நலமாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது இரவு நேரம், நாளை உங்களுடைய வைத்திய நியமனம் இருக்கின்றது இல்லையா?
1: ஆமாப்பா.
0: இறைவன் கருணால் எல்லாம் சுமூகமாக முடிய வேண்டும் அன்பு மகளுக்கு.
1: நன்றிப்பா,
0: நன்றி. சரி, அங்கே காலநிலை எப்படி இருக்குது? சிரித்து கொண்டு கூறுவீர்களா? அல்லது
1: மதியம் ஃபுல்லா ஒரே வெயில் அடிச்சதுப்பா. ஒரு 7.5 மணிக்கு இத்தனோண்டு மழை வந்ததுப்பா.
0: இத்தனையோண்டு? அம்மா,
1: ஓடிட்டுப்பா.
0: பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வெளிச்சத்துக்கு வெயிலுக்கு ஒரு இத்தனையோண்டு மழை வந்த போது ஒரு சில மாற்றம் இருந்ததா இல்லையா அவங்க மனதில்? கொஞ்சம் மழையை இன்னும் வேண்டும் வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு அது நினைக்க வைக்கின்றது. போதும் போதும் என்று பிறக்க
1: வைக்கவில்லை. மட்டும்தான் மழை பெஞ்சுனே தெரிஞ்சிருக்கும்
0: இல்லையாம்மா. அது காலம், இது அந்த காலம் தானே அம்மா. பருவ காலம் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா மகளே? அப்ப பருவ காலத்தை
1: வெயில் வாட்டி வதைக்கும் போது மனசு இயங்குது.
0: வெயில் வந்தால் போயிருங்கள், ஏன் வெயிலுக்கு இருக்கின்றீர்கள்? சரி, குழந்தைகள் எல்லாம் தூங்கி விட்டார்களா?
1: பிச்சைக்காரன் படத்துல ஏதோ பாட்டு சொன்னா தெரியல,
0: இப்பொழுது வரும் பாடல்கள் இளைஞர்கள் விரும்பும் பாடலாக வரும், குழந்தைகளுக்கு தெரியாது, வரிகள் புரியாது, அதில் வரும் வார்த்தைகளின் கருத்துக்கள் புரியாது. அந்த டண்டடங்கட என்று அடிக்கின்ற சத்தம் ஆடுற ஆட்டத்தை
1: தெரிஞ்சாலும் நமக்கு தெரியாது.
0: அந்த ஆட்டத்தை பார்க்கத்தான் அவர்கள் விரும்புகிறார். அவர்கள் சொல்லுகிற வார்த்தையே எங்களுக்கு புரியாதம்மா. அது ஆங்கிலம் தமிழ் அராபு மொழியெல்லாம் கலந்து வரும். அதுக்கு இல்லையே இப்படி சுத்த தமிழ்ல சுத்தமான இலக்கிய இலக்கண சுவையோடு எல்லாம் வராது. அங்கே அப்ப நாளை உங்களுடைய நியமனம் முடிந்து வீடு செல்வீர்களா? நடந்து போகும்போது மயிலையாவது பார்க்கலாம். இன்றும் நடந்தீர்களா? இயற்கை அழகல் கூட அங்கே அந்த செல்ல குழந்தையின் படம் தந்திருந்தீர்கள். மிகவும் சிறப்பாக, அழகாக. நானும் மகளும் பார்த்து மகந்து நன்றாக நீங்களா சிரிப்பு விட்டுகிறீர்கள்? அவ நன்றாக
1: பையன்.
0: அகிலாவா அவரை வைத்திருப்பவர்? அழகாக சிரிக்கின்றார்.
1: என்ன
0: நல்ல சிறப்பாக இருந்தது பாருங்க. வாழ்த்துக்கள். அதுதானே அம்மா, அந்த அது அது தரும் மழலையிலே அவர் குழந்தையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று கூறுகிறார். அதுக்கு கள்ளம் கபடமற்ற உள்ள சிறப்பு.
1: மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அதை பார்த்தாவே,
0: ஆமா,
1: அது மாதிரி மனசு திரும்ப வந்துருது, சகரநிலைக்கு வந்துருது.
0: சிறப்பு. அதே போன்று பாருங்கள், ஒரு எந்த குழந்தைகளும் பால எந்த உயிரினத்தின் குழந்தைகளும் சிறுமி சின்னனாக குழந்தையாக இருக்கும்போது மகிழ்வாகத்தான் இருக்கும். அது வளர்ந்த பின்பு கொடூரமாக இருக்கும், அழகற்றதாக இருக்கும், அவலட்சணமாக இருக்கும். ஆனால் குழந்தைகளை பார்க்கும்போது அது மிகவும் சிறப்பாக இருக்கும். எங்களை அறியாமல் எங்களை ஒரு ஒரு பாசத்தை ஊட்டி கொள்ளும் அது. இங்கே ஒரு இல்லத்திலே என்னுடைய நீண்ட காலம் பழகி வந்த மகள் ஒன்று, அவர் குழந்தை தாத்தா தாத்தா என்று இவ்வளவு விகடங்கள் பண்ணுகிறார். இப்போ 1.5 வயது, இந்த வயதில் செய்கிற விகடம் என்றால் அப்பப்பா மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்குது பார்க்க. அதெல்லாம் இறைவனுடைய
1: எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. 7 மாசம் பேத்தி.
0: ஏனென்றால் இப்பொழுது உபகரணங்கள் வசதிகள் விஞ்ஞானம் வளர்ந்து வரும் காலத்தில் பல வசதிகள் வாய்ப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது பிள்ளைகளுக்கும் விவரங்கள் அறியக்கூடிய வகையில் அறிவியல் வளர்ச்சி அறிவியல் சாதனங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அப்ப இன்று ஆலயத்துக்கு சென்றீர்களா? அங்கே அண்மையிலே என்ன ஆலயம் இருக்கிறது அம்மா வேதாரண்யத்திலே?
1: வேதாரண்யேஸ்வரர் கோயில்பா.
0: வேதாரண்யேஸ்வரர் அங்கு எங்கு பார்த்தாலும் ஈஸ்வரன் தானே? என்ன சிறப்பு சிறப்பு.
1: திருமறைக்காடுலாம் இந்த வேதாந்தோட பேர் திருமறைக்காடு தான்ப்பா.
0: ஆ, திருமறைக்காடு பட்டணத்தாருக்குரிய இடம் இல்ல
1: திருமறைக்காடு.
0: அப்பர்
1: சுந்தர அந்த கதவு திறக்காம.
0: ஆமா ஆமா, அன்று நடந்த புராணங்கள் அதற்கு
1: மயிலாடுதுறை
0: திருவன்துறை
1: நாகப்பட்டினம்.
0: திருமறைக்காடு, திருமறைக்காடு. ஆமா, திருமறைக்காடு ஆலயம் இருக்கின்றது. திருமறைக்காட்டை பற்றி சேர்த்து அந்த புராணங்கள், எந்த காலத்து புராணங்கள்லயே அந்த பாடல்கள் இருக்கு. அதனால உண்மை சம்பவங்கள் தானே அம்மா அதெல்லாம்.
1: ஆமாப்பா, திருவருச்சல் படத்துல தானே அந்த இது வரும், பாடுவார் சிவாஜி தாத்தா இருப்பாருல, அவங்க சம்பந்தர் குழந்தை
0: இருப்பாங்க, அடைத்த கதவு திறக்கவும் திறந்த கதை மூடவும் பாடினார்கள்.
1: மூடுறதுக்கும்
0: அவ்வளவு வந்து இன்று காலையிலே ஒரு சம்பவம், ஒரு புராணத்தில் ஒரு படலம் படித்தேன். அந்த உயிரிழந்த ஒருவரை தேவாரம் அந்த விஷம் தீண்டி இறந்த ஒரு உயிர் வர செய்த சம்பவம், சரியான சம்பந்தம் இல்ல, சரியான சம்பந்தம் வரலாறு படித்தேன். அது ஒரு பெண் கூறிக்கொண்டிருக்கின்றார். அது வந்து ஒரு பெரியவருக்கு, ஒரு சிவனடியாருக்கு ஏழு பெண் குழந்தைகள், முறை மகன் ஒருவர் மணமகனாக இருக்க அவர் மூத்த பெண்ணை கொடுப்பதாக உறுதி கூறிவிட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு பெரியவரன் கிடைத்தவுடன் மறுத்துவிட்டார். இப்படி ஆறு பெண்களும் திருமணம் முடிந்தாலும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவருக்காக அந்த ஏழாவது பெண், அப்பாவின் வார்த்தையை நானாவது நிறைவேற்றவுடன் அவர் காத்து கொண்டிருக்கார். ஏமாற்றக்கூடாது என்று அவரை திருமணம் முடிக்க ஆயத்தமாகும்பொழுது அவர் விஷம் தீண்டி, நாகபாம்பு தீண்டி இறந்து விட்டார். அப்ப எல்லோரும் துன்பத்தில் கிடந்து உழலும் பொழுது இவள் பெரிய துன்பம் அடைந்து இறைவனை வேண்டி பாடுகிறார். இறைவனை வேண்டி வணங்கும் பொழுது சம்பந்தர் அங்கே குறுக்கிடுகிறார். சம்பந்தர் வந்தவுடன் அவரிடம் வேண்டி கேட்கின்றார், இதுதான் சம்பவம், இவரை எனக்கு உயிர் வர செய்யணும். அவர் அந்த விஷ தீண்டி இறந்தவரை எழுப்பும் அந்த தேவாரத்தை அவர் அதில் பாடினார். அந்த வரி இப்பொழுது ஞாபகத்துக்கு வருதில்லை. உடனே அந்த தேவாரம் பாடி முடிந்தவுடன் தூக்கத்தால் எழுந்தது போல் அவன் எழுந்து வந்தானாம். இது ஆச்சரியமாக எங்களுக்கு இருக்கின்றது. ஆனா இவையெல்லாம் நடந்த உண்மைகள், இதெல்லாம் நடந்த உண்மைகள். அந்த வகையில உண்மையிலே அது மனம் தான் அதை ஏற்றுக்கொள்வது. இந்த தெய்வம் உண்டென்றும் இல்லை என்றும் அந்த முதல் இறைவன் இருக்கின்றானா, மனம் தான் இதற்கு காரணம். அந்த மனத்தை, அந்த மனத்திலே தான் அவர் இருக்கின்றார். இறைவன் தன்னை இல்லை என்று கூறுபவர் மத்தியிலும் திருத்தாண்டவத்தை புரிந்துதான் தான் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கின்றார். சரியா? சிறப்பு சிறப்பு.
1: கட்டியும் சுந்தரராஜனும் டிஎல் மகராஜன் பாடின பாட்டுப்பா, சின்ன பையனா மகராஜன்
0: பண்ணி நேர் மொழியால் ஆரம்பித்து
1: சொன்ன
0: பாட்டுதான்
1: முதல்ல தொகையரா, இதுதான்
0: தொகையரா.
1: பண்ணி நேர் மொழியால் அப்படின்னு ஆரம்பிப்பாரு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவை எல்லாம் நாங்கள்
1: அந்த கோயிலுக்கு போகும்போதே இந்த பாட்டை உங்கள்கிட்ட கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் காலையிலேயே.
0: அப்படியா? வாழ்த்துக்கலாமா. அவன் அருள்
1: வச்சிருந்து பெரிய விஷயம்ப்பா.
0: அவன் அருள் நல்லது. ஆலயத்துக்கு சென்றீர்கள், அவன் அருள் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் தான் இறைவன் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு திருவிளையாடல்களை செய்து ஆன்மாக்களை ஈடேற்றும் வண்ணம் செய்த அற்புதங்களால் அவர் தான் இருக்கின்றேன், இறைவன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் நம்பக்கூடியதை உறுதிப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். அந்த இடத்துக்கே சென்று வந்து அந்த இடத்துக்கு சென்று வருவதால் அதில் ஒரு புனிதம் உண்டு, அதில் ஒரு பக்தி உண்டு, அதில் அந்த காருண்யம் உண்டு. இறைவனுடைய காருண்யம் உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பு மகளே, சிறந்த பாடல் ஒரு
1: விளம்பரம்.
0: நாளைய தினம் சுபமாக எல்லாம் நடைபெறட்டும். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அந்த வேவிக்கு ஒரு அந்த அந்த குழந்தைக்கு இந்த சொக்குல ஒரு கிள்ளு கிள்ளி விடுங்கள் தாத்தா என்று சொல்லி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இது நாங்கள் இறுதியிலே நிறுத்தி, இறுதி நேரத்தில் நின்றது அந்த பாடல். அந்த பாடலை மீண்டும் கேட்போம். பக்தி வேளையிலே வரும் பக்தி கொண்டாடுவோம் என்ற பட்டணத்தார் திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை இறுதி வரை கூறுவதை என்னவென்று கேட்போமா?

நாடி வருவதெது பாப புண்ணியம் அல்லாது, நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்க என்றும் அவனிலை நாட்டும் அருளமுது.

எத்தனை உதாரணங்கள், உபமான ஓமியங்கள், உண்மை பிரதிகள், உண்மை எடுத்துக்காட்டாக எத்தனை இருந்தாலும் அதை நம்புவது எங்கள் மனம்தான் என்று முன்பே கூறிவிட்டது ஒரு பாடலே. அதேபோன்று வாழ்க்கை என்றால் என்னவென்று நாங்கள் உணரக்கூடிய வகையில் வந்த இந்த பாடலை பக்தி வேளையிலே அடிக்கடி நான் ஒளிபரப்பக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது இந்த நிகழ்வு என்பதை எண்ணி இறை நம்பிக்கையோடு பெருமைப்படுவோம். இங்கே இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து பேசி மகிழ்ந்த உறவுகளாக வந்து இணைந்தவர்கள் எங்களோடு கலந்து உறவாடி பக்தி என்றால் என்ன, பக்தி ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்கு பல பல உதாரணங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். அந்த வேளையிலே அன்புடன் எங்கள் கிருஷ்ணன் வந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். தெய்வங்களின் பெயரை எல்லாம் வேறு வேறாக கொண்டாடும் வகையிலே எல்லாம் ஒன்றுதான் என்பதை நிர்ணயிக்கும் வகையிலே அவரவர் விருப்பத்திற்கேற்ப ஓசையை எழுப்பி பாடல்களை பாடி நாங்கள் வணங்கலாம். அத்தனை இறைவனைத்தான் சாரும், இறைவன் ஒருவனைத்தான் சாரும் என்று கூறப்பட்டிருக்கிறதோ பல்லோரும் ஏற்ற பணிந்து பாடும் அந்த இறைவன்தான் என்று கூறப்படும் அந்த ஒன்று அவர் கேட்ட பாடல். நமசிவாயமும் நாராயணமும் ஒன்றுதான் என்பதை எடுத்து உரைக்கும் மனம் அன்றும் எங்களுடைய விஜயராகவனும் இந்த பாடலை கேட்டிருந்தார் ஒரு தடவை. இதிலே பிரபல பின்னணி பாடகர், மிகவும் இசை வல்லமை உள்ளவர், முதுபெரும் கலைஞர் எங்களுடைய சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் டாக்டர் அவருடைய டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவருடைய குரலோடு இசைக்கன்றே குரல் படைத்த எங்கள் மாமன்னன் டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்களின் குரலோடு முனைந்த பாடல் அகத்திய திரைப்படத்திலிருந்து கேட்டீர்கள். இதோ அந்த பாடல். கிருஷ்ணா உங்களோடு நாங்களும்

மங்கைக்கு மேனியில் இடம் தந்தான். மலைமகள் மகிழ்ந்திடம்

நமச்சிவாய என சொல்வோமே நன்மைகள் ஆயிரம் பெறுவோமே, நாராயணா என சொல்வோமே நால்வகை துன்பங்களையும் மறப்போமே, விண்ணிலிருந்தும் மண்ணிலிருந்தும் இருவரும் இருவகையிலே இருவரிகளிலே பாடினாலும் இருவிதமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஒருவன் இருந்துதான் மற்றவர் கிடைத்தார். அதனால்தான் அரி சிவ சம்போ என்று சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அரியும் சிவனும் ஒன்றுதான். இவர் இந்த உருவத்திலே இருந்து அதை செய்கின்றார், அவர் அந்த உருவத்திலே இருந்து அதை செய்கின்றார். ஆனால் எல்லாவற்றுக்கும் இறைவன் ஒருவன் தான் என்று கூறும் வண்ணம் இறுதியிலே ஒன்றாகிறார்கள். இனிமையான அந்த பாடல் அகத்தியர் திரைப்படத்தில் நீங்கள் அந்த அகத்தியர் திரைப்படம் பார்க்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இப்பொழுது வலைத்தளங்களில் எல்லாம் ஊடகங்களில் வருகின்றது பார்க்கலாம். இந்த காட்சியை பார்த்தால் மெய்மறந்து போவீர்கள், உண்மையை நன்றாக நாங்கள் உணரலாம். உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவில் நேரம் சரியாக 1 மணியை பிற்பகல் கண்டுவிட்டோம். நீங்களும் 10:30 கண்டுகொண்டீர்கள் மன்னிக்க வேண்டும். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை. எங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த 2 மணி நேரம் இறை சிந்தனையோடு நாங்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றோம். அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகளாவை இருந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் எங்களுடைய சர்வதேச வானொலியாக இன்று மாறியிருக்கும் ஒரு பிரபல்யமான வானொலியாக எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் அங்கத்தவர்களாக இருக்க நாங்கள் அதிலே சங்கமித்திருக்கின்றோம் என்பதை பெருமையோடு கொள்ளும் இந்த வேளையிலே திருபுவனத்திலிருந்து எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் தந்த பாடலை தொடர்ந்து அன்பு மகள் அனுஷியா நீங்களும் வந்து பேசி மகிழ்ந்து மன நிறைவுக்கான காரணங்களை பேசி மகிழ்ந்தோம். போதும் என்ற மனம் எப்படி வரும் என்பது அதற்கு பக்தி ஒரு மாயம் மார்க்கம் என்று கூறி எடுத்துக்கொண்டு ஒரு பாடலை தந்தீர்கள் அல்லவா, நீங்கள் பெண்கள் அல்லவா, ஆதலால் இந்த பாடலை கேட்டீர்கள். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது திருமலை தென்குமரியில் இருந்து. கேட்போம் பாடலை.

0: ni bapa ni sagari sa.
1: சரி மகரிசா பனிசா

பக்தி ஞானத்தினால் வளர்ந்த கலையை கொண்டு வந்து தெய்வீகமாக புகுத்தி விட்டார்கள் இந்த தென்னகத்து திரைப்பட உலகத்தினர் கூட. ஆனால் அவர்கள் அதை சாதிப்பதற்கும் இறைபக்தி உள்ளபடியால் தான் புண்ணிய பூமி அம்பாரத பூமியிலே தென்னகத்திலே உள்ள அந்த ஊர்கள் அந்த மண் எல்லாம் புண்ணியம் பெற்றவன். அங்கு அன்னையும் தந்தையுமாக அன்னை பராசக்தியும் சிவனும் எழுந்தருளியிருந்து தன் பரிவாரங்களோடு ஆன்மாக்களுக்கு அனுக்கிரகம் செய்த இடங்களாக இன்றும் காணப்படுகின்றது. அதனால் தான் புண்ணிய பூமி அந்த பாரத பூமி என்று கூறுகின்றோம். அன்னையாக இருக்கப்பட்டவள் உலகளாக இருக்கும் ஆன்மாக்கள் அத்தனையும் பரிபாலிக்கும் வண்ணம் ஒவ்வொருவரு பெயரோடு ஒவ்வொரு இடத்திலே இருந்து அற்புதங்களை செய்து எங்களை ஆண்டிருக்கின்றார் என்று கருதக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு பாடல். அங்கே இசையமைப்பாளர் குன்னக்குடி விஸ்வநாதன் ஐயா, குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்களின் இசையோடு இந்த இசை மாமணி எங்கள் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு, தலை சிறந்த நடிகைகள் நாடக பரதநாட்டிய கலைஞர்களோடு இயல் இசை நடனம் அமைந்த ஒரு அற்புதமான பாடல். அனுஷ்யா நீங்கள் கேட்டீர்கள், இந்த மூன்றும் இந்த முத்தமிழிலேயே நாங்கள் இறைவனை காணலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டானவை தான் இவைகள். எங்களுக்குள்ள எத்தனை பேர் வாழ்கின்றார்கள், ஆனால் இவர்கள் வந்து இப்படி எங்களுக்கு இந்த அருள் சேரும் வண்ணம் இதை ஆக்கி தருகின்றார்களே, இதுக்கெல்லாம் அவன் செயல்தானே என்று எண்ணிக்கொள்வோம். அந்த வேளையிலே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த மண்ணிலே அரசனாக இருக்கின்றார்கள், ஆண்டியாக இருக்கின்றார்கள், ஞானியாக இருக்கின்றார்கள், நாம் ஆஸ்திகனாக இருக்கின்றார்கள், நாஸ்திகனாக இருக்கின்றார்கள், எல்லா வகையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பட்டணத்தை அந்த பாடலே கண்டது போல நாங்கள் உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் பணம் செல்வம் என்றெல்லாம் காணுகின்றோம். ஆனால் இறுதியிலே இவை ஒன்றையும் நாங்கள் கொண்டு செல்லவதில்லை. ஒரு இடம் ஒன்று இருக்குது, அங்கேதான் இந்த சமரசம் இருக்கின்றது. மண்ணிலே வாழ்க்கை பாதையிலே இல்லாதது இறுதியிலே கிடைக்கின்றது. அது எந்த இடம் என்று இப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ரங்கூன் ராதா என்ற திரைப்படத்தில் எங்களுடைய டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜா அவர்களின் குரலே ஒலித்த ஒரு பாடல் டி ஆர் பாப்பா அவர்களின் இசையிலே இப்பொழுது கேட்க வேண்டும் என்று இந்த வேளையிலே வந்து பொருத்தமான பாடலை தந்தார் எங்களுடைய ஓம் நமசிவாய என்று எங்களோடு இணைந்து கொள்ளும் அன்பு நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். தேவா, அற்புதமான அந்த பாடல். இப்பொழுது வாழ்க்கை என்றால் என்ன என்று எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக எங்களை விழிப்புணர்வு கொள்ள வைக்கும் ஒரு பாடல் கேட்போமா?

சமரசம் உலாவும் இடமே என்ற பாடலை அன்று தொட்டு இன்று வரை கேட்கின்றோம். ஆனால் உண்மை தெரியாமல் விளம்பரங்கள் மலிந்துள்ள இந்த காலத்திலே, விஞ்ஞான வசதிகள் பெருகிய காலத்திலே பெருந்தொகையான படங்களை செலவழித்து விளம்பரத்துக்குத்தான் முதலிடம் கொடுக்கின்றார்கள். அந்த விளம்பரத்திலே வியாபாரம்தான் அதிகமாக இருக்கின்றது. விளம்பரங்கள் அதிகம், அதிலே வியாபாரம் அதிகம். அதற்காக பெருந்தொகை பணத்தை செலவழித்து ஊடகங்களை எல்லாம் தம்பசப்படுத்தி அந்த ஊடகங்கள் எல்லாம் வியாபாரத்துக்காகத்தான் இருக்கின்றது போலும். மிகவும் தீவிரமாக இருக்கும் அதனுடைய ஆட்சி. சிறப்பு அன்பு உறவுகளே, சமரசம் உலாவும் இடமே என்ற பாடலை எங்களுடைய தேவா நீங்கள் கேட்டு எங்களை மீண்டும் ஒரு விழிப்புணர்வு அடைய வைத்திருக்கின்றீர்கள். உண்மை அதில் எதை தவறப்பட்டிருக்கின்றார்கள்? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த பாடலே வந்த கருத்துக்கள் இறுதியிலே ஓரிடம் அந்த இடம் அதுவும் எங்களுக்கு சொந்தம் இல்லை என்று கூறுகின்றார்கள். அது கூட எங்களுக்கு சொந்தமில்லை, ஆனால் அது பொது சொத்தாக இருக்கின்றது. சமரசம் அங்குதான் உலாவுகின்றது. நீதி ஒரு மரண தண்டனை பெறப்பட்ட ஒரு கைதிக்கும் அவருடைய இறந்த பின்பு அவருடைய உடலுக்கும், அந்த கைதிக்கு நீதியை வழங்கிய நீதிபதியும் அவர் இறந்த பின் அவர் உடலுக்கும் இறுதியிலே ஓரிடம்தான் உண்டு. எல்லா இடத்திலும் நீதவானுக்கென்ற ஒரு தனியிடம், குற்றவாளிக்கென்ற ஒரு தனியிடம் இல்லை. யாசகம் செய்பவனும் யாசகம் கொடுத்தவனும் இறுதியில் ஓரிடத்தில் தான் அடங்க வேண்டும். இவற்றை உணராமல் தான் நாங்கள் எங்களுக்கிலே பேதங்களை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் மனம்தான் காரணம், முன்பே கூறப்பட்டு விட்டது. சிறப்பான ஒரு பாடலை தந்தீர்கள் தேவா, நன்றி.

கொண்டு நாங்கள் அடுத்த பாடலுக்கும் செல்வோம். அடுத்த பாடல எங்கள் அன்பு சரவணன் வந்து பல உதாரணங்களோடு பல விடயங்களை கூறியிருந்தார். கற்றறிந்தவர்கள் மட்டும்தான் கடவுளை அறிய முடியுமா? இல்லை இல்லை, இதுக்கு முன்பு வந்த இந்த நாயன்மார்கள், அடியார்கள், ஆழ்வார்கள் போன்றவர்கள், எங்களுடைய வழிகாட்டிகள் எல்லாம் பெரும் கலை கற்றவர்கள் அல்ல, கல்வி கற்று வந்து எதுகை மோனிகைகளுடன் தமிழ் பாண்டித்யம் பெற்றவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் வாழ்க்கையின் உண்மையை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய பக்தியினால் கிடைத்த ஞானத்தினால். அவர்களை அறியாமல் அங்கே ஊறுகின்றது. இது அன்று நடந்ததென்று நாங்கள் கூறினாலும் அண்மையிலே நடந்த எங்கள் வள்ளலாரை எடுத்து பாருங்களேன், எத்தனை விடயங்களை அவர் தந்திருக்கின்றார், உள்ளத்திலிருந்து எத்தனை விடயங்களை வெளிக்கொண்டு வந்து போதித்திருத்து இருக்கின்றார். இவையெல்லாம் உண்மை. அதனால் அதற்கு வேணும் பக்தி ஞானம், அதற்கு அந்த மனம்தான் மூல காரணம். சரி, அடுத்த பாடலை சரவணன் நீங்கள் தந்த வகையிலே எங்களுடைய மீண்டும் பக்தி பாடலுக்கென்று ஒரு குரல் படைத்தவர் தான் டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள், பத்மஸ்ரீ. அவர் வந்து ஒரு பாடலை அவருடைய தொகுதியிலிருந்து அவருடைய பாட்டு பக்தி பாடல் வழியிலே தென்பழனி மலையோரம் என்று ஆரம்பிக்கும் பாடலை கேட்போம் என்று கேட்ட வேளையில் மிகவும் இனிமையான பாடல், கருத்தாளமுள்ள பக்தியோடு கூடிய பாடல். இந்த பக்தி வேளையிலே பொருத்தமாக இருக்கும் சரவணா, இதோ அந்த பாடல்.

0: முருகாய் என்பதும் உருகாதா மனம் என்பதற்கிணங்க அற்புதமான அந்த பாடல், முருகனுடைய பெருமை, முருகன் இருக்கும் இடம், எப்படி அருள் புரிவார், எப்படி நாங்கள் வேண்ட வேண்டும் என்பதையெல்லாம் அற்புதமாக கூறக்கூடிய இனிமையான தமிழிலே இலக்கண இலக்கிய பிறழ்வில்லாமல் அமைக்கப்பட்ட அந்த பாடலுக்கு பக்தியிலே முத்தியிருந்த குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுக்க இசை மாமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரல்கள் பக்தி கண்டே படைக்கப்பட்ட குரல் போன்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காது. இவர்கள் எல்லாம் இந்த ஞானத்தை பெறுவதற்கு காரணம் பக்தி தான். இவர்களை போன்ற பக்தி சிரத்தை உள்ளவர்கள் உலகில் கிடையாது என்றுதான் ஒரு அவ்வளவு தூரம் அவர்கள் எந்த சிரமமும் பாராமல் பக்தியே சிந்தையில் சங்கீதத்தையே மனதிலே பகுதி இசையே தெய்வம் என மதித்து இசைக்கு தெய்வ முறைவன் தானே என்ற அந்த ஒன்றிணைந்தவர்கள் இவர்கள். அவர்களால் அந்த கருத்துக்களை பொதிந்த பாடல்களை எங்களுக்கு தந்து எங்கள் மனத்தை பக்குவப்படுத்தி அந்த பக்திக்கு இழுக்கும் வண்ணம் இசையோடு தரும் அந்த பாடல்கள் எங்களை பக்தியை மேலும் எங்கள் உள்ளத்திலே பெருக வைத்து இறைவன்பால் நம்பிக்கை வைத்து இறைவன்பால் இருகரம் தூக்கி விரைவா எனக்கருள வேண்டும், காக்க வேண்டும், உலகம் உய்ய வேண்டும் என்று கேட்கும் வண்ணம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இது முன்னிலை தமிழ் வானொலியின் பக்தி வேளை. இந்த 2 மணி நேரம் எங்களோடு இணைந்து நாங்கள் கலந்து உறவாடி பக்தியை பற்றி சிலது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு சிறு கை மண்ணளவு தான் எங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரிந்தவர்கள் இல்லை. எங்களுக்கு தெரிந்தவற்றையாவது நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் அலசி பேசி மகளும் வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கும் உலகளாக இருக்கும் உறவுகளுக்கு போக வேண்டும், செல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் எங்கள் இளைய தலைமுறைகள் வருங்கால சந்ததியினர் செவிமடுக்க வேண்டும் என்ற நப்பாசை உண்டு எனக்கு. அப்படித்தான் வர வேண்டும். பக்தி இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அவன் அன்றி அனுபவம் அசையாது என்று கூறப்படும் இந்த இறைவன் இறைகருணை பல வழிகளாலும் பலரும் வழிகாட்டப்பட்ட இந்த இறைவனுடைய நம்பிக்கை வளர வேண்டும். இறைவனுடைய திரு கடாட்சமங்களுக்கு கிடைக்க வேண்டும். அவன் அன்றி அனுபவம் அசையாது, அதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும் என்று மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்திலே கூறியிருக்கின்றார் அல்லவா அழகாக. அதன்படி அதற்கும் அவன் அருள் வேண்டும், அதற்கு அவனை நாங்கள் நாட வேண்டும். ஒரு அடி நாங்கள் முன்னோக்கி இறைவனை பக்கம் எடுத்து வைத்தால் அவர் எங்களை நோக்கி 10 அடி தூரம் ஓடி வந்து அருள் புரிவார். அப்பன் அல்லவா, அதனால் குழந்தைகளினுடைய தாகத்தை தீர்த்து வைப்பார் அவர். நன்றி அன்பு உறவுகளை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அன்பு மகள் ஷியாமலா ஒரு பாடலை யும் அந்த வரலாற்றையும் அந்த வரலாற்றை படைத்த தெய்வத்தின் சன்னிதானமும் சென்று வந்திருக்கார். அவருடைய அனுக்கிரகம் அவருக்கு இன்னும் கிடைக்க வேண்டும். அந்த பாடல் அவ்வளவு வல்லமை இருந்தால் அந்த ஒரு பூட்டி இருக்கும் தாள் தானாக திறந்து திறந்த தாள் மீண்டும் தானாக புகரும் என்றால் அது பக்தி. இன்னொரு திரைப்படத்தில் காட்டுகிறார், நூந்து அணைந்து போன விளக்கு எரியும் வண்ணம் பாடக்கூடிய இசை இருக்கின்றது. அந்த இசையிலே பக்தி இருக்கின்றது. பக்தியோடு அதை பாடினால் அது நடைபெறும் என்பது போன்று நாங்கள் இந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம். பன்னிநீர் மொழியால் என்று ஆரம்பிக்கும் வரி என்று கூறின திருவருட்செல்வர் திரைப்படுத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைப்பதற்காக காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களினால் அவர் அக இலக்கியம் புற இலக்கியங்களை தன்னுடைய திரைப்பட பாடல்களை புகுத்தி விடுபவர் வல்லவர். அது பெரிய விடயம் அதை பற்றி பேசுவதென்றால். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கின்றோம். திரைப்பட உலகில் வந்து பக்திக்கென்றே ஒரு முதலிடம் கொடுத்து வெற்றி படங்களை தயாரித்திருந்த ஏ.பி. நாகராஜன் ஐயா அவர்களின் இயக்கத்திலே வந்த அந்த திரைப்படம் இப்படியான ஒரு பாடலை சுவைக்க செய்திருந்து அதை ஷியாமலா நீங்கள் கேட்க வைத்ததுக்கு இறைவன்பால் கருணை கூர்ந்து நன்றி கூறி அந்த பாடலையும் இறுதி பாடலாக கேட்டு இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவுக்கு கொண்டு வரவும்.
1: பன்னிநீர் மொழியாய்

ஆதாரங்களோடு கூடிய திருத்தலங்களாக புண்ணிய பூமியாம் பாரத நாட்டின் தென்னகத்தில் எங்கும் காண கிடைக்கின்றது. அத்தனைக்கும் வரலாறுகள் புராணத்திலே உண்டு. புராணம் என்பது பழையதுதான், உண்மைக்கு புறம்பாக அங்கே எதுவும் கூறப்பட மாட்டாது. அதலால் அந்த பூமியில் வந்து பிறப்பதும் ஒரு புண்ணியம்தான் என்று கூறிக்கொள்வார்கள். அங்கே சென்று பிறக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்பவர்களும் இருக்கின்றார்களும். அதுவும் எல்லோருக்கும் எல்லா வேளையிலும் எங்கும் கிடைக்காது. அதற்கும் பயன் உள்ளவர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும், கிடைக்கும். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் பிறந்த அன்பு உறவுகள் அத்தனை பேரும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் இல்லாதவர்களாகவும் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் அருள் புரிவார் என்பது திண்ணம். அது நாங்கள் அறிந்த உண்மையும் கூட. இலக்கிய இலக்கண சம்பவங்கள் புராண இதிகாசங்கள் இன்றும் அன்றும் அடித்து கூறிக்கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்துக்கொள்ளும் விதம் எங்கள் மனத்திலே தான் இருக்கின்றது. மனக்கதவுகளை திறந்து பூட்டி இருந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும், உள்ளிருக்கும் இறைவனின் அலங்காரத்தை அம்மையோடு பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கும் உறவினர்களுக்கு பக்தி என்ற மனம் திறக்கும் வரை அவர் பூட்டப்பட்டிருந்த வேளையிலே அங்கு வந்த அடியார்களுள் ஒருவரான முதியவர், எங்கள் அப்பர் என்று எல்லாரால் அழைக்கப்படுகின்ற நான்கு குறவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து குழந்தை பாலகனாக இருந்த திரு ஞான சம்பந்தன் என்ற குழந்தையோடு வந்து அங்கே அந்த அடியார்களை எல்லாரையும் அழைத்து வந்து மனம் திறந்து விட்டது, எங்களுடைய திரு கதவு திறக்க வேண்டும், இந்த தாள் திறக்க வேண்டும், திறந்தால் தானே அந்த கதவு திறந்தால் தானே காட்சி தர வேண்டும், நான் இத்தனை முறை கேட்டுவிட்டேன், திறக்க வேண்டும் என்று உருகிய வேளையிலே அந்த பக்திக்கு மெச்சி அவனுடைய கோரிக்கையை ஈடேற்ற வேண்டும், அவர்களுடைய ஆவலை போர்க்க வேண்டும் என்று தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாள் திறந்ததாகவும் காட்சி கொடுத்ததாகவும் காட்டப்படும் அந்த பாடல். அந்த திரைப்படத்தில் பார்க்கும் வேளையிலே எங்களையே அறிந்து மெய்மறந்து கைதூக்கி அருகரா இறைவா ஈஸ்வரா என்று கேட்கும் வேளையிலே சிவமயமே இனி பயமே இல்லை, பப பயம் வாழ்வில் பயமே இல்லை என்று சிவமயமே எங்கும் சிவமயமே அந்த சிறு குழந்தை இணைந்து பாடிய ஒரு காட்சி, அற்புதமான காட்சி என்று இறுதி பாடலாக கிடைத்தது. எங்களுக்கு நன்றி ஷியாமலா இந்த காட்சியையும் இந்த வரலாற்றையும் கூறி வந்து எங்களோடு இணைந்து கொண்ட கிருஷ்ணன், அனுஷ்யா, தேவா, சரவணன், சியாமலா, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பக்தி நிறைந்த வணக்கங்கள். இனிமையான இந்த வேளையிலே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முயல்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழிகாட்டியாக இருக்கும் இந்த புராண இதிகாசங்கள் தெய்வ நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் என்றும், எமக்கு மேல் ஒருவர் இருக்கின்றார், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி கொள்வதற்கு அவனையன்று இந்த உலகில் அணுவும் அசையாது என்ற உண்மை புரிந்து செல்வர் சிவபுரத்துக்குள் வாழும் நாங்கள் அத்தனை பேரும் எல்லோரும் ஏத்த பணிந்து என்ற அந்த வாசகத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும் இந்த வேளையிலே, வாழ்வு என்பது சாதாரணமானதல்ல, பிறவி என்பது சாதாரணமான அல்ல, பரட்டறிய பிறவியாகிய பிறவிகளுக்குள்ளே சிறந்த பிறவியான மனித பிறவி எடுத்து இறைவனால் விதிக்கப்பட்ட விதியை கடந்து எங்களால் செல்ல முடியாது, அந்த விதிக்குள்ளே நாங்கள் அடங்க வேண்டும் என்பதற்கு அமைய இன்று எங்கள் மத்தியிலே எங்களோடு வந்து இணைந்து கொள்ளும் எங்கள் உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களின் சகோதரி இறைபதம் எய்தியதை இட்டு அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இது எல்லோருக்கும் உரியதுதான். இந்த விதி என்பது மிகவும் வலிமையானது, அதை கடந்து செல்ல முடியாது. ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள் என்று உங்களுடைய துன்பத்திலே நாங்களும் கலந்து கொள்ளுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் திருப்பாதம் சென்று அவர் அமைதியடைய வேண்டும், அந்த ஆன்மாவுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களோடு நாங்கள் இணைந்து உங்களுக்கு இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் கலைஞர்கள் படைப்பாளிகள் அதிபர் வானரசி சிந்தனை செல்வன் ஆகிய நான் அனைவரும் எல்லோருடன் இணைந்து உங்களுக்கு மன ஆறுதலை தருகின்றோம். ஆண்டாண்டுதோறும் அழுதும் அடிந்தாலும் மாண்டார் வருவதில்லை என்ற அந்த இலக்கணத்துக்கு அமைய இது விதி என்று எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டியதை அவர் விட்டு சென்ற பல காரியங்கள் இருக்கும் அவற்றையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும், நீங்கள் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஜெகபர் சாதிக் அவர்களே என்று உங்களோடு இணைந்து இறைஞ்சுகின்றோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி,
இந்த வேளையிலே நாளைய தினம் நடைபெற இருக்கும் வைத்திய பரீட்சையில் அன்பு மகள் சியாமலாவுக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்க வேண்டும், இறை அருணை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களுக்கு வாழ்த்தி உங்கள் வைத்திய பரிசோதனை சென்று வாருங்கள் என்று கூறிவிட்டு, எல்லாம் அல்ல இறைவனம், நீங்களும் நாங்களும் இணைந்து இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி கேட்கும் ஒன்றே ஒன்று, இந்த உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நிம்மதியாக வாழ வேண்டும், அனுகூலம் அதற்காக தர வேண்டும். இந்த அலங்கோலங்கள் அட்டூழியங்கள் அவதிகள் ஒன்றும் வேண்டாம், அதை எங்களால் தாங்க முடியாது, எங்கள் இதயத்திற்கு ஆறுதலையும் எங்கள் இதயத்துக்கு நிம்மதியையும் தர வேண்டும் இறைவா என்று கேட்டு, அன்பு கருணை சாந்தம் இவைகளை போற்று மரம் மனிதநேயம் சிவகாருண்யத்துடன் வாழ்வோம் என்று கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என் அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு அன்பு தமிழ் இவற்றெல்லாம் தந்த இறைவனுக்கு நன்றி கூறி, 2026 ஆண்டின் 7 மாதத்தின் 3 நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நிறைவு பெற்றது பக்தி வேளை.

இனிமையான அந்த பாடல் திரை இசை திலகம் கோவி மகாதேவன் ஐயா அவர்களின் குரலிலே இசையிலே ஒலித்த பாடலாகும். இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல் தரலாம் என்று எண்ணும் வேளையிலே கண்ணன் கிருஷ்ணன் அவர்களுடைய பாடல் சரியாக கிடைக்காதபடியால் அவருக்காக அவர் பாடிய பாடலை ஒலிபரப்புவோம் என்று எண்ணுகின்றேன். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து அவர் பாடிய சங்கீத மேகம்.

இனிமையான பாடல்களை இதமாக கேட்டு மகிழ்ந்தோம், பாடி கேட்டு மகிழ்ந்தோம், இசைத்தட்டிலும் கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளே, அற்புதமான பாடல்களை அழகாக வந்த எங்கள் உறவுகள் தரமான வகையிலே பாடி சென்றவர்கள் அத்தனை பேருக்கும் என் நன்றியை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நேரத்தை நீடித்துக் கொண்டோம். நான் அந்த வகையில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து செல்ல எண்ணுகின்றது முன்னில் தமிழ் வானொலி. அன்பான பாடல்களை அழகாக தந்து அன்புடன் பழகி சென்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு காண வேண்டும், குறைவேற்ற செல்வம் அதுதான் என்று எண்ணிக்கொண்டு, இறைவா அள்ளித்தர வேண்டும் அதை என்று கேட்டு, அமைதி சாந்தி நிலவ வேண்டும், அறம் தழைக்க வேண்டும், மனித நேயம் வளர வேண்டும் என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நான் இறைவனை வேண்டி வணங்கி என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கும் வரை காற்றடைந்து விடவேற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலம் தானே நீங்கள் எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. நலமா இருக்கிறீங்களா எல்லாரும்? நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தேவை என்று எப்பொழுதும் நாங்கள் இறைவனை வேண்டுவதுண்டு. அதே போல மனித வாழ்க்கை இறப்பு பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்றது நிச்சயம் இருக்கிறது. பிறப்பு கூட இப்போ எப்போ பிறக்க போகுதுன்ட்டு உங்களுக்கு சரியாக தெரியும், முன்பு தெரியாது. இப்பொழுதெல்லாம் கணிச்சு அப்பப்போ சத்திர சிகிச்சை செய்து இப்போ குழந்தைகளை எடுத்து விடுகிறார்கள். பிறப்பு இன்றைக்கு இத்தனை மணிக்கு என்று சொல்லி பிறந்து விடுகிறது குழந்தை. ஆனால் இறப்பு எங்களுக்கு தெரியாது யாருக்கும். உண்மையிலேயே அந்த இப்ப சிறு வயதில் இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன இது என்று. ஆனால் வர வர நாங்கள் எங்களுடைய வயதுகள் போக போக போகத்தான் வாழ்க்கையும் அப்படித்தான், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது கடைசி காலத்தில் தான் நாங்கள். ஆனால் இந்த இறப்பு என்றது எப்பொழுதும் வருகிறது, எல்லா வயதிலையும் வருகிறது. எந்த வயதுல வந்தாலும் மனதுக்கு அது எங்களுக்கு சோகத்தை தான் கொடுக்கும், அது ஒரு இன்பமான காரியமே இல்லை. எவ்வளவுதான் இயலாமல் வதைந்து, அதாவது நோயால் வாடி வதங்கி இருந்து நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்தவர்களோ கூட இறக்க விட மாட்டோம். ஒரு கொஞ்ச காலம் வச்சிருக்கலாம், நான் இப்படி வச்சிருப்பேன் அப்படி வச்சிருப்பேன் தான் அந்த மனம் சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் கவனமாக இருங்கோ. உங்களுடைய வழியில் சென்று வரும் என் நண்பு உறவுகள், உங்களுடைய உடலில் உங்களை சுற்றி இருப்பவர்களை நினைத்து நீங்கள் கவனமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.

பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கிறதா, எனக்கு என்ன எனக்கே கேட்கவில்லை, அதான் உங்களுக்கு கேட்கிறதா என்று தெரியவில்லை, பார்ப்போம். என்ன மிக தெளிவாக வரவில்லை எதுவும், என்ன மிக சத்தம் குறைவாகத்தான் இருக்கிறது, ஏனென்று தெரியவில்லை, பார்க்கலாம். அப்படி கேட்கவில்லை, தெளிவாக கேட்கவில்லை என்றால் நீங்கள் எனக்கு வந்து சொல்ல வேண்டும். இன்றைக்கு புதிய நிகழ்ச்சி எடுத்து வருவதற்கே கொஞ்சம் அந்த தெம்பு இல்லாமல் இருக்கிறது, மனசு வந்து சோர்ந்து இருக்கிறது என்றுதான் சொல்லலாம். இது எல்லாம் உங்களால் என்ன எல்லாருக்கும் எல்லாம் முடியும் என்றல்ல, ஒரு சோர்வு தான். ஒரு கண்ணன் பாடலை முதலில் கேட்டலாம், அதை கேட்டுவிட்டு நான் பேசிவிட்டு உங்களுக்கு ஒரு புதிய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். என்ன உறவுகளை நிகழ்ச்சிகள் என்றால் பலருடைய கவலையை போக்குவது இந்த காற்றலை. அந்த பலரில் நானும் ஒருத்தி. காற்றலையின் நிகழ்ச்சி எடுத்து வராவிட்டாலும் என் அன்பு உறவுகளின் குரலை கேட்ட வண்ணமே எனது கவலையும் நோயும் தீர்ந்துவிடும். அதனால இதுல நாங்கள் நிகழ்ச்சிகளை எடுத்து வந்தால்தான் எல்லாருடைய தெம்பும் இருக்கும். எவ்வளவுதான் சோர்வு கவலை இருந்தாலும் நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஒரு பாடல், கண்ணனுடைய பாடல் ஒன்று எடுத்து வந்து விடலாம். இரண்டு வரிகள் அதை எடுத்து வந்துவிட்டு நிகழ்ச்சி காற்றலைக்கு எடுத்து வரலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 9:16. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 11:45. நீங்கள் காட்டிலே தேவா, நீங்கள் அழைச்சிங்கள், அழைப்புக்கு வாருங்கோ. சற்று மனதை திடப்படுத்திக் கொண்டுதான் காட்டலைக்கு வந்தேன். இருந்தாலும் காட்டலையில் உங்களோடு பேச வந்த போது மனம் மீண்டும் சோர்ந்து விட்டது. அது எங்களுக்கு தான் வாட்ஸ்அப் ஊடாக, மற்றது ஒரு தளங்கள் ஊடாகவும் சில சில விடயங்கள் வருகிறது. தற்செயலாக எங்கள் கண்ணுக்கு பட்டுவிடும். இருந்தாலும் நிகழ்ச்சியை எப்படி எடுத்து வருவது? சரி, சில சொற்களோடு போகலாம். நீங்கள் காட்டலைக்கு வாங்கோ. தேவா, நீங்கள் அழைத்திருந்தீர்கள். முதல் சொல்லு நான் கொடுக்கிறேன். இது நான்கெழுத்து சொல். இது நான்கெழுத்து சொல். நான்கெழுத்து சொல் இது மனிதனுக்கு தேவையான ஒன்று. கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். சற்று உற்சாகமாக அடுத்து வருவதற்கு பார்ப்போம். இங்கே வணக்கம். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க தேவா. தேவா கொஞ்சம் கொஞ்சம் விலகி நில்லுங்க. நிக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் அங்க இங்க விலகி நில்லுங்க. அப்ப உங்களுடைய வார்த்தையை நன்றாக வரும். விட்டு விட்டு வருது ஐயா. என்ன இப்படி உங்களுக்கு இப்படி வருவது இல்லையே? இன்றைக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு கடைசி
1: நாள்.
0: கட் பண்ணி கட் பண்ணி. இப்ப சரிங்க. எங்க மேல
1: அம்மா அம்மா விருப்பம்.
0: நான் வானம், நீங்க தேவா வந்து பூமி.
1: அம்மா எங்க அம்மாவுக்கு
0: தேவா. நான் வானம், எங்க தேவா. தேவா வந்து பூமி, அப்படித்தானே?
1: இல்லம்மா, எங்க அம்மா உயிர். எங்க அம்மா வருகைக்கு நன்றி.
0: அப்ப தேவா என்ன, அவ்வளவு அன்போடு உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் என்னடா நீங்க சொல்லும் போது குழந்தை போல, ஒரு தாயிடமோ தந்தையிடமோ ஒரு குழந்தை போய் சொல்லுவது போல சொல்லுவீங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. கட் பண்ணி வர்றீங்களா?
1: எனக்கு இல்லம்மா, எனக்கு நீங்க அந்த வேற எங்க பேசுற மாதிரி கால் வருதும்மா. கட் பண்ணி சொல்றேன்மா, எனக்கு எடுத்துருங்க.
0: வேற எங்க பேசுறீங்க? இப்ப பாருங்க,
1: ஒரு ஒளிபரப்பு.
0: இப்ப நான் சொல்றேம்மா.
1: கேக்குதுமா? ஐயா, நான் பேசுனதே வருதுமா.
0: இப்ப பேசுனதும் வருதா? இப்ப
1: எங்க அம்மா வானம், எங்க அம்மா விருப்பம். எங்க அம்மாவுக்கு இடையே கிடையாது வழிபாடு. எங்க அம்மா வழிபாடு. எங்க அம்மாவே உயிர். எங்க அம்மா வருகைக்கு நன்றி.
0: நன்றி
1: எல்லாம் பக்கல காலம் ஐயா வீட்டுக்கிட்ட யாரு பந்தியம்.
0: இன்றைக்கு ஏதோ உங்களுடைய போன் அப்படி வைக்கி வைக்கி வர்ற மாதிரி இருக்குது. நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளணும். இந்த குட்டி குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் வந்து சொல்றத போல குட்டி குழந்தைகளுக்கு சொல்லுங்க. கெட்டிக்காரன் செல்ல குட்டி, நல்லா பேசுனீங்கன்னு சொல்லலாம். தேவாக்கு அவ்வளவு ஒரு குழந்தை பிள்ளைத்தனம். எங்களோடு குழந்தைகள் போல வந்து பேசி செல்வீர்கள். உங்களை எல்லாம் எங்கள் உறவுகள் போலதான் நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். சரி, இணைஞ்சு கொள்ளுங்க. நாலெழுத்து சொல். இது மனிதனுக்கு தேவை. இது மனிதனுக்கு தேவை. நாலெழுத்து சொல். நாலு எழுத்து சொல். இது மனிதனுக்கு தேவையானது. எங்கே

0: சரியாக 9:24 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஊக்கம் தந்து காற்றினையில பேசினாத்தான் என்னால் பேச முடியும். நிகழ்ச்சியும் கொஞ்சம் எடுத்து வரக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் நான் நிகழ்ச்சியை சற்று மாற்றி இன்றைக்கும் வேற ஒரு நிகழ்ச்சியை எடுத்து வரலாமான்னு யோசிக்கிறேன். என்ன பதிவு செய்த நிகழ்ச்சியை கொண்டு வரலாமாண்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஊக்கமாக நீங்கள் இணைந்து கொண்டால்தான் காற்றலையில எடுத்து வரலாம். ஏனென்றால் சுற்றி ஏதோ நடக்கிறது போல ஒரு பிரமை எனக்கு. சரி, காற்றலையில இணைஞ்சு கொள்ளுங்கோ. இன்னும் ஒரு பாடலை பார்ப்போம். காற்றலையில வணக்கம் விஜயராகவன். வணக்கம் வணக்கம் வணக்கம் விஜயராகவன்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் விஜயராகவன், எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேம்மா.
0: நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா. உங்கள் எல்லோருடைய அன்பினாலும் உங்கள் எல்லாருடைய பேச்சையும் கேட்டு நான் நலமாக இருக்கிறேன் ஐயா. உங்களுடைய பேச்சும் உங்களுடைய இந்த சத்தம் கேட்காட்டி நல்ல குறைவு வரும், அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். எங்களுக்கு நலம் பெறுவது, நான் நலம் பெறுவதற்கு டாக்டர் அன்பு உறவுகளின் சத்தம், பேச்சு சத்தம் அந்த போதும் கேட்டுக்கொண்டிருக்கேன். நாளைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க விஜயராகவன் நீங்க?
1: நாளைக்கு வந்து அழகில் கோயிலிருந்து
0: வெளியில் எல்லாருக்கும் அந்த நெட்வொர்க் உறவே அந்த பாடல் முடிகள் விழுந்து
1: ஓ,
0: அது ஏனென்றா அந்த அந்த நேரத்துல தான் பிஸியா எல்லா இடமும் பேசுகிறார்கள் என்று நினைக்கிறேன். என்ன
1: அதனாலதான்
0: கிடைச்சிடும். விஜயராகவன், நான் ஒரு சொல்லு வெயில் வருகிறது, வெயில் வருகிறது, மழை போகிறது, மழை மழை வருகிறது, மக்கள் ஆங்காங்கே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படி இப்படி, கார்ல இருந்தாலும் கார் கூட ஓடுவது குறைவு, அங்கங்கே பார்க்கலாம். இங்க அவ்வளவு பிஸியா இருந்த இடம் இதெல்லாம் பார்க்கலாம். வீட்டுக்குள்ள ஒரு ஜெயில் வாழ்க்கை போலதான் நடந்து போய் முன் எண்ணலால முன்னுக்கு பார்த்தா சரி, அப்புறம் நடந்து போய் பின் எண்ணலால பின்னுக்கு அங்க இருக்கிற புற்கரையை பார்த்தா சரி, இவ்வளவுதான் நடக்கிறது என்னுடைய வாழ்க்கையில. இடையில் அந்த முன் எண்ணலுக்கும் பின் எண்ணலுக்கும் இடையில் இருக்கிற கலையத்தில் இருந்து மட்டும் கலகலவண்டு இந்திய நாட்டின் என் உறவுகளின் சத்தம், நான் அங்கே இருப்பது போல ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படுகிறது. அது இல்லாமல் இருக்கும் போதுதான் அங்கேயும் இங்கேயும் ஏதோ நடைபயறுகிறேன். நீங்கள் எல்லாம் இப்ப பேசி முடிச்சு போயிருவீங்க பாருங்க, எல்லாரும் நிகழ்ச்சிகள் மட்டும் நாங்கள் பாடுத்து வருவோம். அந்த நேரம் ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு சோர்வு இருக்கும், நீங்க தூங்குற நேரம் எல்லாம் எங்களுக்கு சோர்வு இருக்கும். அந்த நேரம் நானும் தூங்கிடுறேன். நான் பார்த்தேன் இப்ப 2-3 நாளா அந்த நேரம் நானும் தூங்கிடுறேன். உங்களுடைய கலகலப்பு வரும்போது எழும்புவேன். இப்ப பார்த்தா இரவு வேளையிலையும் தூங்குறேன், பகல்லையும் தூங்குறேன். ஏன்டா அவ்வளவு மன சோர்வு? 2-3 நாளா அதுதான் நடக்கிறது. ஏதோ என்னடா, ஏதோ எங்கள்ல ஏதோ நாங்கள் இழந்து போயிருக்கிறது போல. இனி அது வேற ஒவ்வொரு நீங்க கொஞ்சம் அரைக்கி நில்லுங்க பாப்போம். ஒரு இடத்தை விட்டு அங்கால விலகி கொஞ்சம் நின்று பாருங்க, விக்கி விக்கி வராம இருக்கும். கொஞ்சம் எண்ணல் அடிக்க போங்க, சைட் அடிக்க மட்டும் எண்ணலுக்கு பகவே போயிருக்க.
1: புண்ணியத்தில் மலிக்கின்ற
0: என்ன என்ன சொல்றீங்க? என்னன்னு

ஒரு பெண்ணின் பெயர் வருகிறது, ஒரு பெண்ணின் பெயர் வருகிறது. இன்னொன்று சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க, அதுல ஒரு பெண்ணின் பெயர் வருகிறது. சரியா, ஆணுக்கு, ஆணுக்கும் அப்படி ஒரு பெயர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆணுக்கும் அப்படி ஒரு பெயர் இருக்கிறது. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி நன்றி.

வணக்கம் சந்திரராஜ் மாமா. வணக்கம். கிளாஸ் ரூமுக்கு மாமா மட்டும் வந்திருக்கிறார். தற்போது நேரலையில் கதம்பம் நிகழ்ச்சியில் மீராமா அவர்கள் இணைந்து சிறப்பியுங்கள் ரெண்டு மாமா புதிய நிகழ்ச்சி என்று போட்டிருக்கார். வணக்கம் மாமா, நீங்கள் தான் ஒரு நல்ல பிள்ளை. லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் எல்லாருக்கும் முன்பாக வந்திருக்கிறீங்க, மற்ற யாரையுமே காணல. சரி, இது இந்த இந்த சொல் மனிதனுக்கு தேவையான ஒன்று. இது இருந்தால்தான் மனித வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கும். எங்கே இதில் ஒரு பெண்ணின் பெயர் இருக்கிறது, ரெண்டு எழுத்துல ஒரு பெண்ணின் பெயர் இருக்கிறது, அது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். தேவா எங்க அன்புறவங்கள நினைஞ்சு கொள்ளுங்க பாப்போம். 5145119239779 இன்னும் ஒரு இலக்கம், 6478 4 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும்.

எங்கே அன்போராலும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். என்ன நடக்கிறது, இணைந்து இந்த நிகழ்ச்சியை எல்லாவிட்டாலோடு பதிவு செய்த நிகழ்ச்சியை எடுத்து வரலாமா? சரி, பார்க்கலாம். என்னால் உண்மையிலேயே இப்போ ஒரு தேர்தல் காலம் மட்டுமல்ல, சில சில விடயங்கள் எல்லாம் ஒவ்வாத விடயங்கள், மன நிம்மதியற்ற விடயங்கள் நடைபெற்று கொண்டு போகிறது. அதனால எல்லோருக்கும் சோர்வாக இருக்கிறது. இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், இணைஞ்சு கொள்ளுங்கோ. இது ஒரு நாளெடுத்து சொல், நாளெடுத்து சொல். இது மனிதனுக்கு தேவையான ஒன்று, மனிதனுக்கு தேவையான ஒன்று. இன்னும் ஒரு சொல்லு, இது ஏழெழுத்து சொல், ஏழெழுத்து சொல். இது மனிதனுக்கு, எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை. எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை. எங்க பார்க்கலாம், இது உங்களுக்கு மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறேன், பார்க்கலாம். ஏழெழுத்து சொல், இது எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை. பார்க்கலாம், ஏழெழுத்து சொல் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்குவோம்.

0: வணக்கம். வணக்கம் தேவா, சொல்லுங்க.
1: நீங்க பேசுறதுக்கு ஆர்வமா நம்ம அடிச்சோம்னா கட்ட கட்ட இப்படி சொல்லிட்டா எல்லாரும் முயற்சி பண்ணியா இருக்காங்க. அதாவது நீங்க பேசுறதுக்கு காதல
0: மற்ற இலக்கத்துக்கு நீங்க அழைச்சு பாக்கலாம். பாப்போம். ஏழெழுத்துச்சொல் இது எல்லாருக்கும் கிடைக்க கூடிய மரியாதை. இது எல்லோருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை. இது ஏழெழுத்துச்சொல் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கும். இதுக்கு காவல்துறை கூட இதுக்கு மரியாதை கொடுக்கும். உடனே நான் உங்களுக்கு கொஞ்சம் புழக்கமாக சொல்லி இருக்கிறேன், பாக்கலாம். கடகடாண்டு வர்ற நீங்க எல்லாரும் இவ்வளவு அமைதியா, எனக்கே இன்றைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தான் நான் காற்றடையில் நிகழ்ச்சி எடுத்து வருகிறேன். என்னையும் சோர வைத்து விடாதீர்கள் தயவு செய்து என்ற மன பாரத்தோடு இதில் இருக்கிறேன் நான். எங்க வணக்கம் ஃபாரூக், வணக்கம். சொல்லுங்க. உங்களுக்கு அன்பு வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எங்க மனிதனுக்கு தேவையான ஒன்று கலைவாணி. கலைவாணி உங்களுக்கு தேவை, பக்கத்து வீட்டு பிள்ளையா எப்படி நீங்க இந்து மதத்துல பாத்தீங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு தேவையான கடவாணி எங்களுக்கு தேவையில்லை. இல்ல அப்ப இது எனக்கும் தேவை, இது எனக்கும் தேவை. ஏழெழுத்து சொல்லு உங்களுக்கு, அதாவது எல்லா மனிதருக்கும் கிடைக்கிற மரியாதை என்ன அது சொல்லுங்க.
2: இறுதி மரியாதை.
0: பாட்டு என்னன்னு சொல்றீங்களா
2: கிராமத்து அத்தியாயம் ஆல்பம் போட்டு வாடாதரே காத்து நான் பாத்து அப்படின்னு வருது.
0: வாடாத ரோசாப்பு
2: வாடாத காத்து நான் பாத்து.
0: எனக்கு சொல்லுங்க எங்கையா இருக்கு இந்த ரோசாப்பு. இந்த ரோசாப்பு எங்க அதுதான் எடுத்து வச்சு ரோசாப்பு எல்லாம் நாம் தண்ணிக்க வச்சு ரெண்டு நாள் வாடிருதையா. அது
2: நிறைய
0: அது மருந்தும் போட்டு வச்சு அதுவும் மாறிடுது. அவங்க மருந்தெல்லாம் போட்டு குடுக்கறாங்க, மெடிசன் போட்டு குடுக்கறாங்க, தண்ணிக்க வச்சா அது டக்குன்னு உடனே வாடிடுது. எங்கையா இருக்குது இப்படி ஒரு ரோசாப்பு தேவைப்படுது. சரி, ஒரு சொல்ல சொல்லிட்டீங்க, இந்த மனிதனுக்கு தேவையான கலைவாணி என்று வந்துட்டீங்க, மன்னிக்கணும். நன்றி. எங்கே அன்பு உறவுகள், ஒரு சொல்லு வந்து விட்டது கட்டிக்காரன். இறுதி மரியாதை, இறுதி மரியாதை என்பது சரியான விடை. வணக்கம் தேவா. தேவா வணக்கம்.
1: அம்மா இறுதி மரியாதை
0: கட்டிக்காரன். கெட்டி கார. சரி, இறுதி மரியாதை என்பது சரி. அந்த நாள் எழுத்து சொல் ஒரு மனிதருக்கு, எல்லா மனிதர்களுக்கும் இது தேவை, இது தேவை. எங்கே இது தேவை? நாள் எழுத்து சொல் எல்லா மனிதர்களுக்கும் இது தேவை. இன்னும் ஒரு சொல், ஆறெழுத்து சொல், ஆறெழுத்து சொல் எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கிறது. இது இருந்தால் சோர்ந்து விடுவோம். எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கிறது. இது இருந்தால் நாங்கள் சோர்ந்து விடுவோம். ஆறெழுத்து சொல் எல்லா மனிதர்களுக்கும் இது இருக்கிறது. இது இருந்தால் நாங்கள் சோர்ந்து விடுவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739. இல்ல அடுத்த இன்னும் ஒரு இலக்கம் 6477746415. இன்றைக்கு உற்சாகமாக கலகலவென்று குத்துப்பாட்டு எடுத்து வந்து நான் நிகழ்ச்சியை எடுத்து வர மனம் எனக்கு சரிப்பட்டு வரவில்லை. இருந்தாலும் சில பாடல்களை எடுத்து வந்து எடுத்து வருகிறேன். உங்களுக்கு உற்சாகமாக எடுத்து வந்தால்தான் கலகலன்று வருவீர்கள். எங்கே நீங்கள் எடுத்து வாருங்கள். இது இது ரெண்டும் மனிதனுக்கு இது, அதாவது ஆரோக்கிய சொல் மனிதனுக்கு இருந்தால் சோர்ந்து விடுவோம் என்பதுதான் அதர தரவு. அந்த நான்கெழுத்து சொல்லு மனிதனுக்கு நிச்சயமா தேவை. இது இருந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். எங்கே எடுத்து வாங்க பார்ப்போம். பாடல் ஒன்றை கேட்போமா?

0: வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க
1: ஷியாமலா?
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கம்மா.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நல்லமா இருக்க வேணும். சரி, என்ன பாட்டு நாளைக்கு வேணும் ஷியாமலாக்கு?
1: ஆறு அம்மா, ஆறுக்கு வந்து மணக்கவலையா
0: கட்டி காரை அட்ட வந்த உங்களுக்கும் பேப்பர் வந்துட்டது போலிருக்கு.
1: அப்ப என்ன கொடுக்கலாமா?
0: அப்ப இந்த நான் எழுதி வச்சது எல்லாத்தையும் எடுத்தாங்களா கொடுத்துட்டாரு போல இருக்கு. எல்லாருக்கும்
1: இல்ல, அது மாதிரி இடம் கொடுக்கல அப்பா.
0: அப்பா நம்பினாரு உங்களை எல்லாம் நல்லா அன்பு வச்சிருக்கிறார். சரிவ வாரம் எல்லாருக்கும் அனுப்பி விடுவோம். அனுப்பி விட்டார் போல இருக்கு. சரிம்மா, உங்களுக்கு ஒரு புள்ளி. உங்களோட பாட்டு என்னம்மா நாளைக்கு வேணும் உங்களுக்கு?
1: நாளைக்கு வெகுளிப்பெண் படத்துல இருந்து முள்ளுக்கு ரோஜா சொந்தம் பாட்டுமா.
0: வெகுளிப்பெண், வெகுளிப்பெண்ணில முள்ளுக்கு ரோஜா,
1: முள்ளுக்கு ரோஜா சொந்தம்.
0: நல்ல பாட்டுகள் கொண்டு வரீங்க. எங்க அது எப்படி வரும் அந்த பாட்டு? நான் கேட்காத பாட்டு ராகம் கேட்டோடனே ஓடிட்டா கள்ளி. பாடி காட்டணும் பாத்தீங்களா?

0: எத்தனை பொய்களை எல்லாம் இந்த கவிஞர்கள் எழுதுகிறார்கள் பாருங்கள். உன் பெயரை எந்த மூச்சில் எழுதி வைப்பேன் பாரு, அழிக்கும் நிலை வந்தால் ஆயுள் இருக்காது. இப்ப எல்லாம் பட்டு பட்டு மரணம் வந்துருச்சுங்க. நான் உங்களோட மூச்சு என்னோட மூச்சில் உங்களோட பேரை எழுதி வச்சு என்ன பிரயோசனம்? உங்களையும் துன்பப்படுத்தி போகிறேன் என்பதுதான் அர்த்தம். என்ன நினைச்சு நீங்க எல்லாரும் இப்படி ஒரு பொய்யை சொல்லி உங்களோட ஆசையை ஒட்டி வச்சுட்டு இதுதான் மனித வாழ்க்கை. எவ்வளவு இந்த கவிஞர்கள் இப்படி எல்லாம் எழுதி எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கிறார்கள். நாங்களும் நம்பி இதன் பின்னாலேயே நாங்கள் போறோம் இல்லை. சரி, எங்கே அந்த சொல்ல மட்டும் பிடிக்காம இருக்குறீங்களே, அதாவது மனிதனுக்கு நிச்சயமா தேவை. சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சொல்லு நிச்சயமா தேவை. ஷியாமலா கட்டிக்காரி கட்டிக்காரி இந்த மனக்கவலை சொல்லிவிட்டா பாருங்க, எவ்வளவு கட்டிக்காரி என்று அப்பா. சரி, அடுத்த ஒரு ஒரு சொல்லு மூன்று எழுத்து சொல்லு எங்க பாக்கலாம். ஷியாமலா கெட்டிக்காரி கெட்டிக்காரி ஷியாமலா நாலெழுத்து சொல்லுங்க. எங்க எங்க எங்க எங்க
1: நாலெழுத்து சொல்லி எல்லா மனிதருக்கும் தேவை நீங்களே, அது மரியாதையா
0: இல்லை? மனிதருக்கு இது இருந்தால்தான் சந்தோஷமா இருக்கலாம். இப்ப நீங்க என்ன கேக்குறேன் ஷியாமலா, எனக்கு மரியாதை தராடி நான் என்ன சந்தோஷம் போயிருமா? கொஞ்சம் போகும், சுத்தமா போகுமா? எனக்கு போகாதானே. சரி, அவங்க மரியாதை பரவாயில்லையென்ட்டு போய் இந்த அங்கால நான் மறந்துடுவேன். மரியாதைக்கு அந்த தர வேண்டிய இடத்துல தராவிட்டாலும் அந்த இடத்துல தான் அந்த சோகம் இருக்கும், மனசுலயும் கொஞ்சம் கவலை இருக்கும். இருந்தாலும் இது எல்லா மனிதனுக்கும் தேவையான உண்டு. இது இருந்தால் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். எங்கே எங்கே பாக்கலாம், யார் இந்த கெட்டிக்கார குட்டிகள்னு பாப்போம். சொல்லிட்டீங்களா இன்னைக்கு நீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பரிசு தரேன்னு சொன்னா தான் நீங்க வருவீங்க. இப்ப இந்த அந்த பரிசு கொடுக்க முடியாம போனா இப்ப இந்த அடுத்த முறை யோசிப்பீங்க, அம்மா இப்படிதான் போய் சொல்லுவாண்டு. அதனால பரிசு என்று சொன்னேன்னு எங்க பாக்கலாம். இது நான்கழுத்து சொல்லு. இது இருந்தால் மனிதர் சந்தோஷமா இருப்பார்கள். எங்க ஓடி வாங்க பாக்கலாம், அடுத்த சொல்லுக்கு போகலாம். மூன்று எழுத்து சொல்லு. இது ஒரு நீர் தேங்கி நிற்கும் இடம். இது ஒரு நீர் தேங்கி நிற்கும் இடம்.

0: வணக்கம் அம்மா. நல்லா இருக்கு. நீங்க யார் பேசுறீங்க?
1: சரிதாமா?
0: சரிதா, எப்படி இருக்கீங்க? சரிதா,
1: அப்பா நல்லா இருக்காங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறாங்க. நீங்க அப்பாட்ட பாட்டு கேட்கலையா? அன்னைக்கு நேர் நேரத்துல இது இருந்தால்தான் சந்தோஷமா இருக்கலாம். நாணயம் இல்லாவிட்டாலும் இப்ப நாணயம் இல்லாதவங்க சந்தோஷமா இல்லையா?
1: இருக்கிறாங்க.
0: இருந்தா அது முட்டும் முட்டும் நாணயமாக இருந்தா மனசு நல்லா இருக்கும். இது இருந்தால் வாழ்க்கை பூராவும் சந்தோஷமாக எல்லாரும் இருப்பார்களுங்க. குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரையும், குழந்தைகளுக்கு இதை பத்தி கொஞ்சம் தெரியாது இருந்தாலும், விளையாட்டு பிள்ளையால் இருந்தாலும் இல்லை, சிரிப்பு இருந்தா தானே நாங்க அந்த சிரிப்பும் சில நேரத்துல இல்லாம போகுதுதான் இல்லையா? என்ன பாட்டு வேணும் சரிதாமாக்கு நாளைக்கு?
1: நன்றி
0: நன்றி. எங்கே எங்களுடைய எங்கே ராஃபிக், வணக்கம் ராஃபிக். இரவு வணக்கம் உங்களுக்கு. உங்களுக்கு இரவு வணக்கம், எங்களுக்கு மதிய வணக்கம். குட்டை தண்ணி நிக்கும். இதுவும் தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும், தண்ணீர் நிக்கும் ஒரு இடம். மூன்றெழுத்து நல்லா யோசிச்சு கொண்டு வாங்க. ராகி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு சூரிய வம்சம் படத்துல ரோசாப்பூ
0: ரோசாப்பூ உடைய வாரம் நினைச்சிட்டீங்களா?
2: அது நல்ல பாட்டு, அது நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. அந்த படத்துல கேட்பேன்.
0: அது ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ,
2: சின்ன
0: ரோசாப்பூ, சின்ன சின்ன சின்ன ரோசாப்பூ இருக்க அதாவது ஒரு ஒரு கொடி ரோஸ் சொல்லுவார்கள், அந்த படந்து நிக்கிறது, அதுல குட்டி குட்டி குட்டி குட்டி ரோஸா நிறைய இருக்கும் இல்ல? அழகா
2: இருக்கும். அந்த இதுல இருக்கும் பூங்கா எல்லாம் இருக்கும். பூங்கா
0: வீட்டுல பக்கத்து எண்ணெய்னால பாக்கலையா நீங்க? உங்களுடைய
2: வீட்டுல எல்லாம் பாக்கல,
0: வீட்டுல எல்லாம் அடிவளம். வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா
2: அடிவளம் வீட்டுல.
0: என்பது சரி ஷியாமலா, உங்களுக்கு ரெண்டு புள்ளிகள், ரெண்டு புள்ளிகள் ஷியாமலாமா.
1: நன்றி அம்மா,
0: நன்றி. கெட்டிக்காரு, ரெண்டு புள்ளிகள் உங்களுக்கு. இது அப்பா பேப்பர் அவுட்டா போச்சு, என்ன செய்யலாம்? கிணறு எங்களுடைய ஷியாமலாக்கு ரெண்டு புள்ளிகள். எங்க பாப்போம். வணக்கம் பாரும், வணக்கம்.
3: என்ன
0: சொல்லுங்க?
3: செல்வம். செல்வம்,
0: செல்வமா? செல்வம் இருந்தா சந்தோஷம் வந்துருமா பாருக்? நீங்க என்ன என்ன பாருக்கு, நான் அழுதுருவேன் பாருக். நீங்க ஒரு பக்கத்தால அழுதுருவேன். இப்படி பொய்யலாம் சொன்னீங்கடா. செல்வந்தன் யாரும் இங்க சந்தோஷமா, நீங்க இன்பமா இருக்கிற ஒரு செல்வந்தனை சொல்லுங்க. தண்ட பணத்தை கட்டி வச்சுக்கொண்டு ஐயோ களவு களவெடுத்துருவானா, ஐயோ யாரும் வந்து அடிச்சிருவானா, கொண்டுருவானா, யாரும் புடுங்கிட்டு போயிருவாங்களா, அது என்ன குறைஞ்சிருக்குது, இது என்னன்ட்டு அந்த பணத்தையே சுத்தி சுத்தி வருவ அவருக்கு நிம்ம. செல்வம் என்பது பிழை. ஷியாமலா, மன மனக்கவலை மற்றது. நீங்க கிணறு சொன்னீங்க, கெட்டிக்காரி கிணறு என்பது சரி, தண்ணி தேங்கி நிற்கும் ஒரு இடம் அது கிணறு என்பது சரி. அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அந்த முதல் எழுத்து சொல்றீங்களே இல்லை, எங்க அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல்லுக்குள் போவோம். அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது இது இதுவும் மூன்றெழுத்து, இதுவும் மூன்றெழுத்து. இது ஒரு மனிதர்கள் அருந்தும் ஒரு பானம், அருந்தும் பானம். இது மூன்றெழுத்து, இது மனிதர்கள் அருந்தும் பானம். எங்கே கொண்டு ஓடி வாங்க பார்க்கலாம். கெட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். ஷாமுலாவே வந்துட்டா, அவன் சொல்லிடுவா போல இருக்கு. என்னம்மா பேப்பர் இது பாப்பா, இது சரியா பேப்பர் வழியாயிருச்சு.
1: எழுத்து நிம்மதியம்மா.
0: அப்பாட கெட்டிக்காரி, அது என்ன நடந்தது? எந்த வாயில வந்துடுச்சு கொஞ்சம் இல்ல உத்து கேட்டுக்கும் வந்துருக்கீங்க.
1: இல்ல நான் அதுக்கு முன்னாடியே யோசிச்சேன், நீங்க சொன்னதை யோசிச்சேன்.
0: அவருக்கு அந்த சொல்லிட்டு நிம் அண்டு வந்துட்டு நிப்பாட்டிட்டு.
1: இல்லம்மா நான் அதற்கு முன்னாடியே யோசிச்சேன், நிம்மதியா இருக்கும்னு யோசிச்சேன். அப்புறம் நீங்க உங்க வாயில இருந்து கொஞ்சம் வந்துட்டேன்.
0: நான் அவர்கிட்ட என்ன செல்வந்தருக்கு நீ என்று வந்துட்டு நிப்பாட்டிருந்தேன். ஐயோ தப்பிச்சேன்னு தானே கல்வி பிடிச்சிட்டேன். கெட்டிக்காரு கெட்டிக்காரு.
1: இல்ல நான் அதுக்கு முன்னாடி யோசிச்சிட்டேன், நான் ட்ரை பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்க சொன்னது உறுதிப்படுத்திட்டேன்.
0: கெட்டிக்காரி அதையும் கண்டிப்பாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. கெட்டிக்காரி பாத்தீங்க, நிம்மதி மனிதனுக்கு தேவையானது அந்த நான்கெழுத்து சொல் நிம்மதி என்பது அவர் சரியாக சொல்லிவிட்டார். அவருக்கு மூன்று புள்ளிகள் கெட்டிக்காரி. அடுத்த ஒரு சொல்லு கொடுத்திருக்கிறேன், நாங்க பாப்போம். வணக்கம் எங்களுடைய சரிதா. சரிதா
1: அம்மா எழுத்து சொல்மா.
0: மூன்றெழுத்து சொல்
1: பதனி.
0: பத பத நீர் பதநீர். பதநீர் என்பது பிழை. இது மூன்று எழுத்து சொல், இது மூன்று எழுத்து சொல். இது மனிதர்கள் அருந்தும் ஒரு பானம். மனிதர்கள் அருந்தும், எல்லோரும் அருந்துகிறார்கள். அருந்தாதவர்கள் சில பேர் அருந்துவதில்லை, ஆனால் அது அருந்த விருப்பமா இருக்கும். எந்த நேரமும் அருந்துபவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே ஓடி வாங்க பார்க்கலாம். மூன்றெழுத்து சொல், மூன்றெழுத்து சொல் பாடலை கேட்போம். அடுத்து இன்னும் ஒரு சொல்லை கொடுத்து விட்டு பாடலை பார்க்கலாம். ஷியாமலா வணக்கம். வணக்கம் ஷியாமலா.
1: தேநீர் அம்மா.
0: தேநீர் கட்டிக்காரி. கட்டிக்காரி இது நான் பேப்பர் அவுட். நான் இன்னைக்கு நான் இந்த எழுதி வச்சதுல இல்லாம வேற இதுல எடுத்துட்டேன். நன்றி அம்மா. கெட்டிக்காரி தேநீர் கண்டுபிடித்து விட்டா இருப்பாருங்க. இங்க வணக்கம் பாருக். வணக்கம் பாருக்.
3: வணக்கம் தேநீர்.
0: தேநீர் அவர் சொல்லிவிட்டார் பாருங்க. இது பேப்பர் உங்களுக்கு ஷாம்பலாக்கு மட்டும்தான் அப்பா அனுப்பி வச்சுக்கிறார் போல
3: இருக்கேன்னு.
0: வெளியில செல்லாதீங்க, வெளியில செல்லாதீங்க, நல்லா இருக்கு. சரி, இது ஐந்தெழுத்து சொல், இது ஐந்தெழுத்து சொல். இது பெரியவர்கள் ஒரு வைபவமாக இரவு நேரத்தில் எடுத்து வரும் ஒரு விடயம். அது உணவோடு சம்பந்தப்பட்டது. பெரியவர்கள் எல்லோரும் அதாவது மொட்டை மாடியில இருந்து அப்படி ஏதோ எடுத்து வரும் ஒரு வைபவம் போல இருக்கும். உணவோடு சம்பந்தப்பட்டது. ஐந்தெழுத்து சொல். இந்த சொல்லுக்குள்ளே உணவு உண்ணுவதையும் நீங்கள் நினைச்சு கொண்டு இந்த சொல்லோடு இணைந்து கொள்ளுங்கள். ஐந்தெழுத்து சொல் எங்கே பார்ப்போம். இது ஒரு காலத்திலேயே ஒரு ஒரு வைபவமாக ஒரு சில நாட்கள்ல சில ஏதோ ஒரு நாளில் இதை எடுத்து வருவார்கள். சாதாரண நாளில் இப்ப நாங்கள் செய்யலாம் இந்த இதை. இது ஒரு வைபவம் போல எடுத்து வரும் உண்டு. எங்கே எடுத்து பாருங்க பார்ப்போம். இது ஐந்தெழுத்து சொல். வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். என்ன நாட்கள் ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி? நிறைய நாட்கள் ஆகும்,
4: மாசக்கணக்கு ஆச்சு நினைக்கிறேங்க. பணியின் காரணமா நல்ல தொடர்பு கொள்ள முடியல. கேக்குதுங்களா? பேசுறது கேக்குதா?
0: நல்லா கேக்குறது. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நாங்க சில நேரம் யாரையும் காணவில்லையா கொஞ்சம் பதறி விடுகிறோம். நாங்க
4: இல்ல இல்ல, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், கலந்துக்க முடியலங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறேன். பேசுறதெல்லாம் டெய்லி தான்
0: கேட்கிறேன்.
4: பயணங்கள் நடுவு. ஆமா ஆமா ஆமா ஆமா, பாத்தேன், கேட்டங்கம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குது, நம்பவே முடியல. அவங்க நியாயம் கொரோனாக்கு நமக்கு தெரிஞ்ச முதல் பலி இல்லைங்க, நியாயம் இவங்களா
0: எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு எங்களுடைய காதுகளிலே உயிரத்திலேயே அவருடைய குரலும் அவருடைய பேச்சும் சிரிப்பும்.
4: கொஞ்ச நாள் இருந்தாலும் நல்லா பழகிட்டாங்க இல்லைங்க, ரொம்ப மாத்த விட்டு பேசுற அளவுக்கு. அதுதான் எம்டிஆரோட ஒரு பண்பலையோட இயல்பு.
0: அத நினைக்கும் போது
4: அங்க எப்படிமா இருக்குது? அங்க கொரோனா தாக்கம்
0: இங்கேயும் அதிகம் தான். இங்கே வந்து மக்கள் போவது குறைவு, வெளியில் போவது குறைவு. ஆனா ஒரு முடியும் என்னென்னா, நான் எல்லாம் வெளியில போய் வந்தா எனக்கு ஒரு தாக்கம் வருகிறது. அது என்ன, என்னுடைய மன பிரமையா என்னன்னு தெரியவில்லை. சளி பிடிப்பு போல, உடல் நோ எல்லாம், உடல்ல ஒரு நோ போல, நரம்புகள் நோ வருது போல, உணவு உட்கொண்டால் சமையா குணம் போல, அப்படி எல்லாம் ஏதோ ஒன்று தென்படுகிறது. வேறுகள் என்ன செய்கிறார்கள்? ஏதாண்டு டாக்டர் ஏண்டா போக பயம், நான்டா போக
4: மாட்டேன். தடுப்பூசி போட்டுட்டீங்களா?
0: போடல, அது போடவும் ரொம்ப பயம். அது போட்டவர்களும் போட்டு போட்டாலும் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், என்ன என்று செய்யவில்லை. ஆனா எல்லோரும் போடுகிறார்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள் இப்ப நேற்று என்ன போட்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை எதிர்பார்த்து என்ன நடக்க போதோண்டு யோசிக்கணும் இருக்கோம். பார்க்கலாம் என்னண்டு. முதல்ல வயதானவர்களுக்கு போடுகிறார்கள் முதல்ல.
4: ஓஹோ, சரி சரி சரி. இங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல டியூட்டி பாக்குறவங்க எல்லாத்துக்கும் கம்பல்சரி போட சொல்லிட்டாங்க.
0: முதல்ல வயதானவர்கள் தான் போட வேணும்னு எல்லா இடமும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நீங்க போட்டிருக்கணும் ராஜ்குமார்?
4: இல்லம்மா, நானும் வீட்டுல. ஓ, அப்படி சின்ன பசங்களா கடைசியா தான் பண்ணுங்களா? நானா கடைசியா? சமாளிச்சம் இல்லைங்க, எங்க ஊர்ல எல்லாம் கடைசியா நான் தானம்மா, கடைசியா
0: போட்டிருக்கேன்.
4: அரிய பையன் இருக்கீங்க, கடைசியா போட்டுங்க.
0: வயசுலயே நீங்க தான்
4: பிட்டு போட்டி பத்தீங்களா? ஒரு பிட்டு
0: மேல் அடி விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. என்னட்டு எனக்கும் தெரியவில்லை. ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் போது என்ன பாட்டு வேணும் ராஜ்குமார் உங்களுக்கு?
4: உங்களுக்கு எனக்கு எனக்கு தோதான பாடல் நீங்களே கொடுத்துருங்க. டக்குன்னு லைன் கிடைச்ச உடனே சரி பேசுறேன்னு தான் வந்தேன். இன்னைக்கு பேசிட்டு போகணும் வந்தேன் நானு. எனக்கு ஏத்த பாடெல்லாம் குடுத்துருங்க.
0: சரி,
4: அனைவரும் கேட்டதா சொல்லுங்க.
0: ரெண்டு ரெண்டு எடுத்து சொல்லு தரேன், நீங்க கண்டுபிடிக்க கூடியத. சரியா
4: சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
0: இவர் ஒரு, அதாவது பண்டைய காலத்துல மனிதர்கள் எல்லாம் தன் வசம் வைத்திருப்பார். எல்லோருக்கும் இவருடைய வார்த்தை தான் வாயில வந்து கொண்டே இருக்கும். நாட்டையும் மனிதர்களையும் தன்னோடு தன்னுடைய சொந்தம் போல வைத்திருப்பவர் யார் இவர்?
4: தன்னுடைய சொந்தம் போல.
0: ரெண்டு எழுத்து.
4: ரெண்டு எழுத்துங்களா?
0: ரெண்டு எழுத்து.
4: ரெண்டு எழுத்து.
0: உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு.
4: சொல்லிட்டு
0: போயிருங்க, ஒரு புள்ளி கிடைக்கும் உங்களுக்கு. என்ன நீங்க கிட்ட வந்து உங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன். பாவம் வந்துட்டு புள்ளி ஓடிட்டேன், சொல்லுங்க.
4: என்ன போட்டீங்க புள்ளிங்களா?
0: புள்ளி போட்டுட்டேன். நான் உங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க, உங்களுக்கும் இதுக்கும்
4: இரண்டு எழுத்து
0: சம்பந்தம் இருக்கு.
4: இரண்டு எழுத்து ராஜாக்கு ரெண்டு எழுத்து, ராஜாக்கு நாலு எழுத்து. ராஜா ராஜாங்களா?
0: ராஜா நாலு எழுத்தா? யார் சொன்ன? அரவையும் கூட்டிட்டீங்களா நீங்க?
4: ரெண்டு எழுத்து. சாரி சாரி, ரெண்டு எழுத்து. ஆமா ஆமா, செகண்ட் இரண்டு எழுத்து. ராஜாங்க, ராஜா ராஜா.
0: புத்திசாலித்தனமா பதில் சொல்ற நீங்க. ராஜாக்கு அரவை சேர்த்துட்டீங்க நீங்க.
4: டோட்டலா நாலு எழுத்து நினைச்சிட்டு டக்குனு கேட்ட ஒண்ணு என்னவா இருக்கும், ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து என்னவா இருக்கும் அப்படி கணக்கு போட்டு. இரண்டு எழுத்துல வர மாதிரி, இரண்டு எழுத்துல வர மாதிரி என்னன்னு
0: ராஜா. நீங்க ராஜ் சொன்னீங்க, ராஜா கட்டிக்காரன், கட்டிக்காரன்
4: ராஜா.
0: பாட்டு என்ன சொன்னீங்க நீங்க? பாட்டு சொல்லி நான் எந்த எழுத்துக்கு இணைந்து கொள்ளலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் சரிதா.
1: அம்மா ராஜா, அம்மா
0: ராஜா. அவர் சொல்லு எவ்வளவு நேரம் ராஜா அவர். நன்றி நன்றி. எங்கே வணக்கம் வணக்கம் தேவா, தேவா
5: வணக்கம்.
0: தனிமையில
5: இருங்க, தனிமையில முக்கியம் தனிமை.
0: தனிமையே கொண்டிருந்தீங்கள நீங்க ஒரு பக்கத்தால, தனிமை தனிமை என்றீங்க. தனிமையே எங்களை கொண்டுருது. அதே
5: ஒரு உண்மை,
0: அதே
5: சுவாசத்தை நீங்க எழுத்து உங்களை நீங்க உணர்ந்த உங்க சுவாசத்தை
0: எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது எனக்கு.
6: வணக்கம் அம்மா.
0: எனக்கு உங்களோட குரல் கேட்டேன்னு ஒரு பாட்டு ஞாபகம் வருது.
6: என்ன பாடல் ஞாபகம் வருது? சரியா சொல்லுங்க.
0: நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க. நான்
6: இல்ல ரெண்டாவது
0: சரியில்லையா? இல்ல நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க அப்படி சொல்ல. ஆனா எல்லாரும் என்ன உங்களை பார்த்து இப்படி பாடுறேன்னு நீங்க போறாங்க. நாளைய தினம் எல்லாருக்கும் தெரிய வரும்.
6: அப்படிதானே?
0: சரியா அந்த நாள்ல பிறந்திருக்கீங்க நீங்க முதலாம்
6: தேதி. எனக்கு என்னமா தெரியும்.
0: அதுவரை நீங்க எப்படி மென்ஷன் பண்ணி எழுதிக்கீங்களா? முட்டாள் தினத்துல பிறந்திருக்கேன் நம்ம. அப்படி சொல்லக்கூடாது. மனிதர்கள் எல்லாரும் முட்டாள்கள் தான் ஒரு வகையில. எல்லா வகையிலையும் நாங்க எல்லாம் திறமசாலியா இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில நாங்க முட்டாள தான் இருப்போம். நாங்க
6: எல்லாத்துலயும்
0: அதனால முட்டாள. நீங்க எல்லாரையும் நீங்க சொல்றத பார்த்தா நீங்க என்னையும் பார்த்து சொல்றீங்க. எனக்கு அழகழகியா வருது. என்ன பாட்டு?
6: என்ன மட்டுமா சொல்ல,
0: என்ன பாட்டு வேணும் நாளைக்கு உங்களுக்கு? என்ன பாட?
6: நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன்.
0: நான் ஏன் பிறந்தேன்,
6: நாட்டுக்கு நலமென புரிந்தேன்.
0: ஏன் பிறந்தேன் என்ன? எத்தனை வயது? எனக்கு மட்டும் ரகசியம் சொல்லுங்க.
6: கண்ணித்தாயில் ஒரு பாட்டுமா?
0: என்ன
6: சௌந்தரராஜன் பிஸ்மா பாடல்.
0: என்ன
5: பாட்டு?
6: மனதும் பதினாறு,
0: மனதும் பதினாறு விளையாடு அப்படியே என்றும்
6: எப்பவும்
0: எல்லாம். சரி, நீங்க சொன்ன நீங்க சொன்ன நீங்க சரி ஒரு 7 வயது ஒரு 5 வயது ஒரு 3 வயது என்றும் 4 வயது அப்படி சொல்லி இருக்கலாம். ஏன் அந்த 16 மட்டும் சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம்.
6: எனக்கு தெரியல
0: தண்ணியே மறந்து சுழண்டு தலையெல்லாம் சுத்தி அப்படியே உடம்பெல்லாம் சுத்தி ஒன்றுமே நடக்க கால் தலையில படாம நடக்கிற வயசு 16 அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனா உண்மையிலேயே 16 வயது வந்த ஒண்ணுதான் இப்ப பிள்ளைகளுக்கு பயம் வருது. எப்படி என்றா என்ன செய்ய போறோம், என்ன படிக்க போறோம், என்ன படிக்க போறோம், எந்த படிப்பை நாங்க சூஸ் பண்ணலாம், எப்படி எங்கட காலத்தை கொண்டு போறோம், எப்படி போகுது, அந்த சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு வந்துடும்.
6: அது மட்டும் இல்லாம 16 வயதுலயே பெண்கள் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைங்க பெற்றோர்களுக்கு பெரிய ஒரு கவலை. அம்மா
0: கவலை பயந்து அந்த வயது வந்தோடனே பெற்றோர்களுக்கு கவலை. அந்த என்ன செய்யறாங்களோ என்ன நடக்க போதும்ன்றது எல்லாம் நிச்சயமா. நல்ல சோமா இருக்கிறேன். உங்களுக்கு
6: தடுப்பூசி மட்டும் போட்டு கூடாது
0: அது என்ன இல்லையா? அதுதான் அதுதான் இங்க கட்டாயப்படுத்தி போடுகிறார்கள் சில இடங்கள்ல.
6: இறைவன் மாட்டப்படி நடக்கட்டும், தடுப்பூசி போட்டவே
0: போடணும். ஆனா எங்க ரேவதி அம்மா போட்டுட்டாவே
6: போட்டுட்டாங்களா?
0: அவங்க போட்டுட்டாங்க நம்பிக்கை
6: தடுப்பூசி மேல ஒரு நம்பிக்கை
0: போட்டுட்டு கொஞ்சம் இப்ப என்ன அம்மா சோர்வா இருக்கு. முந்தி மாதிரி துள்ளி குதிச்சு வரல, அந்த குரல் வண்ணம் மாறி இருக்கிறது. துள்ளி குதிச்சு வரா இல்ல அம்மா வந்து பேசுறா இல்ல இல்ல அப்படி இருக்காது. அம்மா போட்டுட்டு பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ தெரியாது. பயப்படக்கூடாது, போட்டாச்சு இனி என்ன இருக்குமே.
6: நம்ம ஏன் போட்டோம், எதுக்காக போட்டோம், ஒருவேளை இப்படியா ஒருவேளை அப்படியா பல கற்பனைகள்.
0: அவளுக்கு அது ஒரு குளிர சாப்பிட்டோன்னு ஏதோ தலை இல்ல சில வலி வந்திருக்குது. அப்ப அவன் நினைச்சிருக்கான் அப்படி என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. அது தலைவலி வந்து குளிர் கூடுதலாக சாப்பிட்டதுனாலையும் வரையும் சில விஷயங்கள் தெரியாத யோசனை இதுகள் எல்லாம். இப்ப எல்லாம் எல்லாருக்கும் கவலைகள் யோசனைகள் அதிகம் இல்லையா எல்லாருக்கும். லாக்டவுன் போட்டுட்டாங்க இப்பவே போட்டாங்களா? எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம்தான் போடுவாங்க யோசனை.
6: இல்ல அது தமிழ்நாடு எலெக்ஷன், இங்க நான் இருக்கிற இடத்துல எலெக்ஷன் கிடையாது. இல்ல
0: இல்ல இல்ல அப்ப இப்ப அங்க போட்டுட்டான்.
6: அது தமிழ்நாடு, நான் இருக்கிறது மகாராஷ்டிரா இல்லையா?
0: அங்க போட்டாங்க.
6: இப்ப வந்து லால்டன் போட்டாச்சு 28 மணி முதல் காலை 7 மணி வரை.
0: அங்க கூடுதல் ஆயிருக்கல்ல மஜித் உமையா?
6: ஆமாமா, இங்க மகாராஷ்டிரா ஓவர் எல்லா அதாவது இந்தியாவிலும் இங்க அதிகமா காட்டப்படுது
0: பாருங்க. இழப்புகளும் நடக்கிறது சொல்லுகிறார்கள் இல்ல அதுதான் பிரச்சனை.
6: மக்கள் தெரியல
0: அதுண்டா உண்மை மக்களுக்கு பயம் இருக்கும் காட்டிக்கொள்ளாம. இப்ப இப்ப என்ன என்னுடைய என்னுடைய இது என்னண்டா, இப்ப அன்றாட உழைத்து வாழ்பவர்கள் போய் உழைப்புக்காக போறது வேற, சும்மா அந்த விளையாட்டாங்க போகிறார்கள் அல்லவா சில வைபவங்கள் அங்க. அதுதான் தேவையற்றவை என்று நினைக்கிறேன். அது நிறுத்துகிறார்கள் இல்லை உழைப்புக்காக
6: போறாங்க.
0: தவிர்க்க வேணும் அதுதான் உண்மை. சரி உங்களிடம் ஒரு நாள் எடுத்து சொல்லிக் கொடுக்கிறேன். இது யாருக்கும் வராமல் இருக்க வேண்டும். இது எப்ப வரும் என்று எங்களுக்கு தெரியாது. நான்கழுத்து ஆனா இது யாருக்கும் வராமல் இருக்க வேண்டும். இது வந்தால் இறப்பு வரும், கவலை வரும், சில நேரங்களில் வாழ்க்கையில் சந்தோஷமற்று போகும். சிலர் சில மனிதர்கள் முன்பிருந்தது போல இருக்க மாட்டார்கள். இது வந்திருக்கு, இது வராமல் இருக்க வேண்டும். திடீரென்று வரும், திடீரென்று எங்கேயாவது வரும். ஏதோ ஒரு சிறியதா வரும், பெரியதா வரும், இனி இல்லையென்று பெரியதா வந்தால் உயிர் போகும். தும்மல் நல்ல பெரியதா வந்தா நீங்க இறந்து போயிருவீங்களா? என்ன நீங்க இந்த பழக்கம் தும்மனே செத்துறதா?
6: ஒரு பெரிய தும்மல் வந்துச்சுன்னா அப்ப இருமல் அப்ப மரணம்.
0: அடக்கி கொண்டே போவீங்களாக்க? இல்ல இல்ல. நன்றி நன்றி என் மதி. நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க அடுக்கடுக்கா டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போறாரு. இது வந்தா பெரிதாக வந்தால் மரணம் வரும். இது வராமல் இருக்க வேண்டும். இது வந்தால் சில வேளை நிம்மதி இருக்காது மனிதர்களிடையே. சில நேரம் முதல் இருந்தது போல ஒரு மனிதன் இருக்க மாட்டான். இது வராமல் இருக்க வேண்டும். எங்கே பார்க்கலாம் என்னன்னு கண்டுபிடிங்க. இந்த பாடலை கேட்போமா?

நேரம் சரியாக இப்பொழுது 10:14. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 12:42. எங்கே என் அன்பு உறவுகளை பலரை காணவில்லை, இணைந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம் ஃபாரூக்.
1: ஆ வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க.
1: இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன்.
0: ஏழு எழுத்து சொல்ல.
1: ஐந்து எழுத்து சொல்ல.
0: ஐந்து எழுத்து சொல்லுண்டு கொடுத்தேனா? ஐந்து எழுத்து சொல்ல. இப்ப அதுதான் என்ன கொடுத்தேன்? ஐந்து எழுத்து சொல். நான்
1: ஒரு பண்டைய காலத்துல ஒரு உலாம இருக்கு,
0: பாத்தீங்களா? நானே மறந்து போனேன். எங்கே? ஆ சொல்லுங்க. கெட்டிக்காரன். ஒரு புள்ளி, ஒரு புள்ளி, ஒரு புள்ளி, ஒரு புள்ளி. இங்கே வணக்கம் எங்களுடைய மகாலிங்கம். மகாலிங்கம், மகாலிங்கம்
2: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
0: ஒரு நிமிஷம் தாங்க.
2: நல்லா இருக்கம்மா.
0: ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் ராஃபிக்.
3: விபத்து. விபத்து.
0: கெட்டிக்காரன். அட்டே அப்பா, அட்டே அப்பா.
3: விபத்து.
0: ராஃபிக்.
3: திடீர்னு வரும், திடீர்னு எதிர்பாரமும் வரும், திடீர்னு ஆக்சிடென்ட்
0: வரும். ஒரு புள்ளி ராஃபிக் உங்களுக்கு. நீங்க கெட்டிக்காரன் இதான் சொல்றது.
3: ரொம்ப நாளைக்கு பிறகு,
0: நீங்க
3: நாளைக்கு பிறகு இப்பதான் புள்ளி இருக்கிற.
0: புள்ளி எடுக்கிற மட்டுமில்ல, அதான் உங்களுடைய முயற்சி. உங்களை நான் பாராட்டுறேன். ஆனா ஒரு முறையை மட்டும் நீங்க பின்தங்கி நிக்கிறீங்க. முதல் நாள் வந்து அந்த பாடல் பாடுறது, அதாவது முழுமையான பாடல் ஞாயிற்றுக்கிழமையில வரணும். ஏதாவது முதல்ல நீங்க என்ன மாதிரி பாடுறீங்களோ, எப்படி பாடுறீங்களோ நீங்க வந்து பாடணும். சேர்ந்து போக போக போக போக நீங்க நீங்க தேர்ச்சி பெற்று வந்துருவீங்க. பயப்படாம வந்து பாடுங்க. சரியா? கட்டிக்காரன் நினைஞ்சு கொள்ளுங்க. எங்க எங்களுடைய மகாலிங்கம். மகாலிங்கம்
2: சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க நீங்க? முதல்ல எப்படி இருக்கிறீங்க மகாலிங்க?
2: நான் அப்படியே தான் இருக்கேன்.
0: நீங்க அப்படியே தானே இருக்கிறீங்க?
2: ஆமா.
0: எப்படி இருந்தீங்க முதல்ல? நீங்க
2: முதல் எப்படி இருந்தா அப்படியே தான்.
0: முதல் எப்படிங்க இருந்தீங்க? அதைத்தாங்க நான் கேக்குறேன். நீங்க முதல் எப்படி இருந்தீங்க? அத ஒரு வர்ணிச்சு சொல்லுங்க பாப்போம்.
3: உலகம் அறியாத புதுமை அந்த
0: பாட்டு பாருங்க பாப்பா எப்படி வரும்.
3: உலகம் அறியாத புதுமை மனைவிய பிள்ளை உலகம் அறியாத புதுமை.
0: நன்றி, நன்றி, நன்றி. எங்க வணக்கம் எங்களுடைய சரிதா. யார் இந்த குட்டி? அச்சனா குட்டி சஞ்சனாஸ்ரீ. அட்டே அப்பா சஞ்சனாஸ்ரீ, எப்படி இருக்கிறீங்க? என்ன உங்களோட குரலுக்கு ஆணை இல்லையே. அன்றைக்கு பாட்டு பாட லேட் ஆயிடுச்சு, நான் வேற நீங்க தூங்கிட்டீங்க. பரவாயில்ல, நலமா இருக்கிறீங்களா? சஞ்சனா இல்லையா உங்களோட பேர்? சஞ்சனா. சஞ்சனா குட்டி நலமா
4: இருக்கிறீங்கன்னா இருக்கிறோம்.
0: என்ன பாட்டு சஞ்சனாக்கு வேணும்? என்ன சொல்லுக்கு வந்தீங்க சொல்றதுக்கு?
4: வந்து நாளைக்கு சொல்லம்மா மலேரியா.
0: ஏதாவது விபத்து சொல்லிட்டார்கள். மலேரியா விபத்து சொல்லிட்டார்கள். ராஃபிக் மாமா வந்து சொல்லிட்டு போறார். குட்டி பொண்ணு, குட்டி பொண்ணு ஓடி வந்தீங்க. கட்டிக்காரி என்றாலும் இணைஞ்சு கொள்ளுங்க. சரியா?
4: நன்றி அம்மா.
0: நன்றி, நன்றி செல்லக்குட்டிங்க. எங்க இங்க ஒரு செல்லக்குட்டி இருக்கிறார் பாருங்க. சரி, மகாலிங்கம். மகாலிங்கம்
2: சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
0: எல்லா வயசான ஆக்களுக்கு மட்டும் முதல்ல எல்லாருக்கும் ஊசி போட சொல்லி இருக்கிறாங்க. நீங்க போட்டிருக்கணுமே. இப்ப
2: நான் ஊசி போட
0: வேண்டியதுதான்.
2: எனக்கு வயசாயிடுச்சுமா, ஆனா இன்னும் போடல. ஒரு மன திடம் அல்ல.
0: என்ன தமாசா கேட்ட நீங்க சீரியஸா எடுக்கிறீங்க? அதாவது அந்த போடுறதுக்கு, அந்த போடுறதுக்கு உங்களுக்கு அந்த தென்பு வர இல்ல
2: தைரியம். ஆமா தைரியம் அல்ல, தெம்பு இருக்கு, தைரியம் அல்ல, என்ன சார்ந்த நண்பர்கள் வந்து ஒரு பல பேரு போட்டிருக்காங்க. ஆனா அந்த மூணு நாளைக்கு ஒரு சோர்வு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் அப்படி இருக்கு. இப்ப இப்ப இருக்குன்னா சுமாரா இருக்கு, ஒன்னும் தப்பு ஒன்னும் பெரிய பொருட்டா தெரியலாத அப்படின்ற மாதிரி சொன்னானோ. இருந்தாலும் நான் சரி, இந்த கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு,
0: சளி இப்படி
2: இதா இருக்கு,
0: சளி பிரிப்பு இப்படி
2: சளி
0: போட போக வேண்டாம் இல்ல விட்டால்
2: சளி லைட்டா சளி ஏசில இருந்தா சளி தெரியுது,
0: சளி தெரியுது.
2: கார்ல இல்ல, கார்ல ஏசில போனோம்னா மூக்கு வந்து லைட்டா
0: மூக்கடைப்பு வரும்,
2: இருக்காம போய் இருந்தோம்னா அது மாதிரி ஆகுது
0: ஆகுது. அது ஏசில நாங்க திடீரென்று போய் இருந்தா அப்படித்தான் நடக்கும். ஏசில எல்லாருக்கும் ஒவ்வாது, எனக்கும் அப்படித்தான். தலை பாரமா இல்லாம மறி கொண்டு வர மாதிரி ஏதோ
2: அது தெரியலம்மா, அந்த தலை பாரம் எல்லாம் தெரியல, லைட்டா அந்த தண்ணி மாதிரி அந்த எச்சு மொழிடுற மாதிரி அந்த வருது. ஆனா அத வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு வாட்டி இது பண்ணிட்டா அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்தாலே சரியாயிடுது.
0: சரியாயிருந்தா
2: இப்ப வந்து வெயில் காலம் வந்துருச்சு.
0: அதாவது உங்களுடைய சரியான வெப்பத்துல இருந்துட்டு உடனே குளிருக்கு போனோம்னா அப்படி இருக்குது இல்ல.
2: ரூம்லயும் ஏசி போட மாதிரி இருக்கு, போட்டோம்னா அந்த ரூம்ல போட்டா தெரியல, கார்ல போனா மட்டும் வருது.
0: கார்ல போட்டா மட்டும் வருது. சரி, என்ன பாட்டு நாளைக்கு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கம்மா சொல்லலாம், ஞாபகம் வந்தது நான் சொல்றேம்மா. நீங்க ஏதோ கேள்வி சொல்லீங்களா?
0: ஒரு சொல்லு, நான் உங்களுக்கு ஒரு சொல்லு தாரேன். சரியா, இது இனிப்பாக இருக்கும் சாப்பிடக்கூடிய ஒன்று, ஆரழுத்து சொல். ஆரழுத்து சொல் மனிதர்களால் தயாரிக்கப்படும் ஒன்று, நிச்சயமா இது மருத்துவ குணமும் இருக்கிறது. ஆரழுத்து சொல் இனிப்பாக இருக்கும், மனிதர்களால் தயாரிக்கப்படும் ஒன்று, எல்லோரும் பாவிப்பார்கள். இது ஆரழுத்து சொல்.
2: ஆரழுத்து சொல்
0: சரி, இன்னும் ஒன்று சொல்லுகிறான், இன்னும் ஒரு ஆரழுத்து சொல். ஒரு கடினமான ஒரு பொருளை இது வெட்ட உதவும், கடினமான ஒரு பொருளை இது வெட்ட உதவும். கடினமான வீச்சல்வால் கடினமானது சும்மா நார்மலா எல்லாத்தையும் வெட்டும், கடினமானத எல்லாத்தையும் வெட்டும் அது அல்ல.
2: வச்சிட்டு போறதுக்கும் தைரியம் இல்ல, அத வச்சு எடுத்துக்கிட்டு தான் போகணுங்கிறவன் தைரியமும் இல்ல,
0: எதுக்கும் இல்ல.
2: வச்சிட்டு போறதுக்கு தைரியம் இல்ல, அதை எடுத்துட்டு போற அவசியமும் இல்ல,
0: இல்ல அவசியமும் இல்ல. அது ஒண்ணு, நான் அங்க வந்தா உதவும் உங்களுக்கு, நீங்க எடுத்துக்கொண்டுதான்
2: உங்களை பாதுகாப்புக்கா என்ன, நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து கவர்ச்சி கண்ணியோ
0: இல்ல, இந்த கவர்ச்சி கண்ணிய பார்த்தா உங்களுக்கு வீச்சடை வாழ்ந்தவையா என்ன, நீங்க எப்படி சொன்னீங்க
2: இல்ல இல்லீங்க, உங்களுக்கு பாடி கார்டா வந்து
0: விட்டு
2: சொல்லிட்டே போடுங்கம்மா,
0: இது கட்டியா இருக்கும், இது கட்டியா இருக்கும், கொஞ்சம் சொல்லி இருக்கு எங்க. சரி, அப்ப எனக்கு ஒரு காவலாளி நீங்க இருக்கிறீங்க இல்ல, ஒன்று கடினமான பொருளை வெட்ட, ஒரு வித பொருளை வெட்ட உதவும். கடினமாக எது இருந்தாலும் வெட்ட உதவும். இது அதுல வச்சு வட்டி, அதை வட்டி வச்சு வெட்டக்கூடிய தன்மை இருந்தா வெட்டலாம். மற்றது
3: இதுவாட்டி
0: கட்டி காரன் அட்டி
3: அப்பா
0: எட்டி அப்பா மகாலிங்கம் கட்டிக்காரன்.
3: உண்மையிலாமா?
0: நிச்சயமா ஒரு புள்ளி உங்களுக்கு. மகாலிங்கத்துக்கு பாக்கு வட்டி என்பது சரி. பாக்கு வட்டி என்பது சரி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? நல்ல புள்ள இப்படித்தான் இருக்கணும். அடுத்தது
3: கடினமான பொருளை இதை வெட்ட உதவும்னா இடுக்குல மாட்டி வெட்டுறதா மாதிரி அந்த பாக்கு வட்டி தான்.
0: பாக்கு வட்டி சரி. அடுத்தது வந்து ஆரழுத்து சொல் சொன்னே. மனிதர்களால் தயாரிக்கப்படுவது
3: தேங்காய் கேக்கு. தேங்காய்
0: கேக்கு
3: தமிழ்ல வரணுமா? கேக்குங்கிறது கேக்குங்கிறது தமிழ் வார்த்தை.
0: அப்பா
3: தேங்காய் பாறை. தேங்காய் பாறை.
0: தேங்காய் பாறை இல்ல அது பிள்ளை. அப்ப பாட்டு இப்ப பேருந்து வந்து சொல்றீங்களா? இப்ப சொல்றீங்களா எனக்கு நாளையான் பாட்டு?
3: இதே சொல்லிடுறேன். நான் மலரோடு மலராக இங்கு நின்றேன், நின் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன். அந்த பாடல்
0: அப்படியே அனைப்பிட இருங்க ஒரு நிமிஷம். வணக்கம் சஞ்சனா அல்லடி சரிதா. வணக்கம்
4: அம்மா. பாக்கு வெட்டி,
0: பாக்கு வெட்டி அந்த மாமா சொல்லிட்ட. தாத்தா, இந்த தாத்தா சொல்லிட்டாரு. இந்த எங்களுடைய மாலிங்கன் தாத்தா சொல்லிட்டார் பாக்கு வெட்டி.
3: ஒவ்வொருத்தவங்க எனக்கு வயசு 60 எனக்கு.
0: சஞ்சனா குட்டி, சஞ்சனா என்னம்மா இங்க பக்கத்துல ஒரு மாமா இருக்கணும், உங்களுக்கு சத்தம் கேக்குதான் பாருங்க. அவர் பேசுறது பேசுங்க மாலிங்க.
3: மாமாண்டாலும்
0: பேசலாம், அண்ணா இருந்தாலும் பேசலாம். இது என்ன தாத்தாவா இருக்கு?
3: தாத்தான்னு வச்சுட்டேன். அதுதான் வசதி.
0: வயசா இருக்குது தாத்தாவோட.
3: என்ன பாக்குற இல்ல தாத்தா பட்டம் தான் எனக்கு வசதி.
0: தாத்தா என்ன நம்பிக்கை எல்லாரும் பக்கத்துல வச்சிருப்பாங்க.
3: நான் இனிமே டை கூட அடிக்காம விட்டுறலாங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு.
0: எல்லாம் இந்த எம்டி ஆவால டையும் அடிக்காம தமாசு சொல்றது அப்படி எல்லாம் இருந்துடாங்க. சரியா இப்போ என்றும் பதினாறா இருக்கேன் மதிச்சு சொல்லிட்டு போன மாதிரி. நல்லது நல்லது மகாஜியா. நன்றி நன்றி நன்றி. அது ஆரோக்கியத்தை சொல், ஆரோக்கியத்தை சொல். எங்கே இனிப்பாக இருக்கும் மனிதர்களால் தயாரிக்கப்படும் ஒன்று ஆரோக்கியத்தை சொல். எங்கே கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ. அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல்லுக்குள் போவோம் நாங்கள். அடுத்த சொல்லுக்குள் போவோம். அடுத்த சொல்லுக்குள் போவோம். இது இந்து கோயில்களில் சில வைபவங்களில் இதை நீங்கள் காணலாம். இதை நீங்கள் வர்ணங்களாக காணலாம். வணக்கம் சஞ்சனா குட்டி. மாமான்னு சொல்லிருக்கலாம், அண்ணாண்டு சொல்லிருக்கலாம். அப்பதான் அவன் பேசி இருப்பான். சரியா கவலையோட போறார் பாத்தீங்களா சஞ்சனா? சரி சஞ்சனா அம்மா, அது அது குட்டிக்கு விளங்கல்ல அந்த தமா. சரி நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த சொல்லு? ஆரழுத்து சொல்லு
4: கருப்பட்டி அம்மா.
0: நான் வச்சிருவ சொல்லு அது அல்ல. எங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்? கிட்ட நெருங்கி இருக்கிறீங்க. நான்
4: வெள்ளப்பட்டியா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. நான் வச்சிருக்கிற சொல்லு எங்க பாக்கலாம். கட்டிக்காரு, கட்டிக்காரன்னா ஓடி வாங்க. எங்க வணக்கம் ராஃபிக். வணக்கம் ராஃபிக்.
5: மைசூர் போயிருக்கேன்.
0: எங்க வணக்கம் ஷியாமலா, வணக்கம்.
5: ஆறு இருக்கு சொல்லி பணிக்குழுவாமா
0: அந்த இனிப்பானதா என்னன்னு

0: ஏதோ உடம்புக்கு இல்லாம போகும்ன்றுட்டு அதை ஞாபகப்படுத்துறீங்க எனக்கு. பரவாயில்ல, பனிக்கு பனி பனி பனிக்குலைவ சாப்பிட்டா சரி, அதோட அதுதான் லாஸ்ட் டேயா இருக்கு எனக்கு. ஆனா கூடாதான் எங்களுக்கு, நாங்க எதிர்பார்க்கிறோம். உலகத்திலேயே தனிமைதான் ஒரு பெரிய நோய் என்று ஒரு அன்பு உறவு எழுதியிருக்கிற உண்மைதான். தனிமை கூடாத உண்டு. எங்க சஞ்சனா குட்டி, நீங்க இப்ப நான் சொன்ன அந்த, அதாவது இனிப்பாக இருக்கும், மனிதர்களால் தயாரிக்கப்படுகிறது, இது கட்டியாக இருக்கும், ஆரழுத்திச்சொல் அது கொடுத்திருந்தேன். இங்கே வணக்கம், வணக்கம் ஃபாரூக், வணக்கம் ஃபாரூக், ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் அந்த பேரோட இவர் எல்லாம் மாறி பாயாசத்து கட்டியா இருக்கு. எங்க வணக்கம், ஓடி போயிட்டாரு. வணக்கம், கற்கண்டு ஆரழுத்து சொல்லு, இது அதுவல்ல, அதுவல்ல. நீங்க நெருங்கி இருக்கிறீங்க, நீங்க கற்கண்டு அல்ல. எங்க எங்கே யோசிச்சு கொண்டு ஓடியான், எங்கே பாக்கலாம். ஆரழுத்து சொல்லு, ஆரழுத்து சொல்லு, இது இனிப்பா இருக்கும், கட்டியா இருக்கும். பால் பாயசம் எங்க கட்டியா இருக்கு? ரெண்டு மூணு நாள் அப்படி வெயில காய வச்சுட்டு ஃபாரூக் சாப்பிடுறாரோ, பால் பாயசத்தை கட்டியா இருக்குமென்ட்டாரே. எனக்கு என்ன உண்டுமா, எனக்கு புரியல. சரி பாக்கலாம், அடுத்த சொல்ல. மூன்று எழுத்து சொல்லுன்னு சொல்லி இருந்தேன். எங்களுடைய இந்து கோயில்களில் இது ஒரு வைபவம் நடக்கும் போது இதை நீங்கள் காணலாம். இது ஒரு நடனம், எங்க பாக்கலாம், இது ஒரு நடனம். வணக்கம், வணக்கம் சஞ்சனா. என்ன வெள்ளம்?
1: பனை வெள்ளம்,
0: பனை வெள்ளம் கட்டி காரி. சஞ்சனா குட்டிக்கு உண்டு, சஞ்சனா குட்டிக்கு, சஞ்சனா குட்டிக்கு ஒரு புள்ளி. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஃபிக், வணக்கம் ராஃபிக். கமர் கட்டு அது இல்ல, அது இல்ல, அது இல்ல, சொல்லிட்டார். பனை வெள்ளம், பனை வெள்ளம்,
2: பனை வெள்ளம். நன்றி வணக்கம்.
0: பனை வெள்ளம், நன்றி. எங்கே வணக்கம் மகாலிங்கம், மகாலிங்கம் வணக்கம். தனக்கு பிடிக்கும் அத தெரியாம தட்டுப்படிச்சா நீங்க துக்கப்பட வேணாம், சரியா? தெரியாம தட்டுப்பட்டுச்சா போன், அதனால கட் ஆயிருச்சா. அதனால அந்த தாத்தாவை கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கம்மா, எனக்கு நல்லா பிடிக்கும் தாத்தா சொல்லி இருக்கு, சரியா? சிரிக்கும் அப்படிதான் இருக்கேன். ஐஸ்கிரீமுக்கு தமிழ் என்ன என்ன சொல்லுங்க பாப்போம்.
2: பனி பனி கூழ்,
0: பனி கூழா, பனி கூழ், கூழ் அப்படி இருக்கு, தண்ணியா இருக்கும்.
2: கூழ், கூழ் கலவை, கூழ்னா கெட்டியா தான் இருக்கும்.
0: கூழ் அண்டா எப்படி இருக்கும், கூழ் எப்படி இருக்கும், கட்டி கூழா இருக்கும், குடிக்க கூடியதா இருக்கும். அது
2: ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் கட்டியாவும் இருக்கும். கூழ் அதாவது குழைவு ஏற்படுறதுக்கு பேர் தான் கூழ்னு சொல்லுவாங்க.
0: கூழ், கூழ் நீங்க கூழ் காய்ச்சி குடிச்சது இல்லையா? நீங்க வாய் வச்சு குடிக்கலாம்.
2: கூழ் கரைச்சி, கூழ் கரைச்சாதான், கரைச்சி குடிச்சாதான் அது கூழ். கூழுங்கிறது வந்து கட்டியாதான் இருக்கும். கரைச்சு குடிக்கணும்னு சொல்லுவாங்க,
0: கூழ் வந்து எங்க கட்டியா கட்டி, அதாவது கொஞ்சம்
2: நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கூழ கரைச்சு குடிக்கணும்னு சொல்லுவாங்க, குடிச்சு பழகணும், கூழ கரைச்சு குடிச்சு பழகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
0: கூழா இருந்த கூழாக இருக்கிறது
2: கலவை,
0: கூழ் சொல்லுக்கு அர்த்தம் நீங்க இப்ப கட்டியா இருக்கும் பதார்த்தத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு

0: கட்டி பதமா இருக்கும், கூழா இருக்கும். மல்லி ஊத்துனால் ஊத்து படம், மல்லி ஊத்துனா இப்படி ஊத்தும். நீங்க ஒரு மாவை கரைச்சு ஊத்துனா கூழா ஊத்து படம். இப்ப ஐஸ்கிரீம் ஊத்தாதல்ல, அள்ளி வச்சா அப்படியே இருக்கும் இல்ல, ஊத்தாதல்ல.
1: ஐஸ்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, ஐஸ்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை என்ன,
0: அது இங்கிலீஷ்
1: வார்த்தைக்கு பேரு தமிழ் வார்த்தை என்ன,
0: ஐஸ். அதுதான் இருக்கு,
1: ஐஸ்க்கு
0: தமிழ் வார்த்தை, அதை சொல்லுங்க. அதுவும் மூன்று எழுத்து தான், ஐஸ்க்கு தமிழ் வார்த்தை சொல்லுங்க.
1: அதான் பனி, பனி, பனிக்கட்டி.
0: பனி இல்ல, ஐஸ்கிரீமுக்கு நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. கூழ் கூழ் கூழ் பாப்பா கண்டுபிடிச்சு ஓடி. ஆஹா, என்னையே மாத்திரிவாரு போல இருக்க இவர். கூழ் என்றா கட்டியா இருக்காண்டு. இன்றைக்கு நான் கூழ் காட்சி பாக்குறேன், கட்டியா இருக்கான்னு பாப்பா. இங்க ஓடி வாங்கோ. இது நான் கொடுத்தது, கொடுத்த சொல்லையும் மறந்துட்டேன். என்ன சொல்ல கொடுத்தேன் என்பதையும் மறந்துட்டேன். கிணறு சொல்லிட்டார்கள், வெள்ளாச்சோறு சொல்லிட்டார்கள், ஒரு கட்டியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன், இனிப்பாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன், அதுவும் சொல்லிட்டார்கள். இன்னும் ஒரு சொல்ல கொடுத்தேனா, ஐஸ்கிரீமுக்கு என்ன என்று கேட்டிருந்தேன். சரி, எங்கே ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு அடுத்த சொல்லுக்குள் போகலாம்.

இது ஏழெழுத்து சொல், இது ஏழெழுத்து சொல், ஒரு ஏழுத்து, அதாவது தகவலை பரிமாற உதவும் ஒன்று, தகவல்களை பரிமாற உதவும் ஒன்று, உங்களுடைய தகவல்களை பரிமாற உதவும் ஒன்று. ஏழெழுத்து சொல், ஏழெழுத்து சொல், ஏழெழுத்து சொல் எங்கே பார்க்கலாம்?

0: தகவல்களை பரிமாற உதவும் இது. இன்னும் அடுத்த சொல்லுக்கு போகலாம், அடுத்த ஒரு சொல்லுக்கு போகலாம். தூங்கும் போது இது தேவை. தூங்கும் போது இது தேவை. இன்னும் ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், எங்களுடைய இந்து மத கோயில்களில், இந்து மத கோயில்களில் இது ஒரு நடனம். இதை பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். தபால் தபால் நிலங்க நிலங்க நிலங்க நிலங்க தபால்
1: தபால் நிலையம் தபால் நிலையம்
0: இல்ல, கிட்ட நீங்க நெருங்கி இருக்கிறீங்க. நான் சொல்லு, அல அது அல்ல, கிட்ட நெருங்கி இருக்கிறீங்க. இதோடு சம்பந்தப்பட்டது, இதோடு சம்பந்தப்பட்டது. அங்கே தேடிக்கொண்டு ஓடியாம் ஓடியாம் கிட்ட நெருங்கி இருக்கிறீங்க. எங்க இதோட சம்பந்தப்பட்டது, எங்க ஓடி வாங்கோ பாக்க. அடுத்தது சஞ்சனா குட்டி அல்லது
2: என்னென்ன தகவல் பெட்டி
0: தகவல் இன்னும் இல்லை, அதல்ல, அத கொஞ்சம் நீங்க என்ன மாற்றி அமைக்க வேணும். கிட்ட வந்துட்டீங்க.
2: தகவல் பலகை
0: இல்லை இல்லை இல்லை இல்லை நீங்க ஆனா அதோட சம்பந்தப்பட்டது. நீங்க ஒரு சொல்லு, அதாவது அது ரெண்டு எழுத்து சொல், ஆனா ஒரு சொல்லு சரியா சொல்லிட்டீங்க. அதுல அத அந்த அரவாசிய சொல்லிட்டீங்க, கண்டுபிடிச்சாண்டு ஓடியா ஓடியா. அங்கே தகவல் பரிமாற உதவும் இது. இது அதுல அரவாசி சொல்லி இருக்கிறான், எங்கே கண்டுபிடிச்சோண்டு ஓடியா. அப்ப மூன்று சொல்லு உங்களுக்கு நிலுவையில் இருக்கிறது. ஒன்று வந்து இந்து மத கோயில்களில் இது ஒரு வைபவங்கள் நடக்கும் போது இது இது ஒரு நடனம் இது, சரியா. அடுத்தது வந்து நாங்கள் தூங்கும் போது இது எத்தனை எழுத்துண்டா, நான்கு எழுத்து. இது நிச்சயமாக தேவை, இது இல்லாமலும் தூங்கலாம், நிச்சயமாக தேவை. நான்கு எழுத்து எங்க இணைந்து கொள்ளுங்க. வணக்கம். வணக்கம்.
2: தபால் பெட்டி
0: இல்ல, இன்னும் நீங்க சரி செய்து கொண்டு வரணும். அரவாசிதான் சரி. எங்கே கட்டிக்காரி, ஓடி வாங்க ஓடி வாங்க. இங்கே எங்கே தூங்கும் போது நாலெழுத்து சொல், இது தேவை, இது இல்லாமலும் தூங்கலாம். எங்கே பார்க்க, தூங்கும் போது தேவை. எங்கே இது நாலெழுத்து, ஓடி வாங்க. மூன்று மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்து மத கோயில்களில் இது ஒரு நடனம், இது ஒரு நடனம் இது, இது மூன்று எழுத்து சொல். அந்த தூங்கும் போது அது நாலெழுத்து சொல். எங்கே வணக்கம் ஷியாமலா.
3: அஞ்சல் பெட்டி அம்மா.
0: அஞ்சல் பட்டி கெட்டி காரி. ஷியாமலா குட்டிக்கு ஒன்று.
3: நன்றி அம்மா.
0: நீங்க தான் முன்னாடியில நிக்கிறீங்க புள்ளி. அஞ்சல் பட்டி கிட்ட கிட்ட வந்த அவ யாரு, எங்களுடைய சரிதாவும் சஞ்சனா குட்டியும். அஞ்சல் பட்டி என்பது சரி. இப்ப ரெண்டு ரெண்டு இது இருக்கிறது. ஒன்று வந்து இந்து மத கோயில்களில் இது ஒரு நடனம், இது ஒரு நடனம், பார்க்க அழகா இருக்கும். எங்கே வணக்கம். வணக்கம் சஞ்சனா. வணக்கம் சரிதா.
4: அம்மா தூங்கும் போது சொன்னீங்களா, அதுக்கு தலையணை.
0: கட்டிக்காரி என்ற குட்டி அம்மாக்கு ஒன்று, குட்டி அம்மாக்கு ஒன்று, கட்டிக்காரி சஞ்சனாக்கு ரெண்டு புள்ளிகள். இப்ப இது ரெண்டாவது புள்ளி. நன்றி நன்றி நன்றி. எங்கே ஷியாமலா நீங்க சொல்லுங்க. ஷியாமலா தலையணை என்பது குஞ்சு குட்டி அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டா, நீங்களும் சரி. நன்றி
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்க வணக்கம் மகாலிங்க, இது மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க. மகாலிங்கம். ஓ மகாலிங்கம் வணக்கம். எங்கே சஞ்சனா அல்லாட்டி சரிதா வணக்கம். வணக்கம் வணக்கம்

0: அது நான் சொன்னது அந்த நடனம், அதாவது ஒரு பக்தி நடனத்துக்கு பாவிக்கும் ஒரு பொருள். இதை நடனத்தையும் அப்படி அந்த பொருளோடு நடனம் ஆடுபவர்களை இப்படி சொல்லுவார்கள். எங்கே பாக்கலாம். வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம்
1: வணக்கம். அம்மா உங்களுக்கு ஒரு வீடியோ வீடியோ அனுப்பியிருக்கேன், அதுல பாருங்க. ஐஸ்கிரீமுக்கு வந்து தமிழ் பேர் என்ன, சாக்லேட்டுக்கு என்ன தமிழ் பேருங்கறதெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு அனுப்பிச்சிருக்கேன் வீடியோ. அதுல பாருங்க, பனிக்கூழ்னு தான் வருது.
0: பனிக்கூழ் இருக்கா அது? ஆமா, குளிர். ஆனா உண்மையிலேயே குளிர் களி என்பதுதான் சரியானது. ரெண்டு மூன்று சொல்லு
1: இப்ப வந்துட்டீங்களா. களிங்கிறது என்ன? களிங்கிறது கட்டி தான், அதுவும் கட்டி தான்.
0: குளிர் களி, களிக்கும் கூழுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க எனக்கு.
1: அதாங்க, கூழுன்னா பொதுவா சொல்றாங்க, கொஞ்சம் கேட்டுங்க. கூழுங்கிறது நீங்க களிங்கிறது கரெக்ட், கட்டியா இருக்குங்கிறது ரைட்டு. கூழுங்கிறது கலவை, கலவை அதாவது பனிக்கலவைனாலே அது கலந்த, பனியோட கலந்ததுங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். அது அதுல கலந்து இருக்கு, பனி கலவை தான் நான் சொன்னது. கூழுங்கிறது கலவை தான்.
0: ஐயோ, நீங்க சொல்றதும் ஒரு தனித்தன்மையாக இருக்கும், களியாக இருந்தால் அது களி, அது கட்டியாக இருக்கும். அந்த தண்ணித்தன்மை என்பது நீங்க ஒன்றில் ஃபலூடாக சொல்லலாம், அல்லாட்டி மில்க் ஷேக் அதுகளை சொல்லலாம், ஒரு கூழ் மாதிரி நீங்க இருந்து குடிக்கிறதுக்கு. களிக்கும் கூழுக்கும் சரியான டிஃபரெண்ட் இருக்குது. கூழா இருக்கிறது தண்ணித்தன்மையா, ஊத்துப்படும். நீங்க ஊத்துனா ஊத்துப்படும். களி, களி என்பது களி இப்படி விழுத்துனா டக்குண்டு விழுமையோடைய ஊத்துப்படாது. நன்றி. சின்ன பிள்ளையாட்டம் களிக்கும் கூழுக்கும் டிஃபரெண்ட். இப்ப நீங்க வந்து இதுக்கு நாங்க எல்லார்டையும் ஒருக்கா கேட்டாதான் சரி. தான் சொன்னதுதான், தான் பிடிச்ச முயலுக்கு மூன்று காலம் என்று நின்று அவருக்கு வயசு போயிட்டுதுன்னு நினைக்கிறேன். பாவம், எல்லாரும் தாத்தாவ நீங்க அப்படி நினைச்சாங்க. புத்திசாலி இருந்தாலும் சின்ன குழந்தைமாய் அடம் பிடிக்கிறேன்ல. சரி, இப்ப நான் யார்ட்டையும் ஒரு ஒரு இது போட மறந்துட்டேனோ தெரியல. சஞ்சனா குட்டிக்கு ரெண்டு தலையணை சொல்லிட்டா கட்டிக்காரி. இப்ப வந்து தலையணை வந்து விட்டது. இருக்கிற சொல்லு அந்த இந்து கோயில்களில் ஒரு நடனத்தில் வைத்து ஆடுவார்கள். அது ஒரு பொருள், ஆனா அது அந்த நடனத்தையும் அப்படி சொல்வார்கள், அப்படி அந்த ஆட்டம் என்று சொல்லுவார்கள். அது வைத்து ஆடும் போது இங்கே பார்ப்போம். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
2: நடனம் பாவடி
0: காவடி சொல்லிவிட்டார் அவர். சரியான சொல்லு இங்கே.

கருத்துக்குள் போகலாம். இது ஐந்தெழுத்து சொல், இது ஐந்தெழுத்து சொல். இது நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் இரண்டுக்கும் உபயோகிப்பார்கள். ஐந்தெழுத்து சொல் இது பூக்களோடு சம்பந்தப்பட்டது. நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் பயன்படுத்துவார்கள் ஐந்தெழுத்து சொல். எங்கே கண்டுபிடிச்ச ஓடியாங்கோ பாப்போம். எங்கே

0: வணக்கம் சரிதா அல்லது சஞ்சனா குட்டி. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
1: என்ன
0: கதம்பம்? இல்லை, தவறு தவறு. இது பூவோடு சம்பந்தப்பட்டது. நல்ல நல்ல உடையத்துக்கும் கெட்ட உடையத்துக்கும் பாவிப்போம். இது பூவோடு சம்பந்தப்பட்டது. ஐந்து எழுத்து சொல், ஐந்து எழுத்து சொல் கண்டுபிடிச்சு வாங்குவோம். இங்கே வணக்கம் ஃபாரூக். வணக்கம் மலர் மாலை மலர் கொடுத்தேன். என்ன சோகமா பேசுறீங்க நீங்க? அப்படி பேசக்கூடாது சரியா? அது உண்மை, அது எல்லாருக்கும் இருக்கு ஐயா. அத மாத்திரத்துக்கு தான் நானும் ட்ரை பண்றேன். சரி, எங்கே பிள்ளை? அது எங்கே மகாலிங்கம்
2: மலர் வளையம்
0: வச்சிருவீங்க போல இருக்கு. எனக்கு நல்ல காரியத்துக்கு வைக்கிறானே?
2: நல்ல காரியத்துக்கு வைக்கலாம்.
0: என்ன யாரு சொன்னது மலர் வளையம் மலர் காரியத்துக்கு வைக்கிறாரு?
2: பூங்கொத்து, பூங்கொத்து.
0: என்னது
2: பூங்கொத்து? பூங்கொத்து
0: இல்ல இல்ல இல்ல. நெருங்கி இருக்கிறீங்க, இல்ல கண்டுபிடிங்க. இந்த மலர் வளையம் நல்ல காரியத்துக்கு வைக்கிறேன்னு சொல்றீங்க நீங்க. நீங்க நான் வந்தா நீங்க மலர் வளையம் தான் வைப்பீங்க போல இருக்கு. அங்க இதுதான்
2: மலர் மாலை.
0: பாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இதுக்கு மலர் சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க சொல்றது இப்பல முதல்ல. நான் அங்க வந்தா நீங்க எனக்கு மலர் வளையம் தான் வைப்பீங்களா? அது சொல்லுங்க.
2: இல்லீங்க, வைக்க மாட்டோமே. நல்லது மலர் பூங்கொத்து கொடுக்கலாம்.
0: பூங்கொத்து கொடுக்கலாம்.
2: பொக்கை, பொக்கை.
0: பூ மாலை போடலாம். பூ மாலை போடலாம்.
2: ஆமா.
0: எங்க
2: மலரா இருக்கணும்?
0: இல்ல, இது பூவோட சம்பந்தப்பட்டது. மலர் வளையத்து போ பறவை பயமா இருக்குமா? நீங்க
2: நீங்க வந்தா பூங்கொத்து கொடுத்து வளமா
0: வளையத்து பெரிய வளையமா செய்து அப்படியே கழுத்துல இருந்து கீழே வந்து நான் சோகத்திலும் இவற்றை எல்லாம் சிரிச்சு சிரிச்சு எடுத்து வருவதற்கு காரணம் நீங்க சற்று மாற வேண்டும் என்பதற்காகத்தான். எனக்கே பாரம் தான், எனக்கே முடியாத சோகமும் பாரமும் தான். இருந்தாலும் ஏதோ என்னென்றால் என்னுடைய குடும்பத்திலேயே பிப்ரவரி மாதம் மாசி மாதம் ஒரு இழப்பு. தாங்க முடியாத அந்த சுமையோடு இருந்த எனக்கு இதை இந்த ஒரு இழப்பு அதையும் தாண்டி விட்டது. ஏனென்றால் அதை மறக்கக்கூடிய தன்மை எனக்கு வந்துவிட்டது. இது இந்த இழப்பு ஏனென்றால் அவ்வளவு தூரம் எங்களை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இருந்தாலும் பார்ப்போம். எங்கே வணக்கம் சஞ்சனா அல்லது சரிதா? எங்கே
1: அம்மா அரளிப்பூ.
0: அரளிப்பூ, அரளிப்பூ என்னது நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் கொடுக்கறதா? பூவோடு சம்பந்தப்பட்டது இது என்று சொல்லி இருக்கிறேன். எங்கே பூ வர? சரி, பூ வந்து முதல் எழுத்தாக வரும். அங்கால கண்டுபிடிங்க. அஞ்சு எழுத்துல நாலு எழுத்த கண்டுபிடிங்க. ஓகே சரியா? ஓடி வாங்க பாக்கலாம். இத கடைசியா ஃபாரூக் தான் வரல, ஷியாமலா இல்ல ஃபாரூக், ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஓடி வந்து சொல்லுவாங்க பாக்கலாம். எங்கே பாக்கலாம்? அடுத்த சொல்லுக்குள் போவோம். ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு இந்த சொல்லை நீங்க யோசிங்க.

0: எங்க இது ஐந்து எழுத்து சொல்லு, இது ஐந்து எழுத்து சொல்லு. இது வந்து வீட்டு வாசல்ல பாக்கலாம், வீட்டு வரவேற்பறையில் பாக்கலாம், பெரிய மண்டபங்கள்ல பாக்கலாம், பெரிய பெரிய இடங்கள்ல எங்க இருந்தாலும் பெரிய கட்டிடங்கள் முன்னுக்கு வரும்போது முதல்ல இத பாக்கலாம். ஐந்து எழுத்து சொல்லு, ஐந்து எழுத்து சொல்லு. இது இருக்கும், இது இருக்கும், இப்படி இப்படி இப்படி இருக்கும், இப்படி இந்த சொல் இருக்கும், இந்த சொல் இருக்கும், இந்த சொல் முன்னுக்கு வீட்டு வாசல்ல, வீட்டு வரவேற்பறையில, மற்ற பெரிய மண்டபங்கள்ல, பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் போது, பெரிய ஹோட்டல் வழிய எல்லாம் இந்த சொல் இருக்கும். அங்க பாக்கலாம். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா
1: பூச்செண்டு
0: கட்டிக்காரி, அது கண்டுபிடிச்சிட்டீங்க, கட்டிக்காரி கட்டிக்காரி பூச்செண்டு. வணக்கம் ஃபாரூக். வணக்கம்
2: ஃபாரூக்.
0: அவங்க சொல்லிட்டாங்க ஷியாமலா பூச்செண்டு என்பது சரி, பூச்செண்டு பூச்செண்டு. நன்றி நன்றி. எங்க வணக்கம், எங்க சஞ்சனா குட்டி அல்லது சரிதா?
3: வணக்கம் அம்மா. நல்வரவு,
0: நல்வரவு கட்டிக்காரி, கட்டிக்காரியே. ஆஹா, பாத்தீங்களா, எங்கிட்ட செல்ல குட்டி சொல்லிட்டான் நல்வரவு. இப்ப சொன்ன சொல்லு வந்து நல்வரவு. சஞ்சனா குட்டி மூன்று புள்ளி, சரியா?
3: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி, செல்ல குட்டிக்கு நன்றி நன்றி நன்றி. அடுத்த சொல்லுக்குள் போக போறேன், அங்கே பாப்போம். பாடலை கேட்டுக்கொண்டு போகலாம்.
4: தாழ்வு உயர்வே காவிரி.
0: வணக்கம் மாலிங்கம், கண்டுபிடிச்சிட்டீங்க போல சொல்லுங்க. மாலிங்கம், மாலிங்கம், வணக்கம்
5: மாலிங்கம்.
0: என்ன பூத்தோரணம் இல்ல பூச்செண்டு சொல்லிட்டார்கள் மாலிங்கம். பூச்செண்டு,
5: நிக்கிறவங்களும் பூச்செண்டு வந்து கையில குடுக்கறது, வரவேற்புக்கு குடுக்கறது இல்லையா, அது வந்து திருமணம் ஒரு ஒரு விழாவில வந்து எடுத்து பஞ்சன்ல எடுத்துட்டு வர்றது, மணப்பெண்ணும் அந்த நிகழ்வு நடத்துறவங்களே கையில வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம குடுக்கறது இல்லையே.
0: ஓ, பூச்செண்டு, பூச்செண்டு நீங்க பூக்கள் அப்படியே கட்டின வண்ணம் அப்படியே ஒரு இதான சுத்தி குடுக்கறது இல்லையா பூச்செண்டு?
5: பூச்செண்டுக்கு பேரு பொக்கைன்னு தானே சொல்லுவாங்க.
0: அது சரி, வயது போட்டியா பாக்குறீங்க அந்த அந்த ரைம்ஸ்ல என்ன பொக்கை,
5: பொக்கையா இருந்தாலும் அது ஒரு தடையா இருக்காதுமா,
0: பொக்கை
5: பேச்சுக்கும் சரி.
0: எத்தனை பல்லு இல்ல உங்களுக்கு, வேணா நான் அது பேர்ந்து பேசுறேன், சரியா? நன்றி நன்றி. நான் தமாஷா பேசுறது கோச்சுக்கோ,
5: நேரா பாத்துங்க.
0: நல்ல
5: நேரா பாத்துங்க,
0: வந்து பாக்குறேன். நன்றி நன்றி நன்றி.

எத்தனை எழுத்து என்றால் இது ஐந்து எழுத்து. இது கோயில்களில் கிடைக்கும், கோயில்களில் கிடைக்கும். இது கோவில்களில் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். இது ஐந்து எழுத்து சொல்லு. கோயில்களில் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்.

0: இன்னும் ஒரு ஐந்து எழுத்து சொல்லு. இது எல்லா இடங்களிலும் உங்களை சுத்தம் செய்ய இருக்கும் இடம். உங்களை சுத்தம் செய்ய இருக்கும் இடம், ஐந்து எழுத்து சொல். உங்களை சுத்தம் செய்ய இருக்கும் இடம். வணக்கம் சஞ்சனா குட்டி, அல்லாட்டி சரிதா. எங்க
1: பிரசாதம்?
0: பிரசாதம் கெட்டிக்காரி, டக்கு டக்குன்னு பிடிச்சிடுறாவே. இது கெட்டிக்காரி, பிரசாதம் என்பது சரி. நன்றி நன்றி நன்றி அம்மா. எங்கே
1: நன்றி
0: நன்றி நன்றி செல்ல குட்டிக்கு. அடுத்த சொல்லு. இது உங்களை சுத்தம் செய்ய உதவும் ஒரு இடம். இது ஐந்தெழுத்து சொல். வணக்கம் ஷியாமலா. ஷியாமலா
2: பிரசாதம். அம்மா
0: பிரசாதம் சரியானது. அந்த குட்டியம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டா. நன்றி அம்மா, நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே உங்களை சுத்தம் செய்ய உதவும் இடம், எல்லா இடம் இருக்கும். வணக்கம் எங்களுடைய மாமா சந்திரராஜ் மாமா. மாமா
3: வணக்கம். பிரசாதம்
0: சரியானது சொல்லி அந்த குட்டியம்மா ஓடி வந்து சொல்லிட்டா. சஞ்சனா குட்டி தான் நிக்கிறா. என்ன பாட்டு வேணும் மாமா உங்களுக்கு?
3: நன்றி.
0: வணக்கம் ஃபாரூக். வணக்கம் வணக்கம் ஃபாரூக். கோயில்ல கிடைக்கும் கேட்டா புளிசாதம் மட்டும் எல்லா கோயிலையும் கிடைக்கும் இல்ல
3: கேக்குறேன். ரொம்ப ரெண்டாவது
4: பொங்கல் பொங்கல் பொங்கல் சாதம் கிடைக்கும்.
0: அப்ப இது கோயில்ல கிடைக்கும், எல்லா கோயில்லயும் கிடைக்கும், எல்லா கோயில்லயும் கிடைக்கும். இது இப்படி சொல்லுவாருண்டா நீங்க? ஒரு பொதுவா சொல்லணும் இல்ல நீங்க? அடுத்த சொல்லு. உங்களை சுத்தம் பண்ண உதவும், இது வந்து பிரசாதம் ஐயா, பிரசாதம் சொல்லிட்டார்கள். அடுத்தது சொல்றது வந்து சுத்தம் பண்ண உதவும் ஒரு இடம். எல்லா இடமும் இருக்கும், எல்லா இடமும் இருக்கும் சொல்லுவோம். ஐந்து எழுத்து சொல் அத சொல்லிட்டார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்கற வடிவா திருப்பி கூட வச்சு கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் தேவை இந்த இடம் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவை இந்த இடம்.
4: ஒரு நாள் எனக்கு தேவை குடும்பம்.
0: ஒவ்வொரு நாளும்
4: படுக்கையறை. படுக்கறை
0: சுத்தம் பண்றது படுக்கையறை இல்லையா? என்ன நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க. நீங்க மீச வச்சிருக்கீங்களா? இல்ல நான் மீசை வலிச்சிருந்தாலும் சொல்ல, நான் சின்ன பிள்ளை. சுத்தம் பண்ண உதவும் அறை, குளியல் அறை சொல்லிட்டார்கள் ஐயா. குளியல் அறை
4: நேரம்
0: வராம விட்டுருவீங்க. அதனால முதல்ல பாட்டு எழுதி அப்படி இருக்க கூடாது, வராம விட கூடாது. வரணும். நான் உங்களோட மட்டும்தான் தமாசா பேசுறேன்னு தான்
4: யாரும் மாட்டோமா.
0: சரி சரி சரி. நன்றி ஐயா. எல்லாரும் சோகத்துல இருக்கிறோம், அதை கொஞ்சம் மாத்துறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். நன்றி ஐயா.
4: எனக்கு என்னமா செய்யலாம்?
0: ஏசி என்ன செய்யுது?
4: ஏசி தண்ணியா வருதுமா?
0: ஏசி தண்ணியா கொட்டுதா?
4: ஆமா, ரிலீஸ் ஆகாம அப்படி கொட்டுது.
0: அது வந்து
4: ஆஃப் பண்ணிட்டா?
0: ஒருக்கா ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. என்னன்னா அதுல இருந்து தண்ணி வடிய தொடங்கினா அது பாக்கணும். உங்களோட நீங்க கதவையும் திறந்து வச்சிருக்கீங்களா? நீங்க ஏசிய போட்டு எடுத்துக்கல?
4: இல்ல இல்ல, மூடி இருக்கேன்.
0: வெப்பமும் அதுவும் சேர்ந்து வரும்போது நீங்க திறந்து இருந்தீங்கன்னா?
4: இதுவரைக்கும்
0: கம்ப்ளைண்ட் வரையில காட்டணும். ஓடும் சில இது அது அப்ப
4: படதாக
0: பண்ணிட்டு போடுங்க, அது ஏசியா இருக்கும் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க, போட்டு பாருங்க. அப்படியே
4: எல்லாத்தையும்
0: ஆஃப் பண்ணிட்டு போடுங்க, ஏன்னா அது கொஞ்ச நேரம் விட்டுட்டு போடுங்க. சில போல ஒரே அது போட்டிருக்கனால அது ஒர்க் பண்றதால அது அஃபெக்ட் பண்ணி ஏதாவது கொஞ்சம் போடாம கொஞ்சம் நிறுத்தி வைங்க, ஏன்னா அது சரியான வெப்பம், நீங்க நெடுக வேலை செய்ய விடுறீங்க அத, அதனாலதான் ஒரே லிமிட்ல அப்படியே போட்டு போட்டு அதை ஓப் பண்ணி ஓப் பண்ணி எடுக்கிறதாலையும் பழுது வேணும், கவனமா இருக்கணும், ஒரே லிமிட்ல விடணும் நீங்க. நன்றி நன்றி நன்றி. ஏசி பழுதாச்சு, இப்ப அவர் இனி நிகழ்ச்சிக்கும் வர மாட்டார். போங்க. இப்ப சரியா குளியல் அறை என்பது சரியான இது சொல்லிட்டார், உங்களை சுத்தம் பண்ண உதவும் என்று சொன்னதுக்கு. சரி, எங்கே அடுத்த சொல்லுக்குள் போகலாம். இது ஒரு திருநாள் எட்டெழுத்து சொல். இது ஒரு திருநாள் எல்லாரும் கொண்டா, அதாவது இந்து மக்கள் கொண்டாடும் ஒரு நாள். இந்து மக்கள் மட்டுமல்ல, மக்கள் எல்லாரும் கொண்டாடும் ஒரு நாள். இது ஒரு திருநாள் எட்டெழுத்து சொல். இது முக்கியமான ஒரு திருநாள், எல்லாரும் கொண்டாடுவோம். அங்கே பார்ப்போம், அடுத்த பாடல் ஒன்று கேட்கலாம். ஒரு பாடலை கேட்போம், எங்க பார்ப்போம்.

0: வணக்கம். அங்க ராபி சொல்லுங்க.
1: தீபாவளி
0: பண்டிகை தான், இது ஒரு திருநாள். கண்டுபிடிச்சு வாங்க. எட்டு எழுத்து சொல்லு. நன்றி நன்றி. நீங்க பாட்டி சொன்னீங்க ராபிக், நீங்க ரோசா பூச்சி. ரோசா பூச்சி. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சொன்னீங்க சொன்னீங்க. நன்றி. எங்கே ஓடி வாங்க. எங்க ஃபாரூக் சொல்லுங்க. வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் என்ன நடந்தது? இது ஒரு பண்டிகை, இது ஒரு திருநாள். திருநாள் திருநாள் இது ஒரு திருநாள். எங்கே இது எட்டு எழுத்து சொல். இது ஒரு திருநாள். கண்டுபிடிச்சோண்டு ஓடி வாங்க. எங்கே உடனே கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்.

0: இங்கே வணக்கம் சாகுல். சாகுல் வணக்கம். சாகுல்
1: நல்லமா இருக்க சொல்லிட்டாங்களா?
0: எதுக்கு அந்த திருநாள்
1: சொல்லவா?
0: எங்க கெட்டிக்காரனை பாக்கலாம். எங்க
1: ஒரு ஒரு எழுத்தா சொல்லுவேன், நீங்க கூட்டிக்கணும். சித்திரை திருநாள்.
0: திருநாள் சரி, அங்கட சித்திரை போல. இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பாப்பா எங்க பாப்பா எங்க பாப்பா திருநாள் சரி, திருநாள் வந்து அதோட என்ன செய்யறது? எல்லாரும் என்ன சின்ன பிள்ளையாக்கி நீங்க என்ன பாட்டு வந்து சாவரும்?
1: நீங்க சொன்னது கரெக்டா, சித்திரை திருநாள் எட்டு பேர், அதுவும் திருநாள்
0: தானே? எட்டு பேர் சுதான். இதுவும் பாக்கலாம், இது உண்மையா தேவையான உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு உண்டு.
1: இது உண்மையா தேவையான உண்டு தான்.
0: சித்திரை திருநாளை விட இது முக்கியமானது. இது முக்கியமானது. இது
1: எங்களுக்கு சித்திரை திருநாள் தான் முக்கியமானது.
0: எங்க ஒரு நிமிஷம். வணக்கம் சஞ்சனா குட்டியா? சரிதாவா நில்லுங்க. சஞ்சனா குட்டி பக்கத்துல ஒரு மாமா நிக்கிறார் பாருங்க. அவர் நீங்க சொன்ன சொல்லு சரியா இருக்கு. அவர் சொல்லு வந்ததுல ஒரு சொல்லு சரி ஒரு சொல்லு போல. எங்க அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஷாவல் மாமாக்கு
1: சஞ்சனா குட்டி
0: வணக்கம். மாமா
1: வணக்கம்.
0: அதான சஞ்சனா குட்டி கூப்பிடுங்க. இவருக்கு பிழைத்து பேச மாட்டார்.
1: நான் நல்லா இருக்கமா, நீ எப்படிமா இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன்
1: சஞ்சனா.
2: என்ன
1: சஞ்சனா குட்டி
0: கேக்கலையா அவன் பேசுறது உங்களுக்கு? ஷாகுல் அவன் பேசுறது கேக்குதா? சஞ்சனா அம்மா நீங்க ஸ்பீக்கர்ல போனா பேசணும். ரெண்டு பேரும் பே படத்துல பேசுற மாதிரி பேசுறீங்க. அவ ஸ்பீக்கர்ல போட்டு கேக்குதம்மாண்டு கேக்குறா. இவர் சஞ்சனா குட்டி
1: சொல்லுமா?
0: சொல்லுங்க. இந்த மாமா பேசுறத மாக பயமா இருக்குன்னு. சஞ்சனா குட்டி சஞ்சனா குட்டி எங்க ஓடுனீங்க? அப்புறம் ஷாவல் நீங்க ஷாகுல் எங்க ஓடிட்டீங்க? அவருக்கு நெட்வொர்க் சரியில்லை. நீங்க என்ன சொன்னீங்கம்மா? நீங்க என்ன
2: சிவராத்திரி அம்மா? மகா சிவராத்திரி
0: இல்லை அம்மா, இது ஒரு திருநாள். திருநாள் என்று சொல்லு வந்துடுச்சு. அவர் சித்திரை திருநாள் என்று கொண்டு வந்திருந்தார், அது திருநாள் என்று சொல்லு வந்துடுச்சு. மற்றதை கண்டுபிடிச்சோண்டு ஓடியாங்க. அங்கே இது எல்லாருக்கும் தேவையானது. அங்கே எங்க கண்டுபிடிச்சோண்டு ஓடியாங்க. இது ஒரு திருநாள். எங்கே அட பாட்டு சொல்லாம போயிட்டீங்க ஷாவல், உடனே ஓடி வந்து பாட்டை சொல்லுங்க.

0: காலி.
1: வணக்கம் சாந்தி அம்மா. சாந்தி அம்மா வணக்கம். என்னம்மா என்னம்மா சொல்லுங்க, ஒருக்க சொல்லுங்க சாந்தி அம்மா.
2: உழவர் திருநாள்
1: கெட்டிக்காரி. அட்டே அப்பா, யார் சொல்லி தந்த உங்களுக்கு?
2: திருநாள் வந்துருச்சு, சித்திரை நினைச்சா அப்புறம் இல்லன்னு எல்லாருக்கும் முக்கியம் சாப்பாடு வேணும் இல்ல.
1: உமா உமா கட்டிக்காரி சாந்தி அம்மா கொண்டு கட்டிக்காரி. அதே அப்பா, அத திருநாள் வந்தோன்னு கண்டுபிடிச்சிருங்க பாருங்க, யாரும் கண்டுபிடிக்கணும் பாருங்க. அவர் வந்து எடுத்து கூட்டி சொல்ல சொல்லி அதுவும் சொல்லி போனா சித்திரை. உங்களுக்கு என்ன பாட்டு
2: நினைச்சேன்
1: சாந்தியம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: உன்னழகை கண்ணீர்கள் கண்டது
1: நாளைட்டா
2: உள்ளமெல்லாம்
1: உன்னழகை
2: அந்த பாட்டு
1: உன்னழகை கண்ணீர்கள்
2: உன்னழகை கண்ணீர்கள் கண்டது நாளை
1: அந்த பாட்டு
2: உள்ளமெல்லாம்

0: அல்லாஹ்லே. நன்றி அம்மா, நன்றி. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
1: நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே ஷாகுல், வாங்க ஷாகுல், உங்களோட பாட்டை சொல்லிட்டு போங்க ஷாகுல். என்ன பாட்டு வந்துருச்சு அந்த திருநாள் ஷாகுல்? ஐயோ, உங்களுக்கு நெட்ஒர்க் சரியில்லை ஷாகுல். அந்த அந்த அந்த சொல்லு வந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களோட நெட்ஒர்க் படுது ரெண்டு தான் நினைக்கிறேன். எங்கே

0: அந்த சொல்லு வணக்கம் ராஃபி.
1: உழவர் திருநாள்,
0: சரியான சொல்லு ஐயா,
1: சரியான
0: உங்களுக்கு ஒரு புள்ளி போட. நான் பார்த்தேன், நான் பார்த்தேன் சாந்தியம்மா வரையில. நான் அதுக்கு முதல்ல நீங்க விங் பண்ணீங்க, சாந்தியம்மா
1: வந்தோடன
0: புள்ளி போட்டா நான் வஞ்சியம் செய்ய பார்த்தேன். உங்களை பார்த்துட்டு தான் நான் எடுத்தேன். சரி சரி, நன்றி நன்றி. எங்கே அடுத்த சொல்லுக்குள் போவோம். அதுக்கு முன்பாக வணக்கம். எங்கே சஞ்சனா குட்டி, சஞ்சனா அம்மா நான் பாட்டு கேட்க போறேன். குட்டி அம்மாட பாட்டு சொல்லுங்கடா. எங்க என்ன பாட்டு?
2: மின்சார கனவுலேந்து பூ பூக்கும் ஓசை, அந்த சாங்கடா.
0: எங்க பாடுங்க.
2: பூ பூக்கும் ஓசை அதை கேட்க பாலாப்பை, அந்த சாங்.
0: அதை கேட்க சஞ்சனா பேசும் பேச்சு, அதை கேட்க பானாசை. நன்றி அம்மா, நன்றி. அடுத்த சொல்லு நான் கொண்டு வரேன், அதுக்கப்புறம் ஓடி வாங்க. நன்றி.

0: நல்ல ஒரு பாடல் இல்லையா, நல்ல ஒரு பாடல், அம்மையா அருமையான பாடல். சரி, உங்களுக்கு நான் தரும் சொல்லு, ஒரு சொல்லு இது. இப்படி சிலர் இப்படி பேசுவர், இப்படி பேசுவர் சிலர் இப்படி பேசுவர். மூன்று எழுத்து சொல், சிலர் இப்படி பேசுவர். இது சிலர் இப்படி பேசுவர், மூன்று எழுத்து சொல். சிலருக்கு மட்டும் அப்படி ஒரு பேச்சு தன்மை இருக்கிறது, அது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு விருப்பம். மூன்று எழுத்து சொல், இப்படி சிலர் பேசுவர், பேசும்போது இருக்கும் மூன்று எழுத்து சொல். சிலர் இப்படி பேசுவர், எங்கே மூன்று எழுத்து சொல், சிலர் இப்படி பேசுவர், சிலர் இப்படி பேசுவர், மூன்று எழுத்து சொல். இப்படி பேச, இப்படி பேசுவதற்கு யாருக்கும் விருப்பம் இருக்காது, ஆனால் இப்படி அவர்களுடைய எங்கே. வணக்கம், வணக்கம் ராமன், வணக்கம் வணக்கம்
1: ராமன்,
0: எப்படி இருக்கிறீங்க ராமன்? எங்க
1: நலமா இருக்கேன், அப்படிமா இருக்கீங்க ஐயா, அப்படிமா இருக்காங்க,
0: இருக்கிறாங்க எல்லாரும் நலமா இருக்கிறோம். நாங்க நலமன் சொல்லலாம், நலமண்டு வார்த்தையால சொல்லலாம்,
1: ஆனால்
0: ஏதோ ஒன்று எங்களிடம் குறைஞ்சு குறைகிறது, குறைஞ்சு இருக்கிறது, குறைஞ்சு கொண்டு போகிறது என்றது மட்டும் தெரிகிறது. எங்கே என்ன பாட்டு கேட்க போறீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஆமா, ரோஜா மலர் ராஜகுமாரிங்கிற பாட்டுமா எனக்கு நாளைக்கு.
0: ஆடுற அப்பா, என்ன பாட்டுங்க அது?
1: ரோஜா மலர் ராஜகுமாரி ஆசைக்கிளி அழகிய ராணி அருகில் வரலாமா, அந்த பாட்டுமா?
0: இப்படித்தான் நேற்று ஒரு வந்து பாடின பாட்டுக்கு மனைவியில பேரை வச்சு சொல்ல வச்சு பாட வச்சு அனுப்புறேன், அவரும் அந்த தருணத்துக்கு வந்திருக்க. வணக்கம் மாலிங்கம், மாலிங்கம்
2: வணக்கம்மா. கோபம்
0: இல்ல, இப்படி பேசுவர், அது மூன்று எழுத்து, அது அப்படி இல்ல, இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம் மாலிங்க, அப்படியே இவர்கிட்ட ஒரு சொல்லிருங்க, இவர் இவர் ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை
1: அழகிய
0: ராணி என்று எல்லா பொம்பளையோட பேரையும் சொல்றார்.
2: இன்னைக்கு என்னங்க மழை வருமா, வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு, மழை வருமா என்னன்னு தெரியல இன்னைக்கு.
0: ஏன் மாலிங்க, இப்ப உங்களை அன்னைக்கு பாட வைக்கலாம், இவரை எப்படி பாட வைக்கலாம்? மனைவிக்கு பேர் சரிதா, இந்த பாட்டை எப்படி பாட வைக்கலாம்?
2: மனைவிக்கு,
0: மனைவிக்கு பெயர் சரிதா,
2: மனைவிக்கு
0: பெயர் சரிதா, அவருக்கு பெயர் அன்னைக்கு நீ உங்களை பாட
2: ரவிக்குரல் மாதிரி தெரியுது.
0: நாகப்பன் அவர் இல்ல இல்ல, இதை கேளுங்க. அன்றைக்கு உங்களை நான் உங்களோட மனைவியில பேர நீங்க என்ன பாட்டு ஏதோ பாடினதுக்கு மாத்தி பாட
2: சொன்னேன்ல,
0: ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகே வருவாயான்னு கேட்டிருக்காரு. இவரை எப்படி பாட வைக்கலாம்? இத மாத்தி பாட வச்சுட்டுதான் விடணும், என்ன அப்பதான் மனைவிக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த சாட்சிக்கு நீங்க இருக்கிறீங்க,
2: நான் எப்படி பண்ணா, நான் மலரோடு மலராக ஏன் இங்கு நின்று என் மகராணி உனக்கான ஓடோடு
0: விட்டுட்டேன், நான் தவறு இறந்து நான் போட்டி எடுத்து வரேன், இதுல அதை விட்டுட்டேன். நீங்களும் மாத்தி பாடணும், குற்றவாளிகள் ரெண்டு பேரும்.
2: அவர் என்ன பாட்டு பாடினாரு?
0: அவர் வந்து
2: ரோஜா மலர்
0: ராஜகுமாரி ஆசை கிளிய அழகிய ராணி என்று பாடியிருக்கிறார். இப்ப மனைவியர பேரை சொல்லி இவர் பாடன.
2: இந்த ரோஜா மலரே சரிதா குமாரி ஆசை கிளியே
0: அழகிய சரிதா
2: அழகிய சரிதா அழகே வரலாமா,
0: மனைவிக்கு மனநிறைவு வர்றதுக்கு நீங்க பாருங்க. எங்க ரோஜா மலரே சரிதா குமாரி என்று பாடினார். பாடுங்க,
1: பாட்டு
0: இப்ப பாருங்க எப்படி மனைவி இன்னைக்கு போன உடனே
2: வரலாமா
0: சரிதா இப்ப வந்த உடனே
2: இல்ல இருபது முறைதானே
0: காஞ்சி வச்சிருப்பான் இப்ப டக்குன்னு கேட்டோன்னு
2: நல்லா அழகா பாட சொல்லுங்கம்மா அவர் பாடினது புரியல.
0: ஐயோ இப்ப உங்களையும் தவறு இருக்கு, நான் விட்டுட்டேன் வீணா. என்ன நான் மலரோடு அங்கால என்ன
2: நான் மலரோடு மலராக
0: மலரோடு தனியாக மலரோடு தனியாக
2: தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகாராணி உனைக்கான ஓடோடி வந்தேன்.
0: அத மாத்துங்க, ஏன் மகாராணியோட போறீங்க நீங்க?
2: ஏன் அந்த மகாராணி ராணியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, என் மனைவியே ராணி தானே.
0: மனைவிய பேர சொல்லாம அவ கலா தூங்கிட்டு அதனாலதான் இவர் சொல்ல மாட்டேன்றார். அல்லாண்டி இப்ப சொல்லி இருப்பார் பாயா
2: சீரியல் ஓடுது,
0: சீரியல் ஓடுது, சீரியல் ஓடுது. நல்ல நல்ல நல்ல பாடல்கள். நான் தமாஷா பேசுறது திரும்ப திரும்ப சொல்றேன், நான் தவறான யாரும் நினைக்கப்படாது. நான்
2: என்னண்டா
0: மிக மன பா நான் இதுல வந்து சில விடயங்கள் என்ன தாக்கி கொஞ்சம் இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் இதுல வந்து இந்த நிகழ்ச்சி எடுத்து வர்றதுக்கு உங்களோட பேச வந்து இருந்து கொஞ்சம் மன திடத்தோடு வந்து இருந்தோடனே எனக்கு சில ஒரு விடயத்தை எனக்கு பார்க்க வேண்டி வந்துச்சு. இருந்தாலும் இதுல இருந்து அப்பா முதுக தட்டி கொடுத்து விட்டு போய்விட்டார். இல்ல நீங்க தான் செய்யணும், விட்டுட்டு போக கூடாதுன்னு போய்விட்டார். ஆனா இருந்தாலும் மன பாரம் ரொம்ப கவலையா இருக்கு.
2: அதனாலதாம்மா நேத்தி உங்களை வந்து வலுக்கு டைம் வர சொல்லலாம்னு நான் அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். ரைட், அவங்க வந்தாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி அழுகுற மாதிரி ஆயிடுவாங்களே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தவிர்த்து உங்களை தவிர்த்து நாங்க பேசிட்டு இருந்தோம். அதே நேரத்துல நீங்க வந்தா உங்களுடைய மனக்குறையும் கொஞ்சம் தீர்வுன்னு. அதாவது ஏன் அப்படின்னா சில சமயங்கள்ல வந்து சில அறிவுகள் சொல்லி சில கேட்காம போற போது போயிட்டாங்களேங்கிறது சில இது கூட வருத்தங்கள் கூட இருந்திருக்கலாம். அதே நேரத்துல திரும்பி வந்து உங்ககிட்ட வந்து அந்த அணுகுமுறையில அணுகி அந்த இது அன்பை பெற்றது வந்து ஒரு பெரிய இது. அதே நேரத்துல இவ்வளவு சீக்கிரம் நம்ம எல்லாம் விட்டுட்டு போவாங்கிறது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அது
0: ஒண்ணு
2: விதம்
0: சிவராத்திரி அன்று அவ புன்னகை மன்னன் போவிலி கண்ணன் அந்த பாடலை கேட்டிருந்தா அது திரும்ப திரும்ப ரொம்ப கவலை கிடமற்றது. நான் வந்து இருந்த உடனே அவளுடைய இறுதி ஊர்வலத்தை எனக்கு அனுப்பி இருந்தார்கள். அது நான் உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு
2: எனக்கு அனுப்புங்கம்மா.
0: உங்களை பாக்குறதுக்கு நான் வாட்ஸ்அப் திறக்கும் போது அதுதான் முன்னுக்கு எனக்கு வந்தது. உடனே ஒரு என்னால முடியல, நான் அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன், அப்பா நீங்க செய்யுங்கன்னு. அப்பா முடிய அண்டு விட்டு எங்களுடைய வச்சிருப்போம். நான் இரண்டால இப்படி ஒரு நிலைமை
2: முகத்தை தெரியற மாதிரியா வச்சிருக்காங்க,
0: முகம் கொஞ்சம் தெரியற மாதிரி அவங்க ஓபன் பண்ணி கொஞ்சம் பாத்துருக்க தெரியறத விட தெரியறது அது ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. நான் இதுல இருந்து நிகழ்ச்சியை செய்யறேன், உங்களோட பேசுறேன், எல்லாம் செய்யறேன். எனக்கு ரொம்ப ஒரு இப்ப முடிக்கலாம் இப்ப முடிச்சிருவோமோன்ற ஒரு மனம் அப்படி வருது. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன அந்த தாங்க முடியாத ஒன்று இது என்னடா ஒரு வயசான என்னுடைய சகோதரியுடைய இடப்பு இருந்தது, அது என்ன ரொம்ப பாதிக்கும். அதை விட இது என்ன தாண்டி போயிருச்சு எனக்கு.
2: உண்மைதாமா, எல்லாருக்குமே அப்படி இருந்தது. எங்க அக்கா இறந்தப்ப கூட எனக்கு கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் அந்த இது இருந்தது. அடுத்தது அந்த அளவுக்கு ஃபீலிங் இல்ல. இவங்களுடைய அந்த உணர்வு, அந்த அன்னைன்னு சொல்றது வந்து ஒரு அன்னைங்கிற சொல்றதுனால மட்டும் இல்ல, நம்ம கிட்ட எல்லாம் பழகின விதம் பாடுறனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லி பாடுற போது அந்த என்னன்னே அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ குறுகிய காலத்துல வந்து அவங்க நம்ம மேல பாசம் செலுத்திட்டு போனதுதான் இன்னும் மறக்க முடியாம.
0: சகோதரியிட்ட இத கூட மறக்கிறதுக்கு இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த சோகம் உங்களோட பேசிவிட்டு போயிருந்தோடனே அந்த சோகம் இருக்கும், அப்படியே இருந்து யோசிப்பேன். ஆனா இப்ப யோசிக்கிறேன், எந்த அக்கா பரவாயில்ல, ஏனண்டா நோயாளியா இருந்தது மட்டுமில்ல வாழ்ந்துட்டா முதல்ல. அந்த சோகம் எனக்கு அத்தவே இல்லாம இருக்கிறது. இவனுடைய வந்து தாக்கு திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அது என்ன ரொம்ப கவலை கொண்டு வருது.
2: எனக்கு மனைவி தங்கச்சி கூட கேட்டாங்கம்மா, என்ன அம்மா இது மாதிரி சொல்றீங்க, நம்பவே முடியல. அவங்க எல்லாம் என்ன நம்ம கிட்ட எல்லாம் பேசிருக்காங்களே, எப்படி வந்து நடந்தது, ஏதாவது தற்கொலையா அப்படின்னாங்க. இல்லம்மா இது மாதிரி கொரோனா, அவங்க கடைசியில சென்னையிலதான் இருக்காங்க. இப்ப அவங்க இத மாதிரி சொன்ன பிறகு போய் பார்க்க முடியாது, நான் பார்க்கலாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இல்லன்னா அவங்க
0: யாரையும் கொண்டு போக முடியவில்லை என்றுதான் நினைக்கிறேன். அவருக்கு கிட்ட யாரும் போக முடியாது. ஆனா அவங்கள ஒரு கொஞ்சம் பேர் அதுவும்
2: பொலத்தியனும் அவங்களே கொண்டு வந்து காட்டிவிட்டு எடுத்துட்டு போய்
0: கண்ணாடி இதுலயே அத உள்ளுக்குள்ள போட்டு பண்ணி திரும்ப கருப்பு இதால மறைக்கப்பட்டு நனவங்க அதை திறந்து காட்டி இருக்கணும். அதை பார்க்கும் போது அவருடைய அந்த நிலை மற்றது இந்த நாட்டில் அந்த ஊர்வலங்கள் கூட செய்யக்கூடிய தன்மை இல்லாம இப்படி
2: இல்ல இல்ல இல்ல அவங்க வேன்ல எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. வேனுக்குள்ள இருந்து காட்டியிருப்பாங்க,
0: இறக்கி வச்சிருக்காங்க. அது நான் பேருக்கு
2: இல்ல, எங்க ஊர்லயும் ஒருத்தர் இறந்தாரு. அவர் வேன்லயே இருந்து கொண்டு வந்து காட்டி சூடம் கொளுத்தி காட்டினாங்க. அதாவது இந்த வழி அனுப்பி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி செய்யணும்.

0: அதாவதுமா இல்ல பேசி தீர்த்துட்டு அழுகுறத வந்து அழுது தீக்கிறது நல்லதுதான். அந்த மனபாரத்தை ஏத்திக்காம நான் கிட்டத்தட்ட நானும் வந்து 2 வருடங்கள் ஆயிடுச்சுமா இந்த வந்ததுல இருந்து. அந்த உறவினர்கள் யாராவது வந்த நேருடைய உறவினர் அரிப்பகருடைய உறவினர்கள் தான் இறந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நேரடியாவே இது
1: மாதிரி அவர் குருசாமி அவர்களும் வந்து பேசிவிட்டு அவர்களும் சென்றிருந்தார்கள் எங்களை விட்டு
0: பிடிக்க. அவர்கள் கூட கொஞ்சம் தான் அவங்க இந்த மாதிரி இவ்வளவு ஒரு நட்பா அவங்க பழகல.
1: நிச்சயம் மீரா அம்மா என்று சொல்லும் போது ஏதோ எல்லாரும் நேற்று நீங்க வந்து சொல்லி சொல்லியிருந்தீங்க. எனக்கு அவர் அவசர சில வார்த்தைகள், அதாவது இங்க வாங்கம்மா நான் சமைச்சு தரணும்மா உங்களுக்கு சாப்பாடு.
0: நிச்சயமா அவங்க உயிரோட இருந்து நம்ம மெட்ராஸ் போயிருந்தோம். நான் அதுதான் நான் தவற விட்டேன். நான் போயிருக்கும் போது நான் போகணும்னு நினைச்சப்ப கூட போகாம இருந்துட்டேன். போயிருந்தானா கூட ஒரு வாட்டி பார்த்திருப்பான் முந்தைய. அதுதான் கஸ்டமர். இவ்வளவு சீக்கிரம் நம்மளாம் விட்டு போவாங்கிறது கொஞ்சம் கூட நினைக்கல. எவ்வளவு பெரிய ஆஜாபான அந்த உடம்பு, எவ்வளவு நோகி இருந்திருப்பாங்கிறது தெரியல. நினைக்க கற்பனை பண்ணவே முடியல. அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை இருந்து அக்கு பஞ்ச டாக்டர் வந்து பார்த்தேன். எனக்கு அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சுன்னு, நீங்க கூட உங்க பொண்ண காட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நீங்க போங்கண்ணா நான் வந்து அட்ரஸ் குடுக்கறேன்னு. அந்த அட்ரஸ் கூட குடுக்காம போயிட்டாங்க.
1: எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிருந்தா, எல்லாருக்கும் எங்களுக்கும் அட்வைஸ் பண்ணி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி இருந்தா. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இந்த மனம் சொல்லுது என்னண்டா, அந்த வைத்திய சாலைக்கு யாரும் இந்த இந்த நோய் என்றா தயவு செய்து போகாதீங்கன்னு சொல்லத்தான் சொல்லுது. என்னண்டா அது வீட்டுல இருந்து இப்ப கொரோனா வந்ததுன்னா உங்களுக்கு நீங்க கை மருந்துகள் கை வைத்தியங்களை செய்யலாம், செய்துக்குங்க தயவு செய்து போக வேண்டாம் என்றதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அவர்கள் வந்து எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது சில மருந்துகளை கொடுத்து பார்க்கிறார்கள். இதே மாதிரி இப்படி கடைசியில் ஒரு இங்கே இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தா தானே, அவ இப்படித்தான் சளி பிடிப்பா இருந்தது அந்த ஆரம்ப காலத்துல. கடைசியில தான் அவர்கள் முதல் இதய நோய் இதய நோய் என்று சொல்லி சொல்லி சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கடைசியில தான் அவ சொல்லி இருந்தார்கள் இது நிமோனியா என்று சொல்லி இருந்தார்கள். ஒரு ஒரு விதமான வைரஸ் அது ஒரு நிமோனியா ஸ்டேஜ தாண்டிட்டா இறப்பு இருந்தது. அதே போல போகணும் இங்க இருந்து நீங்க உங்க கை வைத்தியங்கள் அதுகளை செய்யணும் அப்படின்னா அது என்பதுதான் என்னுடைய கூற்று மக்களே. ஆனா இது சரியோ பிள்ளையோ நீங்க எடுக்கிறீங்களோ இல்லையோ என்னுடைய மனதில் பட்டதை நான் சொல்றேன். இவ்வளவு சளி பிடிப்பா எனக்கு இருக்கிறது சில பணிகள்ல இல்லாமல் இருக்கு. ஆனா நான் இங்கே கை மருந்தும் அப்பாட்ட கேட்டே அந்த மஞ்சள் தேன் இதெல்லாம் இல்லாதோடையும் அதைத்தான் குடிக்கிறேன். அடிக்கடி எழுந்து நடந்து வேர்த்து பிடிக்கிறது வேர்த்து பிடிக்கிறது வாய்க்குள்ளே ஆவி அதுகளை இழுத்து விட்டு அப்படி சொல்றது அதுகளைத்தான் நீங்க பாருங்க. என்னடா அந்த வைத்தியசாலை இப்படி சொல்றதுனால யாரு யாரையும் புண்படுத்தவோ வைத்தியசாலையை திறக்கிறதா நினைக்கவோ இல்ல. இந்த நோய்க்கு அவர்கள் இன்னும் சரியா கண்டுபிடிக்க நல்லது நல்லது நல்லது ஐயா. அங்க அங்கே சத்தம் வருது என்பதுதான் எனது கருத்து. அண்டு சொல்லிக்கொண்டு ஒரு பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன்.
1: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் கார்த்திகேயன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நான் இன்னைக்கு முதல் வேலையா போய் மாத்திரை மருந்துகளை வாங்கினேன். தேன் 1 லிட்டர்
0: வாங்கினேன்.
1: தற்காப்பு நடவடிக்கைகளை இன்னைக்கு மாஸ்க் 4 மாஸ்க்
0: வாங்கினேன்.
1: நம்ம வந்து பல பாடங்கள் கத்திருக்கோம்.
0: நிச்சயம்
1: அதுல அலட்சியமா இருந்தோம். அதுல கொஞ்சம் அலட்சியம் வந்து நம்மளுக்கு இழப்பை கொடுக்கும். ஆனா அந்த சின்ன அலட்சியம் கூட இருக்கக்கூடாது. நம்ம படிப்பினை. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. இருப்பது நமக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு நல்ல வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு இருப்பது, ஒரே ஒரு பூமி. இதில் வாழ்ந்து போராடி வாழ்ந்துதான் ஜெயிக்கணும்.
0: உண்மைதான் ஐயா.
1: அதனால வருத்தப்படாதீங்க. என்ன
0: ஒவ்வொரு
1: வந்துட்டீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க.
0: எவ்வளவோ இல்ல, நாங்களும் அடிக்கடி சொல்றோம் பாதுகாப்பா இருங்க. நான் பேசுறவங்க எல்லார்ட்டையும் சொல்றேன். ஆனா சில பேர் வந்து மாஸ்க் போடாமலே போறத நான் பாக்குறேன். சும்மா தான் போறாங்க. என்னோட இங்க யாரு காற்றலைக்கு வாரவங்களே அப்படி செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் யோசிக்க ஒரு ஒரு ஏன் இப்படி இப்படி சொல்ல சொல்ல செய்யறாங்களேக்க. இவருடைய இப்ப இவ இந்த அவ கூட போடாமத்தான் சில இடங்களுக்கு எல்லாம் போயிருக்கிற மாதிரி தெரிகிறது. சில இடங்களுக்கு மாஸ்க் அணியாமத்தான் சில உடைய இதுல பார்க்கும் போது போடவில்லை
1: என்பதெல்லாம்
0: போயிருக்கிறாங்க. அப்ப அது போடையில அவங்க போட்ட மாதிரி தெரியல. அப்ப
1: 100 பேர் இருக்காங்களா? 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தருக்காவது ஒரு தொற்று இருக்கும் சென்னையில.
0: நிச்சயமா கைகள்ல இருக்கும். ஆனா அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரென்தான ஆக்களா இருக்கலாம். அந்த பலவீனப்பட்டவர்களை தான் டக்குன்னு தாக்கப்ப அவர்கள இருந்து உங்களுக்கு வரலாம், அவர்களுக்கு வராது, உங்களுக்கு வரலாம். அது நீங்க பலவீனப்பட்டிருந்தா உங்களை தாக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
1: அதான் அதான் கண்டிப்பா. அதனால வெளியில போக கூடாது. அப்படி போனா தற்காப்போடதான் போகணும்.
0: நிச்சயமா.
1: அப்படி நமக்கு போற இடத்துல நிறைய பேர் மாஸ்க் போடலன்னா அந்த இடத்த விட்டு வெளில வந்துடணும்.
0: நிச்சயம். உண்மை உண்மை.
1: நமக்கு வேலை முக்கியம் இல்ல, பணம் முக்கியம் இல்ல.
0: அது உண்மை. அத திருப்பி திருப்பி திருப்பி சொல்லுகிறோம். ஆனா இது அவ வந்து அந்த இப்ப எலெக்ஷன் இதுகளுக்கெல்லாம் போயிருக்கிறான். ஆனா அவ எடுக்கிற ஒவ்வொரு வீடியோல பார்த்தாலும் அவ சரியான சளித்தன்மையோடும் இருமலோடும் அவட முகத்தை பார்த்தா காய்ச்சல் இருக்கிறது போலவும் இருக்கிறது. அதையும் ஒரு
1: பொருட்படுத்தமா
0: போயிருக்கிறான். மற்றது அவ மனசுல சொல்லும் போது அம்மா என கொண்டும் வராதுன்னு ஆரம்ப காலத்துல சொல்லியிருப்பான். அப்படித்தான் சொல்லுவாரு. அப்படி எங்களை எல்லாம் இந்த நோய் தாக்கா அந்த வார்த்தை எல்லாம் எனக்கு கேக்குது. அது திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். திருப்ப திருப்ப நான் என்னுடைய அன்பவர்களுக்கு சொல்றேன், எல்லாரும் கவனம். உண்மையிலேயே நீங்க போறது கேலஸ் மட்டும் இது வராது. கேலஸா எல்லாரும் போறாங்கன்னு போவாங்க. மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடுங்க. கைகளை உங்களுக்கு முடிஞ்ச அளவு கழுவுங்க. நல்லா கழுவன் வந்தோடனே சுடுதண்ணியில குளியுங்க, சுடுதண்ணி குடியுங்க. நடுக நான் இந்த இந்த சுடாத பச்சை நீர் குடிச்சு இப்ப ஒரு வருஷமும் எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது. பொறுப்பா இருந்தே இப்படியா இருக்கு. பொறுப்பா இருந்தே என்ன என்னைய தாக்குது. எனக்கு ஒரே சளித்தன்மையா இருக்கு. அப்ப அப்படி இருந்து கொண்டு நீங்க அந்த பச்சை தண்ணீர் வெளியில எல்லாம் குளிர்பானங்கள் குடிக்கிறார்கள் போய். அது விற்பனைக்காக எல்லாரும் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. அதாவது பிழையினம் கொண்டவர்கள் உடம்பு பெருத்து இருந்தா போல எல்லாம் அவங்க எல்லாம் ஸ்டெடியான ஆக்கலன்னு சொல்ல முடியாது. மற்றது வணக்கம் வணக்கம். எங்களுடைய சஞ்சனா நீங்க வந்திருக்கீங்களா? ராமன் வந்திருக்கீங்களா?
2: மனசுல வந்து கவலை எடுத்துக்கலாதீங்கம்மா. வாழ்க்கையில வந்து எதையும் தங்க இதே வேண்டுமா?
0: இது ஒரு அதிர்ச்சி. இது ஒரு அதிர்ச்சி. அதிர்ச்சி நான் முதல் நம்ப இல்ல.
2: ஆமா,
0: இது ஒரு அதிர்ச்சி என்றுதான் சொல்லலாம்.
2: நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவும் எங்களுக்கு மனக்காலத்தில் உள்ள அப்படி நீங்க சொல்ற நேரத்தில் இருக்கும்போது நீங்களே கண் கலங்க கூடாதுமா. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு.
0: வணக்கம்.
2: உயர்வான ஸ்தானத்துல இருக்கிற நீங்க எங்களுக்கு தான் நீங்க வழிகாட்டியா இருக்கீங்க, உங்க வழியில நாங்க இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்களே கண்கலங்கலாமா, மனசு தைரியப்படுத்திக்கணுமா, என்ன பண்றது, ஒரு சமயம் நடந்துருச்சு, அதை நம்ம அதுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியாது இல்லையாமா. நடந்த சம்பவத்தை நினைச்சு வருத்தத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கணுமா. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நீங்க வந்துட்டீங்க, சகோதரப்பு அடுத்து உடனே இருந்து உண்மையா பகிர்ந்துகிட்ட ஒரு கலைச்செல்வியோட இறப்பு இதெல்லாம் உங்களை பாதிப்பு உண்டாக்குது. இருந்தாலும் உங்களுக்கு தான் நாங்க இருக்கோம்மா, நீங்க கவலை வேணாம்.
0: யூடியூப்ல பாடல் எடுக்க இப்ப வந்து இருக்கும் போது கூட அவரோட பாடல் தான் இவ்வளவு நாளா அப்படி வர்றது இல்ல, அந்த நாட்டுப்புற பாடல் எல்லாம் பப்பம் பண்ணி பண்ணி வருகிறது. நான் வேற பாடல் ரொம்ப கவலையா இருக்கு. என்ன அவருடைய நேற்று என்ன அவருடைய தொடுவானம் போனது, அதை போட்டு அதை நாங்க எடுத்து வந்தோம் ரெக்வஸ்டின் மத்தியில, அது கேட்க முடியாமலே இருந்த எங்களுக்கு என்னன்னா அவருடைய பாடல் அவருடைய சிரிப்பு அவருடைய பேச்சு இதெல்லாம் எங்களை
2: மறக்க முடியாதா, மறக்க முடியாது, நினைவலைகள் எப்பத்தையும் மறக்க முடியும். இருந்தாலும் நம்மள கொஞ்சம் அங்க இருக்கோம், உங்களுக்கு எல்லாரும் உறவு அன்பு உறவுகள் எல்லாருமே உங்களுடைய அரங்கணைப்புல இருக்கோம். எங்களுக்கு ஆதரவு நீங்க கொடுங்க, எங்களோட பகிர்ந்துக்குங்க, உங்களுடைய மனக்கவலைகளுக்கு நாங்கள் வழிகாட்டியா இருக்கோம். நீங்க எங்களுக்கு எங்களுக்கு இந்த நேரத்துல மனசு அமைதியை தேடணுமா, நாங்க இருக்கோம் உங்களுக்கு எல்லாரும் அன்பு உறவுகள் எல்லாரும் நாங்க அனைவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோமா, நாங்க நீங்க எந்த கவலையும் பட வேணாம், ஐயாத்தையும் சொல்லுங்க, ஐயா பகிர்ந்து இருக்காங்க,
0: எல்லாரும் திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், தயவு செய்து உங்களை பாதுகாத்து கொள்ளணும். நான் கேட்கும் போதெல்லாம் சில பேர் சொல்லிக்கிறேன் இங்க ஒன்றும் இல்லையம்மா, இங்க ஒன்றும் இல்லையம்மா, இந்த ஒரு இழப்பை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
2: நானும் வண்டி வெளியே எடுக்கும்போது நான் மாஸ்க் போட்டுதான்,
0: எல்லாரும் வண்டியிலயும் பாக்கெட்லயும் மற்ற ஹேண்ட் பேக்லயும் தான் வச்சிருக்கீங்க, அது மட்டும் நிச்சயம் போகணும். ஆமான்றீங்க நீங்க,
1: அனைவரும்
2: ராமரையா
1: அம்மாவுக்கு வந்து ரொம்ப சரிய மனசு சாஃப்ட் நேச்சர்,
2: பேச்சிலேயே நான் உணர்ந்துட்டேன்.
1: அவங்க ரொம்ப ஏதாவதுன்னா உடனே அழுதுருவாங்க, ரொம்ப சாப்பிட்டு.
3: செல்லகுமார், நம்ம கூட்டம், நம்ம கூட்டம் இருக்கு இல்லையா, எப்போதும் நம்ம சோகத்தை வந்து உள்ள வாங்க மாட்டோம், சந்தோஷமா இருப்போம், சிரிப்போம், அடுத்தவங்களை வந்து நம்ம சந்தோஷம் அடைய செய்வோம், இதுதான் நம்மளோட கொள்கை.
1: அதான்
3: நம்ம கட்சியோட கொள்கை வந்து சந்தோஷமா தான் இருக்கணும் இல்லையா, அது வந்து வாழ்க்கையில
1: அம்மாவே சோகத்தான் எல்லாரும் சோகம் ஆயிருவோம்.
3: அலட்சியப்படுத்தினா
1: சந்தோஷங்கிற ஆலமரம், உங்க நிழல்ல எல்லாரும் சந்தோஷமா நிக்கணும்,
4: நீங்களே சோகத்துல வாடலாமா விடுங்க.
0: அப்படி சொல்லக்கூடாது,
2: அருமையான வார்த்தைகள்.
0: நீங்க அப்படி என்று சொல்லக்கூடாது. சந்தோஷமான ஆலமரம் அல்ல. ஆஹா, இது
4: ஆலமரமும் ஒரு நாள் சந்தோஷம் இல்லாம தான் இருக்குங்கிறீங்களா?
0: ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் இல்லாம தான் இருக்கு. அடிக்கு மேல அடி வந்து கொண்டுதான் இருக்கு.
4: இதுக்கு மேல நம்ம எவ்வளவு தாங்குவோம்ன்றத அவரு பாக்குறாரு, செக்அப் பண்ணி பாக்குறாரு. ஒவ்வொரு சோதனைகளும்
0: சொல்வழி கேக்குறது இல்ல. சில பேர் சொல்வழி கேக்குறது இல்ல. பேசுறவரும் சொல்வழி கேக்குறது இல்ல. அது ஒரு விஷயம்.
4: கொஞ்ச நேரம் விக்கில தள்ளிடுவேன், பலபடி மாட்டிக்குவேன். ஆனா வண்டி இப்ப டிராபிக் ஓவரா இருந்துச்சுன்னா பிக்கு மாட்டிடுவேன். இப்ப வெளியே போகணும்னாவே எனக்கு மாஸ்க், அது ஒரு அணிச்சல் மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் அதுக்கும் போட மாட்டேங்க, கழுத்துல தொங்க விட்டுட்டு இருக்காங்க.
1: தாடைக்கு போட்டுருக்காங்க, போறாங்க.
4: போட வேண்டிய இடத்துல போடாம, போட வேண்டிய இடத்துல இல்லாம போடுறாங்க.
1: அது இல்லாம நம்ம கவர்மெண்ட் கொடுத்தது பாருங்க, ஒரு மாஸ்க் அப்படியே தள்ளட மாதிரி இருந்ததுக்கு. ரேஷன் கடையில வாங்கினீங்களா?
4: அது நல்லா போட்டாங்களே, எங்க சைடு நல்லா இருந்துச்சு.
1: எங்க சைடுல எல்லாம் ரொம்ப காலது இட்லி துணி
4: மாதிரி நல்லா ஒரிஜினல் இது மாதிரியே இருந்துச்சு. ஒரிஜினல் மாஸ்க் மாதிரியே அந்த கலர்ல போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு.
1: எங்களுக்கு இட்லி துணி மாதிரி காடா துணில கட் பண்ணி ரெண்டு பாவட நட மாதிரி நீட்டா அதை கட்டிக்கிட்டு திரியறாங்க. அதனால அது சேஃப்டி கிடையாது. அது அதாவது
4: அதுவாது கட்டிக்கிறேன். இந்த பேஸ்புக்ல எதையோ மாஸ்கா செஞ்சு
0: கழுத்தான். அது என்ன இட்லி துணி என்ன சொல்றீங்க நீங்க?
1: ஆமா, இட்லிக்கு வைக்கிறதுக்கு அடியில ஒரு காடா துணி வைப்பாங்க.
0: ஓ, அது துணி, அது வெள்ளை துணி. அது அது அது
1: ஆமா, அதுல வந்து மாஸ்க் செஞ்சு கடையில கவர்மெண்ட் கொடுக்குது
0: எங்களுக்கு.
1: குவாலிட்டி ரொம்ப வொர்ஸ்ட். ஆமா, அதுல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ளது. N95 மாஸ்க் வித்தவுட் ஹோல், ஹோல் இருக்க கூடாது, அதுல கையில இருக்க கூடாது.
0: நிச்சயம்.
4: அது அது என்ன நீங்க வாங்குறது?
1: இப்போ நான் தேடி போனேன், 60 ரூபா சொல்றாங்க. ஆனா 25 ரூபாய்க்கு இந்த மோடி, அதாவது இந்த பிரதம மந்திரி இது இருக்கு இல்லையா,
4: மெடிக்கல்,
1: அதுல போற 25 ரூபா ஒரு மாஸ்க்.
4: அப்படியா? நாளைக்கே போய் வாங்கிக்கிறேன்.
1: ஆமா, N95 அதுல வந்து வெறும் 25 ரூபா தான். முன்னாடி 250 ரூபாய்க்கு வாங்கினா, அடுத்து 200 ரூபாய்க்கு வாங்கினேன், 150 ரூபாய்க்கு வாங்கினா, அப்புறம் 60 ரூபாய்க்கு வாங்கின. 60 ரூபாய்க்கு கீழே நான் வாங்குறது கிடையாது.
0: அதுகளை சொல்லி கொடுங்க காட்டிய என். சில பேர் அதை போய் வாங்க, சில பேர் வந்து எப்படித்தான் பிளாக்ல குழந்தை வச்சு விக்க, அப்ப எல்லாருக்கும் அது விலை அதிகமா இருக்கும், வாங்க முடியாம இருக்கும். போலீஸ் நின்று மறைச்சு மாஸ்க் போடல நிப்பாட்டிட்டு குடுக்கறாங்களா? அப்படி அந்த காவல்துறை என்ன செய்யறதுன்றா, கார்ல போறவர் மாஸ்கும் போடல, சில வண்டிகள்ல டூ வீலர்ல போறவர்கள் மாஸ்கும் போடல, கொஞ்சம் பெரியவரா கொஞ்சம் தெரிஞ்சவர் போனா நாங்கள் பார்க்கிறோம் நடக்குது. சின்ன மக்கள் போடாம போனோம்னா மறைச்சு ஃபைன் கட்டணும் என்று சொல்லி காசை வாங்குறாங்க. 500 ரூபாய்க்கு குறைஞ்ச காசு, அதுக்கு ரிசீட் கொடுக்கறது இல்ல. அது அவங்களுக்கு தான் காவல்துறை எடுக்குது.
1: யாராவது மாஸ்க் போடாம போனாங்கன்னா நீட்டு கழிய வச்சு ஓங்கி முதுகுல ஒண்ணு போடணும், அப்பதான் சொரண கொஞ்சமாவது வரும். ஐயோ
4: பேஸ்புக்ல ஒண்ணு போட்டிருந்தான், ஒரு போலீஸ் வந்து போலீஸ் டெஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து கூட்டத்துல நடக்கிறாரு, அந்த கூட்டத்திலேயே இவங்க ஆளு ஒருத்தர் மாஸ்க் போடாம டைரக்டா அந்த போலீஸா அந்த ஆளை பிடிச்சு அடி அடினு அடிக்கிறாரு. அடிச்சது இந்த மத்தவங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க, ஐயோ நம்மளையும் அடிக்க போறாங்கன்னு மாஸ்க்
0: போட்டாங்க.
4: அந்த ரெண்டு பேரும் மட்டும் டீம் ஒர்க்கு இறங்கி அந்த கூட்டமா இருக்கிற இடத்துல போய் போய் இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.
0: அது மட்டும் இல்ல காவல்துறை போடாம நின்றிருக்கு, இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட போடாம நின்று கொண்டு ஏன் போட இல்லன்னு கேட்டிருக்கு. அப்ப உடனே இல்ல அப்ப சரி 500 ரூபாய் கட்டமா என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நீங்களே போடலன்னு கேட்டதுங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதயாமா நீ கட்டு. அப்ப உடனே சென்னட்ட இருக்கிறது 200 ரூபா தான் என்று சொல்லி இருக்கிறாங்க அவங்க. உடனே சொல்லிக்கிறாங்க சரி சரி அதை குடுத்துட்டு போ அண்ணா அங்க, அதாவது தாங்களும் போடையில அதை கொடுத்த 200 ரூபாய கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. 500 ரூபா கொடுத்து அவ ரிசீட் கேட்கலாம் நினைக்கிறேன், ஃபைன் வந்து 500 ரூபா. அப்ப ரிசீட் நிச்சயமா கொடுக்கணும். அப்ப குறைச்சு கொடுத்தா உன்னை விட்டுறான் போ. அந்த பணத்துக்கே இப்படி இப்படி இந்த காவல்துறை சேவை செய்தா என்ன அர்த்தம் என்றதே தெரியல. இது யாரு யாரும் குறை நினைக்க வேணாம், எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் சொல்லல, வேலை செய்யறவங்களை சொல்லல, குறிப்பிட்ட காவல்துறை இப்படி புலவிடுறது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ஒரு மக்கள்கிட்ட காசு வாங்கி என்ன செய்ய போறாங்க, அது அவங்க அவர்களுக்கெல்லாம் தெரியலையா? அது அவர்களுக்குடைய வாய்க்கரிசி என்பது தெரியவில்லை. இப்படி பறித்து எடுப்பது அவர்களுக்குரிய வாய்க்கரிசி. என்ன கவர்மெண்ட் காசு கொடுக்கும், கவர்மெண்ட் காசு கொடுக்கும், அப்படி என்றா இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். மாஸ்க் கொஞ்சத்தை வாங்கி கொண்டே வச்சுக்கொண்டு நீங்க சொன்ன 25 ரூபா வச்சுட்டு இங்க வாங்கியாமா நீ போட இல்லையா, சரி 100 ரூபாய் கொண்டா, அதான் 200 ரூபாய் கொண்டா, இந்த ரெண்டு மாஸ்க் இனி நீ போடணும்.
4: ஹெல்மெட் போடாம வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் அவதாரம், அது கவர்மெண்ட்லயே ஹெல்மெட் வாங்கி வச்சுக்கோ. ஹெல்மெட் இல்லையா உடனே 1000 ரூபாய் அவதாரம் போட்டு ஒரு ஹெல்மெட்
0: கொடு. ஹெல்மெட் கொடு அல்லடி, சரி நீ லஞ்சம் எடுக்கிறியா 200 ரூபா, இந்த 25 ரூபா மாஸ்க குடுத்து போட்டு 200 ரூபாய் எடு, எடுத்தோன்னு போமா அப்ப சரி போட்டுக்கொண்டு போடா. நீ அப்படி செய்திருந்தா வாய்க்கரிசியில கொஞ்சம் நீ தப்புவ, உனக்கு அந்த அழிவு இருக்குது. எதுக்கு இந்த லஞ்சம்? ஒரு உயிரோடு போராடுற மக்களுக்கு நீ உதவி செய்யறதா இருந்தா சரி, அவங்கதான் கொழுப்புல வராங்கன்னு சொன்னாலும் அதை நீங்க தவிர்த்து நீங்க ஒரு 2 மாஸ்க குடுக்கலாம். நீ லஞ்சத்துக்கே தெரியல, நீ கொடுத்து ஏண்டா உனக்கு அது புண்ணியமா போகும் இல்ல? இதெல்லாம்
1: கேள்விப்பட்டேன்.
0: காவல்துறையே போட இல்லைங்க, காவல்துறையே போட இல்ல முதல்ல, காவல்துறை போட்டு சொல்லுங்க.
1: இன்னொரு விஷயம், டாக்டர்ஸ் இருக்காங்களே, டாக்டர்ஸ் வந்து பிரைவேட் டாக்டர்ஸ், சில டாக்டர்ஸ் சிலன்னு குறிப்பிட சொல்றேன், 1 or 2 டாக்டர்ஸ் ஆர் டூயிங் தி பிராக்டிஸ். என்ன பண்றாங்கன்னா, பணக்கார பேஷண்ட் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள மிரட்டியே அவங்கள்ட்ட
0: பணத்தை வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் அம்மா வணக்கம் செல்வகுமார் ஐயா காசு
0: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். ஆமாயா, அப்புறம் நான் சொல்றேன், இந்த மாசு வந்து இது சோசியல் சர்வீஸ் பண்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணலாம், இருந்தா வாங்கி கொடுக்கலாம், ஒரு பங்கு வாங்கி ஒரு இடத்துல பொதுவான கூட்டமைல இடத்துல கொடுக்கலாம், வேற வாங்க சொல்லி இருந்தாலும்.
0: அது அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு, சோசியல் ஒர்க் செய்யற ஆக்கள் அப்படி வாங்கி, ஒருத்தர் வந்து இந்தியாவில இது நடந்த உண்டு, அவர் தையல் வேலை செய்யறவர், அவர் கொஞ்சம் மாஸ்க் ஃப்ரீயா தான் தச்சு தச்சு தச்சு அந்த நாக்களை கொடுக்க போயிருக்கிறார், அதுக்கும் காவல்துறை அடி நீ கொடுக்க தேவையில்ல, நீ போ இந்த இடத்துல நிக்க கூடாது. அது தெரியுமா உங்களுக்கு,
1: வெளியில இறங்கும் பொழுது சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் கபசுர பொடி நீர், இந்த இன்னைக்கும் நான் 10 பாக்கெட் வச்சிருக்கேன் கபசுர பொடி நீர்ல கொடுத்தேன். இது வந்து அவேர்னஸ் தான் சொல்லி கொடுத்தேன், இது சோசியல் சர்வீஸ் அவேர்னஸ். விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துறேன், இது வந்து டெய்லி கொண்டு வந்து நான் அவசர பொருட்கள் கொடுக்க மாட்டேன், நீங்க உங்க வீட்டுல செய்யணும், நான் இன்னைக்கு மட்டும்தான் கொடுப்பேன், இது விழிப்புணர்வு தான் ஏற்படுத்துறேன். அது மாதிரி மாஸ்க் கொடுத்துட்டு தரமான மாஸ்க் போடுங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன், நாளைக்கு இது மாதிரி நீங்க நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க, நான் கொடுக்கறேன் இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு மாஸ்க் வாங்கிக்கங்க, நாளைக்கு நீங்க நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க, இது மாதிரி மல்டிபிள் ஆக்கணும் சர்வீஸ். எங்க ஊர்ல இப்போ நார்த் இந்தியால இருந்து வந்து வேலை செய்வாங்க, அவங்க எல்லாம் இப்ப ஊருக்கு திரும்பி போக ஆரம்பிச்சுட்டாங்க, ஏன்னா இப்ப லாக்டவுன் வரப்போகுது, அது மாதிரி ஃபாரின் பிளைட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இந்த நடவடிக்கை எல்லாம் பாராட்டத்தக்கதுதான். ஒன்னு ஏற்பாடு, அதாவது கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கங்க சில முன்னேற்பாடு வாசகங்கள் விளம்பரப்படுத்தணும்.
0: நீங்க ஒரு வைபவத்துக்கு இப்ப என்ன கல்யாணம், நேற்று முழுக்க ஒரே கல்யாணமா, ஒரே கல்யாணம் இல்ல இடமா, என்ன இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே லாக்டவுன் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம், இந்த விடமாட்டாங்க, நாளைக்கு ஊர் முழுக்க கல்யாணம், இந்தியா முழுக்க நான் கேள்விப்பட்டேன், ஒரு நாளே ஆறு ஏழு அப்படியே ஒரு தெருவிலேயே நடக்குதான். அப்ப அந்த கல்யாணங்களை அதுக்கு போறவங்க வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போகணும். மற்றது இன்னும் அந்த கொரோனா தொத்தி உங்களுக்கு ரெண்டாம் நாளே காட்டாது, முதல் நாள் ரெண்டாம் நாள் அஞ்சு நாள் மட்டும் உங்களுக்கு கொஞ்ச நாள் சென்ற பின்புதான் உங்களுக்கு அது வெளிப்படும். அது
1: இல்ல ரெண்டு டோஸ் வேக்சின் எடுத்திருக்காரு ஒரு எம்எல்ஏ, இங்க மூணு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு வந்து கொரோனா தமிழ்நாட்டுல, அதுல ஒரு எங்க குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏ ஒருத்தவரு ரெண்டு டோஸ் வேக்சின் எடுத்திருக்காரு, இருந்தாலும் அவருக்கு கொரோனா. ஆனா அவங்க என்ன டாக்டர் சொல்றாங்கன்னா, வேக்சின் எடுத்து ஒரு மாசம் கழிச்சுதான் அதோட புல் எஃபெக்டாவே வரும்.
0: அது ரெண்டாவது எடுத்த
1: ரெண்டாவது எடுத்த பிறகும் ஆமா அது ஒன் மந்த் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் புல் வேக்சின் வந்து ஃபுல்லா ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாம வேக்சின் வந்து 75% தான் அது ப்ரொடெக்ட் பண்ணும், 75% ஃபெயிலியர் தான் இந்த
0: கோவிட். 100% என்று சொல்றது இல்ல, அதுக்கு பிறகும் நீங்க மாஸ்க் போடணும், கை கழுவணும், குளிக்கணும், இதே இதை நீங்க செய்யணும் ரெகுலரா.
1: ஆமா
0: செய்யணும் அத. ஆனா அதான் இப்ப வேக்சின் எடுத்த ஆக்களுக்கும் சில அஃபெக்ஷன்ஸ் வந்திருக்குது, ஆக்களுக்கு சில பேருக்கு.
1: அதுவும்
0: தான் உங்களுடைய கை மறந்து.
1: அதுவும் இல்லாம ஆமா எனக்கு சினிமா பாக்கணும், எனக்கு நல்லா சாப்பிடணும், அதெல்லாம் மறுக்கணும், விடணும், கைவிடணும்.
0: அது சினிமா கூட்டங்கள்
1: பிரியாணி தான் சாப்பிடுவேன், இந்த ஹோட்டல்ல நான் வந்து ரொட்டி நல்லா வருவாலா சாப்பிடுவேன், அந்த இது விட்டுடணும்.
0: எங்களுக்கு வெளியில போய் ரோட்ல நின்று கண்ண ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு வச்சு, என்ன மச்சான் அப்படியா, மாமா வா மாப்பிள்ளு, இதுதான் கதை கூடி நின்று கொண்டு. ஆனா மாஸ்கும் இல்ல ஒன்றும் இல்ல, லுங்கிய கட்டி மடிச்சு கட்டி கொண்டு கதை நடக்குது கூட்டமா. இது நடக்குது உங்களோட ஊர்ல, நடக்குது இது கண்ணோட நாங்க பாக்க
1: நடக்குது.
0: பின்னேற மண்டோம்னா இதுதான் அவங்களுக்கு பொழுது போகுது. அப்படியே காலுக்குள்ள இடையக்குள்ள ஒரு பைக்கை வச்சுக்கொண்டு அப்படியே சாஞ்சு இருந்து கொண்டு, மாமா நீ என்ன செய்யறாண்ட, அவர் மாஸ்கும் போடல, அவர் பேசுறாரு, அவருடைய எச்சில் அப்படியே பறக்கும், அந்த துப்பல் அப்படியே பறக்கும், அது தெரியும். அப்படியே பேச்சு மூவத்துக்கு மூவத்துக்கு நேரம் நின்று கூட்டமா நின்று இதுதான் கதை. அப்ப அதை கொஞ்சம் தவிர்க்கலாம், இவங்க தவிர்க்கலாம், வேற ஒண்ணும் இல்ல, தவிர்க்கலாம்.
1: பாண்டிச்சேரி பாக்கல ஏகப்பட்ட ஏசி, அது வந்து கவர்மெண்ட் வந்து ப்ராஃபிட் அதிகமா அதுல வருது, ஏசி பஸ் ஆப்ரேட் பண்ணலாம், கவர்மெண்ட்டே இந்த ஏசி பஸ் ஆப்ரேட் பண்ணுது, அத முற்றிலும் தடை செய்யணும்.
0: இந்த வெப்பம், இந்த வெயில் வெயில் என்று சொல்றீங்க, உங்களோட வெப்பத்து வெப்பத்தால எதுவும் வராது, கொஞ்சம் உங்களுக்கு அது நல்லது என்றதுதான் நம்மளுடைய கருத்து.
1: நிச்சயம்
0: உண்மைதான். செல்வகுமார் உங்களோட பாட்டு சொல்லுங்க. செல்வகுமார் உங்களோட பாட்டு சொல்லுங்க. ஷாவுல இங்க செல்வகுமார் இருக்கா? ஷாவுலும் ஏதாவது சொல்ல வருவார், அத கேட்கலாம். இந்த கருத்தை மக்களுடைய மூடத்தன்மையோட, இந்த மக்களுடைய இவ்வளவு படிச்சும் அறிவில்லா தன்மைகளை நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனண்டா அது யாரு என்ன கோவிச்சாலும் பரவாயில்லை, ஏனண்டா நீங்க செய்யறது முழுக்க தவறு, தவறு தான் எல்லாரும். அது படித்தவர்களா இருக்கலாம், காவல் காவல் அதிகாரிகளுக்கு முதல் முதல் கண்டனம் விதிக்கணும். காவல்துறையில இருக்கிறவர்களுக்கு முதல் கண்டனம்,
1: முதலாவது
0: ஒரு மனிதனை காப்பாற்று, அந்த மனிதனை சாகடிக்கிற அளவுக்கு நடந்து கொள்றது ரொம்ப கவலைக்கிடமானவருடைய. எங்க வணக்கம் ஷாவுல், வணக்கம் ஷாவுல்.
5: வணக்கம் வணக்கம். வந்து கருத்து மக்கள் சொன்னாரு வந்து ஏசி பஸ் வந்து நான் வந்து அவர் என்ன இது கேஸ் போட போறேன்னு
1: சொன்னார்.
5: சரியா, அவர் ஃபர்ஸ்ட் கேஸ் போட வேண்டியது பிரதமர் முதலமைச்சர் இருவர் பேருதான் ஃபர்ஸ்ட் கேஸ்
1: போடணும்.
5: அவங்க ரெண்டு பேரு மேலும் கேச போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கொரோனா பாதி கொரோனா பா கொரோனா பாதிப்பு இவ்வளவு இருக்கு, அவ்வளவு பேரை கூட்டி வச்சுட்டு இப்போ முன்னேற்றம்லாம் இதெல்லாம் எல்லாரையும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது.
0: பிரச்சாரத்துக்காண்டியே பாருங்க, இந்த லாக்டவுன் ஒண்ணும் போடாம இந்த கொரோனாவை பத்தி வெளியில ஒரு மூச்சும் விடாம இருக்கிறாங்க. அது மட்டும் கொரோனா பத்தி முதல்லாம் மூச்சு விட்டு விளக்கி ஏத்தி கை தட்டி எல்லாம் செய்தவங்க, இப்ப இந்த எலெக்ஷன் முடிய மட்டும் அந்த ஒரு பேச்சு இல்ல. சாரவன் சாகட்டும், தான் கொள்ளையடிக்கிறதுக்கு ஏத்த நிலையே பார்த்து கொண்டு போறாங்க ஒழிய சாகிறவங்களை எல்லாம் சாட. பாதிக்கப்பட்ட பாவர மக்கள், அதாவது பணக்காரரா இல்லாமல் அன்றாட வாழும் மக்கள், அதுகள் எல்லாம் பாவங்கள். அவங்கள அவர்களுடைய அந்த நாடகங்களை எல்லாம் நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்பார்த்து அதுல அதுல அவங்க அந்த சொல்றாங்கல்ல, அந்த இப்படி இந்த நாய்க்கு இறைச்சி துண்டு போடுவது போல ஏதோ ஒன்று இப்படி அள்ளி கொஞ்சமா வீசி வீசிட்டு போறாங்க, அவ்வளவுதான். அது அதெல்லாம் பேந்து பேந்து அதெல்லாம் அவங்க கொடுத்த அந்த இதுகள் எல்லாம் நடைமுறைக்கு வரும், அது ஒன்று ரெண்டு நடைமுறைக்கு வரும். அதாவது சுய புக்தியோடு ஒரு மனிதன் ஓட்டு போட போடுவோம், சுய புக்தியோடு மற்றவன் சொல்ற சொல்ல கேட்டு போடக்கூடாது. அதான் என்னுடைய கருத்து. ஆனா சரி, அந்த ஓட்டு அதை விட்டுருவோம், அரசியலை விட்டுருவோம் நாங்க. முதல்ல கொரோனாவில் நிற்போம். கொரோனாவை திருத்துறதுக்கு, கொரோனாவை இல்லாமாக்குறதுக்கு, கொரோனாவை வராம செய்யறதுக்கு இப்ப சாவல் சொன்னது சரி, பெரிய இடத்துல முதல் கை வைக்கணும். பச்சவர் ஓடிட்டார் பயத்துல சொன்னவர், அவர் வெளிநாள் வந்து சொல்றாருங்க, கேச கீச போடுறாங்க காசியா நீங்க.
1: ஒரு ஜெனரல் கேஸ் ஃபைல் பண்ணோம், ஏசி பஸ் நிறுத்துங்க.
0: இன்னொரு விடயம் இல்ல கார்த்திகேயன், இன்னொரு விடயம், அங்க வெப்பம் அதிகமா இருக்கு. இப்ப பாருங்க வீட்டுல மணாலிங்கும் ஏசி போட்டு கொண்டிருக்கிறேன், ஏசி பண்ணலாம் கத்துற. ஐயோ தண்ணி வருதமா என்ன செய்யறேன் கொஞ்சம் பாருங்க. அப்ப ஓ அப்ப பஸ்ஸுக்குள்ள வந்து இப்ப நெரிசலாக ஏத்த கூடாது. முதலாவது ஏசி பஸ்
1: இல்ல,
0: நின்று கொண்டிருக்கும் போகாது, வெப்பத்துக்கு அப்படியே பரவும் அந்த ஏசி. இது அந்த குளிர்மைக்கு
1: ஒரு துப்பல் போதும்,
6: அதுக்குதான் மாஸ்க் போடுறது.
1: பஸ்ல
6: வந்து இடைவெளி விட்டு இருக்கலாம், ஒரு சீட்ல ஒரு ஆளு அப்படி இருக்கலாம்,
0: இடைவெளி இடைவெளி விட்டு இருக்கணும். இப்ப சீட்ல வந்து ஒரு சீட்ல ஒரு ஆள் படி அப்படி இருத்தணும், கொஞ்சம் விட்டு இருத்தணும். அப்படி இன்னமொரு விடயம், அப்படி கொண்டு போறதும் அவங்களுக்கு அது சரிப்பட்டு வராது அவர்களுடைய வியாபாரத்துக்கு. ஏனென்றால் ஒரு கொஞ்சம் பேர் தானே ஏத்தலாம், அப்ப அதெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம மக்களுக்கு இடைஞ்சல் தான். இருந்தாலும் மாஸ்க் நீங்க இப்ப கவர்மெண்ட் வந்து இவ்வளவு நான் ஒன்று கேட்கிறேன், இவ்வளவு எல்லாம் செய்யுதே, ஓட்டு போட்டா நான் அது தருவேன் இது தருவேன், இலவசமா இந்த மாஸ்க எல்லா மக்களோட கையிலையும் கொடுக்கலாம் இல்ல? பெரிய பெரிய இவ்வளவு எல்லாம்
1: தடிக்கிறதுக்கு 5 ரூபாய் செலவாகுது. மாஸ்க் மேலே பிரிண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதான, எங்கள் ஓட்டு இல்ல
0: அது யாருமே செய்யல. என்ன அப்படி செய்தாங்களா அவங்களுக்கு ஓட்டு விழும்? கார்த்திகேயன் மத்தேக்கு வழக்கு போடுற இருக்கட்டும், கேஸ் எடுக்கிற இருக்கட்டும், பாட்டை சொல்லுங்க பாப்போம். முதல்ல செல்வகுமார் சொல்லுங்க நீங்க.
4: போடா போடா பைத்தியமே, புத்திக்கு வேணும் வைத்தியம்.
0: போடா போடா பைத்தியமே, இது எத்தனை நிமிஷம் பாட்டு சொல்லுங்க பாப்பா. செல்வம்
4: நிமிஷம்
0: நீங்க முந்தைய கேட்டிருக்கீங்க போடா போடா பைத்தியமே.
4: போடும்
0: அந்த ஒரு போனாவ வெட்டி ஒரு போடா பைத்தியமே, அப்படி வெட்டி
4: போனா.
0: ஜார்ஜ் வணக்கம். ஜார்ஜ் எப்படி இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க ஜார்ஜ்? சொல்லுங்க ஜார்ஜ்.
7: வணக்கம். வணக்கம், நல்லா
0: இருக்கிறேன். இருக்கிறேன் ஐயா. சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
7: எனக்கு நாளை பாட்டு சொல்றேம்மா.
0: சொல்லுங்க கார்த்திகேயன். சொல்லுங்க கார்த்திகேயன். சொல்லுங்க
1: பாட்டு வந்து சும்மா நிக்காதீங்க.
0: சும்மா நிக்கா, சும்மா நின்றா கொரோனா வரும் ஐயா. உடல் இல்லாம
1: நீங்க போடுங்க கைய நீங்க கழுவுங்க. பீச் இருக்குன்னு போகாதீங்க, பீச் இருக்குன்னு போக கூடாது, பார்க் இருக்குன்னு போக கூடாது, பீச் இருக்குன்னா போக கூடாது,
0: போக கூடாது. சரிதா தரையில ராமன், ராமன் சரிதா பாட்டு
2: கேட்டுட்டு
0: சொல்லுங்க.
2: பாடல் வரிகள் மேல் வரி இருக்கு எல்லாரும் சொல்லும் போது அதை சொல்லிடலாம்.
0: சொல்லிருங்க.
2: சமூக இடைவெளி வேண்டும், சரித்திரம் படைக்கலாம், கொரோனாவை வென்று வாழ்வோம் என்றும் மனிதன். சமூக இடைவெளி வேண்டும், சரித்திரம் படைக்கலாம், கொரோனாவை வென்று வாழ்வோம் என்றும் நாம் அப்படின்னு இருந்த பாடல் வரியான யாரும் வந்துருச்சுமா? இந்த நேரத்துல உங்களுக்கு சொல்ல எல்லாம் நினைச்சேன், அதை நான் சொல்லிட்டேன்.
0: நிச்சயமையா, நல்ல நல்ல உண்மையா, சந்தோஷமா இருக்குது. இப்படி இதை நீங்க இதால சொல்லி சொல்லி சொல்லி நீங்க சொல்லி போட்டு போய் இப்ப வழியில பாருங்க, சமூக இடைவெளி இருக்காண்டு.
2: இல்லையம்மா இல்லையம்மா,
0: பானிபூரி கடையை சுத்தி அப்பா இவ்வளவு பேர், இது முந்தி நடந்ததாக
2: மாட்டேன். சந்தை கூட்டமா பார்த்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாமா? அப்ப
0: இல்ல
2: பசங்க எல்லாம் ஃபுல்லா போறாங்க.
0: இது இது முன்பு நடந்திருக்கும், இது முன்பு நடந்திருக்கும், இது இப்ப இப்ப இல்லன்னு பார்த்தா கொஞ்சம் தள்ளி தள்ளி நிக்கிறவங்க மாஸ்க் போட்டுருக்காங்க.
2: ஆமா, எல்லாம் இங்க ஒவ்வொரு இங்க சிட்டியில தவிர பல கிராமத்துல எடுத்துக்கிட்டோம்னா பெரும் பாதிப்பு இந்த கொரோனா உண்டாக்கல அப்படின்னு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. எதுவும் பண்ணிடாது, நம்மளால எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஏதாவது ஒரு அந்த ஒரு மன அழுத்தமான ஒரு பாதிப்பை சந்திச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்து வீட்டுல எட்டு வீட்டுல இப்படி பாத்துருந்தாங்கன்னா ஒரு பயம் இருக்கு,
0: பயம் இருக்கும்
2: எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. சிட்டி அதாவது பத்திரிக்கை ரேடியோ நியூஸ் இதெல்லாம் யாருமே அதிகமா காமன் இருக்கிறவங்க பாக்குறது இல்ல, அத்த சீரியல்ல தான் ஓடுது. மூணு நேரம் சமைக்க வேண்டியது, சீரியல் பார்க்க வேண்டியது, நாட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால கொரோனான்னு ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. கிராமத்துல சரியான விழிப்புணர்வு அரசு கொண்டு போய் சேர்க்கல. அதனால பார்த்தோம்னா இப்ப இருக்க நிலைமையில மக்கள் வந்து கொஞ்சம் இல்ல கொரோனா இல்லாத மாதிரி, இனி பயம் இல்ல, இனி ஊரடங்கு அதாவது லாக்டவுன் போட்டா கூட வீட்டுல இருப்பாங்களான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குமா?
0: இருக்கு, அவ்வளவு தூரத்துக்கு எல்லாருக்கும். முதல் களியாட்டங்கள் நிறைய நடக்கிறது, அதுதான் பிரச்சனை, களியாட்டங்கள்.
2: ஆமா ஆமா, இப்ப களிய பார்த்தா இன்னைக்கு கூட ஒரு பங்கன் போயிட்டு வந்தேன் நானு, அங்க சாப்பிடுறதுக்கு கூட எனக்கு
8: இன்னும் கீழ மீன் சாப்பிடற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு கூட்டம்,
0: அவ்வளவு கூட்டம்,
8: அண்டாம எல்லாம் திறந்து விட்டாச்சு, கோயில் எல்லாம் புல்லா திறந்தாச்சு. மாஸ்க் பார்த்தா யாருக்கிட்டையும் மாஸ்க் இல்ல
0: இல்ல.
8: இப்ப சிட்டி சிட்டியில இல்லாத கல்யாணம் என்ன பண்றாங்கன்னா கிராமத்துல வச்சுட்டாங்க. புல்லா இருக்கு கூட்டம், பார்த்தா 50 கார் நிக்குது, 500 பைக் நிக்குது, சாப்பாட்டு கூட்டாவே புல்லா இருக்குமா.
0: மாமா வினைங்க செல்வகுமார், சந்தோஷாஜி மாமா வினைங்க. ஷாகுல் உங்களோட பாட்டை வந்து சொல்லிட்டு போங்க ஷாகுல், அல்லாட்டி நான் உங்களுக்கு நான் போடுற பாட்டு இப்ப நீங்க பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. நாங்க ஏதாவது குரலி பாட்டு ஏதோ எடுத்து போட்டுருவோம் சொல்லிட்டோம், அதனால பாட்டு சொல்லிடுங்க. யாரோ விலகி போயிட்டாங்களா இதுல இருந்து? ராமன் நீங்க போயிட்டீங்களா? ராமன் சரி, மீண்டும் மீண்டும் சொல்லுங்க முடிஞ்சா. ஜார்ஜ் நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. வணக்கம் மாமா. மாமா
9: கர்ணன் படத்துல இருந்துமா? இந்த கீதா உபதேசம் ஒரு பாடம் இருப்பாங்க எனக்கு.
10: உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதா?
9: அதில் இன்னொரு
10: பவித்ரானே அழித்தலும் நானே.
0: என்ன கொடுத்தான் ஏது கொடுத்தான் அப்படி வரும் அதானே?
9: ஆமா ஆமா ஆமா.
0: அந்த பாட்டு எடுத்து வர்றேன் கர்ணன் படத்துல இருந்து. மாமா சொல்லுங்க மாமா, உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்க தானே மாமா கடையில? டீ குடிக்க மட்டும் நீங்க கொஞ்சம் திரும்பி நின்று விலகி
10: குடிக்க
0: சாப்பிட மட்டும் அது கொஞ்சம் நீங்க அங்கலா ஒரு தடவை இருக்க கூடாது, அதுவும் அங்கல பின்பக்கமா திரும்பி நின்று கடகடன்னு சாப்பிட்டு டக்குனு மாஸ்க போட்டுறேன் நீங்க. மாமாட பாட்டு என்ன
10: பாட்டு போடுங்க? இளமை எனும் பூங்காற்று போடுங்க.
0: இளமை ஏன் மாமா?
10: நாங்கள இளமையா இருக்கிறோம்
0: அவர் ஊசி போடுறது உங்களுக்கு, உங்களுக்கு ஊசி போட்டுருக்கணும் சொல்ல சொல்ற.
11: நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் ஊசி போடுறாங்க 45+.
9: என்ன என்ன ஊசி? கொரோனா தடுப்பூசியா?
11: மாசமே போட்டாங்க 60+.
9: இல்ல இல்ல, அது இஷ்டப்பட்டவங்க போட்டுக்கலாமா இல்ல கம்பல்சரி எல்லாருமே போட்டா வரணும்?
11: இது வரைக்கும் 60+ 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஃப்ரீயா வேக்சின் போட்டுக்கலாம்.
0: அப்ப எதுக்கு நீங்க எங்களை பார்த்து உங்களுக்கு என்ன போடுறாங்கன்னு சொன்னீங்க? எதுக்கு நீங்க சொன்னீங்க?
11: அது செல்வகுமாருக்கு போன மாசமே ஃப்ரீயா போடலாம், இந்த மாசம் சந்திரராஜ் அவர்களுக்கு 45+ போய் போடலாம்.
0: வேப்பில வேப்பம் குறுத்து இருக்கல்ல மாமா, வேப்பம் குறுத்து குறுத்து, அதாவது அந்த குறுத்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் பொழுந்து பொழுந்து வேப்பம் பொழுந்து அந்த மஞ்சள் நீங்க அந்த இளைய இளையன்றாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் அந்த மஞ்சளும் அதையும் அரைச்சு மாமா அப்படியே உருட்டி வாயில போட்டு விழுங்கிருங்க. இல்ல உண்மையா நான் சொல்றது கேளுங்க, இங்கெல்லாம் கிடைக்குது இல்ல. அப்பா ஒரு வேப்ப மரம் வச்சிருக்கிறார், அதுல 2 இலை எடுக்கட்டா பண்ணா அது பட்டுடும். அது இப்பதான் ஒரு அரை அடியில நிக்குது. அப்ப நான் 2 இலையெடுத்தா புள்ள பட்டுடும், அது பட்டுடும்ன்ற அவங்க எங்க எவ்வளவு இருக்குது, அதை அரைச்சு உருட்டி விழுங்கிருங்க, ஒண்ணும் செய்யாது உங்களுக்கு. மஞ்சள் ஒரு துண்டு மஞ்சள் வேப்பம் குழுந்து உருட்டி விழுங்கிருங்க. அதுக்கு பிறகு சுடுதண்ணி அதில் குடிச்சிருங்க, வயித்தால போனா
11: போகட்டும்.
0: அது வச்சிருந்த என்ன பேசுறமா செய்து சாப்பிடுங்க. உண்மை அதெல்லாம் மருந்து, கை மருந்து வேப்பம் பட்டை, அது கொஞ்சம் அவிச்சு தண்ணி கசக்க கசக்க அது குடிக்கலாம். எவ்வளவு அங்க மூலிகை எவ்வளவு இருக்குது, அதெல்லாம் கை மருந்து, அது அஃபெக்ட் பண்ணாது மாமா. அதுகளை எல்லாம்
10: நாளைக்கு
0: மாமா முட்டாள் தினத்துலதான் வந்து இறங்கினேன். முதலாம் தேதி எங்க சாலடி எடுத்து வச்சேன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட்.
12: நீங்க
0: நல்லா இருக்கு. இன்னைக்குதான் மஜித்தும் பிறந்திருக்காரு தெரியுமா? பாருங்க அப்ப இல்ல
12: அவர்
0: இருக்காரான்னு கேக்குறீங்க. இதுல இல்ல அந்த நாள், அதாவது 2017 பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி சரியா 3 மணிக்கு விடியப்புறம் 3 மணிக்கு எங்களுடைய பிளைட் அங்க இந்தியாவில இந்த கால் பட்டது. முதல் பட்டது முன்பெல்லாம் வரவே இல்லை இந்தியாவில. மெப்பலதான் பாத்திருக்கேன் தமிழ்நாடு எங்களோட ஊர். அது முதல் என் காலடி எடுத்து வச்சேன். அதுவும் எத்தனையோ பேர் சொல்லி இருந்தோம், பயம் அங்க நீங்க போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தும் வந்திருந்தேன். நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன் அந்த நாள். இனிய
12: அந்த திருப்பதி தரிசனத்துல நம்ம எளிதாக செய்து கொடுத்தார்.
0: பின்ன அப்படியே முடியும். அவர் நோமல தான் கூடிய போல அவருக்கே தெரியா என்ன நடக்குமோன்ட்டு. முதலே தெரிஞ்சிருந்தா முதலே தெரிஞ்சிருந்தா என்ன பாத்துட்டு மேல துண்டு இல்லையம்மா நான் வந்து போன. அதாவது அங்க போய் அடுத்த நாள் போறேன் தான் போனது. இறங்கின உடனே ஒருக்கா அந்த இடத்துல சும்மா பாத்துட்டு வருவோம்ட்டு போவ கிருகிரண்டு உள்ள கூட்டி கண்டு போயிட்ட. அதெல்லாம் மறக்க முடியாது. அதுவும் இல்ல கீழே பேண்ட்ஸ் மேல ஒரு டொப் போட்டு அதுல போய் இறங்கினோடனே சும்மா இருக்க பாப்பம் கண்டுட்டு போய் அதுல போனோடனே இவர் கடகன் குளிக்கல ஒன்றும் இல்ல டிராவல் பண்ணது கடகன்னு கூட்டிட்டு போயிட்டு மாமா. உள்ளுக்கு கொண்டு போனா முன்னு மேல ஒரு துண்டு இல்ல மாமா. அண்டைக்குத்தான் மாமா நான் அந்த இப்ப கையேந்து நிக்கிறதுக்கு அர்த்தம் கடவுள் எனக்கு காட்டி கொடுத்தது. ஒரு ஒரு லுங்கி துண்டு ரெண்டு வச்சிருக்காங்க லுங்கி துண்டு. அதுவும் அவங்க பாவிச்சதுதான் அந்த துண்டை குடுங்கன்னு கை நீட்டுனேன். என்ன நான் யாரோ தெலுங்குல பேசின ஆக்கள்கிட்ட அத தாங்க எனக்கு தாங்க அது
13: பாவிச்சேல
0: கொஞ்சம் பாருங்க குடுக்கல கடவுள் கொஞ்ச நேரம் இல்ல கொஞ்ச நேரம் என்ன வச்சு இதெல்லாம் கதை இது மறக்க முடியாது. என்ன கொஞ்ச நேரம் அந்த கடவுள் என்னைய தண்டிச்சாரு பாருங்க எப்படி என்ன கொஞ்ச நேரம் எல்லார்ட்டையும் திரும்பி திரும்பி பார்த்து கெஞ்சுறேன். பெண்கள்ட்ட ஆண்கள்ட்ட எல்லார்ட்டையும் கெஞ்சுறேன். எல்லாரும் நிக்கணும் சுத்தி வர இவங்க நிக்கிறாங்க இவங்க கிடுக்குறாண்டு உள்ளுக போயிட்டாங்க. நானும் ரதீஷும் மட்டும்தான் ரதீஷ் விட்டுட்டு போயிடல. அவங்க சொன்னாங்க துண்டு இல்லன்னு செலோ செலவுண்டு அங்கே திருப்பி அனுப்பிட்டாங்க. நாங்க ஒரு அது வெளியில போற இடம் வேற எங்கேயோ அப்படி சுத்தி கொண்டு போய் வெளியில விட்டுடுச்சு. அப்படியே வந்த ஒரு துண்டு அட இவ்வளவு துண்டு இருக்கிற இடத்துல ஒரு லுங்கி அதுவும் அவங்க உடுத்த ஒரு லுங்கிய கேட்டும் தர இல்ல கையில வச்சிருக்கிறாங்க தரையில ஏண்டு
12: வந்து கொடுக்க மாட்டாங்க.
0: சேர்ந்து என்ன நடந்தேன்டா வந்து நானும் ரதீஷும் இன்னும் ஒன்றுமே தெரியல இருட்டு ஒரு வாங்கல வந்து அம்மா இன்னும் எனக்கும் ஊர் தெரியாதம்மா ஒன்றும் தெரியாத ஒரு தரையும் காணையில எப்படி இருக்கிறோம். பின்னால ஒரு கூட்டம் வருகுது போனவங்க இவங்க எவ்வளவு திரும்பி வாங்க இருந்தது அதோண்ட வாங்கி அப்படியே பேன்ஸுக்கு மேல சுத்தி அதுக்குள்ள அது அந்த பேண்ட்டுக்கு மேலேயே சுத்தி எல்லாம் வரைஞ்சு காட்டிக்கொண்டா. ஆனா என்னண்டா அந்த கடவுள் குளிக்கல ஒண்ணும் செய்யல அப்படியே என்ன எங்களை கூப்பிட்டார். அதுவும் கடகடன்னு போயிட்டோம்மாமா எல்லாரும் வந்த 10 பேரும் ஒரு தடை இந்த ஒரு நாங்க கரணேரம் காவல் இருந்து போயில கடகடன்னு திறந்து போனா அப்படியே
12: போயிட்டோம். ரொம்ப நாள் காத்திருந்துதான் தரிசனம் பண்ணுவாங்க உங்களுக்கு
0: உடனே போயிட்டு
1: அதுக்கு முதனாலே போயிட்டு ரூம் எடுத்து நீங்க வருவீங்கன்னு ரூம் எடுத்துட்டு நான் தரிசனம் முன்னாடி முடிச்சிட்டேன். போகும்போது பாக்குற கூட்டமே இல்ல. ஆஹா கூட்டமே இல்லடா, இவங்களை கூட்டு போயிடலாம். ரெண்டாவது முறைதான் உங்க கூட வந்து தரிசனம்
0: பார்த்தேன். அப்படியே கடகடன்னு போய் அழகா பார்த்தோம் எல்லாம் எல்லாம் பாத்துட்டு வெளியில வந்தோன்னு பார்த்தா இங்க எல்லாருக்கும் ஒரு லட்டு தான் மாமா கிடைச்சது, எனக்கு மட்டும் ரெண்டு லட்டு. அந்த அவர் உருட்டி உருட்டி உருட்டி கொடுக்குற இப்படி நான் ஒரு இப்படி ரெண்டு கையையும் நீட்டுனா ஒரு லட்டு தந்துட்டு அந்த உருட்டு அந்த ஐயா என்ன செய்யறாரு இருக்க சொல்றாரு திருநோ இதெல்லாம் போட்டு நாமம் எல்லாம் அடிச்சு குறுக்கள் இருந்து எல்லாருக்கும் கொடுக்க எல்லாரையும் இப்படி விரட்டுறாங்க. என்னைக்கு கொடுத்தோன்னா ஒரு லட்டு தந்துட்டு நிக்க சொல்லி அடுத்த லட்டு உருட்டுறாரு பெருசா உருட்டி வச்சார். வெளியில கொண்டு வந்தோம்னா இவங்க கேக்குறாங்க ஒரு லட்டு கிடைச்சல கைய வெளியில இழுக்கிறோம் அவர் வேடு சொல்லிட்டு உருட்டு உடனே மற்ற லட்டும் தந்தார். இவங்களுக்கு எல்லாம் பொறாமையா போச்சது. அது என்ன உங்களுக்கு மட்டும் ரெண்டு லட்டு கிடைச்சது? அதெல்லாம் கடவுள் அவனுடைய செயல், இறைவனும் இருக்கிறார் என்பதுக்கு இருக்குது காட்டுதல் இருக்குது எங்களுக்கு. சந்தோஷமான இதுகள் தருணங்கள் இருந்தாலும் இழப்புகள் தாங்க முடியல மாம், அவ்வளவுதான்
1: சொல்லலாம். உங்களுக்கு எனக்கு எல்லாம் எங்க அப்பா இறந்துட்டாரு, பெரிய இழப்பு தான்.
0: இல்ல
1: என்னோட ஃப்ரெண்டோட அம்மா இறந்துட்டாங்க பக்கத்துல. தண்ணி அதாவது கொரோனா காரங்களுக்குலாம் ஆழமான குழி தோன்றாங்க. நான் போய் பாக்குறேன், அந்த குழியை எட்டி பாக்குறேன், உள்ளார வந்து தண்ணி நிக்குது, தண்ணி நிக்குது, தண்ணியில தூக்கி போடுறாங்க. என்னடா அது எல்லாமே இப்படி தலைக்கீழ மாறிடுச்சு, கயிறு கட்டி இறக்குறாங்க, ரொம்ப பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்குது. அதனால எச்சரிக்கையா இருந்தோம்னா நம்ம தப்பிக்கலாம். அலட்சியமா இருந்தா ஒரு அலட்சியமா இருந்தாலும் நம்ம போய் விழுந்துருவோம்.
0: ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் சரிதாமா, உங்களோட பாட்டை சொல்லுங்கடா. ஒருக்கா
13: அம்மா அம்மா அவங்க இருந்து போயிட்டாங்க, பாட்டு சொல்லிட்டாங்க என்கிட்ட
0: சொல்லுங்க.
13: வாசலிலே பூசணிக்கு வச்சு புட்டா வச்சு புட்டா செம்பகமே செம்பகமே படம்
0: யார் வச்சது?
13: அது பாட்டுல வருது வாசலிலே பூசணிக்கு
14: சொல்ல மாட்டேன் சொல்ல
0: மாட்டேன். இன்னும் உண்டு அது தாயா வர்றோம் அந்த பூவை புடுங்கி வச்சுட்டா பாருங்க, அது வேற
13: வேதனை.
0: அதை விட்டு இருந்தா அது ஒரு பெரிய பூசணிக்காய வந்திருக்குமல்ல.
13: வார்த்தை கேக்குறது சந்தோஷமா இருக்கு
0: மாமா. வந்து அதை எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க.
15: அதாவது கொரோனால இறந்தவங்க வந்து யாரும் வந்து பக்கத்துல போக மாட்டாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. ஆனா பக்கத்துல போவாங்க இறந்தவங்களோட மேல வந்து
0: இறங்கவங்க
15: மேல கொரோனா இருக்க போகலாம்.
0: கலைச்செல்வி அம்மாக்கும் அது முதல்ல வந்து ஒரு பொலித்தீன் எவ்வளவு தெரியக்கூடிய ஒரு பொலித்தீன் கவர் ஒன்று போட்டு லொக் பண்ணி இருக்கிறாங்க. மேலுக்கு கருப்பு இதால மூடி இருக்கிறாங்க. அந்த அதைத்தான் அந்த கருப்பு பேகை மட்டும்தான் திறந்து அவட முகத்தை மட்டும் காட்டப்பட்டிருக்கிறது. இல்ல முதல்ல அந்த பொலித்தீன் அதாவது அந்த பிளாஸ்டிக் பேக் லைட் பிளாஸ்டிக் அதாவது அதால நினைக்கிறேன் அது நல்ல தடிச்சு நல்ல நல்ல மொத்தமான இதா இருக்கும். அதால ஓடி பிளாக் பண்ணி
14: வச்சிருக்காங்க.
0: தனி உடல் இல்ல, துணி உடல் இல்ல, அதுக்கு மேல கருத்த பேகால மூடி இருக்கிறாங்க. அந்த கருத்த பேகை தான் ஓபன் பண்ணி அந்த முகத்தை காட்டி இருக்கிறாங்க. அந்த படம் மட்டும் வந்திருக்கிறது.
15: படம் வந்துச்சா?
0: வந்திருக்கிறது. தாங்க கிரியைக்கு கொண்டு போய் கொண்டு போறான். அதுவும் ஆக்கள் கணப்பேர் இல்லாம ரெண்டு மூன்று பேர் ஒரு இதெல்லாம் கட்டி கொண்டு போயிலன்னா சாதாரணமா தான் கொண்டு போறான். என்னவோ பார்த்துட்டேன் அப்பா கூப்பிட்டு அப்பா நீங்க நிகழ்ச்சி செய்யுங்க அப்பா முதுகுல தட்டிட்டு போயிட்டேன் என்னால நிகழ்ச்சி செய்ய வேணும்னு அவர் போயிட்டார். அவரும் தாங்க முடியாம
7: போயிட்டார். ரெண்டு சரியில்லை பேசி பேசி நல்லா பேசிட்டு என்ன
0: கலைச்செல்வி அம்மாவும் மாஸ்க் போட்டது குறைவு நான் காணே இல்லை எந்த ஒரு படத்திலையும் எந்த ஒரு படத்திலையும் நான் அவ உதாரணமா வச்சு சொல்றேன் உங்கள எல்லாருக்கும் அவ எந்த ஒரு பேச்சிலேயோ எந்த ஒரு கூட்டத்துக்குள்ளயோ எங்கே இருந்தாலும் அவ மாஸ்க் போட்டது குறைவு நான் பார்க்க இல்லை. அதனால தயவு செய்து அந்த
7: பிள்ளைய நம்ம கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க அவங்களுக்கு மூச்சடைக்குது அந்த சுவாச கோளாறு இருக்குதுன்றதால தான் அவங்க அந்த மாஸ்க் எடுத்து தூட்டுறதுதான்.
0: தனக்கு வராது அம்மா எனக்கு கிட்ட நோய் வீங்கின மாதிரி கொஞ்சம் அவக்கு அதை கவனிக்காம அசால்ட்டா தெரிஞ்சிட்டான் பாட்டை கேட்டுடலாம் அவர் பாட்டு சொல்லாம போயிட்டாரு மாமா பாட்டு சொன்னா ஏதாவது நான் இப்ப சொல்லிட்டேன் கண்டபடி ஏதாவது ஒரு பாட்டு போடுவேன் இங்க கோயிக்க கூட ஆண்டபடியா தான் இப்ப ஓடி வர்றார் அல்லாட்டி அவர் பாட்டு சொல்லாமலே போவார் இல்ல அவரை வெரிட்டி வச்சுக்கிறது பாட்டு தரணும்னா கண்டபடி பாரு அப்படி ஏதாவது ஒண்ணுதான் போடுவேன் மக்கர் பண்ணாத அப்படி வாங்க சாவல் உங்களோட காதல் பாட்டை சொல்லுங்க சாவல்
16: நீங்க இவ்வளவுலாம் பேசிட்டு இருக்கீங்க ஐயா அது கொரோனா இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க நம்ம வந்து டெய்லி கொரோனா பேஷண்ட் எல்லாம் பாக்குறோம் சரியா அவங்க பேசணும் என்ன தெரியுமா சொல்றாங்க ஏன் மதியம் சாப்பிட்டீங்களா நீங்க வந்து ரூம் வந்து சாப்பிட்டுட்டு போங்கிறாங்க நம்ம அங்க போனா காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க
0: சரியா
16: ஆமா காசு காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க அப்புறமெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தா காசு குடுக்குறாங்க அந்த அப்படியே அந்த கையில அந்த காசை வாங்கிட்டு அப்படியே வெந்நீர்ல போயிட்டு அந்த அப்படியே பணத்தை நினைச்சிட்டு அப்படியே கையில வெந்நீர் அப்படியே கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த இது பண்ணணும்
0: பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் நீங்க அதுல ஆனா உங்களுக்கு புண்ணியம் கிட்ட மட்டும் போறீங்களே நீங்க எல்லாரும் கை தட்டுங்கப்பா இவர் ஒரு வீரன் என்ன கிட்ட போயிருக்காரு பாருங்க
16: காசெல்லாம் கையில குடுத்தா காப்பி குடிச்சிட்டு
11: போங்க
16: இல்லங்க இல்ல இல்ல அவரு அவரு வந்து ஊர்ல இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு நாங்க எல்லாம்
0: பேசுறது கிட்ட போயிடலாம் நீங்க ஒரு பக்கத்தாரு அவர் தானே அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட போய் காப்பி கேட்ட மாதிரி

0: கிடையாது. செக் பண்ண வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு.
1: மற்றது இறக்குறாங்க, இறக்குற ஆக்களை அவங்க வயசானவங்க, அவங்க கொஞ்சம் நோயில இருந்துட்டு போனாங்க அப்படி ஒன்று சொல்லித்தான் இவங்க இறந்த
2: வீடு.
0: இல்ல கோயில ஊசி போட்டு எனக்குன்னா ரெண்டு மாசம் ஆக போது. நான் வந்து இது பண்ணி இந்த இந்த கோயில் நாட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் 122% போட்டுட்டாங்க அவங்க கோயில உள்ளவங்க இந்த நாட்டு பிரஜைக்கு. ஆமா, ஆனா வெளிநாட்டு பிரஜைக்கு எல்லாருக்கும் போட்டாதான் இங்க உள்ள அந்த இருக்கிறதுக்கான ரினியூவல் பண்ணுவாங்க, இல்லாட்டி பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் போட, எல்லாருக்கும் போட்டுருவாங்க.
1: என்ன
0: பிரச்சனை இருக்கு எல்லாமே
1: என்ன வருத்தம் இருந்தது, என்ன வருத்தம், என்ன மெடிசன் பாவிக்கிறீங்க எல்லாம் கொடுக்கணும். ஆனா கூடுதலா சொல்றாங்க அந்த அலர்ஜிக், அதாவது மெடிசன் அலர்ஜிக் உள்ள ஆக்கள் கொஞ்சம் யோசிச்சு அவங்கள்ட்ட கேட்டு போடுங்கன்னு
2: சொல்றாங்க.
0: கேட்டிருக்காங்க இல்ல, எல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சுகர் இருக்கா, என்ன இருக்கு, எல்லாம் இந்த HIV இருக்கா, எல்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா,
1: டயபெட்டிக் உள்ள ஆக்களுக்கும் கொஞ்சம் தாமதிச்சு தான் போடுறாங்க, அவங்களுக்கு போடுறாங்க.
0: இல்ல, நம்மளுடைய சந்தனராஜ் சொன்னாரு இன்ஜெக்ஷன் போடக்கூடாது.
1: செல்வகுமார்
0: இல்ல, எல்லாரும் கொஞ்சம் நவந்து நின்னீங்க சரியா, ஒன்னா நிக்க
3: வேண்டியதுல.
1: எனக்கு அந்த இருமலும் இதுவும் போகுதே இல்ல சொல்லுங்க.
0: இல்ல, இங்க வந்து இப்ப எப்படி இங்க வந்து இப்போ இன்னைக்கு 1200 சொச்சம் இதை வந்திருக்கு, 10 பேரு இறந்துருக்காங்க. ஆனா இங்க எப்படி தெரியும் அவங்களுக்கு மாஸ்க் போடலன்னா எவ்வளவு தெரியுமா இது ஃபைன் இருக்கு, மாஸ்க் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா வச்சுங்க எல்லாம் கூடி கும்மி அடிக்கிறாங்க,
1: சரக்கு அடிக்கிறாங்க. அது பாருங்க சௌமே இல்லையா, அந்த அந்த குடி போதைக்கு அடிக்கிறாங்க, அது அடிச்சா போயிருமன்னு சொல்றாங்க சில பேர்.
0: அவங்கள்ட்ட நிறைய பேசினது கிடையாது, ஒரு ரெண்டு போதும் பேசிருக்கேன். ஒரு பாட்டு அது ரெண்டு காலம் நான் பாட்டு கேட்டிருக்கேன், அவங்க பாட்டு பாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க கூட ஏதோ சொன்னீங்க பாட்டை கேட்டுட்டு இருக்காதிங்க, பாட்டு பாடினாங்க அவங்கள்ட்ட. எனக்கு வந்து பாடி எந்த சித்ரா பிடிக்கும், அதுக்கு மேல உங்களை பிடிக்குதுங்க, நல்ல பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட
1: சொன்னேன்.
0: நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளுங்க அப்படின்னு. ஆனா அவங்களுடைய இதெல்லாம் நான் கேட்டது கிடையாது. நேத்து தான் நான் அந்த யூடியூப்ல போயிட்டு நேத்து தான் எல்லாம்
1: கேட்டேன்.
0: ஆமா, இதுக்கு முன்னாடி தான் நான் அந்த இது தெரியாது எனக்கு.
1: அவருடைய ஒரு பாடல் எங்களுடைய வானொலியில தான் முதல் முதல்ல
0: அதையும் நேத்துதான் அந்த ப்ரோக்ராம் நீங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது.
1: சாமியை கும்பிடுற அந்த பாட்டு உண்டு,
3: பாட்டு கேட்டேன்.
0: அவங்க வந்து அவங்க இவரு இருந்தாலும் சில சந்தனராஜ பத்தி நல்ல வாழ்த்து சொல்லி இருந்தாங்க. சரியா, சந்தனராஜ் தான் நிறைய நிறைய சொல்லி இருந்தாங்க.

0: கூட்டிட்டு வந்த மாமா தான் கூட்டிட்டு வந்தார். அவ எல்லாரும்
1: அவங்க அவங்களோட நமக்கு தெரியாது அவளு. அவங்க வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு கொடுத்த அந்த பேட்டி வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அதுல இருந்து நான் அந்த நம்பர் வாங்கினேன். நம்பர் அவங்க நம்பர் நான் குறிச்சுக்கிட்டு திருப்பி ஒரு மணி நேரம் கழிச்சு 3 மணிக்கு நிகழ்ச்சி போகுது. நான் அதுக்கப்புறம் 5 மணிக்கு அவங்க தொடர்பு கொள்றேன். உடனே சொல்லணும் அப்படின்னு அவங்க அதாவது ஒரு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க சாதாரணமா பேசுற மாதிரி எளிமையா சொன்னாங்க. சொல்லுங்கண்ணே யாருண்ணே அப்படின்னாங்க. நீங்க இந்த இதுல கேட்டோமா நல்லா இருந்துமா, எங்களுடைய ஒரு வானொலி இருக்குமா இது மாதிரி எம்டிஆர்னு கனடாவில் அப்படியா கனடாவில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னோடனே நான் பாடுறேன், அதனால நான் பாடுறேன் அப்படியா இருக்கும் பாடுறேன் அப்படின்னாங்க. ஆனா அடுத்த நாளே நமக்கு இந்த பாடு ஒரு பாடலாம் நிகழ்ச்சி இந்த மாதிரி இருக்குமா, இன்னைக்கு நைட்டு பாடணுமா, நீங்க பாடுறீங்களா? அவங்க வந்து நமக்கு தெரியாது, அவங்க ட்ரெயின்ல ஊருக்கு எங்கேயும் போறாங்க, ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. உடனே உடனே அவங்க இருந்து பாடுறாங்க. உண்மையிலே ஏன்னா சிலர்லாம் நினைச்சுப்பாங்க சரி ஏதாவது சொல்றாங்க அப்படின்ட்டு. ஆனா பல நேரங்களும் சொல்லியிருக்காங்க இந்த அதாவது இப்ப அந்த அவங்க ஒரு விஷயம் என்னன்னா கேட்டா இப்ப ஒரு அறிவிப்பாளர் அவங்க தெரியுன நிகழ்ச்சியில இல்லைனாக்க அவங்களுக்கு அந்த மனசு கஷ்டமா இருக்கும். தொடர்ந்து நேர்களோட பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பேசலன்னா அவங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி அவங்க பாடிட்டே இருந்தவங்க இப்ப லாக்டவுன்ல ரொம்ப நாள பாராம கூட இருந்திருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய கிடைக்காம இருந்துருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு தளம் வந்து ரொம்ப ஒரு
2: அவங்களும் சொன்னாங்க. அந்த நான் அன்னைக்கு பேசின அன்னைக்கு பேசி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அன்னைக்கு சொன்னாங்க நிறைய வந்து நிறைய இது நாம புக் பண்ணி வச்சதுலாம் நிறைய போயிடுச்சு, ஏன்னா இந்த லாக்டவுன் பாட முடியாம போயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
1: ஒரு வானொலியில நான் ஒரு பாடல் பாடுறதுக்காக காலையில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் காத்திருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்காங்க. நம்ம
2: இல்ல அவங்களும் எனக்கு வந்து நான் அவங்கள அப்ப எல்லாம் பாக்கல, இல்ல நான் அவங்கள அப்ப எல்லாம் பாக்கல சரியா. ஆனா இப்பதான் அந்த போட்டோல எல்லாம் நேத்திதான் பாக்க அந்த இது யூடியூப்ல போயிட்டு பார்த்தேன். அப்பதான் நினைச்சேன் அவங்க மீரா அவங்களுடைய அவங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க.
1: முதலாளி அம்மாட்ட சொல்லுங்க தெரியுமா,
0: வருது ஒரு நாங்க எவ்வளவு தமாஷா பேசினாலும் அதை அவ சார்ந்து தானும் சேர்ந்து
1: அந்த அந்த வார்த்தைமா அண்ணன் அப்படிங்கிற அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் அண்ணன்னா அண்ணன் எதா இருந்தாலும் கரெக்டா நேரடியா பேசணும்.
3: காலையில 7 மணி 3 மணி அவங்க குரல் வந்து அவங்க ஊரு வந்து ஊர் பக்கத்துல எந்த ஊரும் அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் வித்தியாசம் ஒரே வட்டம் அப்படின்னு சொன்னா உடனே யூடியூப்ல அடிச்சாங்க நம்பரை எடுத்து இன்னும் அடிச்சு பார்த்தேன் நம்பர் போயிடா ஒரு ஒர்க் ஆகும் அடிச்சு ஆகும் அடிச்சேன் டக்குனு எடுத்துட்டான்.
1: கோவைக்கு
0: மாறிட்டு சொல்லி இருந்தோம் அட்ரஸ் கொடுத்து வீட்டடிக்க போய் பார்க்கும்படி பாக்கும்படி அவரை வீட்டுக்கு நேர போங்க. அவருக்கு சொன்னார் 25 கிலோமீட்டர் தானே தான் அது அந்த பக்கம் போகும்போது போறணுமான்னு சொல்லி இருந்தார். என்னன்னு தகவல் தரையில எவ்வளவோ மெசேஜ் வச்சாச்சு, எல்லாரும் அணைச்சாச்சு, எல்லாரும் வச்சாச்சு, அவர் அவர் எடுக்கல.
1: செய்தி போயிட்டா என்னங்கிற செய்தி தெரிஞ்சா கூட ஒரு இதை தெரிஞ்சிடும். சரியா ஏதாவது வேலையில இருக்காரு, ஏதாவது தொலைபேசி பொழுது, அப்படி ஏதாவது ஒரு செய்தி தெரியணும்ல, தெரியாம
0: போயிடும். உண்மைதான். மற்றது அப்படி இப்ப எங்கள்ட்ட எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொரோனா வந்தது ரெண்டு மூன்று பேர் இருக்கிறாங்க. இப்ப சோப்பட்டு கொண்டு வந்தவங்க அந்த இன்னொரு பையனோட அந்த சொல்லியிருந்தார், அவர் வர்றவர் அடிக்கடி, அம்மா நான் கொரோனாலேருந்து இப்போதான் மீண்டு கொண்டு வரணும்மா என்று சொல்லியிருந்தார். அடிக்கடி வந்து பேசுவார் அவர். வந்து நான் நினைக்கிறேன் இங்கே அல்ல அரியலூர் பக்கம் இருக்கிறவர் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு நல்ல பேர் மறந்து போச்சு இப்ப என்று இருக்க வேணும். ஆனா அது அதுக்கு பிறகு அவர் அந்த யாருக்கு வர்றது கொஞ்சம் குறைவு வரே இல்லை. ஏனண்டா அதுல தாக்கம் வந்து சில பேருக்கு கொஞ்சம் அது முயற்சி பட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். உடம்புல அந்த
1: உடம்பு சோர்வா இருக்கும்.
0: நிச்சயம் உண்மைதான். வந்துட்டு ஷாவு நீங்க
2: என்ன தெரியுமா, அதிகமா இப்போ அன்னைக்கு டாக்டர் டேப்லெட் எழுதி கொடுத்தாரு அந்த பையனுக்கு. அது என்ன விட்டமின் சி உள்ளது, இந்த ஆரஞ்சு அது விட்டமின் சி உள்ளது நிறைய
0: நிறைய
2: ஆரஞ்சு பழம் கொய்யா பழம் சாப்பிடலாம் நிறைய.
1: ஒரு மாத்திரை கிட்டத்தட்ட 25 ரூபாய் வந்துருது இல்லையா.
0: கமலா
2: ஆரஞ்சியோட கொய்யா பழத்துல அதிகமா இருக்கு.
0: ஓ கொய்யா பழம் ஒத்து
1: அதிகமா
2: இருக்கும். நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி கிடையாது. நெல்லிக்காய் விட்டமின் சி இல்ல, நெல்லிக்காய் நான் நெல்லிக்காய் தான் டெய்லி ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க நெல்லிக்காய் கிடையாது சாப்பிடுங்க, கொய்யா பழத்திலையும் கொய்யா பழத்துல இல்ல ஆரஞ்சு பழத்தோட கொய்யா பழத்துலதான் அதிகமா இருக்கு.
0: எனக்கு
2: வந்து போறவங்களுக்கு நம்ம தண்ணியில கரைச்சி குடிக்க வேண்டியதுதான். அது நல்ல புளிப்பு, நல்ல புளிப்பான விட்டமின் சி உள்ளது.
0: எங்களுடைய ஜாய், ஜாயை தெரியும் தானே, அறிவிப்பாளர் ஜாய் குவைட், அவருக்கு வந்திருந்தது. அவர் எனக்கு
2: போட்டு
0: காய்ச்சல் சளி என்று போட்டு எல்லாம் மாறிக்கொண்டு வர்றேன், உடம்பெல்லாம் நொந்துதான் அப்படி எல்லாம் சிரிச்சா மாறிக்கொண்டு வந்து முடியும் போதுதானா ஒரு அக்கா ஒரு ஆள்கிட்ட எடுத்து அவருக்கு கொரோனான்ட்டு விசாரிக்க எடுத்தாராம். எடுத்துட்டு என்ன இப்படி இருக்கண்டோ இப்படித்தான் எனக்கு இப்படி இப்படி இருக்குன்னு சொன்னோன்னு, அப்ப எனக்கும் அதுதான், உனக்கும் அதுதான் ஐயா வந்திருக்கும் நீ அதை. அப்ப அவர் எனக்கு சொல்றார், பயப்படாம இருக்கணும் அம்மா, கொரோனாக்கு பயப்படாங்க, நேவோ மைண்டா இருந்து கொண்டு நீங்க வீட்டுக்கு இருந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்கன்ற. ஆனா
2: இல்ல அப்படி இல்ல, அது இல்ல கொரோனாவு பாதிப்பு வந்து யாருக்கு அதிகமாகும்னா நம்ம அந்த நுரையீரல் பிரச்சனை இருக்குல்ல, சுவாச கோளாறு எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குதான் பாதிப்பு ஆகுது.
0: அது இந்த வீசிங் ப்ராப்ளம் பப் எடுக்கிறவங்க
2: வீசிங் ப்ராப்ளம்
0: அது இருக்கே இருக்கே ஷாவுல் நீங்க பயமுறுத்துறீங்க
2: அது. இல்ல அப்படி இல்ல இல்ல நீங்க ஒண்ணு இங்க வந்து கொழுத்துலதான் வந்து இந்த நாட்டு இதுல வந்து இப்ப வீசிங் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு, நிறைய பேருக்கு முக்காவாசி பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. இப்ப அதனாலதான் இங்க இறப்பு வந்து ஒரு நாளைக்கு 10 இறப்பு அப்படி ஆயிட்டு இருக்கு.
0: என்னவோ கடவுள் விட்ட வழி இனி எனக்கு ஒரு மனசுல ஒரு இது வருது. என்ன தெரியுமா, தென்பில்ல கொஞ்சம் பயம் பயத்தையும் விடுங்க, எனக்கு ஒரு ஒரு கதை ஞாபகம் வருது. என்னண்டா, ஒரு சின்ன குளத்துக்குள்ள கொஞ்சம் மீன்கள் இருந்து நல்லா வாழ்ந்து கொண்டிருந்துச்சான். அந்த இடத்துல வந்து அந்த குளத்தை வந்து தண்ணி எல்லாம் இறைச்சி கிளீன் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்களாம். இப்ப நீங்க எல்லாம் மீன்கள், நானும் தான் சேர்ந்து. உடனே எங்க போறது என்ன
1: போறது,
0: அந்த மூணு மீன் அந்த கதை தான் அந்த ஞாபகம் இதெல்லாம் கலைச்சி கலைச்சி கொண்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற மாதிரி தான் இப்ப பிரச்சனையே. இப்ப வந்து வரமுன் காப்போன் வந்து எங்களுடைய கார்த்திகேய வந்து இப்ப அதுல அதான் இப்ப யோசனை வந்துச்சு. நாங்க எல்லாம் இருந்து கூட்டம் கூடி அதுதான் கேக்குறோம், எல்லாரும் பாதுகாப்பா இருங்கோ, கூடுதலாக பப்ளிக்கோட மூவ் பண்ற அப்படி மாமா செல்வகுமார் எங்களுடைய ராமன் இப்படி பலர் பலர் இருக்கிறார்கள் நிறைய. வெளியில போய் பப்ளிக்கோட பிளங்க கட்டாயமா நீங்க அவங்களோட மூவ் பண்ண வேணும் என்ற கட்டாயத்தோடு. அப்ப அவங்க எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நாங்க ஒரு பாட்டு எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். யாருடைய பாட்டு என்ன பாட்டு என்ன சிரிப்பு அப்படி யார் சிரிச்சது யார் சிரிச்சது பாருங்கம்மா. ஒரு பாவத்துக்கு இறங்கி பாவத்துக்கு இறங்கி ஒரு பாட்டு குடுக்கலாம்டா சொல்லுங்க என்ன பாட்டு சாகுல் நல்ல பாட்ட சொல்லுங்க.
2: நான் ஒரு பாட்டு எனக்கு வந்து என்ன பாட்டு நிறைய சரி இது கீழே கீழே சேவ கையில நான் கீரை கையில பழச கையில பல்லருவா பட்டிடுச்சு கிழக்கு வெளுக்கையில இல்ல கிழக்கு செவக்கையிலே கிழக்கு
0: செவக்கையில
2: இல்ல பாருங்க கிழக்கு செவக்கையில கீரையில பழச நினைக்கையில அந்த பழச நினைக்கல பல்லருவா பட்டிடுச்சு
0: கிழக்கு
2: கிழக்கு செவக்கு
0: சிவக்கு சிவக்கை பாப்போம் பாப்போம் உங்களோட வரி சரியான்னு பாப்போம் இல்லங்க புளியானதுண்டா இன்னைக்கு தர முடியாது.
2: இந்த பாடல் இல்ல
0: இதுதான் கொஞ்சம் போகட்டும் பாருங்க
2: இல்ல இது இல்ல
0: பாருங்க
2: இது கிடையாது இது வேற படம் அது வேற படம்
4: இது மாட்டு மந்தையில மாங்குட்டி பெற்ற மயிலை
5: அப்படியே இருக்கும்
0: எது எங்க பாப்போம் கிழக்கு செவக்கு அது என்ன படம்
2: அது வந்து இது
4: அதெல்லாம்
0: கீரை அறுக்கையில
2: பாருங்க.

0: என்ன அவர் பழச என்னத்தை நினைச்சாரு? என்னது சாம்பல்
1: இல்ல இல்ல, எனக்கு வந்து அந்த உடனே எனக்கு வந்து அவங்க நினைவு தான் வந்துச்சு. இந்த பாட்டை அவங்க பாடினாங்களா?
0: அவங்க அவங்க பாடினாங்க இந்த பாட்டை நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, என்ன செய்ய அப்ப இப்ப ஃபாரூக் என்ன பாட சொன்னீங்க நீங்க? என்ன ஃபாரூக்கோட சத்தம் ஏதோ அங்கேயோ கேக்குற மாதிரி இருக்குது. வரோம்
2: இப்ப இப்ப வந்துட்டு மலையோரம் பீச்சு.
0: இல்ல உங்களோட வந்து ஏதோ சத்தம் சரியில்லை.
1: மலையோரம் வீசும் காற்று அந்த பாட்டு கேக்குறாரு.
0: மலையோரம் வீசும்
1: காற்று
0: சொன்ன பாட்டை மறந்துட்டேன். என்ன மறந்து? ஐயோ என்ன பாட்டு கார்த்திகேயன் பாருக் சொன்னது?
3: பாருக் சொன்னதுக்கு என்ன பாட்டு பாட்டி காட்டினாரு அவரு அவங்கள மீது.
0: அதானே
3: என்ன பாட்டுன்னா
0: மலையோரம் வீசும் காற்று.
3: மலையோரம் வீசும் காற்று, ரைட் ரைட். மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆறாரோ பாடினாலோ.
0: நன்றி நன்றி கார்த்தி கார்த்திகேயன், நன்றி ஐயா, நன்றி. சரி, முதல்ல நாங்க எங்களுடைய ஷாவல் ஹமீடுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது கேட்போம்.

கேட்ட பாடல் ஷாகுல் ஹமீத், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வந்தது. அடுத்த பாடல் எங்களுடைய ஃபாரூக் சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

பாடிய பாடல் ஃபாரூக் உங்களுடைய பாடல் நல்லது. என் அன்பு உறவுகளே, நான் ஒரு பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இந்த நிறைவான பாடலோடு தேவி திரைப்பட பாடல் எனக்கு பிடித்த பாடல். இருந்தாலும் அதில் பல வாழ்க்கை தத்துவங்களை சொல்லும் ஒரு பாடல் இந்த தேவி. அன்னையின் மடியில் தொடங்கிய வாழ்க்கை மண்ணின் மடியில் முடிகிறது என்ற அந்த பாடல், அது எப்பொழுது கேட்டாலும் யாரையும் கண் கலங்க வைக்கும் ஒரு பாடல். நியதியும் அதுதான், நாங்கள் இவ்வளவுதான் அடம் பிடித்து இல்லை இந்த மண்ணில் வாழ போறோம் உண்டு அடம் பிடித்து இருக்க முடியாது. அந்த காலங்கள் வரும்போது எங்களை அழைத்து சென்று விடும் என்பது நியதி. இருக்கும் காலம் வரை எல்லாருக்கும் உதவியாக சந்தோஷமாக அன்பாக இருக்க வேண்டும் என்று தான். ஆனால் அப்படித்தான் எல்லோரும் நினைக்கிறோம். இருந்திருந்துட்டு சில பிள்ளைகளை நாங்கள் விட்டு விடுகிறோம், சில விடயங்களை அதன் பின்பு, அதன் சில இழப்புகளின் பின்புதான் எங்களுக்கு அதிலெல்லாம் புரிகிறது என்னடா என்று எங்களை போட்டும் அந்த துன்பம் எங்களை வாட்டி விடுகிறது. நல்லது, இன்றைய தினம் 15 பேர் இணைந்திருக்கிறீர்கள். அத்தனை அன்பு உறவுகளுக்கும் புதிய நிகழ்ச்சி இன்றைக்கு விறுவிறுப்பாக போகாவிட்டாலும் இணைந்திருக்கிறீர்கள் எல்லோரும் என்று சொல்லி மனங்களை தேற்றி நோயற்ற வாழ்வும், உங்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று என் நிறைவனை வேண்டிக் கொண்டு இணைந்து சிறப்பித்த அன்பவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் அன்பையின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, உங்களுக்காக என் தெரிவில் என் மனம் எப்பொழுதும் சஞ்சலப்படும் போது கேட்கும் விரும்பப்படும் இந்த பாடல் காற்றிலைக்கு வருகிறது. இதனோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கலாம். நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: எர்டோகன் தெரிவித்திருக்கின்றார். உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேத்துறை.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றலையில் கலந்து உங்களோட கதம்பத்திலே இணைந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, கதம்பத்தை அலங்கரிக்க அன்பு உறவுகள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே இங்கே கதம்பத்தை வரவேற்று வருக வருக என்று அழைத்திருக்கின்றார்கள் அன்பு நீய நெஞ்சங்களான ஷியாமலா. ஷியாமலாவுடன் இவர்கள் மற்றவர்களும் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த கதம்பத்தை. 9:41 வியாழக்கிழமை 2021 8th month, 26th day என்று காற்றலை சிறப்பாக இருக்கின்றது, அதாவது வானலை சிறப்பாக இருக்கின்றது. சீதோஷ்ண நிலையை பார்த்தால் கனடாவிலே வெப்ப எச்சரிக்கை தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நான் காற்றலைக்கு வரும் வேளையிலே எங்களுடைய சீதோஷ்ண நிலை கூடிக்கொண்டு வருகின்றது. படிப்படியாக ஒவ்வொரு மணி நேரமும் கூடிக்கொண்டு வருவதை இங்கே அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது 29°C இருக்கின்றது. நான் உள்ளிடும் பொழுது கலையகத்துக்களை 28° என்று காட்டியது உடனே 29°C மாறி 39°C எப்படி இருக்குமோ அப்படி உணர்வும் உங்களுடைய 105° மேற்பட்டு அதற்கு மேலான உஷ்ணத்தை தந்து கொண்டிருக்கின்றது. இங்கே சுருங்க கூற போனால் அன்பு உறவுகளே, இருப்பினும் நாங்கள் வீட்டுக்கு உள்ளேதான் இருக்கின்றோம். வெளியே உலாவது கடினமாக இருக்கின்றது. காற்றோட்டம் சிறிய காற்றோட்டம், சின்ன காற்று தான் வீசுகின்றது. மெல்லிய காற்று இலையோடி கொண்டிருப்பதனால் வெளியே செல்லும் பொழுது அந்த வெக்கையினுடைய தன்மை, வெப்பத்தினுடைய தன்மை அனல் மாதிரி வீசுகின்றது. ஆனால் இந்த காற்று சற்று விலகி கொண்டு செல்கின்றபடியால் சற்று சுகமாக இருக்கலாம் என்று மற்றவர்கள் வெளியே போபவர்கள் கூறுகிறார்கள். நான் கூற முடியாது. நான் ஒரு தடவை கதவை திறந்து வெளியே காலடி பார்த்தேன், என்னால் தாங்க முடியவில்லை. அது ஒரு வெதுப்பகத்துக்குள்ளே உள்ளுவது போல் தான் இருக்கின்றது. அது வெதுப்பகத்துக்குள்ளே என்றால் அப்படி வெதும்பு வருவது போல் தான் இருக்கின்றது. ஆனால் இதே எல்லா நாளைகளிலும் கனடாவிலே இந்த காலங்களே நாங்கள் கண்டிருக்கின்றோம் முன்பு. ஆனால் இந்த விடம் நீர காலம் காலங்கள் தாழ்த்தி முந்தி பிந்தி வருகின்றது. சரியான பருவ காலத்திலே பருவ அந்த நிலைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கின்றோம். மாறி வருகின்றது. அது எப்பொழுது வெப்பம் மாறியது என்றால் இன்று நேற்றல்ல, எப்பொழுது கடல் கோல் வந்து உலகெல்லாம் ஒரு ஆட்ட அவ்வளவு குறுக்கி இந்த கடல் கோளில் வந்து உலக திரைப்ப உலகப்படத்தையே மாற்றி அமைக்கும் வண்ணம் தரை மார்க்கங்கள் ஏற்பட்டதோ அது அன்றிலிருந்து இந்த அலை வருது. அந்த எங்களுடைய மலை வீழ்ச்சி, வெப்பம் இதையெல்லாம் மாறித்தான் வருகின்றது. வரவேண்டிய பருவத்தில் வராமல் பருவம் கடந்து வருகின்றது. அதற்கு கலியுகம் தான் காரணம். இந்த யுகம், இந்த யுகத்திலே நாங்கள் இந்த கலியுகத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கோம். கலியுகத்திலே எல்லாம் மாற்றமாகத்தான் நடைபெறும். அன்பு, கருணை, சாந்தை, பொறுமை இது எல்லாம் மாறித்தான் வருகின்ற. மனிதநேயம் இறந்து விட்டது என்று கூறுகிறார்கள். மனிதநேயத்தை காணவில்லை. நாட்டுக்கு நாடு அப்படி நடந்து நின்று பாருங்கள். ஒரு நாட்டிலே நடந்த யுத்தத்தில் அதிலே புரட்சியாளர்கள் வந்தார்கள். புரட்சியாளர்களுக்கு எதிராக இருந்த வல்லரசுகள் எல்லாம் இப்பொழுது எப்படி தம்பட்டம் தட்டுகிறார்கள், தலைவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அத்துமீறி போய்கொண்டிருக்கின்றது. புரட்சி செய்து ஒரு மனித நேயத்தை உருவாக்கி ஒரு பொது நலத்தை கொண்டு வரவும் விட மாட்டார்கள் மற்றவர்கள். அது அரசியல் சாணக்கியம், தந்திரம் என்ற சாணக்கியம் என்ற தந்திரங்கள், மக்களின் மூளைகளை சலவை செய்து உரிமை குரல்களை இறுக்கி நசித்து கொண்டு போவதுதான் இந்த அரசாங்கங்களாக இருக்கின்றது. அவர்களால் ஆகாதது எதுவும் ஒன்றுமே இல்லை. அவர்களால் ஆகாது எதுவும் அவர்களால் உருப்படியாக செய்ய முடியும். எந்த அரசாங்கமாவது மக்களுக்கு நலன் பகைக்கும் நலன் கொடுக்கும் எந்த ஒரு நல்ல கைங்கரியத்தையும் செய்யவில்லை. பேச்சு மட்டும்தான். தங்கள் தங்களுடைய சந்ததிகளை உருவாக்குவதற்கு பணத்தை மையமாக வைத்து தான் அரசுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது இந்த கொரோனா அந்த சிகிச்சையிலிருந்தே நன்றாக தெரியும். எவ்வளவு தூரம் வாய் சவடால் விடுகின்றார்கள், மக்கள் இந்த மூளையை மாற்றுகிறார்கள், சட்டத்தை வைத்து அதை திணிப்பதற்கு எவ்வளவு திண்டிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தெரிந்தும் என்ன செய்ய முடியும்? மக்கள் புரட்சி வர முடியுமா? மக்களால் அதை எடுத்து கேட்க முடியுமா? மக்களால், மக்களுடைய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்ட மக்களுக்குள் மக்களான அந்த பிரமுகர்கள் இருக்கின்றார்களே, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பல்லை இழுத்து வாக்கு மட்டும் வாங்கிக் கொண்டு செல்வார்கள். ஆனால் அந்த சிறந்த ஆயுதம் வாக்கு என்ற ஆயுதம் மக்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. அதை கூட அவர்கள் பணத்தினாலே அடித்து அதை சாகடித்து விட்டார்கள். அந்த அந்த கைங்கரியத்தை தர்ம ஆட்சி அல்லது நிதானமான ஆட்சி அது எங்களால் காண முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாத நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அப்பட்டமாக தெரிகின்றது, அப்பட்டமாக அப்படியே தெரிகின்றது. அரசியல் என்ற சாணக்கியம் எப்படி இருக்கின்றது? அந்த அரசியல் சாணக்கியம் அரசியல் அரசியலாளர்கள் தங்களுக்குத்தான் சாதகமாக வைத்திருக்கின்றார்கள். எந்த பிரதம மந்திரியோ எந்த அதிபரோ செய்ய முடியாது. அவர்களெல்லாம் அவர்கள் சாதாரண மக்களாக இருந்து வந்தவர்கள், மக்களுடைய நலன் தெரிந்தவர்கள், மக்களுடைய கஷ்டம் தெரிந்தவர்கள். ஆனால் அங்கே அவர்கள் சென்றது மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கல்ல, தங்களை கட்சியை வளர்ப்பதற்கும் பணத்தை பெருக்குவதற்கும் தான் சென்றிருக்கின்றார்கள். அதுக்கு தூபம் போடும் வகையிலே மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் உள்ளூர்களிலும் இருக்கின்றார்களே தரகர்கள், அவர்களை தரகர்கள் என்றுதான் கூற வேண்டும். மக்கள் உயிர்களை பணயம் வைத்து கொடுக்கும் தரகர்கள் அவர்கள். யாரும் நல்லவர்கள் அல்ல. அவர்கள் நாக்கிலே நல்லது என்றது இல்லை. இன்று மாலையிலே ஒரு பாடல், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற ஒரு பாடலை கேட்டோம். அந்த சத்தியத்தை காக்கும் எவரும் இன்று நாட்டை அரசாளவில்லை. ஒரு இடத்தையாவது நாங்கள் விரல் சுட்டி காட்ட முடியாமல் இருக்கின்றோம். அவ்வளவு தூரம் அநியாய ஆட்சிகளும் அட்டூழியங்களும் மக்களின் மனதை மாற்றி மூளையை செலவு செய்து அவர்களுடைய சுதந்திர நாக்கை துண்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நினைத்து பார்த்தால் பொங்கி எழுகின்றது. பூரு கொண்டு எழுப வேண்டும் போல் இருக்கின்றது. பூரு கொண்டு எழுந்து நல்லாட்சி புரிய வேண்டும் என்று வந்த எத்தனை புரட்சியாளர், நல்ல கைங்கரியங்களை செய்யக்கூடிய புரட்சியாளர்களை அடக்கி இருக்கின்றார்கள் இந்த வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்து புது ஆளுமையை கொண்டு வருவதை விரும்பாதவர்கள். ஏனென்றால் இவர்கள் யாரும் நல்லாட்சி புரியவில்லை தானே. ஒரு காலத்திலே இயேசுநாதர் பிறந்தபோது என்ன நடந்தது? அரசிலே இருக்கிற குற்றங்களை சுட்டிக்காட்டி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வர அவரை துரோகி என்று சிலுவையிலே அறைந்தார்கள் இல்லையா? அந்த வாரிசுகளில் வந்த அரசாங்கங்கள் தானே இப்பொழுது இருப்பது. எங்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கின்றது? எங்கே நடக்கின்றது? அவர்கள் தங்களுடைய பைகளையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய சந்ததிகளையும் பெருக்குவதற்காக வளர்ப்பதற்குத்தான் இருந்த ஆட்சியாளர்கள். அது கண்ணிடையே தெரிகின்றது. வேறு உலகத்துக்கு போகவில்லை. எங்கள் தமிழ்நாட்டை, ஈழத்திரு நாட்டை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை எடுத்து பாருங்கள். அப்படியே தெரிகின்றது. எங்கே இருக்கின்றது எல்லாம்? இன்று முதல்வர்கள் என்று வருகிறார்கள். தங்களுடைய குடும்பம், தங்களுடைய ஆட்சி என்று வந்து அங்கு உள்ளவர்கள் எல்லாருக்கும் தலைகளையும் தாங்கள்லாம் நின்று வந்தவர்கள், தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடித்து மக்களின் வாக்குகளை பகடை காய் போன்று உருட்டி பிரட்டி விளையாடி பதவிக்கு வந்திருக்காங்க. அவர்கள் சொன்ன வாக்குகளை நிறைவேற்ற அவர்களால் முடியாது. அது வடிவாக தெரியும். வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு அழகாக தெரியுது. எந்த பெரிய ஜாம்பவன் தங்களை தாங்கள் புகழ்ந்துகொண்டு தங்களுக்கு தாங்கள் கோடிக்கணக்கானப்பட்ட பணத்தை கொட்டி செலவழிக்கின்றார்கள். யாருடைய பணம் அது? மக்களுடைய பணம். இப்பொழுதும் தமிழ்நாட்டிலே அறிந்த 39 கோடியிலே ஏதோ செய்ய இருக்கின்றார்கள். யாருடைய பணம் அந்த பணம்? யாருக்கு அதை செய்கிறார்கள்? எங்கே நல்லாட்சி புரிந்தார்கள்? எங்கே நீண்ட நாள் ஆட்சி செய்தார்கள் அவர்கள்? 5 வருடத்துக்கு கூட வருவதும், 2 வருடத்தால் போவதும், மிண்டி அடித்துக் கொண்டு ஓடுவதும், நம்பிக்கையில்லா பிரகடனம் கொண்டாடுவதும், மற்ற கட்சிகளை சாடுவதுமா இருந்தார்களே தவிர மக்களுக்காக யார் செய்தார்கள்? இன்று புலம்புகிறார்கள் வந்து ஆட்சியிலே வந்து அதை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தது செய்ததுகளையெல்லாம் தூக்கி பிடித்து பெரிதாக காட்டுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல, உண்மை அல்ல, உண்மை அல்ல. அது மக்களுக்கு தெரிகின்றது. ஆனால் கேட்க முடியாதவாறு அவர்கள் வாய்க்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். லஞ்சம் என்பதை கொடுத்து அவர்களை கை நீட்ட வைத்து, இவர்களை கை நீட்டி அங்கே கொடுத்து விட்டு அவர்கள் இலவசத்தை எதிர்பார்த்து நிற்கும் ஏமாளிகளாக்கி விட்டார்கள். உலகத்திலே எந்த இடத்திலேயும் நல்லாட்சி இல்லை. அதனால்தான் இன்று இந்த அறத்தை நிலைநாட்ட ஆண்டவனால் அளிக்கப்பட்ட இந்த நுண்கிருமி எங்கே? இந்த நுண்கிருமி, இந்த நல்லாட்சி வல்லரசு சந்திர மண்டலம் கண்ட அரசுகள் எங்கே இந்த நோய்க்கிருமி அளிக்கட்டும் பார்ப்போம். முடியாது, முடியாது, முடியாது, முடியாது. ஆனால் அதை வைத்து மக்களை பகடைக்காயாக்கி பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்கு நாடு. அறையன்றோம் முதிரைப் பலகைகள், புதிய சந்தன பேழைகளிலே அடைத்த பிணங்கள் எல்லாம் இப்போது கார்ட்போர்ட் மட்டைக்குள்ளே அடைக்கும் அந்நிலைக்கு வந்துவிட்டார்கள். எங்கே சேர்ந்து விட்டது இந்த பணங்கள்? ஒதுங்கிவிட்டது ஆளுநர்களின் பொக்கத்துக்குள்ளே இருக்கின்றது. நல்லதே அன்புறவுடைய கிரமத்திலே சில விடயங்களை பரிமாறிக்கொண்டோம். என்ன கருத்துக்களை தந்தேன் இப்பொழுது சொல்லெடுத்து பார்ப்போம். நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். எங்கே இந்த நிகழ்வை எத்தனை பேர் ஆதரிக்கின்றார்கள், வரவேற்றிருக்கிறார்கள் பார்ப்போம். அவர்கள் கையெழுத்து இங்கே எழுதி இருப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். பார்ப்போம் எத்தனை பேர். இங்கு யாரும் இன்னும் வரவில்லை என்றுதான் எண்ணுகின்றேன். 12-11 யா சியாமலா அப்பா வருக வருக வணக்கம் என்று எழுதியிருக்கின்றார். வடலூர் ஆனந்தன் எழுதியிருக்கின்றார். கதை நேற்று மகிழ்ந்தோம், கதை கேட்டு மகிழ்ந்தோம், கதை கேட்ட வேளையிலே ஐயா வணக்கம் என்றும் எழுதியிருக்கின்றார்கள். இருவரும் தான் ஏனிவரை காணவில்லை, அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல் எடுத்து பாடுவோம். நிகழ்வே வந்து நான் ஒரு பதம் தருவேன், அதற்கு 5 பாடல்கள் தர வேண்டும். இறுதியிலே பாட்டு முடிவிலே தந்தவர்கள் என்று பாடல்களை தெரிவு செய்து கொண்டு காற்றலையில் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கதம்பத்தை நிகழ்த்துவோம். 9:51 உங்களுக்கு, எங்களுக்கு 12:22. உலகின் பல பாகங்கள் இருக்கும் அன்பு உறவுகளை வாருங்கள். முதலாவதாக வருவதற்கு இங்கே காற்றலையில் காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பதம். அந்த பதத்தை தந்து கொண்டு பாடலை கேட்க வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 தமிழ் சேவை. சொல் எடுத்து பாடுவோம். இந்த பாடலை கேட்போம். இப்பொழுது கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு நீங்கள் வரலாம், கதம்பத்தை சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, மனிதன் மனிதராக இருக்கவனும் மக்கள் மக்களாக இருக்கவனும் மனித நேயம், பொறுப்புணர்வு, சகோதர தத்துவம், அன்பு, கருணை, சாந்தம் இவையெல்லாம் வளர வேண்டும். வளருமாக இருந்தால், உலக நாடுகள் முழுவதும் ஒற்றுமையாக இருந்தால் இந்த பிரச்சனையே வராது. காலத்துக்கு காலம் மனிதன் அரசாட்சி செய்யும் பொழுது ஒரு நாட்டை ஒரு நாடு அடித்து பிடிப்பதைத்தான் செய்தார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் மக்களுடைய சேவையை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஒவ்வொரு அரசர் காலத்திலிருந்து வருகின்றது இந்த சந்ததி, சந்ததியாக அரசியல் அப்படி வருகின்றது. கையோங்கிடமும் பணம் படைத்தவன் தான் இன்று ஆட்சியை செலுத்த முடிகின்றது. எத்தனை பெரிய ஜாம்பவான்கள் வந்து எத்தனையோ சவாடர்கள் விட்டார்கள், எத்தனையோ கருத்துக்களை கூறினாரோ யாரும் நிறைவேற்றியதாக இல்லை. எங்கு அன்பு மகன் வடலூர் ஆனந்தன் வந்திருக்கின்றார். வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
2: வணக்கம் ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா ஆனந்தன்? நல்லது. அங்கே நீங்கள் மலை குளிர்ச்சியை பற்றி கூறினீர்கள், எப்படி இருக்கு? இப்பொழுது நான் கூறிய பற்றில ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தால் அல்லது ஒத்த கருத்துக்கள் இருந்தால் நீங்க பேசலாம் ஐயா.
2: ஆமா, நீங்க சொன்னது எல்லாம் சரியா தான் இருக்கு. அதாவது அந்த ஒவ்வொருத்தவங்க மாறி மாறி அவங்க பைய ரொப்பிக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர அப்பாவி மக்கள் பாவம் எப்படி எல்லாம் திண்டாடுறாங்க பாத்தீங்களா? மக்களையே பாதுகாக்காம மக்களை பாதுகாக்கிறதுக்குன்றதுக்கு யாருமே இல்லங்கிற மாதிரி ஆகி போயிட்டு இப்போ உள்ள சூழல்ல.
1: அவர்களால் முடியாது, ஆனால் பொய் பேசுகிறார்கள். அது மட்டும் எங்களுக்கு தெரிகின்றது. பேராயுதமான வாக்குற ஆயுதம் பொதுமக்கள்கிட்ட இருக்கு.
2: மூளைச்சலவை சரிங்க, மூளைச்சலவைன்னு சொன்னீங்க, அதை செய்திருக்காங்க.
1: அந்த மூளைச்சலவை பல விதமாக செய்கிறார். பணத்தால், சண்டித்தனத்தால், அடக்கு முறையால்
2: சொன்னீங்க,
1: இலவசம் இதை கொடுப்பதற்கு எத்தனை கைக்கூலிகள் இருக்கின்றார்கள் உங்கள் மத்தியிலே.
2: இலவசம் எப்படி கொடுக்கவே முடியாது, எப்படி கொடுக்க முடியும் இலவசம்? இங்கிருந்து எங்கிருந்து வரை அது எப்படி, யாரு கொடுக்க முடியும் இலவசங்கிறது சொல்லுங்க.
1: ஒருத்தராலும் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுப்பதா இருந்தால் மக்களிடத்திலிருந்து வரி வசூலித்து மக்களிடையே தன் விலையை உயர்த்தி மக்களிடையே தன் ஏமாற்றி எடுத்து அதை கொடுப்பார்கள். அந்த அதை அதுக்குத்தானே இருக்கின்ற அவர்கள் நேரடியாக வராது. கைக்கூலிகளை வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இல்லையா?
2: கண்டிப்பா.
1: அவர்களிடம் நாங்கள் சென்று கேட்டால் அவர்களுக்கு பதில் கூட தெரியாது. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், கத்தி எடுப்பவர்கள் அவர்களுக்கு தெரியும். அதைத்தான் திரைப்படங்கள் இன்று இளைஞர்கள்
2: வேகம் வேகம் உள்ளதை தவிர விவேகம் இல்லை மாதிரி சொல்றீங்க.
1: அந்த வேகம் விவேகம் இருக்கின்றது, வேகமும் இருக்கின்றது. அதை தட்டி அமர்த்தி அடிக்கின்றார்கள். எந்த கையுறை பொருளை கொடுத்து விட்டார்கள், கை நீட்டி விட்டார்கள். இல்லாமல் நேர்மையாக வாழ்பவர்களும் வாழ முடியாமலுக்கு தட்டி கேட்டால் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போகின்றார்கள் இல்லையா? அடக்கமுறை
2: அவங்க ஆதரிக்கணும்,
1: அடக்கமுறை
2: ஆதரிக்கணும். ஆதரிக்கணும், அவங்க ஆதரிக்கலன்னா அவங்களுக்கு சிக்கலா போயிடும். அதனால ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது.
1: இப்பொழுது விவசாய புரட்சி நடந்தது, என்ன நடந்தது அதற்கு
2: என்ன? அது காலம் மாத காலங்களாகி அது என்னன்னே தெரியல, அப்படியே போயிட்டே இருக்கு.
1: விஸ்வானமாக போய்விட்டது. அடக்க முறையும் பணமும் பணபலமும் தான் இப்பொழுது ஆட்சி. எந்த நாடு, நான் இந்தியாவை மட்டும் கூறவில்லை, இலங்கையை மட்டும் கூறவில்லை, உலக நாடுகள் அத்தனையும் கூறுகின்றேன். உலக நாடுகளுக்கு வருகின்ற தலைவர்கள் வாக்குச்சாவடிக்கு வாக்கு மக்களிடம் இருக்கின்ற பெரிய ஆயுதம் வாக்கு. அந்த அந்த வாக்கை பலமிழக்க செய்து விட்டார்கள். வாக்கை வைத்துக் கொண்டு மக்கள் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள் இப்பொழுது. அப்படி எல்லாம் அந்த புரட்சியை செய்து நல்லாட்சி கொண்டு வர வேண்டும் என்று வருபவர்களை புரட்சியாளர் பயங்கரவாதிகள் என்று முத்திரகுத்தி அவர்களை அடக்குகின்றனர். எல்லா வல்லரசும் சேர்ந்து இப்பொழுது அங்கேயே ஆப்கானிஸ்தானே நடக்கின்றது. அதுதான் அவர்களுடைய கோரிக்கையும் அவருடைய தேவைகளும் அவருடைய நிலைநாட்டிலும் வேறு, ஆனால் இடையிலே உள்ளவர்கள் அந்தரம் தெரிந்தது. அடுத்த வல்லரசுகள் என்ன செய்கிறார்கள் என்று விடமாட்டார்கள் ஐயா, விடமாட்டார்கள். அதனால் தான் இந்த கொரோனா என்றது வந்து இவர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ரைவன் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டுத்தான் அறத்தை நிலைநாட்டுவதற்காக இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துவார்.
2: அது அநீதி ஏற்படும்போது அந்த தெய்வங்களே வந்து இறங்கி நிக்கிற மாதிரிதான் அந்த இது மாதிரி சூழல்லாம் ஏற்படுறது.
1: நிச்சயமாக,
2: அதர்மம் தலை தூக்கும் போது அந்த தர்மன்ற அந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்து நம்மள வந்து அச்சுறுத்துற மாதிரி நம்மள கொண்டு வந்து நிறுத்துது.
1: உண்மை, யார் அறவழி கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த அநியாயம் நடக்கும். பாருங்கள், வந்த இறந்து போனவர்கள் பெரிய பாரதூர பாதிப்பிலே ஏற்படுவர். ஒரு ஒரு ஒரு பாமர மக்களை அவர்கள் கூறவில்லை, இல்லை அவர்கள் செல்லவில்லை வைத்தியசாலைக்கு. அவர்கள் அறவழியாக வீடுலே நின்று எங்களுடைய முதியோர்கள் காட்டிய நல்வழிகளிலே இயற்கை மூலிகைகளை உடன் புழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை விட்டு தலைவிருத்து ஆடியவர்கள் தான் இப்ப தலைவுத்துக்கரணமாக விழுந்து கிடக்கிறார்கள். நிலத்திலே அவர்கள் நான் வாழும் பொழுது நிலம் என்று ஒன்றிருக்கின்றது. பொறுமை காக்கும் பூமியில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் அட்டூழியம் செய்பவர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள். அட்டூழியம் செய்பவர்களில் முதல் தரத்திலே இருப்பவர்கள் அந்த அரசியல் தலைவர்கள். அவர்கள் பேசுவதொன்று செய்வதொன்று எவ்வளவு அடாவடித்தனம் செய்கிறார்கள் ஐயா. யாரும் எதிர்த்து கதை கீழே அளவுக்கு அடக்குமுறை வந்தது அவர்களுக்கு இந்த வருத்தம் வந்தது. அப்ப பாருங்க எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து கவிழ்ந்து போனார்கள். நல்லது ஆனந்தன், நீங்கள்
2: அந்த வரும்போது அந்த ஒரு வேகத்தோட வராங்க தவிர அந்த வேகங்கிறது அப்படியே மாறி போயிடுது. அந்த ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல அது வருவதுக்கு முன்னாடி அதோட அருமை தெரியுது, வந்த பிறகு மாறிடுறாங்க.
1: அதுதான் அதை தட்டி கேட்பவர்களுடைய ஆபாசத்தையும் அவர்கள் மட்டும் தட்டி விடுவார்கள். அதற்காக ஒரு யுகம் வர வேண்டுமே தவிர இந்த யுகத்தில் இது நடைபெற மாட்டாது. நல்ல ஆட்சி கிடைக்காது, மக்களுக்கு நன்மை பயக்காது. என்னையா மக்கள் கேட்பது? நல்ல உணவு, நல்ல உடைய உறையுள் உடை, அதுதானே கேட்கின்றார்கள். நன்றாக உடுத்து படுத்து சாப்பிட்டு வாழ்ந்து வீடுகளில் இருந்து போக வேண்டும் என்று. அது பேராசை கொண்டு அலைபவர்கள் மற்றவர்களை சுரண்டிக் கொண்டு தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று அநியாயங்களை செய்பவர்களை கண்டுவிட்டு அறம் இப்படி தலைபெறி தாடுகின்றது.
2: மக்களுக்கு தேவை எந்த மலையில இந்த இது இதுதான் மக்களுடைய கோரிக்கைகளும். அவங்க தலைமையா இருக்கிறவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை இந்த மூன்று தான். எங்கேயா இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு மக்களும் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மூன்று. தலைவராக வரவங்க இந்த மூன்றையும் செய்து கொடுக்கணும் மக்களுக்கு.
1: அதுதான் ஆட்சி, அதுதான் ஆட்சி. நல்ல ஆட்சி இருந்தால் மழையேன் இப்படி மாறி பெய்கின்றது, காலநிலையே மாறி போகின்றது. இதெல்லாம் இவர்களுடைய அட்டூழியங்களால் நடந்து இயற்கையை எதிராக நடந்தார்கள். இப்பொழுது இயற்கை கொடுக்கின்றது தண்டனையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் அந்த வட துருவத்திலே இருந்த பனிக்கட்டி இவ்வளவு காலமும் கரையவில்லை, இப்பொழுதுதானே கரைந்து கடல் மட்டத்திலே சேருகிறது.
2: பனிக்கட்டிகள் கூட கரைந்து போகக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. அதையே உருகக்கூடிய ஒரு காலகட்டமா இடிச்சு மனிதனுடைய மனநிலை, மனிதனுடைய அந்த சூழல்
1: இல்ல, மனிதனுடைய சூழல்ல இந்த ஆளுநர்கள், ஆளுநர்கள் தான் பிழை. மக்கள் என்ன பிழை இருக்குது? 5 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து பஞ்சம் காரணமாக கையை நீட்டுகிறார்கள். இப்பொழுது சொன்னார்கள் ஏதோ 39 கோடியிலே ஒரு ஏதோ செய்ய போகிறார்கள். யாருக்காக அவர் என்ன செய்தார்? அதுக்காக எதுக்காக செய்ய வேண்டும்? எத்தனை நாடுகள் தெட்டி துளைக்கின்றது அவரை. அப்பாவுக்கு அப்பாவுக்காக மகன் செய்கிறார் என்று கூட மகன் ஆரண்ட பணத்தை மக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அப்பாவுக்காக மகன் ஆக்களின் பணத்தை எடுத்து செய்கின்றார். அடுத்து வருகின்றது மகன் பெறப்படும் என்று மற்றவர்களுடைய மண்டையை கழுவி அவர் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இவர்கள் என்ன அரசியல் தெரிந்தவர்கள்? போராடவும் எதிர்த்து எதிர்த்து கதைப்பவனை கொலை செய்வதும் தடுத்து கேட்பவனை தரியறி ஆட்களை விட்டு அடித்து தொந்தரவு செய்யும் பேச்சு நன்றாக இருக்கின்றது. செயல் மற்ற பக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது. இதுதான் ஆளுநர்களுடைய செயல் ஒன்று செயல் போட்டி அவர்களுக்குள்ளே உள்ள போட்டி, மக்களோடு போட்டி அல்ல. மக்கள் திசை திரும்ப தெரியாமல் அவர்கள் அந்த அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்களுக்கிலேயே கையாட்களை வைத்துக் கொண்டு மூளையை செலவு செய்து பணத்தால் அடித்து விழுத்தி விட்டார்கள்.
2: இதை தட்டி தன்னுடைய இடத்தை தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செயல்கள்லாம்
1: இவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்களோட ஒத்துப்பாக இவங்களை எல்லாம் ஜுச்சுப்பீக்கள் ஐயா, அவங்களுக்கு என்ன தெரியும்?
2: காணும்
1: தடியெடுத்து தடியெடுத்து அடித்து பொழுத்தி போட்டி போட்டு கிழிச்சறிஞ்சு விளம்பரங்கள் கிழித்து பறைகளை உடைத்து கடைகளை அடித்து உடைத்து புலத்திலே சென்றால் அங்கே கையுறை வாங்கும் அதிகாரிகளை வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் தலை சாயத்தோடு விட்டுக் கொடுக்கிறார்கள். கொலை செய்தாலும் தப்பி செல்கிறார்கள். அப்படி மலிந்து விட்டது எல்லாம். அதைத்தான் விதைத்தார்கள். தாங்கள் மட்டும் தலை நிமிந்து ஆள வேண்டும், தாங்கள் மட்டும் வெள்ளை உடுப்போட தெரிய வேண்டும், மக்கள் மத்தியில தாங்கள் மட்டும் பேச வேண்டும், தங்களுக்கு தான் எல்லாம் இருக்கு, தங்களுடைய சந்ததிக்குத்தான் இவை வரமண்டு, சந்ததியை பெருக்கி சந்ததிக்கு ஏற்ற வருவாய்களையும் வாழும் வலது வசதிகளையும் பெருக்கினார்களே தவிர மக்களை என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, அது உங்களுக்கு தெரியும். அது வெளியிலே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் தெரிகிறது. அரசியல் கண்ணோட்டத்தை வெளியிலே இருந்து ஆய்வு செய்பவர்களுக்கு தான் அது தெரிகின்றது. அதிலேயும் பாரபட்சமாக இருப்பது எங்களுடைய ஆசிய நாடுகள் தான். இலங்கை, இந்திய, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளுக்குள்ள உள்ள அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் சாக்கடைகள். அவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல. அவர்கள் யாரையும் அரசியல்வாதிகள் என்று இங்கு யாரும் மதிப்பதும் இல்லை, கூறுவதும் இல்லை. அவர்களுக்கு என்ன தெரியும்? அடிக்க தெரியும், உடைக்க தெரியும், பந்தா போட்டு உலக அங்கே உள்ள நிலங்களை எல்லாம் வளைத்து போட தெரியும், கட்டிடங்களை பிடிக்க தெரியும். இந்த தலைவர்கள் எல்லோரும் தான், ஒருவர் இருவர் அல்ல. நல்லது ஆனந்தன் நல்லவரிடம் பேசுகிறோம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நீங்களும் என்னோடு இணைந்து பேசினீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த பதம் காலை என்ற பதம். காலை என்ற பதத்தை கொண்டு 5 பாடல்கள் தர வேண்டும்.
2: காலை காலை தென்றில் பாடி வரும் ராகம் புது ராகம்
1: சிறப்பு. காலை தென்றல் என்பதை பாடியும் காட்டினீர்கள், வாழ்த்துக்கள் ஆனந்தன் உங்களுக்கு. முதலாவது பாடல் தந்துவிட்டேன். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள், பார்ப்போம்.
2: காலையிலும் மாலையிலும் இது கல்லூரி வாசலில் வந்த நிலா.
1: ஆஹா, காலையிலும் மாலையிலும் கல்லூரி

0: மாலையும் நீ அந்த பாடலுங்க.
1: சிறப்பு மூன்று பாடல்களை தந்திருந்தால் அற்புதமான பாடல். ஏன் நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள்.
0: காலை மூன்று பாடல் வந்து
1: சின்ன பாடல்கள். காலை காலை நேர தண்டல் காத்து,
0: காலை
1: காலை
0: யோசிச்சு யோசித்து வர நீங்க பாடல் கொடுத்திருக்கேன்.
1: காலையில் எழுந்தால் காலையில் எழுந்ததும் கண் திறந்து பார்த்தால் பல பாடல்கள் இருக்கின்றன. காலை மீண்டும் வரப்போகின்றீர்களா? யோசித்து மீண்டும் கடிகாரம் நீங்கள் மூன்று பாடலை அடுத்தடுத்து தந்தீர்கள். காலை என்றவுடன் உங்கள் மனதில் இருந்ததை வேகமாக நினைத்து விவேகமாக அதை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பான பாடலை தந்தீர்கள். இன்னும் இரண்டு பாடல் மீண்டும் வந்து தரலாம், நீங்கள் வாருங்கள். நன்றி நன்றி
0: நன்றி.
1: இனிமையான பாடலை தந்திருந்தவர்களே, அன்பு மகள் ரேவதி வருகின்றனர். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். ரேவதி
2: வணக்கம். அப்பா
1: வணக்கம். மகளே வணக்கம். மகளே ரேவதி, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
1: நலம் நலம். இப்பொழுது காற்றலைக்கு நான் வந்தவுடன் பேசியதெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தீர்களா? ஆனந்தன் வந்ததை கேட்டீர்கள். நல்லது மகளே. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்க, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், பலமாக இருக்கின்றீர்கள் என்று தெரிந்து கொண்டோம். மகிழ்ச்சி. அதற்கு நீங்கள் வந்தமைக்கு இணைந்தமைக்கு நன்றி. இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கும் பதம் மாலை. மாலை என்ற பதம் கொண்டு ஐந்து பாடல் தர வேண்டும் ரேவதி.
2: அப்பா மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் அந்த பாடல் அப்பா.
1: ஆஹா, மாலையும் இரவும் சந்திக்கும் நேரத்தில் மங்கிய ஒளியினை போலே நீங்கள் கேட்ட பாடல். நல்லது. அடுத்த என்ன பாடலா இருக்கும்
2: அப்பா? இருவரு பாட்டு வீணை வச்சு பாடுவாங்க சௌகர் ஜானகி. மாலை மாலை பொழுதின் மயக்கத்திலே
1: காலத்தால் அழியாத ஒரு பாடல் தந்தீர்கள். வாழ்த்துக்கள் அறைவதி. அடுத்த பாடல்
2: மாலை. மாலையில் பூத்த மல்லிகை அந்த மாதிரி ஒரு பாடல் வரும்.
1: மாலை நேரத்திலே அந்த மல்லிகை பூத்ததா? மாலையில் பூத்த மல்லிகை என்ற பாடல், நல்ல பாடல். மாலையில் பூத்த மல்லிகை. அடுத்த பாடல்
2: என்ன? டக்குன்னு வர
1: ரேவதி ராணி பாடல் களஞ்சியம் திடீர் திடீர்னு பாடல் தருவார். என்னை வாட்டு என்ற ஒரு பாடல் இருக்கு.
2: மாலை மாலை
1: மாலை என்னை வாட்டுது என்ற ஒரு பாடல் மகளே. மாலை என்னை வாட்டுது என்ற ஒரு புதிய பாடல். சரி
2: மூன்றாம். அதுக்கு முன்னாடி இது வந்துருது மாலை நேரத்து மயக்கம்.
1: ஆஹா, அது இது மாலை நேரத்து வணக்கம் மயக்கம் வரும். இது மாலை நேரத்து மயக்கம் அப்படியே இல்லவா வரும். இது மாலை
2: அது வேண்டாம். மாலை முட்டை மாலை அப்பா எத்தனை மாலை அப்பா? இந்த மாலை பல்லம் அப்பா.
1: இந்த மாலை
2: மாலை வண்ண மாலை.
1: அந்த மாலை வந்து பொழுது அல்ல, அது கழுத்திலே போடுகிற மாலை. அப்ப அதை நாங்கள் விடுவோம். விட கொண்டு தாருங்க. சோலை குயில் என்று ஏதோ கருக்கலில் என்று வரும்.
2: மாலை பொழுதினில் சோலை குயில் யார் பாடுங்கோ.
1: மாலை மாலை கருக்கலில் மாலை கருக்கலில் சோலை சோலை கடிகாரி கடிகாரி ஐந்து பாடலை தந்து நிறைவேற்றி விட்டீர்கள். உங்களுக்கு மறுபடியும் வேண்டும் ஒரு பதத்துக்கு காண்போம் உங்களை. நன்றி அம்மா. நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி. எங்கே சியாமலா வர வேண்டும்? சியாமலா மகளே. சியாமலா வணக்கம். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
1: நல்லது. சரி,

0: உங்களுக்கு இப்பொழுது வருகின்ற பாடல் ஏன் என்ற பதம் தாங்கி வருகின்றது. ஏன்
1: என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அந்த பாட்டுமா
0: கெட்டிக்காரை. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அடுத்து இரண்டாவது பாடல்
2: ஏனோ. அப்படி வரக்கூடாதுல்லப்பா.
0: வரலாம். ஏனோ கேள்விதானே. ஏன் ஏனோ
1: ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே.
0: ஏனோ என்னை எழுப்பலானாய்
2: மடமானே. அது அப்புறம் சொல்றப்பா. அது நவராத்திரிக்கா
0: இது இல்ல.
2: இது என்ன படம் தெரியல.
0: அது
2: சரியா தெரியலப்பா. படம் பேரு
0: ஏனை எழுப்ப. ஏன் ஏலோ ஏனோ என்னை எழுப்ப. சரி அடுத்த பாடலை கொடுங்கள்.
2: அதே பாட்டு தான் அதே மாதிரி வருவது.
1: ஏனோ என்னை எழுப்பலானாய் அழகு மடமானே.
2: அப்படி வருப்பா இந்த
0: பாட்டு.
2: வந்து
1: ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே.
2: அந்த பாட்டுப்பா
0: சத்யவான்
2: நவராத்திரிப்பா.
0: ஏனோ சத்யவான் சாவித்திரியின் கதையை நவராத்திரி திரைப்படத்தில் தருகிறார்கள். நல்லது. ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே. அடுத்தது
2: ரெண்டுப்பா
0: வேறு பழங்களை கேட்கும்போது ஓடி வரும் பாடல்கள் சொந்தமாக வரும்பொழுது தடுமாறும்
2: இல்லையா.
0: மீண்டும் வருகிறீர்களா?
2: பாட்டு
0: ரெண்டு பாடு தரவேண்டும் மகளே. கொண்டு வாருங்கள், தேடிக்கொண்டு ஓடி வாருங்கள். கெட்டிக்காரை. இப்ப முகமது அலியிடம் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம் ராகவேந்தர் முகமது அலி அவர்களே.
3: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நாலாவது உறவாக வந்திருக்கு. உங்களுக்கு வருகின்ற பாடல் என்ன பாடலை தரலாம் என்று எண்ணின் போது இங்கே இருக்கின்றது உங்களுக்கு காதல் என்ற வரியோடு வருகின்றது பாடல். காதல்
3: காதல் வருது.
0: காதல் காதல் லவ் ராகவேந்தர் சிரிக்கிறார். காதல் நீங்கள் காதலிக்கவில்லையா?
3: இல்லையா.
0: நீங்கள் காதல் என்றால் தனியே கணவன் மனைவி அல்லது ஒரு வாலிபன் மாணவியினுடைய காதலை எண்ண வேண்டாம். எல்லோரும் அன்பு மகளிடம் காதல், அம்மாவிடம் காதல், அப்பாவிடம் காதல், கடவுளிடம் காதல். காதல் அப்படி இல்லாம காதல் என்றால் அன்பு தானே. எங்கே கொண்டு வாருங்கள் பாடலை. ஐந்து பாடல் காதல் என்ற வரியோடு நல்ல வரியோடு கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு. இனிமையாக
3: காதல் கனவையா? காதலுக்கு ஒரு ஐந்து பாடல் நான் தருகிறேன். ஐயா
0: தாருங்கள்.
3: காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா?
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் எங்கே காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? அடுத்தது
3: காதல் வானிலே. காதல் வானிலே அதுமையா?
0: காதல் வானிலே. காதல் வானிலே கட்டிக்காரன். அடுத்த பாடல் மூன்றாவது பாடல்.
3: மூன்றாவது பாடல் தான் பிரேக் போட்டுருச்சு.
0: கேட்டு பாருங்க.
3: காதல் என்பது காதல் என்பது கனவு கனவு கனவுமா?
0: உங்களுக்கே அது தடுமாற்றம் இருக்கிறது. தெளிவான வகைப்பதமாக தர வேண்டும். உங்களுக்கே தடுமாற்றத்தை எப்படி தர முடியும்? கொண்டு வாருங்கள் ஒரு பாடல் கொண்டு வாருங்கள். அல்லது அந்த பாடலை சரியான வரியை கொண்டு வாருங்கள்.
3: மறுபடியும் வரலாமையா?
0: மறுபடியும் வரலாம். இந்த காதல்ல ரெண்டு பாடல் எத்தனை பாடல் அப்பா காதல்? நீங்களே எத்தனை பாடல் கேட்டிருக்கின்றீர்களே. வெண்ணிலாவில் இருக்கின்றது
3: காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே. அதுவும் ஐயா
0: பாத்தீங்களா பாடல் என்று காதல் வெண்ணிலானும் வந்து விட்டது. வேற என்ன வரும்? பாண்டியராஜன் படத்தில் கசக்குதையா என்ற ஒரு பாடல் வரும்.
3: காதல் கசக்குதையா
0: ஞாபகத்தை தூண்டுவதற்கு இதுதான் மிருகம் விவேகம் என்று கூறுவது. உங்கள் பொக்கிஷத்திலே நிறைய பாடல்கள் இருக்கின்றது. வெளியே வரவில்லை. கொண்டு வரும். இன்னும் ஒரு பாடல் தானே.
3: ஒரு பாடல் தர ஐயா. ஐயா ஒரு பாடல்.
0: கண்ணன் வந்தானோ?
3: என்ன ஐயா?
0: கண்ணன் வந்தானோன்ற ஒரு பாடல் வருமே.
3: கண்ணன் வந்தா
0: இந்த பாடல் ஞாபகத்துக்கு வருவது இல்லை உங்களுக்கு. இல்ல நீ குறிப்பிட்ட பாடல்களிலேதான் நீ நேரத்திலும் வந்து கேட்டுக் கொண்டு போவீர்கள். குறிப்பிட்ட பாடல்களைதான் திருப்பி திருப்பி கேட்பீர்கள். புதிய பாடலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்டிருக்கீங்க காதல் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். இப்ப நான் உதவி செய்து ரெண்டு பாடலை கொடுத்தீர்கள், அங்கு நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும். அங்கே கொண்டு வாருங்கள் அந்த பாடலை.
3: இப்ப யாபம் வரவில்லை.
0: கற்றுக்கொள்ள ஒரு பாடல் தானே, முயற்சி பண்ணி பாருங்க. கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. மீண்டும் பாருங்கள். ஐந்து நான்கு பதங்கள் தந்து விட்டீர்கள், ஐந்தாவது பதத்தை கொண்டு வர ஒரு பாடல் தானே கொண்டு வரணும். சரி, கொண்டு பாருங்கள்.
3: வந்து தருகிறேன்.
0: நல்லது நல்லது. அடுத்து வருபவருக்கு இங்கே நல்லதோர் பதம் இருக்கின்றது, அவர் உடனே கூறுவார் ஐந்து பாடலை. ஓடி பாருங்கள் யாராக இருக்கலாம். அடுத்து வருபவர்களுக்கு இந்த பாடல்கள் கூறக்கூடிய ஒரு பதம் இங்கே இருக்கின்றது. தாமோதரன் ஐயா அவர்கள் வணக்கம் கூறியிருக்கின்றார். வணக்கம் கூறியவர் காற்றலைக்கும் வர வேண்டும். வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என்று கூறியிருக்கின்றார். ரேவதி வணக்கம் கூறி வந்துவிட்டார். செல்வகுமார் வணக்கம் கூறியிருக்கின்றார். அங்கே ஓடி வர வேண்டும். கொண்டு வாருங்கள். வணக்கம் கூறியவர்கள் வணக்கத்தோடு நிற்காமல் காற்றலைக்கும் வந்து உங்களுக்கு பதங்களை தேடும். நல்ல பதம் ஒன்றும் இருக்கின்றது. அடுத்த பதம் அடுத்த வருபவருக்கு நல்ல பதம் கொண்டு வரலாம். ஓடி வர வேண்டும். மொழியல் தமிழ் வானொலி ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு காற்றலைக்கு வாருங்கள். பாடலை தருவதானால் பாடலுக்கு இங்கே பதவிகள் வரும். வருவதற்கு இங்கே அதற்கு முதல் சரி பாடல் வருகிறது.
4: சசகனி சபானி சசசமகனி சபானி சச.
0: எங்கே சியாமலா வந்துவிட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். எடுத்து விட்டீங்களா?
5: ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்ப்பா?
0: இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கு முன்பே தெரியும் தானே மகளே, உடனே வரவில்லை இல்லையா? ஏன் பிறந்தாய் மகனே. அடுத்த பாடல் இன்னும் ஒரு பாடல் வேண்டும்.
5: ஏன் ஏங்கி ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறே, அந்த வசனம் வாயில பாட்டுக்குள்ள
0: பாத்தீங்களா? ஒரு ஏனுக்கு இத்தனை ஏன் வந்து விட்டது என்ன? ஏன் ஏன்
5: ஏன் ஒரு பதத்தை கேட்டீங்க சொல்லிட்டு போயிடும்பா.
0: என்னமா
5: இன்னொரு பதத்தை இப்பயே கேட்டீங்கன்னா ரெண்டாவது
0: வராம சொல்லுங்க. அப்படியா? இல்ல இந்த ஒழுங்கு அது வராது. மீண்டும் நீங்கள் கற்று வரணும். சரி அம்மா, நன்றி. நீங்கள் நினைத்து முதல் ஐந்தும் தந்துவிட்டீர்கள். மிகுதி ஐந்து தருவதற்கு ஆயத்தமாகுங்கள். வணக்கம் வணக்கம் மகனே ஃபாரூக் சவுதி அரேபியா.
6: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
6: அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம்.
6: அன்பு வணக்கம். நலம் நலமறியாவல்.
0: நலம் நாங்கள் நலம் அறிய நாங்கள் நீங்கள் நலம் அறிந்து கொண்டீர்கள். நாங்கள் நலம் என்று கூறிவிட்டு நீங்களும் நலம் என்று கூறினீர்கள். வாழ்த்துக்கள் இணைந்து கொள்வோம். அங்கே உங்களுடைய வெப்பநிலை இப்பொழுது சவுதி அரேபியாவில் எப்படி இருக்கின்றது பாரூக்?
6: கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா.
0: அப்படியா? வாழ்த்துக்கள் சிறப்புகள். கொஞ்சம் எங்களுக்கு வெறுபர கூடிக்கொண்டு போகின்றது இப்பொழுது. வெக்கச்சக்கமாக வந்து விட்டது. மாறி வந்து விட்டது மகனே. காலங்களெல்லாம் உலக நாடுகளில் மாறி வந்து விட்டது. நான் முதல்ல கூர்ந்தேன், எல்லாம் மாற்றம் கலியுகத்திலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த அற்புதமான பதம் என்ன பதமாக இருக்கும்? இரண்டால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
6: நீங்க இப்ப சொன்னீங்கதானப்பா நல்ல பதம் அஞ்சுபாடு சொல்லியிருந்தானே, அதே மகிழ்ந்தாடி சொல்றாங்க.
0: சரி, ஓடி வந்ததுக்காக தருகின்ற அந்த பதத்தை தென்றல் என்ற பதம்.
6: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு.
0: சிறப்பு
6: அந்த பாட்டு.
0: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. கட்டிக்காரன் உடனே சொல்லிவிட்டார் ஒரு பாடல். எங்க அடுத்த பாடல்?
6: தென்றல் காற்றே. தென்றலுக்கு தெரியுமா தென்னாங்கு பாட்டு அப்படி இருக்கிற
0: உண்மையிலே அந்த பாடலை நான் நினைக்கிறேன். நீங்கள் கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. அதான் அப்பாவுமா தென்றலுக்கு தெரியுமா. இப்பொழுது சியாமலா இந்த பாடத்தை எடுப்பதற்காக கேட்டிருந்தாங்கப்பா. அடுத்த தாருங்க நான் சொல்லுறேன் அப்பா. ஆனா மீண்டும் ஆனா இதை விட சுலபமானது அவங்க கிடைக்கலாம் தானே. சரி, கொண்டு வாருங்கள். அடுத்ததை கொண்டு வாருங்க.
6: சென்ற வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ
0: அடேங்க பாட்டுப்பா. தென்றல் வந்து தீண்டும் போது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்று வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ. நல்ல பாடல் மூன்றாவது பாடலை தந்தீர்கள். அடுத்து நான்காவதும் ஐந்தாவது இரண்டு பாடல் தான் இருக்கின்றது.
6: தென்றல் வந்து என்னை தொடும்
0: பாத்தீங்களா, தென்றல் வந்து அப்படி தொடுகிறது அப்படி தென்றல் வந்து என்னை தொடும். அடுத்தது
6: தென்றல் என்னை முத்தம் விட்டது.
0: அட்ரஸ் செகண்டர் ஒரு ஓடை நதியாக ஒரு ஓடை நதியாகிறது. தென்றல் என்னை முத்தம் விட்டது. நல்ல பாடலை தந்தீர்கள் பாருக். ஐந்தும் இனிமையான தென்றலோடு சம்பந்தப்பட்ட தென்றல் நிறைய பாடல்கள் இருக்கின்றது இல்லையா. என்ன எண்ணத்தான் வரும் உடனே வராது. எண்ணும் போதுதான் வர முடியாது.
6: மற்றவங்களுக்கு திரும்ப வருது நமக்கு திரும்ப வரணும். எல்லாம் காட்ட வந்து ஏன் என்ற கேள்வி எல்லாம் வந்துச்சு. நமக்கு வந்து வரும் நன்றிப்பா.
0: நன்றி. எங்கே முகமது அலி அவர்களை கொண்டு வந்து விட்டார் காதல் பாடலை. எங்கே கொண்டு வாருங்கள் ராகவேந்தர் உங்கள் காதல் பாடலை.
3: ஐயா ஒரே ஒரு பாடல் காதல் ரோஜாவே கண்ணே நீ எங்கே அந்த பாடல் ஐயா.
0: அற்புதமாம் அற்புதம். சிறப்பாக ஐந்து பாடலை தந்தீர்கள். ஆனால் காதல் என்ற பதத்துக்கு எத்தனையோ பாடல்கள் இருந்தது கட்டிக்காரன். மீண்டும் அணைந்து மேலும் ஐந்து பாடல் தர தண்டியுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
3: பழைய பாடலாம் இருக்கின்றது ஐயா.
0: நல்லது இருக்கலாம், நீங்கள் கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. நன்றி அலியா அவர்களே. அங்கே மகன் செல்வகுமார் வந்துவிட்டார். எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றார். செல்வகுமார்
7: வணக்கம்பா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகனே செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? வீட்டில் எல்லோரும் நலமா இருக்கின்றார். என்று பணிக்கு சென்றீர்களா? பணி முடிந்து விட்டதா?
7: பணி முடிஞ்சிருச்சுப்பா.
0: அப்படியா?
7: வந்துட்டு சாப்பிட்டு. ஆமாப்பா.
0: சரி, அப்ப என்ன பாடல் தந்தால் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்?
7: நீங்க நல்ல பாட்டாதான் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு.
0: ஒன்று என்ற பாடலை கொண்டு வாருங்கள். ஒன்று
7: ஒன்று ஒன்று ஒன்றன் ஒன்றானவன் உறுதி இரண்டானவன் அந்த பாடல் தான்.
0: அடேங்க அப்பா, எல்லாரும் கேட்காத பாடலை தருவீங்க. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாடிய பாடல். நல்ல பாடல். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன். நல்லது. அடுத்த பாடல்
7: ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அந்த பாடல்.
0: ஆஹா, ஒன்று சேர்ந்த அன்பு மாறும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
7: ஒன்னு சொல்லலாமா? ஒன்னொன்னா
0: சொல்லலாம்.
7: ஒன்னு சொல்லு.
0: வாழ்த்துக்கள். ஒன்னு. அடுத்த பாடல் மூன்று பாடல் தந்துவிட்டீர்கள். ஒருவன் ஒருவன் முதலாளி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாடல். அடுத்த பாடல் இனி ஒரு பாடல் தந்தால் சரியாக இருக்கும்.
7: ஒரு பாட்டு
0: திருவிழி ஆடல் இருக்கு.
7: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார் அந்த பாடல்.
0: ஒரு ராஜா ராணியிடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான பாடல். ஐந்து பாடலை தந்து சிறப்பித்து விட்டீர்கள். கட்டிக்காரன் நீங்கள். கட்டிக்காரன் சரியா? மீண்டும் வரலாம். இன்னும் ஐந்து பாடல் தரலாம். மீண்டும் பாருங்கள். நன்றி. நன்றி செல்வகுமார்.
7: சரி,
0: அடுத்த உறவு யாராக இருக்கும்? சியாமலா அழைத்திருந்தீர்கள். இங்கே ஓடி வர வேண்டும் சியாமலா. அடுத்த பாடல் சிறப்பான பாடல் இருக்கின்றது. ஓடி வர வேண்டும். உங்களுக்கு ஏற்ற பாடல். அற்புதமான பாடல். எல்லா பதங்களுக்கும் பாடல்கள் நிறைவாக இருக்கின்றது காற்றலையில். அந்த பாடலை தெளிவெடுத்து கொண்டு வந்து தருவது தானே மக்கள். சரி, முகமது அலி மீண்டும் வந்து விட்டார். வாருங்கள் முகமது அலி. அலி வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: இரண்டாவது ஐயா வந்திருக்கிறீர்கள். சரி, உங்களுக்கு என்ன பதம் தந்தால் நீங்கள் பாடலை விரைவாக தருவீர்கள்?
8: ஐயா, நீங்கள் என்ன பாடல் தர விருப்பப்பட்டுகிறீர்களோ அதை தருங்கள்.
0: நான் விருப்பப்படுகிறேன். உங்கள் பெயருக்கு திறந்து பார்த்த பொழுது இந்த பெயர் தான், இந்த பாடல் தான் பெறுகின்றது. அம்மா என்று ஆரம்பிக்கும் பாடல்கள் ஐந்து தாருங்கள். அம்மா இலகுவான பதம்.
8: அம்மா. அம்மா உன் அழைக்காத உயிரில்லையே. அது ஒண்ணு ஐயா.
0: ஆமா அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையோ என்ற பாடல் ஒன்று.
8: அடுத்தது வந்து அம்மா அம்மா அந்த பாடல்
0: அந்த பாடல் முடியுங்கள். அம்மா அம்மாண்டு இருக்குங்க அது என்ன பாடல் அம்மா அம்மா அந்த வரியை கூட வேண்டும்.
8: உழைப்பாளையில் வரவைய அந்த பாடல் அம்மா அம்மா இந்த
0: அம்மா அம்மா எந்த நார் உயிரே என்ற பாடல் அது நல்ல பாடல். சரி அடுத்த பாடல்
8: அம்மா நான் பெத்த பிள்ளை அந்த பாடல்
0: நான் பெத்த பிள்ளையா நீ பெத்த பிள்ளையா அம்மா நீ சுமந்த பிள்ளை அப்படித்தானே
8: நீ பெற்ற பிள்ளைதான் அம்மா கூட பெற்று
0: அம்மா நீ சுமந்த பிள்ளை நீ சுமந்த பிள்ளை ரெண்டு பாடல் இன்னும் ரெண்டு பாடல்
8: ஐயா மூன்று பாடல் ஆமாம் ஐயா ரெண்டு பாடல் போடுமா தம்பி
0: அம்மம்மாவை கூப்பிடுது அம்மாவுடைய அம்மாவை அம்மம்மாவை கூப்பிடுது அம்மாவை தான் கூப்பிட வேண்டும். அடிமை பெண்ணில் ஒரு பட பாடல் இருக்கின்றது ஜெயலலிதா எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை மடியிலே வைத்துக் கொண்டு பாடும் பாடல்
8: இரண்டு பாடல் இருக்குது ஐயா
0: இரண்டு பாடல் தர வேண்டும் இரண்டு பாடல் தர வேண்டும் எங்கே கொண்டு வாருங்கள்.
8: இரண்டு பாடல் வந்து நான் மீண்டும் வருகிறேன் ஐயா பழைய பாடல் ஞாபகம் இல்லை.
0: சரி மீண்டும் பாருங்கள் இரண்டு பாடல் நிறுவனம் இரண்டு பாடல் தர வேண்டும் மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
8: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஆனந்தன் இரண்டு பாடல்கள் தர இருக்கின்றீர்கள். ஓ ஓ ஆனந்தனுடைய இணைப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனந்தன் உங்கள் இணைப்பு எங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை. மீண்டும் அழையுங்கள் ஆனந்தன் ஆனந்தன் மீண்டும் அழையுங்க. வணக்கம் வணக்கம் ஆனந்தன்
9: வணக்கம் ஐயா வணக்கம்.
0: இரண்டு பாடல் தர வேண்டும் பாருங்கள் இரண்டு பாடல்களை.
9: காலையில எழுந்து காப்பி கொடுத்த அந்த பாடல் ஒண்ணு சேர்த்துங்க.
0: எப்படி அந்த பாடல் காலை
9: காலை எழுந்து காப்பி குடித்து அப்படின்னு வருவீங்க நல்ல பாடல்.
0: காலையில் எழுந்து காப்பி கொடுத்து அங்கே எப்படி இருக்கும் அது
9: காவேரிக்கு பிறந்த நாள்.
0: காலையில் எழுந்து காப்பி குடிச்சு காவேரிக்கு பிறந்த நாளா
9: எழுந்து
0: காப்பி குடித்து. சரி அடுத்த பாடல்
9: அடுத்த பாடல் வந்து காலையில் கேட்டது கோவில் மணி அந்த பாடல்
0: சிறப்பான பாடல் கெட்டி காரணம் இந்த பாடலை தந்து விட்டீர்கள். காலையில் கேட்டது கோவில் ஞாபகத்தை உண்டு எத்தனையோ பாடல்கள் தெரியும் ஆனா உடனே வருவதில்லை என்று சொல்வது சரியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த பாடலை தந்து விட்டீர்கள். மீண்டும் நீங்கள் வந்து இந்த பாடலை வேறு பதத்துக்கு தரலாம் சரியா. நல்லது ஆனந்தன் நல்லது ஆனந்தன் நல்லது நல்லது. இப்பொழுது செல்வகுமார் மீண்டும் இரண்டாவது தடவையாக இருந்தார். செல்வகுமார் கொண்டு வாருங்கள். செல்வகுமார்
10: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். இப்பொழுது நீங்கள் கொண்டு வர வேண்டிய பாடல் எதற்கு என்றால் நீங்கள் காற்று என்ற பதத்துக்கு இந்த பாடல் தர வேண்டும். காற்று
10: காற்று காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாடி காட்டினீர்கள் நன்று. காற்று வாங்க போனேன் சரி அடுத்த பாடல்
10: காற்றினிலே வரும் கீதம் அந்த பாடல் தான்.
0: காற்றினிலே வரும் கீதம் கட்டிக்காரன் அடுத்த பாடலையும் தாருங்கள். மூன்றாவதாக இதை
10: காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் அந்த பாடல் தான்
0: நல்லது. காற்றுக்கென்ன வேலி அடுத்த காற்று பாசமலர்ல ஒரு பாடல் இருக்க வேண்டும் நினைக்கிறேன்.
10: பாசமலர்லயாப்பா
0: அது ஒரு பாட்டு இருக்குது கண்ணம்மாண்டு வரும் இது பாரதி அந்த பாடல் அந்த பாடல்
10: காக்கை சிறை
0: அது காக்கை இது வந்து இப்ப காற்றோடு சேர்ந்து வெளியிடை என்று வரும்
10: பாட்டு இடைவேளை கண்ணம்மா.
0: அப்படி வராது அந்த பாடல்.
10: காற்று இடைவேளை
0: இல்ல, காற்று இடைவேளை என்று வராது அந்த பாடல்.
10: கரெக்டாவே நானே சொல்லிடுறேன்.
0: ஆமா, நீங்க சொற்களை மாத்திருக்கீங்க, சரியாக சொல்லுங்கள்.
10: ஆமா, சரியா சொல்றேன்டா. காற்று ஆனா அந்த மாதிரி வரும், சரியா தெரியலப்பா. காற்றின்
0: மொழி திரைப்படம்
10: காதலையை காதலை எண்ணி தவிக்கின்றேன்.
0: காற்றுக்கு அடுத்தது என்ன பதம்?
10: அதுதான் என்ன,
0: கண்ணம்மாவை சேர்த்து வரும். காற்றுக்கும் கண்ணம்மாவுக்கும் இடையிலே ஒரு வரி இருக்கின்றது, இடையிலே இருக்கின்றது.
10: காற்று இடைவெளி கண்ணா,
0: காற்று இடைவெளி கண்ணா, காற்று இடைவெளி உந்தன் காதலை
10: எண்ணி.
0: சரி, அடுத்த பாடல் என்ன இருக்கும்?
10: அடுத்து நாலு பாட்டு வந்துச்சப்பா.
0: ஆமா, மொழியிலே ஒரு பாடல் இருக்கின்றது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ரிதம் திரைப்படத்தில்
10: வாங்க போனி,
0: அது சொல்லிட்டேன். முதல் பாடல் அதான்
10: சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இதே ப்ராப்ளம் தான். இங்க வந்தா தான்ப்பா பாட்டு தெரியும்.
0: அப்படியா?
10: எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்க கேட்கும்போது பாட்டெல்லாம் நிறைய வருது. ஒரு பாட்டு எங்க
0: எங்க கூறுங்க, ஒரு பாடல் இருக்கிறது. மொழி திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது. ஒன்பது பாடலை தந்துவிட்டீர்கள். இரண்டாவது தரத்திலிருந்து ஒன்னு ஒரு பாடல் தந்தா பத்து பாடல்.
10: ஒரு பாடல் போய் போயிட்டு வந்து சொல்லட்டுமாங்கடா?
0: அந்த ஒரு பாடல் போய் வந்ததுல போறீர்கள், போய் வாருங்கள். வாழ்த்துக்கள், உங்கள் நேரம் இது. முடிவதற்குள் வந்தால் சரி. அடுத்த பாடலை யார் தரப்போகின்ற? இனிமையான ஒரு பதம் இருக்கின்றது. அடுத்த பதமும் நல்லதொரு பதத்தோட வருகின்றது. யார் வந்து சொல்ல போகிற? பல பாடல்கள் அந்த பதத்துக்கு எடுக்கலாம். எங்கே மஞ்சுளா அணைத்திருந்தீர்கள். எங்கே மஞ்சுளா, உங்களுடைய அழைப்பை மீண்டும் தாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 8 தடவை அழைப்புகள் வந்துவிட்டது. பாடல்கள் குறையிலேயும் இருக்கின்றது. அலி அவர்களோடு இன்னும் இரண்டு பாடல்கள் தர வேண்டும். செல்வகுமார் ஒரு பாடல் தர வேண்டும். மற்றவர்கள் ஓடி வரலாம், அந்த இரண்டாவது தடவையும் கேட்கலாம். பாடல்களை ஓடி வந்து கேளுங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. அலி வந்து விட்டார். எங்கே அலி, கொண்டு வாருங்கள். நீங்க இரண்டு பாடல் தர வேண்டும்.
11: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், கொண்டு வாருங்கள் ராகவேந்தர்.
11: அம்மா சும்மா இல்லடா, அந்த பாடல் ஒண்ணுயா?
0: நல்லது. அம்மா சும்மா இல்லடா, நல்லது. அடுத்த பாடல் ஒரு
11: பாடல்.
0: அம்மாண்டவா, உங்களுக்கு வலைத்தளம் உதவி செய்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான பாடலை இரண்டாவது முறை தந்து மொத்தம் 10 பாடலை தந்த கடிகாரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சிறப்பு பாடல்கள் போட்டி முடிந்தே பாருங்கள். நேரலை பாடல் கேட்பதற்கு நீங்கள் வரலாம். கடிகாரன், வாழ்த்துக்கள். வர வேண்டும் என்றே மீண்டும் அடுத்த உறவு மஞ்சுளா வந்திருக்கின்றார். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா மஞ்சுளா?
12: ஒரே மழைப்பா.
0: அந்த மழை பெய்யுறதா இப்பொழுது? ஐயோ, பெரிய மழையா சிறிய மழையா?
12: பெரிய மழைதான் பெய்யுதுப்பா.
0: வெளிய போக முடியாது. இது இப்பொழுது இன்றைய நிலை உங்கள் விவசாயத்துக்கு உகந்ததா இல்லையா?
12: எங்களுக்கு முடிஞ்சிச்சுப்பா, நெல் எல்லாம் ஏத்திட்டோம்பா,
0: விட்டு. அப்ப பரவாயில்லை, வேலாம்.
12: 12
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. ஆகவே இந்த மலை உங்களுக்கு பாதகம் இல்லை, நல்லது. அப்ப உங்களுக்கு வந்த பதம் இப்பொழுது மகளே மஞ்சுளா, நதி என்ற பதம். நதி,
12: நதியா?
0: அதுலயே
12: உங்களாண்டு வரும்போது
0: மறந்து பாடல் எல்லாம். ஐயோ, சரி, ஒரு மூச்சு விட்டு நிறை மூச்சு விட்டு விட்டு பாடலை தாருங்கள். இந்த பாடல்கள்
12: சொல்றேன்பா. நதியோரம் நாணல் ஒன்று, அந்த பாட்டு
0: நான் நினைக்க கூறுகிறீர்கள் அந்த பாடல நதியோரம் நாணல் ஒன்று. சரி, அடுத்த பாடல் நதிக்கரையோரத்து நாணல்களை கட்டிக்காரை உடனே தந்தார். இரண்டாவது பாடலையும் கொண்டு வாருங்கள். சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய பாடல் ஒன்று
12: இருக்கு.
0: என்னம்மா
12: நதியா நதியா நைல் நதியான்
0: சொல்ல மாட்டா. நதியா நதியா நைல் நதியா நல்லதுதானே. நதியா நதியாவையும் கேட்கின்றது, நதியா என்றும் கேட்கின்றது. நல்லது, நதியா நதியா நைல் நதியா
12: நல்லது.
0: ஓ, அடுத்தது நதியே நதியே காதல் நதியே. நல்ல பாடல். அடுத்த பாடல்
12: வந்து சொல்றேன்.
0: நதி இன்னும் நதி இல்லையா உங்க இடத்துல?
12: இங்க இருக்கும்போது ஞாபகம் வருது சார், நேரலை வரும்போது
0: ஞாபகம் வருது இல்லையா? நதி இப்ப நீங்கள் தந்தது நதியோரம் நாணல் என்று. அடுத்தது நதிக்கரையோரத்து நாணல்களே. நதியா நதியா நைல் நதியா, மற்றது நதியே நதியே காதல் நதியேன்னு தந்தீர்கள். இன்னும் ஒரு நதி உங்களிடம் இருக்க வேண்டுமே இப்பொழுது. டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அதை சேர்த்து வெள்ளம் என்று ஒரு பாடல் வருகின்றது.
12: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு.
0: கட்டிக்காரி கட்டிக்காரி சிறப்பான பாடல். நதியினில் வெள்ளம் வாழ்த்துக்கிழமை. ஐந்து பாடல் கட்டிக்காரி தந்து விட்டீர்கள். நீங்கள் மீண்டும் வந்து ஒரு ஒரு பாடத்துக்கு ஐந்து பாடல் தரலாம், நேரம் இருக்கின்றது. நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்த உறவு யாரா இருக்கிறார்? ஆனந்தன் அடித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியவில்லை. ரேவதி, உங்களுடைய இரண்டாவது தெரிவுக்கு வந்தீர்களா வரவில்லை என்று எண்ணுகிறேன். வர வேண்டும் காற்றலைக்கு. இப்பொழுது யார் வரப்போ? எல்லோரும் சரியாக தந்திருக்கின்றார்கள். செல்வகுமார் ஒரு பாடல் தர இருக்கின்றார். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள் அந்த பாடலை.
13: நீ சாதவமம் மம கம க கம கமனி பகாரி சனே
14: வாஜர். ரெடி, 1 2 3 4.
13: சப்த ஸ்வர தேவி உணரு இனி என்னில் வரதான மருளு நீ அழகில்.
0: பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம். இது ஒளிபரப்பப்படுவது கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பப்படும் பாடல். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம். பதமொன்று கொடுத்தால் ஐந்து பாடலை மனமலமென்று தருகின்ற அன்பு உறவுகள் வேகம் விவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நேரம் கனடாவில் 1:07. நண்பகல் உங்களுக்கு நேரம் 10:31. எங்கே ஓடி வாருங்கள், வந்து தாருங்கள் பாடல்களை. அடுத்த நேயர் யாராகதா இருக்கலாம், அவருக்கும் ஒரு நல்ல பதம். எல்லாம் நல்ல பதங்கள் தான் இருக்கின்றது. ஆஹா, இனிமையான ஒரு படம். பதம் கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வந்து பெற்றுக் கொண்டு அதற்கான பாடலை தாருங்கள். அட்டவணை போட்டிருக்கின்றது, அட்டவணைப்படித்தான் பெறப்போகின்ற. அடுத்த அழைப்பு 10வது அழைப்பில் வர இருக்கின்றீர்கள். எங்கே 10வது அழைப்பில் யார் வருகின்றார், என்ன பாடலை தரப்போகின்றார், அவருக்கான பதம் என்பது என்ன என்பதை அந்த கதம்பத்தில் இணைந்தால் தானே தெரியும். நாகப்பன் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் வணக்கம்.
15: வணக்கம் வணக்கம் ஐயா,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
15: நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன்.
0: நாங்களும் அப்படியே இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் நாகப்பன். வருக வருக வந்து வரவேற்றோம்
15: உங்களை.
0: இந்த வாரம் நீங்கள் பாட்டு பதத்தை விட்டு விட்டீர்கள். மீண்டும் அவர் உங்களிடமிருந்து தட்டி பறித்து விட்டார் கோப்பையை. அடுத்த வாரம் நீங்கள் பறித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது உங்களையும்
15: கிடைக்கிறேன்.
0: அதுக்கு நேரம் காலங்களும் நல்லது. இப்பொழுது நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கிறது நாகப்பன். எங்கே உங்களுக்கு கிடைத்த பதம் குயில். குயில் என்ற பாடல்கள் ஐந்து பாடல்கள்.
15: முதல் பாடல் ஐயா, குயிலே குயிலே குயிலக்கா.
0: குயிலே குயிலே குயிலக்கா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல்
15: இரண்டாவது பாடல். குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே
0: ஆஹா, குயிலே குயிலே பூங்குயிலே, வாழ்த்துக்கள். அந்த குயில் பற்றி வந்து பாட்டு சவாரி எடுத்தாலே பாடல்கள் வந்துவிடுமே. அடுத்தது
15: மூன்றாவது பாடல், குயில் பாட்டு ஓ வந்தது இல்லமான.
0: எதுங்க இந்த பாட்டுல குயில் பாட்டு ஓ அண்ணா, அந்த எழுத்து அதான் எனக்கு பிடித்தது. குயில் பாட்டு ஓ வந்தது
15: என்னமான.
0: ஆமா, நான்காவது மூன்றாவது பாடலை தந்தீர்கள், சிறப்பாக இருக்கின்றது. நான்காவது பதிலை கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
15: குயிலுக்குப்பம், குயிலுக்குப்பம் கோபுரமானது.
0: குயிலுக்குப்பம், குயிலுக்குப்பம் கோபுரமானது என்ன? வாழ்த்துக்கள். அடுத்தது
15: ஐந்தாவது பாடல், குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும்.
0: கட்டிக்காரன், குயிலாக நான் இருந்தேன்னா குரலாக நீ வர வேண்டும். அருமையாக ஐந்து பாடலை தந்தார். குறைந்த நேரத்துக்குள்ளே ஐந்து பாடலை மனமலாண்டு தந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் நாகப்பன் உங்களுக்கு. நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு தலையை வந்து இன்னும் ஒரு ஐந்து பாடல் தரலாம் காற்றலைக்கு. இது முன்னிற தமிழ் வானொலி, சொல் எடுத்து பாடுவோம். இது ஒரு பாடலை பாடியிருந்தார், இன்னும் நல்லா இருந்திருக்கும். உங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்து பங்கு வந்தீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். மீண்டும் சந்திப்போமா?
15: மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
0: மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்லது. வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
15: நன்றி.
0: இது நாகப்பன் அவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். உற்சாகமாகவும் உல்லாசமாகவும் வந்து பெண்களோடு நீண்ட நேரத்தை கழித்து செல்லும் ஒரு நல்ல அன்பு உறவு அவர் இப்பொழுது இப்பொழுதுதான் தேறி வருகின்றார். நீங்கள் வருவார், வருவார், இறைவன் அதுக்கு வழி விடுவார் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையில் அடுத்த பாடலை யார் தரப்போகின்றனர்? ஓடி வாருங்கள், அழைத்தீர்கள்.

0: இந்த பாடல் மொன்னியல் தமிழ் வானொலியை கதம்பத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல். நீங்கள் அந்த பாடலை ஊடறுத்து வரலாம், அடுத்த பாடலை தரலாம். வந்துவிட்டார் அன்பு நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள், மீண்டும் வந்துவிட்டார். இரண்டாவது தடவையாக வந்திருக்கின்றார். முதல் பாடல் ஐந்தை தந்தவர்கள் அடுத்த பாடலை தர வந்திருக்கிறார். எப்படி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆனந்தன்?
1: ஒரு முறை முதல் ஐந்து பாடல் கொடுத்துட்டு திரும்ப வருவது ரொம்ப பறவை பறந்து
0: இருக்கு. சரி, அப்ப இப்ப இருந்து பறந்து வந்த உங்களுக்கு, அவளோடு வந்த உங்களுக்கு என்ன பதத்தை தருவோம்? யார் என்ற பதம் தருகின்றேன். கொண்டு வாருங்கள் யார் என்ற பதத்துக்கான பாடலை.
1: யார் யார் யார் அவள் யாரோ, அந்த பாடல்.
0: யார் யார் யார் அவள்
1: நீ.
0: அடுத்த பாடல்
1: யாரோ நீயும் நானும் யாரோ, யாரோ தாயும் தந்த யாரோ.
0: சிறப்பு. இங்கே அடுத்த பாடல் ஆனந்தன் பாருங்கள்.
1: யார் தருவார் இந்த அரியாசனம்,
0: யார் தருவார் இந்த அரியாசனம். நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல், மூன்று பாடல் தந்துவிட்டீர்கள். நான்காவது பாடலை கொண்டு வாருங்கள். ஞாபக சக்தியை மீட்டி பாருங்கள். உங்கள் பொக்கிசத்தில் இருக்கின்றது பல பாடல். அப்படியே பின்னாலே தலையில் தட்டு தட்டுங்கள், குவிந்து கொண்டு வரும் பாடல்.
1: யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
0: யாதும் ஊரே என்றுதான் வரும் அந்த பாடல். யாதும் என்றுதான் வரும் எல்லாம் என்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வரும். சிறப்பான ஒரு பாடல். யார் அந்த நிலவு, நல்ல பாடல். ஐந்தாவது பாடல், ஒரு பாடல் தானே
1: இன்னும். யார் யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்னடி இந்த உல்லாசம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யாரடி வந்தார், யாருக்கு யார் சொந்தம் என்றது, யார் போய் சொல்லுவார், இப்படி பல பாடல்கள் இருக்கின்றது. யாருக்கு யார் என்பதிலே யார் நீ என்றது எல்லாம் இருக்கின்றது. நல்ல பதம் உங்களுக்கு கிடைத்த பதம் ஆனந்தன், வாழ்த்துக்கள். பத்து பாடல்களை இன்று தந்து ஞாபகத்திலிருந்து எடுத்துக் கொண்டு வந்தீர்கள். சிறப்பாக பத்து பாடல்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நல்லதே, மீண்டும்
1: சந்திக்கலாம்.
0: எல்லாரும் சிறப்பாக வருவாங்க, பழக்கப்பட்டு விட்டார்கள், ஞாபகத்தில் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், முன்கூட்டியே தெரிந்தால் உடனே வந்து கூறிவிடுவார்கள். அவருக்கு உடனே எல்லாம் கோட்கின்றோம் இல்லையா?
1: பாட்டு சவாரியில் அனுப்புற பேர்
0: வந்துதான் சிறப்பு. சரி, அடுத்த உறவை அழைப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள் ஆனந்தன். செல்வகுமார் வந்துவிட்டார், அவர் ஒரு பாடல் தர இருக்கின்றார். வணக்கம் செல்வகுமார், கொண்டு வந்தீர்களா அந்த பாடலை? காற்று என்பது ஒரு பாடல்.
2: ஒரு பாடல் ஒன்னு கொடுக்கணும்.
0: ஆமா,
2: அந்த பாடல் வந்து காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாட சொன்னேன், அந்த பாடல் தான்.
0: காற்றுக்கு தூது விட்டு, நல்ல பாடல். இது முதல் வராமல் விட்டு விட்டது, இப்பொழுது வந்து விட்டது. சரியா, மற்றவர்கள் கொடுக்கும் பதத்துக்கு உடனே உங்கள் பாடல்கள் வருகின்றது, நான் பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு பாடல் வரும்போதுதான் தடுமாறுகிறது இல்லையா? கெட்டிக்காரன் உங்கள் கதை என்று சொல்லெடுத்து பாடுவதன் நிகழ்விலே பத்து பாடல்களை தந்திருக்கின்றார் செல்வகுமார். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. நன்றி, நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. இப்பொழுது 155 பாடல்களை கண்டுவிட்டோம். 55 பாடல்களில் 10 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள், 5 பாடலை தந்தவரும் இருக்கிறார்கள். சரி, அடுத்து யார் வரப்போகின்றார்? வர வேண்டும், பல உறவுகள் வருவார்கள். இங்கே அவர்களை காணவில்லை. இப்பொழுது நேரம் 10:45, கனடாவில் நேரம் 1:15. இங்கே ஓடி வாருங்கள். 10:45 பெற வேண்டியவர்கள் வர இருக்கின்றார்கள், பலர் வர இருக்கின்றார்கள். 14, 18, 19, 20, 21 அழைப்போடு வருவதற்கு முன்பிய நிகழ்ச்சிகள். இப்பொழுது நீங்கள் 11 அழைப்போடு நின்று விட்டோம். இந்த 11 அழைப்பிலும் இருவர் மூவர் மூன்று பாடலை, 10 பாடலையும் தந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள், அடுத்த பாடலை தர ஆயத்தமாக எழுதுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். ரேவதி மீண்டும் வருகின்றன என்றால் ரேவதியே காணவில்லை. இன்னும் 5 பாடல் தருவாரே அவர். அவர் 10, 15 பாடல் என்று தரக்கூடியவர். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது கதம்பம். கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம்.

இனிமை இனிமை இனிமையான பாடல் காற்றலே கடந்து சென்றது. கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு எங்கே அன்பு உறவுகளை காணவில்லை ஓடி வாருங்கள். சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே ஐந்து சொற்கள் ஐந்து பாடல்களை தர வேண்டும். இப்பொழுது அடுத்த பதம் நல்லதோர் பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. யார் கொண்டு வரப்போகின்றார்களோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள் காட்டுறீங்க? ஷியாமலா வருகிறேன் சொன்னீர்கள், மஞ்சுளா வருகிறேன் சொன்னீர்கள், ரேவதி வருகிறேன் சொன்னீர்கள், ஒவ்வொருவரும் திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வரவில்லை. இப்பொழுது அலி, செல்வகுமார் இருவரும், ஆனந்தன் மூவரும் வந்து ஐந்து பாடல்களை மேலும் தந்துவிட்டார்கள். எங்கே உங்களுடைய பாடலையும் கொண்டு ஓடி வர வேண்டும். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை.

0: இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்?
1: எங்க தெரியாது, நம்ம லவ் பண்ணும்போது இந்த பாட்டு தான் நீங்க அடிக்கடி பாடுவீங்க. புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பொண்டாட்டிக்கு தெரியாதா?

0: இறுதியான ஒரு பாடல் முழுமையாக கருத்துமுறை பொறுமையோடு இருந்தோம் என்பவர் அவர்களை பொறுமையோடு இருந்து அந்த முழுமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தது முந்தைய தமிழ் வானொலியின் கதம்பத்திலே. கதம்பத்திலே இப்படி ஒரு இடைவேளை எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அன்பு மிக நெஞ்சங்கள் வந்து பாடல்களை தந்தார்கள். இனிமையான பாடல்கள் ஐந்து ஐந்து பாடல்களை ஒவ்வொருத்தரும் தந்தீர்கள். இனியோர் வரவில்லை. ஒரு இரண்டு பாடலையும் தந்தீர்கள். மூன்றாவது தடவை வர முடியாது என்பது தெரியும். இரண்டு பாடல்களை தர வேண்டும் என்று மற்ற உறவுகள் வரையின்றே நின்றார்கள். அவர்களையும் காணவில்லை. அவர்களுக்கு வலைத்தளம் பிடியாக இருக்கலாம், இல்ல சந்தர்ப்பம் சரியில்லாமல் இருக்கலாம், அதில் காரியமில்லை. இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10:54 ஆகிவிட்டது. எங்களுக்கு 1:25. அதனால் போட்டியை நாங்கள் கொண்டு வந்து நீங்கள் தந்த 11 அழைப்புகளிலேயும் வந்தவர்கள் 8 பேரும் நல்ல பாடல்களை தந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். வாருங்கள் காற்றலைக்கு. இதிலே வந்து பங்கு பற்றியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். யார் வரப்போகின்றீர்கள்? முதலில் ஓடி வாருங்கள். உங்களுடைய சொல்லெடுத்து பாடுவோம் நிறைவுக்கு வந்துவிட்டது. ஒரு பாடல் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தேன். யாரும் வரவில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு விடயத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது இன்னொரு ஊடகத்தோடு இணைந்திருக்கலாம், அல்லது நண்பர்களோடு அளவலாகிக் கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்திலே அவர்கள் இப்பொழுது 10:55 குடும்ப கவனங்களிலே இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். இங்கிதமான இந்த நல்ல வேளை கட்டு உறவுகள் வந்து பாடலை தந்தீர்கள். நீங்கள் வந்து பாடலை கேட்கலாம். வணக்கம் தேவதி, இப்பொழுது பாடலை கேட்க வந்தீர்களா? நிறுத்திவிட்டோம் போட்டியை. நலம் ஓட்டு முடிஞ்சு நல்லது. முடிஞ்சத்தானே வேண்டும் அம்மா, நான் மட்டும் பாடலை போட்டு பேசிக் கொண்டிருக்க முடியாதுதானே. இப்ப பாடலை கேட்போம். உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் என்று கேட்கலாம். நீங்கள் பாடலை வந்து பாருங்க. அல்லது நீங்கள் பாட்டுக்கு பாட்டு கூட வந்தீர்களா? இல்லை பாட்டு கூட வந்தீர்களா? நிகழ்ச்சிகள் இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் அழைத்திருந்தேன் பல தடவை. நீண்ட நேரம் யாரும் வரவில்லை. அப்ப இரண்டாவது தடவை தான் நீங்கள் வருகின்ற காரியமில்லை. இப்பொழுது என்ன பாடலை தருவோம் ரேவதி உங்களுக்கு?
1: அப்பா மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை. அந்த பாடல் வேணும்பா.
0: மாலை இளம் மாலை நல்ல பாடல்.
1: இளம் மனது இளம் மனது
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியதா?
1: ஆமா ஆமாப்பா.
0: மாலை இளம் மனதில் ஆசைகளை ஊட்டியது அப்படித்தான்.
1: ஆசை ஊட்டியது. ஆமாப்பா ஆமாப்பாப்பா.
0: ஆசை நல்லதம்மா. என்ன திரைப்படுத்து அந்த பாடல் தெரியுமா?
1: திரைப்படம் வந்து என்ன பார்த்து
0: சொல்றப்பா,
1: நீங்க மாலைன்னு சொன்ன உடனே நான் மாலைன்னு கேட்டீங்க இல்லையா, அந்த பாடல் ஞாபகம் வந்தது.
0: மாலை மாலை மனதில்
1: மாலை இள மனதில் ஆசைகளை ஊட்டியதே அதிகாலை. அந்த மாதிரி வரும்
0: பாடல் நல்ல பாடல் உங்களுக்கு
1: நினைக்கிறேன்.
0: நல்லதம்மா. அந்த பாடலை தருகிறேன் காற்றலையில். எங்கே அடுத்த உறவு மஞ்சுளா வந்து விட்டார். கொண்டு வார்கள். என்ன பாடல் மஞ்சுளா உங்களுக்கு தேவை?
2: நீங்களே சொல்லுங்கப்பா.
0: தெரியுது அது முடிந்து விட்டது. நீண்ட நேரம் இடைவெளி ஆகிவிட்டது. அதனால் நீங்கள் இப்பொழுது பாடலை தரலாம். உங்களுக்கு பாடல் தருகின்றேன். நிறைவேற்று வந்து விட்டதம்மா. ஏண்டால் 8 நேயர்கள் வந்தீர்கள். 11 அழைப்புகள் வந்தது. அதன் பின்பு யாரும் வரவில்லை. பாடல் முற்றாக ஓடி 2 பாடல்கள் முற்றாக ஓடி முடிந்தது. யாரும் வரவில்லை. அதனால் போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது பாடல்கள் விரும்பி கேட்க இல்லை, பங்கு பற்றியவர்கள் மட்டும் பாடல்களை கேட்கலாம். கொண்டு வாருங்கள்.
2: நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு அந்த பாடல்.
0: அந்த பாடல் வேண்டுமா? சரி. நதியினில் வெள்ளம் கரையினில் என்ற பாடல். நதியினில் வெள்ளம் என்ற பாடலை உங்களுக்கு தருகின்றேன். காற்றலையில் கேட்டுமாலும் தரலாம். அடுத்து மூன்றாவதாக யார் வரப்போகின்றீர்கள்? இதில் பங்கு பற்றியவர்கள் வந்து பாடல்களை கேட்கலாம். உங்களுக்கான பாடல்கள் காற்றலையில் வர காத்துக் கொண்டிருக்கின்றது. வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? ராஜராஜனா?
3: ஆமாங்க ஐயா, தர்மபுரி.
0: நல்லது. நாங்கள் வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியில் வந்தோம். நீண்ட நேரம் இருந்து முடிவடைந்து விட்டது நிகழ்ச்சி. இப்போ வந்து இணைந்தவர்கள் பாடல்களை கேட்கின்றார்கள்.
3: அப்படிங்க முடிஞ்சிருச்சுங்க.
0: நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டது. நீண்ட நேரம்
3: வந்த உடனே நான் உங்களுக்கு தான் போன் பண்ணேன்.
0: இல்ல இல்ல, நீங்கள் வந்தது சரி. எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பித்து 11 அழைப்புகள் பாடலை கேட்டு 2 பாடல்கள் முடியும் வரை காத்துக் கொண்டிருந்தோம். அப்ப நீண்ட நேரம் காத்திருக்க முடியாதுன்னு
3: நினைக்கிறேன்.
0: நன்றி ராஜராஜ்.
3: சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க.
0: நன்றி. நன்றி. எங்கே ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் எங்க? ஃபாரூக்கை காணவில்லை. ஃபாரூக் ஓடி வாருங்கள். என்ன பாடல் வேண்டும் ஃபாரூக்? இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சொலை. நாங்கள் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு. நீண்ட நேரம் வந்து 11 அழைப்புகளை கேட்டு பாடல்களை பதிந்து விட்டோம். 55 பாடலுக்கு மேல் வந்து விட்டது எங்களுக்கு. அதைத் தொடர்ந்து இரண்டே பாடல்களை நான் ஒலிபரப்பும் போது, இரண்டு பாடல்கள் ஒலிபரப்பும் போதே காற்றலை வெற்றிடமாக இருந்தது. அப்ப தொடர்ந்து நான் பாடல்களை தந்து கொண்டிருப்பது அழகல்ல. போட்டியை நிறைவுக்கு கொண்டு வந்து போட்டியில் பங்கு பற்றியவர்களுக்கான பாடல் கேட்கும் நேரம் இப்பொழுது. உடனே வந்து தாருங்கள் பாடலை. நேரம் 11 மணியை தொடங்குகின்றது. ஃபாரூக், நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும். வேறு யார் பாடலை கேட்க விரும்ப? செல்வகுமார், ஆனந்தன், வந்து பாடலை தாருங்கள். அதே ஃபாரூக் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு?
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். கேட்டு காரணம் இந்த பாடலை தந்திரல்
4: அலம்பிரி.
0: என்ன பாடல்?
4: அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய்.
0: ஓ, அசைந்தாடும் தென்றலே தூது செல்வாய். நல்லதொரு பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அசைந்தாடும் தென்றலே அந்த பாடல். நன்றி நன்றி நன்றி நன்றி.
4: அசைந்த வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு, வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாவுக்கு
0: வாழ்த்துக்கள். நன்றி. நேரம் 11 மணி, இரவு 11 மணி ஆகிவிட்டது. கனடா உங்களுடைய பாரத நாட்டிலும் ஈழத்தின் நாட்டிலும் அந்த உறவுகள் வந்து பாடல்களை பதிவு செய்து சென்றார்கள். 5-5 பாடல்களை ஒவ்வொருத்தரும் கொடுத்து மகிழ்வாக சிறப்பித்திருந்த வேளையிலே நீண்ட நேரமாக வராத பிரசன்னமாகாதபடியால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பாடலை கேட்டுக் கொண்டிருந்தேன். வந்து பாடல்களை தந்தவர்கள் ஷியாமலா, எல்லோரும் பேரில் அம்மந்து பாடலை தர வேண்டும். ரேவதி கேட்டுவிட்டார், ஆனந்தன் பாடல் தரவில்லை இன்னும். முகமது அலி பாடல் தர வேண்டும். ஃபாரூக் தந்துவிட்டார், சியாமலா இன்னும் வரவில்லை. செல்வகுமார் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். விருப்பம் இல்லாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் இருக்கலாம், காரியமில்லை. நாகப்பன், நீங்களும் வந்து பாடலை தரலாம், நீங்களும் வந்து காற்றலை சிறப்பித்தீர்கள். இப்பொழுது முதலாவது பாடலாக ஒரு பாடலை ரேவதி கேட்டிருந்தார் அல்லவோ, அவர் பாடலை தருவதற்காக முயற்சிக்கின்றேன். அந்த பாடல் வருகின்றது. அவர் கேட்ட பாடல் மாலை இளவயது என்ற ஒரு பாடல். மாலை இளம் மனதில் என்று கேட்ட பாடல், அந்த பாடலை தேடுகின்றேன். மற்றவர்கள் வந்து பாடலை கேட்கலாம். ஏன் ஆனந்தன் வந்துவிட்டார். ஆனந்தன், வணக்கம். ஆனந்தன் வணக்கம். ஆனந்தன் வணக்கம்.
4: வணக்கமே வணக்கம்.
0: சிறப்பாக இயங்கியது. இனி பார்த்துக் கொண்டிருக்க முடியாதுதானே, ஒருவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க முடியாதுதானே. நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனச்சாட்சி என்ற பாடல். அது மனச்சாட்சி என்ற ஒன்று வேணும் தானே இல்லையா? நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர்
4: மனிதனுடைய இலையும்
0: நல்லது. உங்களுக்கு அந்த பாடலை தருகின்றேன். அடுத்த நெஞ்சம் நாகப்பன் அழைத்திருந்தார், அவர் வேற. அதான் நல்லவருக்கு எல்லாம் சாட்சிகள், எங்களுடைய மனச்சாட்சியா நாங்கள் எல்லாவற்றுக்கும் பெரிய. நான் செய்வது சரியா, நான் சொல்வது சரியா, நான் நடந்து கொள்வது சரியா என்று நாங்கள் எங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். மனச்சாட்சியிலே தான் எல்லோரும் நடக்க வேண்டும். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான பாடலை தந்திருக்கிறேன். உங்கள் பாடல் நன்றி நன்றி
4: நன்றி
0: வாழ்த்துக்கள் ஆனந்தன், சிறப்பு. அடுத்த உறவு ரேவதி அழைக்கின்றீர்கள், என்ன காரணம்? வாருங்கள் ரேவதி, அழைப்புக்கு வர வேண்டும். அழைத்தீர்கள், நீங்கள் பாடல் தந்துவிட்டீர்கள். உங்கள் பாடல் விரைவில் வர இருக்கின்றது. மாலை இள மனதில் என்ற பாடல். அந்த பாடல் வந்து நீங்கள் திரைப்படத்தை சொல்ல வந்தீர்கள் போல் தெரிகின்றது. அந்த பாடல் வருகின்றது என்ன திரைப்படத்தில் என்றால், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல். அதை கூறத்தானே ரேவதியோடு வந்தீர்கள். வருகின்றது உங்கள் பாடல் காற்றலை. நாகப்பன் அழைத்திருந்தீர்கள், வருகின்றீர்களா, பாடலை திரட்டுமா என்று எண்ணுகின்றேன். முன்னேற் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சபையின் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியிலே வந்து பாடல்களை பதிவிட்டு சென்றவர்கள் ஒவ்வொரு பதம் கொடுத்த போது அந்த பதத்துக்காக 5 பாடல் 10 பாடல் என்று தந்திருந்தார்கள். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து இப்ப பாடல் கேட்கும் படலத்தில் இருக்கின்றேன். முதலாவது பாடலை ரேவதி தந்திருந்தார், அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்து பாடல். கேட்போமா அவர் பாடலை? பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாகப்பன் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் நாகப்பன், போட்டியிலே பங்கு பெற்றியவர் நாகப்பன், வணக்கம்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். என்ன பாடல் தரப்போகிறீர்கள் ஐயா?
5: படம் படம் சரியா தெரியல, தியாகமா தீபமான்னு தெரியல. பாடல் வந்து தேன்மல்லி பூவே.
0: ஓ, தேன்மல்லி பூவே. நல்லது. பாடல் வரும்போது படமும் வரும் உங்களோடு சேர்ந்து. தேன்மல்லி பூவே என்ற அருமையான பாடல், தேன்மல்லி பூவே என்ற பாடல் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அதை விட ஐந்து பாடல்களையும் தந்து மகளை வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்புகள். உங்கள் பாடலை காட்டலையில் கேட்டு மகிழ்வோம்.
5: நிகழ்ச்சியில்

0: எளிமையான அந்த பாடல் காட்டலையில் கலந்தது எங்கள் அன்பு மகள் ரேவதியின் நீங்கள் கேட்ட பாடலாக அவள் ஒரு பச்சை குழந்தை என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் பாடலை கேட்டதோடு அல்லாமல் ஐந்து பாடல்களை சிறப்பாக தந்தீர்கள் எங்களுக்கு என்று சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு. அதிலே மாலை என்ற பதத்துக்கு வந்த பாடல் அதிலே பொருத்த பாடாக இருக்கக்கூடிய ஒரு பாடலை தந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்து வந்து அன்பு மகள் மஞ்சுளா வந்திருந்தார். மஞ்சுளா வந்து இணைந்து பாடல்களை தந்தபோது ஐந்து பாடல்களை தந்திருந்தார். நதி என்ற பதத்திலே வந்த பாடல்கள் ஐந்து பதத்துக்கு தந்த வேளையில் இப்பொழுது அவர் கேட்கின்றார் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து நதியினில் வெள்ளம் என்ற அருமையான பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே.
1: நதி

0: மனச்சாட்சிக்குரிய ஒரு பாடலுடைய கேட்டு மகிழ்ந்தோம். நதியில் வெள்ளம் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் மஞ்சுளா உங்களுக்காக வந்த வேளையில் இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:12 எங்களுக்கு 1:43. முகமது அலி அவர்கள் பாடல் கேட்பதற்காக ஓடி வந்தார். அவர் மீண்டும் அழைக்கலாம், அழைத்து உங்கள் பாடலை பதிவு செய்யலாம். நீங்கள் இறுதி வரை காற்றலை இருந்தீர்கள், 10 பாடலை தந்தீர்கள், நீங்கள் வரலாம் என கூறிக்கொள்கின்றேன். இது முன்னூறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்து நீங்கள் அழைக்கும் பொழுது உங்கள் அழைப்பு இணைக்கப்படும் என்று கேட்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல், அந்த பாடலை தந்திருப்பவர் வேறு யாருமில்லை, எங்கள் நாச்சியார் கோயில் மன்னிக்க வேண்டும். அவர் வந்து வளைகுடாவிலிருந்து வந்த ஃபாரூக் அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருந்தார், அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயா என்ற பாடல். அந்த பாடல் அவருக்காக காற்றலைக்கு வர இருக்கின்றது. அந்த வேளையிலே முகமது அலி நீங்கள் பாடலை கேட்க வந்தீர்கள், நீங்கள் வரலாம் தானே, வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவர் பாடலை தெரிவு செய்கின்றேன். அசைந்தாடும் தெண்டலே என்ற பாடலை தந்திருந்தார், இனிமையான பாடல். அது மட்டுமல்லாமல் இன்று நேரத்திலே எல்லோரும் வந்து இணைந்தீர்கள், நல்ல பாடலை தந்தீர்கள். அதே போன்று இப்பொழுது நல்ல பாடலை சொல் எடுத்து பாடுவார் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை தந்து 5 பாடல் 10 பாடல் என்று தந்துவிட்டு இந்த பாடலை இப்பொழுது கேட்கின்றார் ஃபாரூக் அவர்கள். அவருக்காக அந்த பாடல் வருகின்றது, அசைந்தாடும் தண்டலே. தாக்கி பின் தாரம் திரைப்படுத்து பாடல், பழைய திரைப்படமானாலும் இனிமையான ஒரு காதல் ஊடல் பாடலாக வருகின்றது. வணக்கம் முகமது அலி அவர்களே. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நான் முகமது அலி பேசுறேன்.
0: வணக்கம் நாகூர் முகமது அலி அவர்களே, என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஐயா, எனக்கு எஜமான் படத்துல நிலவே முகம் காட்டு அந்த பாடல் ஐயா.
0: நிலவே முகம் காட்டு என்ற பாடலை கேட்கின்றீர்கள், உங்களுக்காக காட்டலை வரும். 10 பாடலே தந்திருந்தீர்கள் 2 தடவை வந்து இல்லையா?
1: கண்டிப்பா. ஆமாங்க ஐயா.
0: எப்படி உங்களுடைய ஞாபகத்தில் இருந்தது 10 பாடல் பார்த்தீர்களா? பதத்தை தந்தவுடன் பாடலை கொண்டு ஓடி வருகின்றீர்கள், கட்டிக்காரன் நீங்கள். வாழ்த்துக்கள் நாகவேந்தர்.
1: நன்றி நன்றி ஐயா.
0: இன்னும் 10 பாடல் தர முடியும் உங்களால் என்று எண்ணுகின்றேன், அடுத்த வாரம் பார்ப்போம் சரியா? நல்லதே அன்பு அலி அவர்களே, உங்கள் பாடலை தருகின்றேன். இப்பொழுது எங்களுடைய ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல், இனிமையான பாடல் கேட்போமா? அசைந்தாடும் தொண்டலே.
1: நன்றி நன்றி.

தெளிவான அந்த பாடல் பன்முக கலைஞர் எங்களுடைய பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவின் குரலே நடிப்பிலே தோன்றிய அந்த பாடல் இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் கேட்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலை தந்த எங்களுடைய பாரப் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காற்றலையில் வந்து சிறப்பித்து நல்ல பாடல்களை தந்தீர்கள் நீங்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடலை தர இருக்கின்றார் எங்களுடைய அன்பு நீ நெஞ்சம் ஆனந்தன் அவர்கள். 10 பாடலை தந்தவர். அவர் கேட்கின்ற பாடல் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு என்று ஒரு திரைப்பட பாடல். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு தியாகம் திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் அவர் கேட்கும் நிலையில நாங்களும் எங்களுடைய நல்ல மனச்சாட்சியை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் செய்யும் செயல்கள் எங்களுக்கு தெரியாமலும் செய்கின்றோம், தெரிந்தும் செய்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றோம் என்று இன்னும் ஒரு வகை உண்டு. அந்த வகையிலே எதை எப்போது செய்தாலும் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கின்றது. மனச்சாட்சியை நாங்கள் முன்னிறுத்தித்தான் இந்த செயலையும் செய்ய வேண்டும். ஆனால் இன்று மனச்சாட்சிக்கு இடமே இல்லை இன்றைய காலகட்டத்திலே, இந்த உலகத்திலே இப்பொழுது மனச்சாட்சிக்கு இடமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். கலியுகம் பிறந்துவிட்டது அல்லவா, அதனால் மனச்சாட்சி என்பது மறைந்துவிட்டது என்றுதான் எண்ண வேண்டும். மனச்சாட்சி உண்டென்றால் இன்று நாடு இந்த நிலைக்கு வரமாட்டாது, இந்த கொரோனாவும் வெளியே வரமாட்டேன். கொரோனா வந்த காலத்து கூட மனச்சாட்சி இல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கையை கை கொள்ளாமல் வெளியே செல்கின்றார்கள். தங்களுக்கும் ஏற்படுத்தி மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தும் கைங்கரியத்தை செய்கின்றார்கள். அவர்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் இந்த சட்ட நடவடிக்கைகளும் எங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையும் கையேற்று முன் நடப்பார்கள். நடந்தால் தங்களையும் பாதுகாத்து மற்றவர்களையும் பாதுகாப்பார்கள். இந்த மனச்சாட்சி என்பது எல்லோருக்கும் தேவை. நல்லவருக்கு எல்லாம் 2 சாட்சி, அதில் முதலாவது மனச்சாட்சி, அதுக்கு பிறகுதான் தெய்வத்தின் சாட்சி வரும் என்ற பாடலை தருகின்றது. தியாகம் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றார் எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அவர்கள். அவர் பாடலை தருவோமா கேட்போமா?

அவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

என் நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள் இல்லை.

சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா.

இனிமையான அந்த பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அன்பு உறவுகளே, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. அந்த இறுதியிலே சரணத்திலே ஒரு வரி வந்தது, தவறுக்கு துணிந்த மனிதன் கலங்குவதில்லையே என்பது கூட அல்லாமல் தவறையும் வானும் மண்ணில் விழுந்ததில்லையே ஒன்று வந்திருக்க. இப்ப தவறு செய்யறதும் தவறுதலாகத்தான் செய்கிறான், ஆனால் அவன் திருந்திக் கொள்ள வேண்டும், அவன் மனச்சாட்சி அவனை உறுத்திக் கொள்ளும். ஆனால் வானம் தவறையும் கீழே விழுவதில்லை. அதே போன்று மனிதனும் மனச்சாட்சிக்கு விரோதமாக மனச்சாட்சியை ஒறுத்து வெறுத்து எதையும் செய்யக்கூடாது. நாங்கள் செய்வது குடும்ப காரியத்தில் கூட, பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கின்ற உதவிகள், பிள்ளைகளை பராமரிப்பதில் கூட நாங்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த மனச்சாட்சி என்பது இல்லாததால் தான் இன்று உலகம் இப்படி சிக்கல் பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்த பாடலை நாங்கள் அன்பு உறவு நாகப்பன் அவர்கள் ஐந்து பாடலை தந்தவர். அவர் ஒரு இறுதியாக வந்து ஒரு பாடலை போட்டி முடிவிலே கலந்து கொண்டார், ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவருடைய பாடலும் தியாகம் திரைப்படத்திற்கும் தான் வருகின்றது. தேன் மல்லிப்பூவே என்ற பாடல் மீண்டும் அதே குரலில் கேட்க இருக்கின்றோம், ஆனால் இரு குரலாக வருகின்றது அந்த பாடல். கேட்போமா அந்த பாடலை நாகப்பன் உங்களோடு? இப்பொழுது நேரம் உங்களுக்கு 11:25. 11:25 ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து வந்தவர்களுக்கு பாடல்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவு தூரம் அவ்வளவு தூரம் எங்கள் அன்பு நெஞ்சங்களின் வரவுகள் இருக்கின்றன. நான் வைத்து கூறிக்கொண்டிருக்கிறோம், அவர் வாருங்கள் இவர் வாருங்கள் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்க கூடாது தானே. அவர்கள் வர முடிந்தால் வருவார்கள் என்ற அந்த மனச்சாட்சியோடு நான் நிறைவுக்கு நிகழ்ச்சியை நீடித்து வைக்காமல் நான் மட்டும் பாடல்களை திருப்பி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பும் நேரம் அல்ல இது. இது நேயர்களுடைய நேரம், அவரவரும் வந்து பங்கு பற்றி பாடல்களை கேட்கும் நேரம். அந்த வகையில் நாகப்பன் அவர்கள் நாகூர் எங்கள் கோவையிலிருந்து வந்து கேட்டிருந்தார். தியாகம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்கின்றது, தேன் மல்லிப்பூவே.

தெருக்குழலில் ஒலித்த அந்த பாடல் தேன்மல்லி பூவை என்ற தியாகம் படத்திலிருந்து மீண்டும் ஒலித்தது அன்புறவுடைய முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை. கனடா கலைகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பத்திலே வந்த சொல்லெடுத்து பாடுவோர் நிகழ்ச்சியில் வந்து பங்கு பற்றியவர்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்து நிறைவுக்கு கொண்டு வந்து தங்கள் மனநிறைவான பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளை அடுத்த பாடல் எங்கள் நாகூர் நாகப்பட்டினம் முகமது அலி அவர்கள் ஒரு பாடலை எஜமான் திரைப்படத்திலிருந்து கலந்திருக்கின்றார். அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. அந்த பாடலும் நிலவே முகம் காட்டு என்ற பாடல்.

தீமையான அந்த பாடல், அமைதியாக கேட்கக்கூடிய ஒரு பாடல், சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலாக வந்தது. முகமது அலி, நீங்கள் கேட்ட பாடல் காட்டலையை அலங்கரித்தது. கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்விலே வந்து அலங்கரித்து சொல்ல நீங்கள் 10 பாடலுக்கு தந்திருந்தீர்கள். இது சிறப்பான பாடல்கள். இந்த பாடலையும் கேட்டு முடிந்தோம். உங்களோடு இணைந்து நாங்கள் இது முன்னிறுத்த வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் இப்பொழுது உங்களுக்கு 11 மணி, இரவு நேரம் 11:35 நிமிடம். எங்களுக்கு 2:05 நிமிடங்கள். இந்த வேளையிலும் முன்னிறு தமிழ் வானொலி ஒரு பாடல். கதம்பம் நிகழ்வு என்றால் கலைஞர்கள், அதாவது வந்து மேயர்கள், உறவுகளும் தொகுப்பாளரும் இணைந்து சிறப்பிப்பது கதம்பம். கதம்பத்திலே வந்து கதம்பத்தை சிறப்பிக்க வைப்பது, சிறக்க வைப்பது எங்கள் அன்புமே நெஞ்சங்கள். அந்த வகையில் நீங்கள் இன்று வந்து 11 அழைப்பை தந்து 55 பாடல்களை தந்து சிறக்க வைத்தீர்கள் அன்புமே நெஞ்சங்களே. வந்தவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வர முடியாதவர்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறோம். வந்தவர்கள் கூட திரும்பி வர நேரம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒரு பாடல்களை வந்து கேட்க வேண்டும், வந்து கேட்பதற்கு முடியாமல் இருக்கின்றார்கள். குறிப்பாக 2 நபர்கள் தான், 8 அன்பு உறவுகள் வந்து 9 பேர் வந்தவர்கள். அதிலே 6 பேர் பாடல்களை தந்தார்கள். மற்றவர்கள் பாடல் கேட்கக்கூட நேரமில்லாத பணியில் இருக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் வந்து இணைந்து கொள்ள முடியாது இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு பாடலை முன்னிறு தமிழ் வானொலி காற்றலை தவளப்படுகின்றது. அந்த பாடல் திரிசூலம் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை கேட்போமா? இது கதம்பத்திலே நீங்கள் கேட்டு முடிந்து தொகுப்பாளர் நானும் ஒரு பாடலை கேட்கத்தானே வேண்டும். வருகின்றது பாடல்.

எளிமையான அந்த பாடலும் திரிசூலம் என்ற திரைப்படத்து பாடல். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலகத்தில் ஒலிபரப்பாகும். வியாழக்கிழமை 2021 8ஆம் மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை என்று கூறியிருந்தேன். இந்த வேளையிலே கதம்பம் என்ற நிகழ்வு ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு வருவது உண்டு. 21 அழைப்புகளுக்கு மேல் வருவது. இன்று 11 அழைப்பு தான் தந்தார்கள். மீண்டும் 2 முழுமையான பாடல் ஓடும் வரை நான் தாமதித்து இருந்து நான் மட்டும் இன்றைய தமிழ் வானொலி ஊடாக பாடல்களை போட்டுக் கொண்டிருந்தேன். மனச்சாட்சியின்படி அது சரியில்லை. ஏனென்றால் இங்கே தினமும் கதம்பம் நீண்டு கொண்டு போகின்றது. 1 மணி 2 மணி வரையும் நின்றிருக்கணும். அதுவரையும் வரும் அடுத்த நிகழ்வுகளிலிருந்து எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. மற்ற அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சிகள் பல தடைப்பட்டுக் கொண்டு செல்கின்றது. எங்களுடைய அன்பு உறவுகள் காலம் தாமதித்து வந்து இணைந்து கொண்டு நீட்டிக் கொண்டு போவதனாலும் பாடல்களை நீட்டி கொண்டு போவதனாலும் இதற்கு முன்பு வந்த கதம்பத்திலே பாடல்களை அவர்கள் பதிவிட்டு செல்வார்கள். அது ஒரு நிகழ்வாக உங்களுக்கு காற்றலையிலே ஒலிபரப்பாகும். சேர்த்து விடுமுறை விருப்பத்திலே நேய நேரத்திலே போன்று கதம்பம் நேரலை பாடல்கள் என்று வருவது வழக்கம். அதை நாங்கள் நிறுத்தி ஏனென்றால் நிகழ்ச்சிகள் நிறைவாக இருக்கின்றபடியால் அதற்கு ஒரு இடம் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது என்று இந்த கதம்பம் நிகழ்வு நேரத்துக்குள்ளேயே 12 மணி உங்களுடைய 12 மணிக்கு உள்ளேயே நிகழ்ச்சியை நிறைவு செய்து விரும்பும் பாடல்களையும் தந்து முடிக்க வேண்டும். அதுதான் நியதி. அதுதான் முன்னியர் தமிழ் வானொலியின் விதிமுறையாக இருந்தது. ஏனென்றால் 12 மணியிலிருந்து வேறு நிகழ்வுகள் வேற காத்துக் கொண்டிருக்கின்றனதானே. அந்த நிகழ்வுகளை தருபவர்கள் எங்களுக்கு முறைப்பாடை செய்கின்றார்கள். பகல் நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இரவு நேரம் ஆகிவிடும். 12 மணிக்கு இந்தியாவிலே உங்களுடைய தமிழகத்திலே நீங்கள் தூக்கத்துக்கு செல்லும் வேளைகளிலே அதனால் தூக்கத்தையும் குலைத்து மற்றவருடைய தூக்கத்தையும் கலைத்து நாங்கள் அதிலே மனச்சாட்சியை நாங்கள் கருத்திற்கொண்டு இன்றைய தினம் 12 மணிக்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை 12 மணிக்கு உள் முடித்துக் கொண்டோம். வந்து உதவிய அன்பு நேய உறவுகளுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியிலே ராஜராஜன் வந்து கொண்டார். அப்பொழுது நாங்கள் போட்டி முடிவுக்கு வந்து பாடல்கள் தெரிவு செய்கிற நேரத்திலே பாடல்கள் கேட்கும் வேளையிலே தான் அவர் வந்தபடியால் அவரால் பங்கு பெற்ற முடியாமல் இருந்தது. அவர் உணர்ந்து கொண்டார். ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் வந்த ஒரு சிலர்கள் வீட்டுக்கு வருவது தாமதமாகி வருவதுண்டு. வந்த பின்பு ஒரு தடவை வானொலியை கேட்போம் என்று வருவார்கள். நல்லபடியும் வந்தபடியும் எங்களோடு கலந்து கொண்டு செல்வார்கள். கதம்பம் என்பது எல்லோரும் சேர்ந்து இணைந்து சிறப்பிப்பதுதான் கதம்பம். அப்ப நீங்கள் ஒருவரும் வராமல் நான் மட்டும் கதை பேசிக்கொண்டு நான் மட்டும் பாடலை கொண்டு பல நாள் அப்படி செய்திருக்கின்றேன். இருப்பினும் அது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. ஆதலால் விரைவில் வந்து பாடலை கேட்டு நேரத்தில் விரைவில் என்றுமல்ல தாமதம் என்றுமல்ல அந்த அந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து கலந்து கொண்டு சென்ற அன்பு உறவுகளுக்கான நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ்ந்தது. அவர்கள் பாடல்களை தந்தார்கள். சிலர் மீண்டும் வருகின்றேன் என்று கூறி சென்றார்கள். அவர்களுக்கு அங்கே அது பணி நிமித்தமோ அல்லது வீட்டில் உள்ள சூழ்நிலையோ அல்லது வேறு ஊடகத்தில் உள்ள நிகழ்வை கேட்க வேண்டுமோ அல்லது நண்பர்களோடு உறவாட வேண்டுமோ எனக்கு தெரியாது. அவர்கள் அந்த நேரத்தில் வர முடியாது. ஆனால் 8 உறவுகள் வந்து பாடல்களையும் கேட்டார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான மகிழ்மையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு கதம்பத்திலே சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு நாளைய தினம் நேய நேரத்தில் எனக்கு உங்களுக்கு பாடல்களை தர முடியாது. நேய நேரம் அல்ல இல்லை, அது வந்து பக்தி நேரமாக வந்து அதைத் தொடர்ந்து சிறுவர் பூங்கா மலரும். சிறுவர் பூங்கா மலர்ந்த பின்பு தான் கதம்பம் வரும். அதுவரை உங்களுக்கு நன்றியும் வணக்கம் கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்று காற்றலையில் வந்து கதம்பத்தை அழகாக அற்புதமான நேரத்துக்கு வந்து அதை இணைந்து சிறப்பித்து சென்றவர்கள் பலர். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வந்துவிட்டு மீண்டும் வருகின்றேன் என்று சொல்லி காக்க வைத்தவர் சிலர். அவர்கள் மீண்டும் வரவில்லை. அவர்களுக்கு அது பல காரணங்கள் இருக்கலாம். அவர்களையும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு ஒரு தடவையாவது வந்து இணைந்தார்கள். இன்று மறுமுறை வருவதற்கு அவருக்கு காற்றலை இடம் தரவில்லை போல் தெரிகின்றது. அந்த வகையிலே வர முடியாமல் இருந்தவர்களுக்கு என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கதம்பம் என்றால் என்னை பொறுத்தவரை இதுதான். குறிப்பிட்ட நேரம் எனக்கு கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்துக்குள்ளே உறவுகளோடு கலந்து நிகழ்ச்சியையும் பகிர்ந்து அவர்களுடைய விருப்ப பாடல்களையும் ஒலிபரப்பி செல்வதுதான் கதம்பம். அத்தி எழுத்துக்கொண்டு 1 மணி 2 மணி வரையும் உங்களுடைய நேரத்துக்கு நாங்கள் எழுத்து அடித்து குறிப்பிட்டவர்களான் கேட்பார். அதன் வந்து பங்கு பெற்றுவர் சில தூக்கத்துக்கு போடுவார். பாடலை கேட்பார்கள். நான் காத்துக் கொண்டிருந்து பாடல் முழுவதையும் போடுவேன். கேட்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும். அந்த நிலைமை வரக்கூடாது என்ற மனச்சாட்சியோடு என்று காற்றலையை இப்பொழுது நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையை எமக்கு அளித்த அன்பு உறவுகளே உங்களுக்கு இந்த வேளையிலே நீங்கள் வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறும் வேளையை இந்த வேளையை மகிழ்வாக ஆரோக்கியமாக எங்களுக்கு கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இனிவரும் வேளைகள் அங்கும் இங்கும் சிறப்பாக இருக்க வேண்டும். உலகம் எங்கும் நலமாக இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வு பெற வேண்டும். குறைவற்ற செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் என்று கூறி அந்த எல்லாம் வல்ல இறைவனிடம்
கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கம் கூறி நன்றியையும் கூறி அவரை வேண்டி விரும்பி கேட்டு காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடரும் நிகழ்வுகளோடு தொடருங்கள் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. காற்றலையை சிறப்பித்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை செல்லுங்கள் வாருங்கள்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.